0: நீ போக வேண்டிய தூரம் என்ற தலைப்பில் ஊழியர் பென்ஸ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: நம்முடைய வாழ்க்கையில் எப்போவுமே ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு வந்து இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னா நல்ல எண்ணங்கள் எதிர்மறையான எண்ணங்கள் அப்படின்ற எண்ணங்களை வந்து எப்போவுமே நமக்குள்ள ஒன்று இருக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகளை பொறுத்த அளவில் நம்மை ஒரு சோதனையிலிருந்து ஒரு கஷ்டத்திலிருந்து நம்மை உருவாக்கக்கூடிய ஒரு சக்தி ஆண்டவர் வந்து நமக்குள்ளே வச்சிருக்கிறார் அப்படின்றத ஆண்டவருடைய பிள்ளைகள் மறக்கவே கூடாது. எப்பவுமே நம்முடைய வாழ்க்கையில் என்னென்னா சோதனைக்குள்ளே போகும்போது நம்மளையே நம்ம பூஸ்ட் பண்ணி நம்மையே நம்ம உருவாக்கி நம்மளையே நம்ம மோட்டிவேட் பண்ணுற அந்த ஒரு அபிஷேகத்தை வந்து ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து கண்டிப்பாக வளர்த்து கொள்ள வேண்டும். ஒரு வெற்றியுள்ள தலைவி யார் அப்படின்னு கேட்டால் இன்னொருத்தர் மோட்டிவேட் பண்ணுறவங்க தலைவி கிடையாது, தங்களை தாங்களே மோட்டிவேட் பண்ணுறவங்க தான் தலைவி. ஆமேன்னு சொல்லுங்கள். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஆண்டவர் நம்மளை வந்து மோட்டிவேட் பண்ணுவார். நம்ம சோர்ந்து போகும்போது ஆண்டவர் அவருடைய வார்த்தையெல்லாம் கொடுத்து நம்மை ஆண்டவர் வந்து மோட்டிவேட் பண்ணி அடுத்த படிக்கு நேராக அடுத்த அந்த பிரச்சனையிலேருந்து தாண்டி நம்மை வந்து கொண்டு போய் ஆண்டவர் நிற்க வைப்பார். ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில் ரொம்ப தேவையான ஒன்று என்ன அப்படின்னா நம்ம மோட்டிவேட் பண்ணுறது வந்து ரொம்ப அவசியமான ஒன்று. நம்மளை எப்போவுமே வந்து ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து நீங்கள் உங்களை மோட்டிவேட் பண்ணலை அப்படின்னு 1000 பேர் உங்களை மோட்டிவேட் பண்ணாலும் நீங்கள் மோட்டிவேட் பண்ணுறது வந்து ஒரு தனி அடையாளம். அதை வந்து சில காரியத்தை வந்து எல்லாரும் நம்மளை மோட்டிவேட் பண்ண முடியாது. எல்லாருடைய வார்த்தைகளும் நமக்கு தேர்தலாக இருக்காது. ஏன் அப்படின்னா நம்ம சொல்லுவோம், ஆமாம் நீ வாழ்ந்து பார்த்தா தானே தெரியும், உனக்கு இந்த பிரச்சனையில் போய் பார்த்தா தானே தெரியும், இந்த சூழ்நிலை என்னன்னு உனக்கு தெரியாதுல்ல, அதனால நீ பேசுவ, எந்திரிச்சு வாங்க, கஷ்டம்தான், தூக்கி நிற்கலாம் அப்படின்னால நீங்கள் சொல்லுவேன், கடந்து வர்றவங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு அநேகம் பேர் நம்மளை மோட்டிவேட் பண்ணி பேசும்போது நம்முடைய மனசு அப்படி தான் சொல்லும், இந்த சூழ்நிலையில் நீ வந்தாதாப்பா தெரியும், இந்த வேலையை நீ செய்யதாப்பா தான் தெரியும், இந்த பிரச்சனையை நீ தாண்டாதாப்பா தெரியும் அப்படின்னு நம்ம மனசு சொல்லும். அப்போது ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில் இந்த மோட்டிவேஷன் என்கிறது வந்து ஆண்டவர் நமக்கு தர ஒரு மோட்டிவேஷன்ஸ் இருக்குது, மனிதர்கள் நமக்கு கொடுக்குற ஒரு மோட்டிவேஷன்ஸ் இருக்குது. ஆனால் மிக முக்கியமான மோட்டிவேஷன்ஸ் என்ன அப்படின்னா நீங்களே உங்களை உருவாக்குறது, நீங்களே உங்களை மோட்டிவேட் பண்ணுறது. இந்த விஷயத்தில் தோல்வி அடைகிறவங்க தான் நிறைய பேர் தற்கொலை பண்ணுறதுக்காக போகிறாங்க. ஏன் நிறைய பேர் தற்கொலை பண்ணுறதுக்காக போகிறாங்க அப்படின்னா நம்ம கூட இங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் நம்மை விட சாதாரணமான பிரச்சனையில் இருக்கிற நிறைய பேர் சூசைட் பண்ணி நிறைய பேர் செத்து போயிருக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் அவங்கள விட பல மடங்கு அதிகமான பிரச்சனையோடு இன்றைக்கு வந்து நம்ம நிறைய பேர் உட்காந்துருக்குறோம்னா ஒன்று ஆண்டவர் நம்ம மேலே வச்ச தயவு, நம்ம சோர்ந்து போகும்போதெல்லாம் ஆண்டவர் நமக்கு கொடுக்குற வார்த்தையினால நம்மை தேற்றார். இன்னொன்று நமக்கு உள்ளே இருக்கிற ஆவியானவர் நம்மளை ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த மோட்டிவேஷன் ஸ்பிரிட்டை ஆண்டவர் நமக்குள்ளே கொடுக்குறார். இந்த மோட்டிவேஷன்ஸ் நல்லா கவனிங்க, இந்த மோட்டிவேஷன்ஸ் அப்படி என்று சொல்கிறது ஒரு ஸ்பிரிட்டு, அது ஒரு ஆவி அப்படின்னு சொல்லுவேன். அது ஆண்டவர் நமக்கு அருளுகிற ஒரு ஆவி, அது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தேவை. அதனால தான் எவ்வளோ பெரிய போராட்டம், எவ்வளோ பெரிய பிரச்சனை, அத்தனை அவ்வளோ இந்த பிரச்சனையை வந்து அவ்வளோதான் யாராலையும் சம்மாளிக்கவும் முடியாது அப்படின்னு நினைப்போம். ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அதை தாண்டிட்டு சமாளிச்சுட்டு வந்து நிற்போம். ஏன் அப்படின்னா நமக்குள்ள கத்தர் ஒன்று வச்சிருக்கிறாரு, அந்த மோட்டிவேஷன் ஸ்பிரிட் அப்படியே வேலை செய்யும். இல்லடா ஒன்றுமே பிரச்சனை இல்லை, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் இன்னும் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்குள்ளே இருக்கிற அந்த ஆவியானவர், நமக்குள்ளே இருக்கிற அந்த ஸ்பிரிட்டு நம்மளை வழி நடத்தி கொண்டே இருக்கும். நீங்கள் வேதத்தில் இருக்கிற பரிசுத்தவான்களை கூட எடுத்து வாசி பார்த்தீங்கன்னா வேதம் அப்படிதான் சொல்லுது. தாவீதை குறித்து வேதம் சொல்லுது, அவன் வந்து அவ்வளோ பெரிய பிரச்சனைகளை தாண்டினவன். எத்தனை பிரச்சனைகளை தாண்டினான், சாதாரணமா இல்லை, ஒரு நாட்டினுடைய ராஜாவே அவனுக்கு விரோதமாக எழும்பி அவனை துரத்தி கொண்டே போகிறார். துரத்தி கொண்டே போகும்போது சிங்க கவியில் போகிறான், அவன் பார்க்காத சோதனை எதுவுமே இல்லை. ஆனால் அத்தனை சோதனையும் தாண்டி அவன் ராஜாவாக உட்கார்றதற்கு நான் நம்புகிறேன் வேற எதுவுமே காரணம் இல்லை, அவனுக்கு உள்ளே இருக்கிற அந்த மோட்டிவேஷன் ஸ்பிரிட்டை அவன் கண்டு கொண்டான். அப்போ அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நீங்கள் சங்கீதத்தில் வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? கர்த்தரை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்திலிருந்து உனக்கு என்ன செய்யும்? ரட்சிப்பு கடந்து வரும். நீங்க அந்த சங்கீதத்தை வாச்சு பாத்தீங்கன்னா, அவன் வந்து ரெண்டு டைம் திரும்பி சொல்றான், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் கலங்குகிறாய்? இதுக்கு இது அப்படின்னா, தன்னுடைய ஆத்மாவை பார்த்து, தன்னுடைய வாழ்க்கையை பார்த்து, நான் ஒரு பெரிய பிரச்சனைக்குள்ள பார்க்க போறேன், அந்த பிரச்சனை வந்து என் ஆத்மாவை கலங்க பண்ணுது. ஆனா அந்த ஆத்மாவை பார்த்து அவன் என்ன பேசுறான் அப்படின்னா, நீ ஏண்டா கலங்குற, நீ ஏண்டா பயப்படுற, நீ ஏண்டா சோர்ந்து போற, நீ ஒண்ணு பண்ணு, நீ சமாதானமா இரு, நீ சந்தோஷமா இரு, நீ கர்த்தரை நோக்கி பார், அவருடைய சமூகத்திலிருந்து உனக்கு என்ன வரும், ரட்சிப்பு கடந்து வரும் அப்படின்னு தன்னைத்தானே வந்து அந்த உருவாக்குற அபிஷேகத்தை அவன் பெற்றுக்கொண்டான். அதே போல அவனாலையும் இப்ப பண்ண முடியாது. பிரச்சனை சுத்தி இருக்கும் போது இன்னொரு வார்த்தை என்ன சொல்லும் போது சொல்றான்னா, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். இதுவும் ஒரு மோட்டிவேஷன் தான். என்ன அப்படின்னா, என் கூட நீர் இருக்கிறீர் ஆண்டவரே, இவ்வளவு பெரிய பிரச்சனை தான், ஆனா நீங்க என் கூட இருக்கிறதுனால நான் தாண்டுவேன் ஆண்டவரே அப்படின்ற ஒரு தைரியத்தை வளர்த்துட்டு அவன் அவ்வளோ பிரச்சனையும் தாண்டினதுனாலதான் ராஜாவாய் கர்த்தரவனை அபிஷேகம் பண்ணி கர்த்தர் வைத்தான். இந்த ஜபத்துல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளை, நீங்க ஒரு தனி நபரா இருக்கலாம், உங்களுக்கு நிறைய பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கலாம், உங்க பிள்ளைகளை வளர்த்தணும், அவங்களுக்கு திருமணம் பண்ணி வைக்கணும், இல்லைன்னா உங்களுடைய வயது தாண்டி போய் யார் யார் எனக்கு ஹெல்ப் பண்ண போறா அப்படின்னு பல எண்ணங்கள் உங்களுக்குள்ளே சரீரங்கள்ல ஒருவேளை பலவீனங்கள் இருக்கலாம், உங்க மனசுல பலவீனங்கள் இருக்கலாம், என்னென்னமோ யோசனை உங்களுக்குள்ள வந்து கொண்டே இருக்கலாம். நான் எதுக்கு வாழணும், நான் பேசாம வாழாம இருந்தா பரவாயில்லையே, செத்து போனா பரவாயில்லையே அப்படின்ற எண்ணங்கள் கூட உங்களுக்குள்ளே உருவாகுமானால், நான் சொல்றேன், இன்னைக்கு கத்திரத்துல ஒரே ஒரு அபிஷேகத்தை மட்டும் கேளுங்க, ஆண்டவரே என்னையே நான் வந்து உருவாக்கக்கூடிய ஒரு அபிஷேகத்தை, அந்த மோட்டிவேஷன் ஸ்பிரிட்டை எனக்குள்ள தாங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. நான் நம்புறேன், ஆண்டவர் உங்களுக்கு அந்த ஆவியை கொடுக்கும் போது எவ்வளவு பெரிய சூழ்நிலையும் உங்களால தாண்ட முடியும் என்று நம்புறவங்க எத்தனை பேர், விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி அந்த தேவனாகிய கர்த்தருக்கு, ஆண்டவரால் செய்ய முடியும், செய்ய முடியும், செய்ய முடியும், செய்ய முடியும். அல்லேலூயா. அதே போல அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில பாத்தீங்க அப்படின்னா, எல்லா அப்போஸ்தலர்களை பார்க்கலும் முதன்மையா இருந்தவன் தான் அப்போஸ்தலனாகிய பவுல். ஆனா அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு வந்த சூழ்நிலைகள் வந்து சாதாரணமானதெல்லாம் கிடையாது. அவ்வளோ பெரிய பிரச்சனைகளை எல்லாம் அவன் சந்தித்தான். ஆனா அவ்வளோ பெரிய பிரச்சனைகளை சந்திக்கும் போதும் அவன் சொல்றான், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஆமேன் சொல்லுங்க. ஸோ அவனுடைய வார்த்தையில பாருங்களேன், எவ்வளோ நான் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார், உபத்திரவமோ வியாகுலமோ பசியோ பட்டினியோ நிர்வாணமோ நாசமோசமோ இவை அனைத்தும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க மாட்டாது என்று நான் என்ன செய்திருக்கிறேன், நிச்சயித்திருக்கிறேன். ஸோ அந்த சோகமான காரியங்கள், அந்த பலவீனமான காரியங்கள் அவனுடைய மனதில் வரும்போதே அவனுக்குள்ள இன்னொரு ஸ்பிரிட் வேலை செய்து, இல்லடா இல்லடா இல்லடா நீ எதையுமே யோசிக்க கூடாது, உனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர், நீ தாண்ட முடியும், நீ ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஸ்பிரிட் வந்த உடனே அந்த பிரச்சனை இவனுடைய கண்ணுக்கு எப்படி தெரியுது அப்படின்னா, சுலபமாய் தெரிகிறது. ஆமேன் சொல்லுங்க. அப்ப எல்லாருமே இன்னைக்கு என்ன கேட்கணும் அப்படின்னா, ஆண்டவரே எனக்குள்ளே ஒரு ஆவி வேணும். என்ன, உங்களை வந்து சில நேரத்துல யாருமே கண்டுகொள்ள மாட்டாங்க. சில நேரத்துல நம்ம மனிதர்கள் அவங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க அவங்களுடைய வேலை தான் அவங்கவுங்க பார்ப்பாங்க. அவங்க வந்து நம்மளை வந்து தாங்கிட்டோ இல்லைன்னா வந்து உற்சாகப்படுத்திட்டோ டெய்லி வந்து ஒரு வார்த்தையை சொல்லிட்டோ எல்லாம் இன்னைக்கு ஆட்கள் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. சரி நீ உன் வாழ்க்கையை பார்த்துக்கோ, லைஃபை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலே சொல்றேன், உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் உங்களை அப்படி விட்டுறவே மாட்டார். ஆமோதிக்கிறீங்களா, விட்டுறவே மாட்டார். அந்த ஆவியானவருக்குத்தான் நான் நம்புறேன், அந்த ஆவியானவர்களுக்குள்ளே வரும்போது அந்த மோட்டிவேஷன்ஸ் நமக்குள்ள கடந்து வரும் என்று விசுவாசிக்கிறேன். நீங்கள் அது மட்டுமல்ல, யோபுனுடைய வாழ்க்கையை எடுத்து வேதத்தில் வாச்சு பார்த்தீங்கன்னா, யோபு ரொம்ப அழகாக சொல்லும்போது ரொம்ப அழகாக சொல்கிறாரு. அவங்க மனைவி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் தரித்திருப்பீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும். அப்போ அவன் சொல்லும்போது சொல்கிறான், இல்லை இல்லை நீ பைத்தியக்காரி பேசுவது போல பேசுகிறாய், தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாம். அப்ப நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, அவனுக்குள்ள ஒரு ஸ்பிரிட் என்ன ஒர்க் ஆகுது அப்படின்னா, இத்தனை நாள் சந்தோஷமா இருந்தோம் இல்லையா, இத்தனை நாள் சாப்பிட்டோம் இல்ல, இத்தனை நாள் நல்லா உடுத்தணும் இல்ல, இத்தனை நாள் இத்தனை பேர் பார்த்து நம்மளை கையெடுத்தோம் இல்ல, கொஞ்ச காலம் உபத்திரவம் நம்ம கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறாரு, இத்தனை காலம் நன்மை அனுபவிச்சோம், இன்னும் கொஞ்ச நாள் தீமை அனுபவிக்க போறோம் அவ்வளவுதான். இன்னும் சொல்லும்போது சொல்றேன், நான் முன்பாக போனாலும் அவர் இல்லை, நான் பின்பாக கிரியை செய்தும் அவரை காணேன், ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பிறகு பொன்னாக. எப்படிப்பட்ட ஒரு ஸ்பிரிட் வந்து பரிசுத்தவான்களுக்குள்ள வந்து செயல்படுது பாருங்களேன். நான் கூட உண்மையிலே வந்து இந்த திருச்சபையை நடத்துறது என்கிறது வந்து சாதாரணமான காரியம் அல்ல. உங்களுக்கு ஆறுதல் சொல்றதற்கு ஆண்டவர் இருக்கிறாரு, அதுக்கப்புறம் நான் இருக்கிறேன். எப்பாவது வரும்போது இந்த மாதிரி ஆறுதலான வார்த்தைகள் கடந்து வரும். எங்களுக்கு ஆறுதல் சொல்றதற்கு கத்தரை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. சில நேரத்தில் நம்முடைய சூழ்நிலையை வந்து ஒருத்தருக்குமே புரிய வைக்க முடியாது, யாருக்குமே அது அது அது வந்து புரிஞ்சு கொள்ள முடியாத அவர்களா இருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து அதுக்கு தகுதியற்றவர்கள் அல்ல. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அவங்க அவங்களுடைய வளர்ச்சி இல்லை, அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு இல்லை. எப்பவுமே வந்து ஒரு ஒரு பெரிய பாஸ்டரா இருக்காருன்னா அந்த பெரிய பாஸ்டருடைய மனசை வந்து இன்னொரு பெரிய பாஸ்டர் தான் புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா அவங்களுக்கு அந்த ஃபீல் தெரியும். மற்றவங்களுக்கு எல்லாம் அவருக்கு என்ன அவருக்கு என்ன. உங்களுக்கும் அப்படிதான், நீங்க வந்து ஒரு கிரேட் அதிகமாகும் போது கூட உங்களை புரிஞ்சு கொள்றதற்கு உங்க கிரேட்ல இருக்கிற ஒருத்தரால முடியுமே தவிர கீழே இருக்கிறவங்களால என்ன பண்ண முடியாது. கீழே இருக்கிறவங்க ஒன்னு அவருக்கு என்ன அப்படின்னு இல்லைன்னா இது தேவையான்னு கேட்பாங்க, அதை தவிர வேற எதுவும் தெரியாது. என்னுடைய ஊழிய நாட்கள்ல பல நேரங்கள்ல அப்படிதான் சோர்ந்து போய் யாருக்குமே ஷேர் பண்ண முடியாத சூழ்நிலைகள், பயங்கரமான நெருக்கங்கள். அந்த நேரங்கள் எல்லாம் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணது என்ன அப்படின்னா, ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் எனக்குள்ள அந்த மோட்டிவேஷனை கத்தர் கொடுத்துட்டே இருப்பார். நானே மோட்டிவேட் பண்ணுவேன். ஒரு அரை மணி நேரம் அப்படியே சோகமா எல்லாம் முடிஞ்சு போய் அவ்வளவுதான் அப்படின்னு இருக்கும் போது உடனே உட்கார்ந்து யோசிச்சு, இல்ல இல்ல இல்ல, இதுவரையிலும் நடத்தினவர் இனி நடத்தாமல் இருப்பாரோ, இதுவரையிலும் தாங்கினவர் இனி தாங்காமல் இருப்பாரோ, அவர் தானே நடத்தினாரு, இதுக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய சவாலை சந்திச்சோமே, அதுல வெற்றியை கொடுத்தார்ல, இதுல வெற்றியை கொடுத்தார்ல, ஏன் கர்த்தர் எனக்கு கொடுக்க மாட்டார் அப்படின்ற அந்த மோட்டிவேஷன் எனக்குள்ள வரும்போதே ஒரு பயங்கரமான தைரியம் வரும். அதுக்கு முன்னாடி குளிக்க தோணாது, அதுக்கு முன்னாடி சாப்பிடலான்னு தோணாது, அதுக்கு முன்னாடி எந்திரிச்சு போலான்னு தோணாது. ஆனா அந்த மோட்டிவேஷன் ஸ்பிரிட் வந்த உடனே வந்து சரி தூய் போடுறா, சாப்பிட்றா, போடா, எந்திரா, இன்னும் போக வேண்டிய தூரம் வெகு தூரம். அப்படி ஒவ்வொரு நாளும் ஆவியானவர் வந்து என்னை வழி நடத்துறத பார்த்துருக்குறேன். அதனாலதான் இத்தனை நாள் வரைக்கும் கத்தர் சமூகத்துல இந்த ஊழியத்துல நிற்கிறேன்னு நான் நம்புறேன். ஆமேன் சொல்லுங்க, ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்று இந்த மாலை வேளையில எல்லாரும் ஆண்டவரிடத்துல கேட்கணும், என்ன கேட்கணும் அப்படின்னா, ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை தாங்க, எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவரை இல்லை எனக்குள்ளே இருக்கிற அந்த மோட்டிவேஷன் ஸ்பிரிட்டை நான் ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாதுன்னா விட்டுறவே கூடாது ராஜா. ஹல்லேலூயா. அந்த அந்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீர்களே ஆனால் நான் நம்புறேன், உங்களை யாரும் தேற்றுறதற்கு வரலன்னா கூட நீங்க தேற்றப்படுவீர்கள். நீங்க யாராவது உங்களை சமாதானப்படுத்தணும், உங்களை தேற்றணும், உங்களுக்கு ஆறுதல் சொல்லணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்குள்ள கொஞ்சம் கூட வரவே வராது. அந்த எண்ணமே உங்களுக்குள்ள வரக்கூடாது. ஏன் அப்படின்னா, நீங்க இப்ப என்னன்னா அடுத்த தலைவர்களா மாறிட்டீங்க. நான் சொல்றேன், உங்களுக்குள்ளேயே அது இருக்கிறனால எவ்வளவு பெரிய சூழ்நிலையிலையும் நீங்களே என்ன பண்ணுவீங்கன்னா அழகா ஓவர் கம் பண்ணி வருவீங்க. கத்தரும் உங்களுக்கு உதவி செய்யறதற்கு வல்லவராக இருக்கிறார். ஆமேன் சொல்லுங்க. இதில் நீங்கள் ரொம்ப அழகாக கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு ஒரு சங்கீதம் இருக்குது, எடுத்துக்கோங்க. சங்கீதத்தில் நம்ம எல்லாரும் எடுக்கலாமா? 77வது சங்கீதத்தை நம்ம எடுப்போம்னா 77வது சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 717வது பக்கத்தில் இருக்குது 77வது சங்கீதம். வாசிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? நான் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன், என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார், என் ஆபத்து நாளில் ஆண்டவரை தேடினேன், இரவிலும் என் கை தளராமல் விரிக்கப்பட்டிருந்தது, என் ஆத்துமா ஆறுதல் அடையாமல் போயிற்று. நான் தேவனை நினைத்த போது அலறினேன், நான் தியானிக்கும் போது என் ஆவி தொய்ந்து போயிற்று, நான் தூங்காதபடி என் கண்ணிமைகளை பிடித்திருக்கிறேன், நான் பேச மாட்டாதபடி சஞ்சலப்படுகிறேன், பூர்வ நாட்களையும் ஆதிகாலத்து வருஷங்களையும் சிந்திக்கிறேன், ராக்காலத்தில் என் சங்கீதத்தை நான் நினைத்து என் இருதயத்தோடே சம்பாஷித்துக் கொள்ளுகிறேன், என் ஆவி ஆராய்ச்சி செய்கிறது, ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளி விடுவாரோ இனி ஒருபோதும் தயவு செய்யாதிருப்பாரோ, அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிற்றோ, வாக்குத்தத்தமானது தலைமுறை தலைமுறைக்கும் ஒளிந்து போயிற்றோ, தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ, கோபத்தினால் தமது உருக்கமான இரக்கங்களை அடைத்து கொண்டாரோ என்றே. சேலா, நன்றாய் கவனிங்கள். 77வது சங்கீதத்தில் தலைப்பை பாசிக்கினா இதுதான் என்னும் ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட ஆசாப்பின் சங்கீதம். கவனிங்க, எல்லாருமே கவனிங்க, ரொம்ப அவசியம். நீங்கள் எல்லாருமே என்ன கவனிக்கணும், மிக தேவையான ஒரு சத்தியம் இது, உங்களுக்கு மிக அவசியம். உங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் நீ சோகமாகவே இருக்காமல் இருக்கிறதுக்காக சில வழிமுறைகளை உங்களுக்கு சொல்கிறேன். அம்மோதிக்கிறீங்களா? கையை உயர்த்தி ஒரு ஹாலேலூயா சொல்லுங்கள். எப்படியாவது உங்களை வந்து ஒரு பெரிய நல்ல வைராக்கியம் உள்ள, ஒரு வெற்றி உள்ள, ஒரு நல்ல தைரியசாலியான உருவாக்கி விட்டோம் அப்படின்னா, இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற பலரை நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, உருவாக்குற கருவியாகவே நீங்கள் மாறிடுவீங்க. அதனால் உங்களையெல்லாம் அதற்கு நேராய் நடத்துறதற்காக விரும்புகிறேன். இந்த இடத்துல ஆசாப் என்கிற தேவனுடைய மனுஷன் சொல்லும்போது சொல்கிறான், அவனுடைய வாழ்க்கையில் வந்து அவன் என்ன சொல்கிறான், தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன், என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். ஃபஸ்ட்டு அவனுடைய ஜபம் கேட்கப்பட்டது என்று சொல்கிறான். அடுத்த ரெண்டாவது வசனத்தில், என் ஆபத்து நாளிலே ஆண்டவரை தேடினேன், இரவிலும் என் கை தளராமல் விரிக்கப்பட்டிருந்தது, என் ஆத்துமா ஆறுதல் அடையாமல் போனது. ஃபஸ்ட் வசனத்தில் சொல்கிறேன், நான் ஜெபித்த போது ஆண்டவர் எனக்கு செவி கொடுத்தார் அப்படின்னு சொன்னவன் அடுத்த வசனத்தில் சொல்கிறான், இல்லை இல்லை நான் தியானித்தேன், ஆனால் என்னுடைய ஆத்துமா என்ன செய்யலை, ஆறுதல் அடையாமல் போயிடுச்சு. நிறைய பேருடைய வாழ்க்கையில் வந்து இப்படி தான், நிறைய ஜோம் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஆனால் ஆத்துமாவில் வந்து ஒரு ஆறுதல் கிடைக்கவே கிடைக்காது. இவன் என்ன சொல்கிறேன்னா, நான் வந்து ஆண்டவரை எப்படி என் ஆபத்து நாளிலே தேடினேன், இரவிலும் என் கை தளராமல் விதிக்கப்பட்டிருந்தது. ராத்திரி முழுக்க அவன் ஜோம் பண்ணி கூட அவனுடைய ஆத்மா என்ன செய்யலையாமா, அவனுக்கு ஆறுதலே கிடைக்கல. அடுத்ததாக அவன் சொல்லும்போது சொல்றான், நான் தேவனை நினைத்த போது அலறினேன், நான் தியானிக்கும் போது என் ஆவி என்ன செஞ்சிச்சு, தோய்ந்து போயிட்டு. பொதுவாக வேதத்தை தியானிச்சா ஆவி நமக்கு உற்சாகப்படுமா தோய்ந்து போகுமா? ஆவி உற்சாகப்படும். வசனத்தை கர்த்தர் பேச பேச நம்முடைய ஆவி கொழுந்து விட்டு எரிகிறது போல தோணும். ஆனா இந்த சங்கீதக்காரனுக்கு அவனுடைய ஆவி என்ன செஞ்சாமோ, தொய்ந்து போயிடுச்சு. அதுக்கு அடுத்ததுக்கு சொல்றான், நான் தேவனை நினைத்த போது நான் தூங்காதபடி என் கண்ணிமைகளை பிழைத்திருக்கிறேன், நான் பேச மாட்டாதபடி சஞ்சலப்படுகிறேன். அப்படின்னா அவனுக்கு தூக்கம் வரல, அவன் அதுக்கப்புறம் அவன் பேசக்கூட முடியாம அப்படியே அமைதியானவனா இருக்கிறான். பூர்வ நாட்களையும் ஆதிகாலத்து வருஷங்களையும் சிந்திக்கிறேன். அப்படின்னா நான் இந்த வசனத்தை வந்து பொதுவாக யாருக்கு நான் ரொம்ப சொல்லுவேன் அப்படின்னா, இந்த சைக்காலஜிக்கலாக பாதிக்கப்பட்டிருக்காங்க பாருங்க, அவங்க எல்லாருக்குமே இந்த அதிகாரம் ரொம்ப முக்கியமான ஒரு அதிகாரம், ரொம்ப தேவையான ஒரு அதிகாரம். நான் அலறினேன், நான் இந்த மாதிரி நான் வந்து பூர்வ நாட்களையும் ஆதிகாலத்து வருஷங்களையும் நினைக்கிறேன். அடுத்ததாக அவன் சொல்லும்போது, ராக்காலத்தில் என் சங்கீதத்தை நினைத்து என் இருதயத்தோட சம்பாதிச்சு கொள்கிறேன், அடுத்து அவனுடைய மனசில் ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளி விடுவாரோ, இனி ஒருபோதும் தயவு செய்யாதிருப்பாரோ, அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிட்டோ, வாக்குத்தத்தமானது தலைமுறை தலைமுறைக்கும் ஒளிந்து போயிட்டோ, தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ, கோபத்தினால் தன் உறக்கமான இரக்கங்களை அடைத்து கொண்டாரோ என்று. அப்போ இவனுக்குள்ள ஒரே நெகட்டிவ் தாட்ஸ் போயிட்டே இருக்கு, நெகட்டிவ் தாட்ஸ் போயிட்டே இருக்கு. ஐயோ அப்படி ஆயிடுச்சோ, இப்படி ஆயிடுச்சோ, கத்தர் கைவிட்டாரோ, இனி தூக்கி எடுக்க மாட்டாரோ, நீ தூக்கி எடுக்க மாட்டாரோ. இந்த மனசு, அவனுடைய மனசு வந்து நெகட்டிவா சொல்ல சொல்லிட்டே இருக்கும்போது திடீர்னு உட்கார்ந்து அவன் யோசிக்கிறான். இதுவரைக்கும் அவனுடைய மனசு என்ன சொல்லிச்சு, இதுவரைக்கும் அவனுடைய வார்த்தை என்ன சொல்லிச்சு அப்படின்னா, ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளி விடுவாரோ, இனி ஒருபோதும் தயவு செய்யாது இருப்பாரோ, அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிட்டோ, வாக்குத்தத்தமானது தலைமுறையின் தலைமுறையும் ஒளிந்து போயிட்டோ அப்படின்னு சொன்ன அந்த மனுஷன் திடீர்னு, டே டே டே ஸ்டாப், எங்க போயிட்டு இருக்கிறேன், எங்க போயிட்டு இருக்கிறேன், நீ ரொம்ப ஓவரா யோசிச்சுட்டு இருக்கிறேன், நீ ஓவரா ஒன்னும் குறிச்சு தாழ்வா யோசிச்சுட்டு இருக்க அப்படின்ட்டு அடுத்த வசனம் சொல்லும்போது ரொம்ப அழகா சொல்றேன். 10வது வசனம், அப்பொழுது நான் இது என் பலவீனம், சத்தமா சொல்லுங்க, அப்பொழுது நான் இது என் பலவீனம், ஆனாலும் உன்னதமானவருடைய வலது கருத்துள்ள வருஷங்களை நினைவு கூறுவேன். ஆமென். அப்போ இவனுடைய மனசு உடைஞ்சு போயிடுச்சு, இவனை குறிச்சு இவனுக்கு வந்து நிறைய நெகட்டிவ் வந்துருச்சு, இவனுடைய விசுவாசம் எல்லாம் அவனை விட்டு போயிருச்சு, இப்ப நம்பிக்கை அவனுக்குள்ள சுத்தமா இல்லை. அவன் மனசு அப்படி சொல்லும் போது திடீர்னு அவன் உட்காந்து யோசிக்கும் போது சொல்றான், அவன் மனசை பார்த்து சொல்றான், இல்ல இல்ல இல்ல, இவ்வளவு நேரம் என்ன குறிச்சு தப்பா யோசிச்சது என் பலவீனம், ஆனாலும் உன்னதமானவருடைய வலதுகரத்தினுடைய வருஷங்களை நினைவு கூறுவேன். ஸோ அவனுக்குள்ள இப்போ ஒரு ஸ்பிரிட் வருது, அவனுக்குள்ள ஒரு ஆவியானுடைய தொடுதல் வருது. அந்த ஆவியானவர் தான் யாருன்னா அவனை மோட்டிவேட் பண்ற. ஹலோ, ஆமோதிக்கிறீங்களா? அவனை மோட்டிவேட் பண்ற. இதுவரைக்கும் அவன் வாய் என்ன சொல்லிச்சு? இதுவரைக்கும் என்ன சொல்லிச்சு? ஆண்டவர் நித்திய காலமா தள்ளி விடுவார், இனி ஒருபோதும் தயசு, அவ்வளவுதான், இப்படியா, இதானா இதானா, இனி நம்ம வாழ்க்கை இப்படிதானா, நமக்கு யாருமே இல்லையா, நமக்கு அப்படியா, நமக்கு இப்படியா அப்படின்னு அவன் மனசு போட்டு குழம்பிட்டே இருக்குது. அவன் மனசு வந்து அப்படியே நெகட்டிவா யோசிச்சே இருக்குது. ஆனா யோசிச்சே இருக்கும்போது அந்த ஆவியானுடைய தொடுதல் அவனுக்குள்ள வருது, இல்ல இல்ல, இது என் பலவீனம், ஆனாலும் நான் உன்னதமானவருடைய வலதுகரத்தினுடைய வருஷங்களை நினைவு கூறுவேன், அவருடைய பூர்வ காலத்து அதிசயங்களை எல்லாம் நான் தியானிப்பேன் அப்படி சொல்லி தன்னை மோட்டிவேட் பண்ணதுக்கு அப்புறம் நீ கடைசி வசனத்தை வாசிக்கும் போது வேதம் சொல்லுது ரொம்ப அழகா சொல்லுவோம். 14th வசனத்தை வாசிப்போம். அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே, ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினீர். யாக்கோபு யோசேப்பு என்கிறவர்களின் புத்தராகிய உம்முடைய ஜனங்களை உம்முடைய புயத்தினாலே மீட்டு கொண்டீர். ஜலங்கள் உம்மை கண்டது, தேவனே, ஜலங்கள் உம்மை கண்டு தத்தளித்து ஆழங்களும் கலங்கி நின்றது. 19th வசனம், உமது வழி கடலிலும் உமது பாதைகள் திரண்ட தண்ணீர்களிலும் இருந்தது, உமது காலடிகளை தெரியப்படாமற் போயிற்று. ஹாலேலூயா, கையை உயர்த்தி ஒரு ஹாலேலூயா சொல்லுங்க. இப்போ ஆண்டவரை புகழ ஆரம்பிக்கிறார். இதுவரைக்கும் தன்னை குறித்து, தன்னுடைய ஜபத்தை குறித்து, ஆண்டவரை குறித்து தாழ்வாய் பேசின அவனுடைய வாய், தாழ்வாய் பேசின அவனுடைய இருதயம் ஒரே ஒரு இடத்துல தன்னை ஆராய்ந்து பாய்த்து தனக்குள்ள அந்த மோட்டிவேஷன் ஸ்பிரிட் வந்த உடனே, இல்லை இல்லை, என் ஆண்டவர் பெரியவர், என் ஆண்டவர் உயர்ந்தவர், என் ஆண்டவருடைய வழிகளெல்லாம் வித்தியாசமானது அப்படின்னு கர்த்தரை புகழ ஆரம்பிக்கிறான். அவனுடைய இருதயம் சந்தோஷத்தினால நிரம்புகிறது. ஸோ இந்த மாலை வேளையில் இங்கே இருக்கிற எல்லாருக்காகவும் நான் எதுக்காக ஜெபிக்கிறேன்னா, உங்கள் எல்லாருக்கும் ஒன்றே ஒன்று மட்டும்தான் தேவை, ஒன்றே ஒன்று மட்டும்தான் தேவை. ஆண்டவரே, எனக்குள்ள ஒரு ஆவியை தாரு. என்ன ஆவியை தாருன்னா, மோட்டிவேஷன் ஸ்பிரிட்டு எனக்குள்ள வரட்டும் ஆண்டவரே. ஆமோதிக்கிறீங்களா இல்லையா? சத்தமாக சொல்லுங்கள் எல்லாருமே. எத்தனை பேர், எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க அதுக்காக? நல்ல நல்ல ஆமேன் ஆசைப்படுறீங்களா? நான் சொல்கிறேன், அந்த அந்த பிரசன்னம் மட்டும் உங்களுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா இனி நீங்கள் சோர்ந்து போகவே மாட்டீங்க, எதுக்குமே நீங்கள் வந்து அஞ்சிட மாட்டீங்க. நான் சொல்கிறேன், நிறைய பேருடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். நிறைய பேருடைய கண்களுக்கு, எப்படி சார் இப்படி தாண்டுறீங்க, எப்படிமா நீ இந்த பிரச்சனை எல்லாம் தாண்ட, எப்படி இந்த சூழ்நிலையை தாண்ட, நீங்கள் உடனே சொல்லுவீங்க, நான் அது எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர். நிறைய பேர் உங்களிடத்துல வந்து சொல்லுவாங்க, எப்படி அவங்க விட்டுட்டு போன நாளிலிருந்து உன்னால் எப்படி சமாளிக்க முடிஞ்சிருச்சு. நீங்கள் உடனே சொல்லுவீங்க, எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் அப்படி செய்தா. ஆமே, எத்தனை பேர் அப்படி சொல்லலான்னு ஆசைப்படுறீங்க? நான் நினைக்கிறேன், நிச்சயமா அந்த ஆவி உங்களுக்குள்ள வரும்போது பலத்தின் மேல் பலனடைந்து நீங்கள் எல்லா இடங்களிலும் சாட்சியாய் கர்த்தர் உங்களை நிற்க வைக்க போகிறார். உங்கள் மூலமா ஆண்டவர் அதை செய்ய போறாரு. நான் விசுவாசிக்கிற உங்களுடைய பிள்ளைகளுடைய நல்ல காரியங்கள் உங்கள் கைகளில் அது நடக்க போகிறது. நீங்க அதை பார்க்க போறீங்க, உங்க கண்கள் அதை பார்க்க போகிறது. ஆண்டவர் உங்களை கொண்டு கர்த்தர் செய்ய போகிறார். உங்களுக்கு எல்லாருடைய உதவியும் உங்களை விட்டு கடந்து போனாலும், யாருடைய உதவி உங்களுக்கு கிடைக்காவிட்டாலும், உங்களுக்குள்ளே கர்த்தர் வைத்திருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்தி அந்த மிகப்பெரிய உயர்வில் கர்த்தர் உங்களை கொண்டு போய் நிக்க வைக்கிறதுக்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால சோர்ந்து போக வேண்டாம், யாருமே எனக்கு இல்லையா அப்படின்னு நீங்க கவலைப்பட வேண்டாம். எனக்கு யார் இருக்கா, என்ன பூஸ்ட் பண்ண யார் இருக்கா? நான் சொல்றேன், சில நேரத்தில் உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் நம்மை விட்டு போனாலும் நமக்கு பரிசுத்தாவியானவர் இருக்கிறாரே, பரிசுத்தாவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அவர் உங்களை மோட்டிவேட் பண்றதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். ஸோ எல்லாரும் ஆண்டவரிடத்துல கேட்கணும், ஆண்டவரே எனக்குள்ள ஒரு ஸ்பிரிட் ஒன்று கொடுங்க ஆண்டவரே, என்னன்னா மோட்டிவேஷன் ஸ்பிரிட். ஹல்லேலூயா. நீங்கள் நெகேமியா அலங்கத்தை கட்டும் போது சன்பல்லா தொபியா என்கிற ரெண்டு பேர் வந்து பயங்கரமா சொல்றானுவா, நாளை பாரு உனக்கு என்ன நடக்குதுன்னு பாரு, நீங்க ராஜாவுக்கு விரோதமா கலகம் பண்ண ஆரம்பிச்சிங்களா, அவ்வளவுதான், ராஜா கூப்பிடுறாரு, அத்தனை முட்டை கடிதம் வந்துருச்சாமா அவனுக்கு, அத்தனை முட்டை கடிதம் வந்துருச்சாமா, கையெழுத்து போடாத கடிதம் நிறைய. அவ்வளவுதான், நீ முடிஞ்ச செத்த ராஜா உன்னை கூப்பிடுறாரு, வந்து ராஜாவை பாரு அப்படின்னு. அவங்க அவ்வளோ அவ்வளோ சுத்தி அலங்கத்தை கட்ட முடியாதபடி ஜனங்களுக்குள்ளே ஒரு பெரிய சலனம் ஏற்படும் போது கூட, ஆனால் அவன் ஜெபம் பண்ணும்போது சொல்கிறான், ஆண்டவரே எங்களுக்கு பலன் இல்லைப்பா, நீங்கள் எனக்குள்ளே கிருபையை கொடுங்கன்னு சொல்லும்போது ஜனங்களை எல்லாரையும் கூப்பிட்டு சொல்கிறான், இல்லை இல்லை நீங்கள் யாரும் பயந்துட்டு அலங்கத்தை கட்டுறதை விட்டு ஓடலாம் வேண்டாம், ஒரு கையினால் வேலை செஞ்சு இன்னொரு கைதத்தில் கையில் ஆயுதத்தை வச்சுருந்தான்றான். இன்னொரு கைதை கையில், ஒரு கையில ஆயுதம் இன்னொரு கையில வேலை செஞ்சுங்க பார்க்கலாம் என்ன நடந்தாலும் பார்க்கலாம் அப்படின்னு வச்சே. இந்த மாதிரி ஒரு ஸ்பிரிட் எப்போ வந்துச்சு அவனுக்கு, அதான் நான் சொல்றேன், அது யாரு கொடுத்தா அப்படின்னா கர்த்தர் தாங்க அவங்களுக்கு கொடுத்தார், கர்த்தர் தாங்க அவங்களுக்கு கொடுத்தார். நீங்க வந்து சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவங்கள பார்க்கும்போது அப்படிதான், அக்னி சூளைக்கு முன்பாக போடும்போது அந்த அக்னி சூளை எரி இன்னும் எரிஞ்சிட்டே இருக்குது, ஆனா இவங்களுடைய இருதயம் அந்த சனலமே படலை, இவங்க இருதயம் பயப்படவே இல்லை. ஏன் பயப்படவில்லைன்னா அவங்களுக்குள்ள என்ன ஆவி இருக்குன்னா அந்த மோட்டிவேஷன் ஸ்பிரிட்டு. அந்த அக்னி எரிஞ்சிட்டு இருக்கும்போது அவங்க மனசு என்ன சொல்லியிருக்கோன்னா, இந்த அக்னியை விட பெரியவர் வருவார், என் கூட இருக்கிறார், இந்த அக்னி என்னை சேதப்படுத்தாது, நான் பெரிய அக்னி அப்படின்னு அவங்க திடப்படுத்திட்டே இருப்பாங்க, அவங்க தைரியப்படுத்திட்டே இருந்திருப்பாங்க. அவங்கள கொண்டு போய் போட போனவங்க செத்து விழுந்தாங்க, ஆனா அக்னியில போட்டதுக்கு அப்புறம் கர்த்தர் இவருடைய முடி கூட கருகாம ஆண்டவர் அங்கே இருந்து காப்பாத்தினாராம். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு எல்லாருக்குமே என்ன தேவை அப்படின்னா, நம்மை நாமே உருவாக்குற அந்த சக்தி வந்து மிக அவசியமாய் தேவை. அது இல்லை அப்படின்னா இந்த உலகத்துல நீங்க ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ முடியாது. இருக்கிற வாலிபர்கள் கூட, வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க கூட நிறைய பேர் ஏன் நிறைய காரியத்துக்கு அடிமையாகிறாங்கன்னா, ஏன் நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்கன்னா, அவனுக்குள்ள ஒன்று மட்டும்தான் இல்லை, என்னென்னா அவனை மோட்டிவேட் பண்ணுற ஸ்பிரிட் அவனுக்குள்ள இல்லை, அவனை நெகட்டிவில் கொண்டு போகிற ஸ்பிரிட் அவனுக்கு நிறைய இருக்குது, அவனை தாழ்வில் நடத்துகிற ஸ்பிரிட் நிறைய இருக்குது, ஆனால் அவனை மோட்டிவேட்ஸ் பண்ணுற ஸ்பிரிட் இல்லை. நான் இன்னைக்கு ஆண்டோடைய சமூகத்தில் கத்திரத்தில் தாழ்மையோடு ஆண்டவர்களை நன்றி செலுத்துகிறேன், எத்தனையோ பார்த்துட்டேன் நான், அதான் இருட்டறைக்குள்ள தூக்கமே இல்லாமல் எத்தனையோ சூழ்நிலையை நான் பார்த்துட்டேன், ஆனாலும் அதுலேருந்தெல்லாம் இன்னைக்கு எப்படி தாண்டி வந்தேன்னு நினைக்கும்போது உண்மையிலே கர்த்தர் எனக்குள்ளே என்ன வச்சுருந்தேன்னா அந்த மோட்டிவேஷன் ஸ்பிரிட்டை கர்த்தர் எனக்குள்ளே வச்சுருந்தார். ஹல்லேலூயா. நிறைய பேர் இவ்வளோதான் அப்படின்னு தான் சொன்னாங்க, அதெல்லாம் இன்றைக்கி நினச்சி பார்க்கும்போது இன்னும் இப்போ கூட ஒரு ஹாஃப் அன் அவருக்கு முன்னாடி ஒருத்தர் கால் பண்ணார், பாஸ்டர் நான் வந்து தூக்கம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறேன், டேப்லெட் சாப்பிட்டு கூட என்னால் தூக்கம் வரல, எனக்கு எவ்வளோதான் செத்துருக்கணும்னு பயமாக இருக்குது, நான் என்ன ஆயிடுவேனோ தெரில அப்படின்னு சொல்லும்போது நான் அப்படியே நினச்சேன், ஃப்ளாஷ்பேக் அப்படியே போயிட்டேன், நான் தூக்கம் இல்லாமல் இருந்ததை நினச்சி பார்த்தேன், எப்பரா வெளியே வந்தேன். டாக்டர்கிட்ட போய் கடைசியாக கேட்கும்போது கேட்டேன், டாக்டர் நான் வந்து இந்த மாத்திரையை சாப்பிட்டு தான் தூங்க முடியுமா, இந்த மாத்திரை இருந்து வெளியே வரவே முடியாதான்னு கேட்டான். சொன்னார், நீ ஏன்ப்பா கவலைப்படுற மாத்திரையை சாப்பிட்றத பற்றி, டெய்லி ஒரு மாத்திரை உனக்கு சாப்பிட்றதுல என்ன பிரச்சனை, சுகருக்கும் தான் சாப்பிட்றாங்க, பிபிக்கு தான் சாப்பிட்றாங்க. உடனே சொல்கிறேன், டாக்டர் பிபிக்கு சுகருக்கு எல்லாம் சாப்பிட்லாம் டாக்டர், ஆனால் தூக்கம் வராதுக்கு எப்படி டாக்டர் சாப்பிட்றது, அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது, சாகிற வரைக்கும் ஒரு மாத்திரை எடுத்துக்கோ, அப்போ உனக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னாரு. எனக்கு ஆனால் சே மாத்திரை சாப்பிட்டு தூங்குறது எப்படி, ஆனால் அந்த டாக்டரே கைவிரித்த போதும் கூட எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர், இல்லை இல்லை இல்லை உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு வேலை, கர்த்தரே எனக்குள்ள ஒரு மோட்டிவேஷனை கொடுத்தாரு, இல்லைடா இன்னைக்கு நீ வந்து டாக்டர் சொன்னார் 3 மாதம் வரைக்கும் இத்தனை எம்ஜி அந்த எம்ஜி மாத்திரை தான் சாப்பிடணும்னு சொன்னார், ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா அவருக்கே சொல்லாமல் நானே மாத்திரையை குறைச்சேன், 1 மாத்திரையை 1/2 மாத்திரையாக்கினேன், 1/2 மாத்திரையை 1/4 மாத்திரையாக்கினேன். அப்போது 1/4 மாத்திரையாக்கும்போது அந்த தூக்கம் டிஸ்டர்பன்ஸ் வந்துருச்சு, ஆனால் வந்ததை அடுத்த நாள் போய் நல்லா வேலை செஞ்சு என் உடம்ப நானே டயர்டு பண்ணி அந்த டயர்டில் தூக்கம் வருமானு பார்த்தேன், டயர்ட்லேயும் தூக்கம் வரல. அப்போது வந்து படுத்து கிடந்து என் பிதாவே என் தேவனே என் கண்மலையே என் பிதாவே என் தேவனே என் கண்மலையே அப்படின்னு சொல்லி, அப்புறம் ஃப்யூச்சரை குறித்து யோசிச்சு, ஊழியத்தை குறித்து யோசிச்சு, என்ன பண்ணலாம், எப்படி சர்ச்சு கட்டலாம், எப்படி ஊழியம் பண்ணலாம், எப்படி ஜனங்களுக்கு அப்படியே நானே அப்படியே சும்மா வேறு நெகட்டிவாக எதையும் யோசிக்க விடாமல் எல்லாத்தையும் பாசிட்டிவாக யோசிச்சு அதுக்கப்புறம் அந்த ஸ்பிரிட்டை கத்தரே கொடுத்துட்டாரு. அந்த பிரச்சனையிலிருந்து கத்தர் பரிபூர்ணமாக என்னை விடுதலையாக்கினார். நான் சொல்ற உண்மையிலே அந்த சைக்காலஜிக்கு பிரச்சனையிலிருந்து வெளியே வந்ததற்கு ஆண்டவர் எனக்குள்ள வைத்திருக்கிற அந்த மோட்டிவேஷன் ஸ்பிரிட்டு தாங்க காரணம், வேற எதுவுமே காரணம் இல்லை, வேற யாருமே காரணம் இல்லை. எல்லாருமே ஒரு காலகட்டத்தில் ஒதுக்கிட்டாங்க, எல்லாருமே ஒரு காலகட்டத்தில் விட்டுட்டாங்க. அவ்வளோதான் இவன். நம்ம என்ன பண்ண முடியும்? நீ தேவையில்லாமல் எதுக்குடா யோசிக்கிற? நீ தேவையில்லாமல் எதுக்குடா பயப்படுற? நீ தேவையில்லாமல் எதுக்கு அப்படி யோசிச்சுக்கணும்? தேவையில்லை. நீ இதெல்லாம் ஒன்று தேவையா? இந்த வயசில் ஒன்று தேவையா? உனக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு ஈஸியாக சொல்லிட்டாங்க. ஆனால் என்னுடைய நிலைமை எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் இன்றைக்கு இந்த 14-15 வருஷத்தினுடைய நிறைவு நாள், நாளைக்கு புது வருஷத்துக்குள்ள காலடி எடுத்து வைக்க போகிறோம். எனக்கு சந்தோஷமாக இருக்குது. இந்த ஊழியத்தினுடைய ஒரு மிகப்பெரிய வெற்றிக்கு காரணம் எனக்குள்ளே கத்தர் வைத்திருக்கிற அந்த மோட்டிவேஷன் ஸ்பிரிட்டு தாங்க காரணம். சவால் விட்டுருக்காங்க, உன்னை இந்த இடத்துல கொன்றுவோம், அடிச்சிருவோம், நாளைக்கு வரட்டும் உங்கள் ஃபாதர் அந்த பக்கத்தில், 5 பேர் சேர்ந்து உங்கள் ஃபாதரை கொன்றுவோமா இல்லையா, ஆள் அனுப்பி விட்டுருக்காங்க, சொல்லுவோம் ஃபாதர்கிட்ட போய். எத்தனையோ பிரச்சனையை சமாளித்து, எத்தனையோ மனுஷங்களுடைய சவால் நிறைந்த வார்த்தை, அதெல்லாம் காதுகளில் கேட்கும்போது சில நேரத்தில் பயமாக இருந்தாலும் ஒரு பக்கத்தில் ஆவியானவர் என்ன பண்ணுவாருன்னா பலப்படுத்தி அந்த மோட்டிவேஷனை கொடுத்துட்டே இருந்தார். இன்னைக்கு வரைக்கும் அந்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்து கொண்டே இருக்கிறார். ஹாலேலூயா. இப்போ கூட சில நேரத்தில் சோர்ந்து போவோம், சோர்ந்து போகக்கூடிய சூழ்நிலை எல்லாம் வரும். அவ்வளோ பெரிய பிரச்சனை, இதுலேருந்து மீள முடியாதோ, இது பெரிய பிரச்சனையாக முடிஞ்சிருமோ அப்படின்னு போதெல்லாம் எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு ஆவியானவர், இல்லை இல்லை இல்லை இல்லை, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ காலாள்களோடே ஓடும்போதே உன்னை இழைக்க பண்ணினான், குதிரைகளோடு நீ எப்படி ஓடுவாய், நீ குதிரைகளோடு ஓட புறப்பட்டவன். வேற யாருக்குமே தெரியாது, வேற யாருக்குமே தெரியாது, எனக்குள்ளே இப்படி ஒன்று ஓடிட்டு இருக்கிறது யாருக்குமே தெரியாது. நான் கஷ்டத்தில் இருக்கிறேனா ஜாலியில் இருக்கிறேன்னா யாரும் கண்டுபிடிக்கவும் முடியாது. ஆனால் ஒன்று ஒரு பெரிய இது ஓடிட்டே இருக்கும். நான் என்ன நினைப்பேன் அப்படின்னா, நமக்குள்ள ஓடிட்டு இருக்கிறத இன்னொருத்தட்ட சொல்லி அவங்க என்ன சொல்லுங்க. இப்ப நீங்க சொல்லலாம், நீங்க வந்து இந்த மாதிரி ஒண்ணு ஓடிட்டு இருக்கு பாஸ்டர் அப்படின்னா உங்களுக்காக ஆளுதல் ஜபமாவது நான் பண்ணுவோம். இப்ப நான் பாஸ்டர், நான் யார்கிட்ட போய் சொல்றது? எனக்குள்ள இப்படி ஒண்ணு ஓடிட்டு இருக்கு, இவ்வளவு ஒரு பெரிய ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்ல முடியாது. உங்களுக்கு ப்ராப்ளமா, உங்களுக்கு ப்ராப்ளமா அப்படின்னு, அப்போ நமக்குள்ளே அது ஓடிட்டு இருக்கோம். ஆனா ஆவியானவர் பெரியவர், நம்மை நடத்துகிறார், அவரே தேற்றுகிறார், அவரே உருவாக்குறார். ஆனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. ஹல்லேலூயா. கேட்கலாமா? எத்தனை பேர் கேட்க போகிறீங்க, எத்தனை பேர் ஜெபிக்க போகிறீங்க? ஆண்டவரே, எனக்குள்ள ஒரு கிருபை தாங்க. என்ன கிருபைன்னா, நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, என்னையே நான் என்ன பண்ணணும்னா உருவாக்கணும், என்னையே நான் டெவலப் பண்ணணும், என்னையே நான் சந்தோஷப்படுத்தி கொள்ள வேண்டும். கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. யோசேப்பு எகிப்தினுடைய நாட்டில் 15 வருடங்களை எப்படி தாண்டினான், சிறைச்சாலையை எப்படி கடந்து வந்தான், போத்திபாருடைய வீட்டில் எப்படி கடந்து வந்தான்? நான் நம்புறேன் அவனுக்குள்ள கத்தர் வச்சிருந்த ஸ்பிரிட், மோட்டிவேஷன் ஸ்பிரிட். நீங்க சாதாரண நினைக்கிறீங்களா? அப்பா பலவர்ண அங்கியை போட்டு அவ்வளவு தூரம் அவனை செல்ல பிள்ளை மாதிரி வச்சிருக்கிறாரு. திடீர்னு ஒரு நாள், ஒரு நாளைக்கு முன்னாடி பலவர்ண அங்கி, அடுத்த நாள் பாத்தீங்க அப்படின்னா அடிமையினுடைய வஸ்திரம். ஒரு அதான் ஒரு 24 hoursக்குள்ள அவனுடைய வாழ்க்கையே தலைகளாக புரட்டி போடப்படுகிறது. இதுக்கு முன்னாடி அவன் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் இன்னைக்கு வர்ற வாழ்ற வாழ்க்கைக்கும் ஏணி வச்சா கூட எட்டாத உயரம். ஆனா எப்படிங்க தாண்டினான்? எப்படிங்க அந்த போத்திபாருடைய வீட்டில் அவன் செஞ்சதுல எல்லாம் கத்தர் கூட இருந்தார், அதை வாய்க்க பண்ணார் அவன். அதை அவனுடைய எஜமானன் கண்டு அவனுடைய வீட்டினுடைய பொறுப்பை மொத்தத்தையும் கொடுத்தார் அவன். எப்படி கொடுத்தாரு? எப்படி அது அவனுக்கு கிடைச்சது அப்படின்னா, நான் நம்புறேன் அந்த போத்திபாருடைய வீட்டில் பாத்திரம் கழுவும் போது, அந்த போத்திபாருடைய வீட்டில் மண்ணூட்டி எடுத்து வெட்டும் போது, வீடு கூட்டும் போது, துடைக்கும் போது, இவன் என்ன மோட்டிவேட் பண்ணியிருப்பான்னா, தரிசனம் கொடுத்தவர் அவர், சொப்பனம் கொடுத்தவர் ஆண்டவர், நிறைவேற்றாமல் போவாரோ, என் ஆபிரகாமனுடைய தேவனும், ஈசாக்கின் தேவனும், யாக்கோவின் தேவனும், அவர் எனக்கும் தேவனுமாகிய கர்த்தர் என்னை நடத்துவார், என்னை நடத்துவார், என்னை ஒரு நாள் தூக்கி எடுப்பார், என்னை ஒரு நாள் இந்த இடத்துல இருந்து கொண்டு வருவார் அப்படின்ற அந்த மோட்டிவேஷன் அவன் அடுத்த படிக்கு கொண்டு போகுது. இது திடீர்னு தப்பான ஒரு காரியத்தை அவன் மேல சொல்லி இப்ப சிறைச்சாலைக்குள்ள போடுறாங்க. என்னடா, நீ அங்க இருந்தாலாவது டைரக்டா நீ போலாம், ஆனா இப்ப சிறைச்சாலைக்குள்ள வந்துட்டியே. ஆனா சிறைச்சாலைக்குள்ள இருக்கும் போதும் அவனுக்குள்ள ஒரு மோட்டிவேஷன் ஸ்பிரிட், இல்ல இல்ல ஆண்டவர் கண்டிப்பா இந்த சிறைச்சாலையில இருந்து ஒரு நாள் என்ன என்ன பண்ணுவாரு. அதுதான் சொப்பனத்தை பார்த்து அந்த அந்த பானபாத்திர காரணத்துல சொல்லும் போது சொல்றான், நீ வாழ்வடைந்திருக்கும் போது இப்படி ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்றத ராஜாவுக்கு தெரியப்படுத்த அப்படின்றான். அப்போ அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, என்னைக்கு என்ன ஒரு நாள் என்னைக்கு கத்தர் என்னை கொண்டு போய் என்ன பண்ணுவார், நிறுத்துவார். இதுதான் அந்த மோட்டிவேஷனல் ஸ்பிரிட். இதை கத்தர் அவனுக்கு கொடுத்ததுனால ராஜாவுக்கு முன்னாடி போய் நின்னானா? அதே நேரத்தில் அது இல்லை அப்படின்னா சோர்ந்து போய் வாழ்க்கை எல்லாம் போச்சு, இனி எழும்ப மாட்டோம் அப்படின்னு நோயாளி தான் ஆயிருக்கும். அதனால் இன்றைக்கி நிறைய பேர் இந்த ஜபத்தில் ஒருவேளை அப்படி இருக்கலாம், உங்கள் மனசில் ஒரு மோட்டிவேஷன்ஸ் கூட இல்லாமல் தாழ்வான எண்ணங்களுக்கு மேலே எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கலாம். ஆவியானவர் தான் இன்றைக்கி பேசுகிறாரு, உலகத்தில் இருக்கிறவனை விட உங்களுக்குள்ளே இருக்கிறவர். சத்தமா சொல்லுங்க எல்லாரும், உங்களுக்குள்ளேன்றதை விட உலகத்தில் இருக்கிறவனை விட எனக்குள்ளேயே இருக்கிறவன். சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க, எனக்குள்ளேயே இருக்கிறவன். எல்லாரும் சொல்லுங்க, எனக்குள்ளேயே இருக்கிறவன். உலகத்திலே இருக்கிறவனை விட எனக்குள்ளேயே இருக்கிறவர் பெரியவர். ஆம்பளை பலன் கொஞ்சம் பலன் தான், கர்த்தர் பலன் அதை விட பலன். ஆமீன் சொல்லுங்க. அவர்கள் செய்கிறது கொஞ்சம் தான், ஆனா நான் நம்புறேன் ஆண்டவர் அந்த இடத்துல இருக்கும் போது அதை விட மிக வெற்றியாய் செய்து முடிக்க வல்லவரா இருக்கிறார். உங்க பிள்ளைகளை நடத்த கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். ஸோ அதனால எதுக்குமே சோர்ந்து போகாம ஒரு ஸ்பிரிட்டோட இந்த இடத்துல இருந்து கடந்து போவோம். நான் எங்கு போனாலும் கர்த்தரனை நிக்க வைக்க வல்லவரா இருக்கிறார். அப்படியே கேட்கலாமா, எழும்பி நின்று கர்த்தர் சமூகத்துல எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி, எனக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆவியை கர்த்தர் தாருமாண்டுவரேன், எனக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆவியை கர்த்தர் தாருமாண்டுவரேன். எல்லாரும் ஆண்டுடைய சமூகத்துல கையை உயர்த்தி கேளுங்க, ராஜா இந்த பாஸ்டர் பேசின அந்த வார்த்தை எனக்கு நடக்க வேண்டும் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி, நன்றி தகப்பனை, நன்றி தகப்பனை. எல்லாரும் கேளுங்க, ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அந்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கட்டும். அதுதான் உற்சாகப்படுத்துகிற ஆவியானவர், தட்டி கொடுக்கிற ஆவியானவர், நம்மை நம்மை மோட்டிவேட் பண்றவர். நம்முடைய இருதயம் சோர்ந்து போகும் போது, நம்முடைய இருதயம் உடைந்து போகும் போது அவர் நம்மை தட்டி கொடுப்பார், அவர் நம்மை வழி நடத்துவார், அவர் நம்மிடத்துல சொல்லிட்டே இருப்பார், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொல்லிக் கொண்டே இருப்பார். சொல்லுங்க, ஏசப்பா சமூகத்துல எல்லாரும் ஆண்டவரே அந்த ஸ்பிரிட் எனக்கு வேணும்னு கத்திரத்துல கேளுங்க. எஸ், பிசாசு உங்களை அமுக்க பார்ப்பான், பிசாசு உங்களை உடைக்க பார்ப்பான். பிசாசு நீ ஒண்ணும் இல்ல, ஆயிரம் தாளந்துகள் இருந்தா கூட உனக்குள்ளே நெகட்டிவ் தாட்ஸ விதைச்சு கொண்டே இருப்பான் சத்ரு. ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் பாசிட்டிவ் உங்களுக்குள்ள பேசிட்டே இருப்பாரு, உங்களை நெகட்டிவ்ல பேச விட மாட்டார். எல்லாரும் கையை உயர்த்தி இயேசுவே அந்த ஆவி எனக்கு வேண்டும் என்று கத்திரத்துல கேளுங்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. எங்களுக்குள்ளே வாசம் செய்கிற ஆவியானவரே, உங்க உங்க விருப்பத்தின்படி ஆவியானுடைய இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுங்க, ஆவியானுடைய விருப்பத்திற்கு ஒப்பு கொடுங்க. டாடி உங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்றேன் டாடி, அப்படிப்பட்ட ஸ்பிரிட்டை எனக்குள்ள நீங்க வச்சதற்காக ஸ்தோத்திரம் டாடி.

முன்னாடி இந்த 16வது வருஷத்துல எனக்கு அதை இன்னும் கொஞ்சம் பெருக பண்ணுங்கப்பா, எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுங்கப்பா. ஆண்டவரே இன்னும் அந்த ஸ்பிரிட் எனக்குள்ள வேலை செஞ்சுட்டே இருக்கட்டும், அது இன்னும் எனக்கு அதிகமாக வேலை செய்யட்டும். டாடி கொடுங்க டாடி, எனக்கு உங்களுக்குள்ள அது இருந்துச்சே டாடி, எனக்கு தாங்க இயேசுப்பா, எனக்கு அந்த மோட்டிவேஷன் ஸ்பிரிட் எனக்குள்ள கொடுங்க ராஜா. நான் சாகிற வரைக்கும், இந்த உலகத்துல கண்ணை மூடுகிற அந்த நிமிஷம் வரைக்கும் மோட்டிவேஷன் ஸ்பிரிட் எனக்குள்ள கிரியை செய்யணும்ப்பா. சோர்ந்து போகக்கூடாது, விழுந்து போகக்கூடாதப்பா. அத்தனை பேரும் ஆச்சரியப்படுற விதத்துல அந்த பிரச்சனைகளை தாண்டக்கூடிய பலன் எங்களுக்கு உண்டு.

எஸ் கவுனிங்க, ஒரு நிமிஷம் கவுனிங்க. மனசை அப்படியே மோட்டிவேஷன்ஸ் இல்லாமல் நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா அது எவ்வளோ ஆபத்தில் வேணாலும் கொண்டு போய் உங்களை விட்டுரும். உங்களுக்கு புரியும்னு நான் நினைக்கிறேன். அந்த மனசை மோட்டிவேஷன்ஸ் இல்லாமல் நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா இது கொண்டு போய் உங்களை அதல பாதாளத்தில் கொண்டு போய் தள்ளிடும். அவ்வளோ தாளந்துகள் இருக்கும், அவ்வளோ அழகு இருக்கும், அவ்வளோ பின்னணி இருக்கும், ஆனால் உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாமல் போயிடும். உங்கள் கண்ணு, உங்கள் சிந்தை, உங்கள் இருதயம் எல்லாம் எதை மட்டும் பார்க்கும்னா நெகட்டிவ் மட்டும்தான் பார்க்கும். உங்கள் கண்ணுக்கு முன்னாடி எல்லாமே நெகட்டிவாக தான் தெரியும், எதுவுமே பாசிட்டிவ்.

புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? புரியுதா? நீங்க தாண்ட தாண்ட தாண்ட அது டெவலப் ஆயிட்டே இருக்கும், அது வளர்ந்துட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு வெற்றி உள்ள தலைவியா வந்து நின்றுவீங்க, வெற்றி உள்ள ஒரு தலைவனா வந்து நின்றுவீங்க. அது சாதாரணமானதா இல்ல. சிலர் ஏன் வந்து ஒரு பிரச்சனை, ஏன் சிலருக்கு என்ன தோணும் அப்படின்னா எதுக்கு பிரச்சனை, எதுக்கு வம்பு, எதுக்கு தேவை அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா நான் சொல்றேன், அவங்களுக்குள்ள மோட்டிவேஷன் ஸ்பிரிட் இல்லைன்னு அர்த்தம். புரியுதுல நான் சொல்றது உங்களுக்கு? புரியுதா இல்லையா? சிலர் பாத்துக்கன்னா அதிக ரிஸ்க் எடுக்க எல்லாம் விரும்ப மாட்டாங்க. தேவையில்லாம எதுக்குப்பா போட்டு ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கிற, உற்றுப்பா இருக்கிறது போதும்ப்பா, இதை வச்சு ஒப்பேத்தலாம்ப்பா, அவங்களுக்கு சைன் பண்ணலான்னு ஆசை இருக்காது, அவங்களுக்கு வளரலான்னு ஆசை இருக்காது, இருக்கிறத வச்சு ஒப்பேத்திட்டு போயிட்டே இருக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க ஏன் அப்படி இருக்காங்கன்னா, நான் சொல்றேன், அவங்களுக்குள்ள மோட்டிவேஷன் ஸ்பிரிட்டே கிடையாது. அவங்களுக்கு பிரச்சனையை எதிர்கொள்ளக்கூடிய தைரியமும் இல்லை, அதை குறித்து அவங்க யோசிக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு அவங்கள பொறுத்த அளவில் பிரச்சனையே இல்லாமல் என்ன பண்ணணும், அவங்களுக்கு சைன் பண்ணுறதுக்கு ஆசை இல்லை ஆனால் பிரச்சனை இல்லாமல் இருக்கும், ஜாலியாக இருக்கும். அது கிடையாது. அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் யாருக்கும் யூஸ் ஆகவே முடியாது, நீங்கள் பயன்படவே முடியாது. என்ன நினைக்கணும் அப்படின்னா, அந்த பிரச்சனையை வந்து தாண்டணுன்ற எண்ணம் உங்களுக்குள்ளே வரணும். அது ஒவ்வொன்றையும் தாண்டும் போது ஒரு காரியத்தை கற்றுக்குவீங்க, உங்களுக்கு அடுத்ததை ஜெயிக்க ஜெயிக்க ஜெயிக்க சூப்பராக இருக்கும். அது உங்களுக்கு வீட்டில் அந்த தண்ணி வராதே உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கும். நீ தண்ணியே வரலங்க, அதுவே ஒரு பெரிய பூதாகரமாக பேசி அதை குறித்து ரொம்ப விளக்கம் பண்ணிட்டு இருப்பீங்க. நம்ம போயிட்டு இருக்கோம், ஆடா போனி வேற தண்ணி இல்லைன்னா ஒரு உடம்பு தண்ணியை பக்கத்தில் வாங்கி, இல்லைன்னா ஒரு டம்ளர் தண்ணியை வாங்கி குடிச்சிக்கோ, இல்லைன்னா ஒரு பாட்டில் தண்ணியை வாங்கிக்கோ, இல்லைன்னா 20 ரூபா கேன் ஒன்று வாங்கிக்கோனு சொல்லிட்டு போயிடுவாங்க. இவங்க யார் அப்படின்னா மோட்டிவேஷன் ஸ்பிரிட் இருக்கிறவங்க. அவங்களுக்கு இந்த சின்ன சின்ன பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு ஒரு மலை போல இருக்கும். இந்த ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே என்ன தேவை அப்படின்னா, நமக்குள்ளே இருக்கிற அந்த மோட்டிவேஷன் கொடுக்குற ஆவியானவரை தட்டி, அதான் ஆண்டவரோடு கூட நடந்து ரெண்டு பேர் வர்றாங்க பாருங்களேன். அவங்க முடிச்சுட்டு அவர் போன உடனே சொல்கிறாங்க, அவர் நம்மோடு கூட பேசி கொண்டு வரும்போது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா? அப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஆண்டவர் அவங்களோட பேசிட்டு வரும்போது இவங்க இருதயம் வந்து வேற லெவலில் இருந்துருக்குது. அப்படியே சாதிக்கணும்டா, நிற்கணும்டா, ஓடணும்டா, செய்யணும்டா, அந்த மோட்டிவேஷன் ஸ்பிரிட்டு. யார் பேசும்போது? உண்மையா ஆண்டவர் உங்களோட இருக்கிறார், ஆவியானவர் உங்களோட இருக்கிறாருங்கிறதுக்கு மிகப்பெரிய அர்த்தம் என்ன அப்படின்னா, உங்களுக்குள்ள அந்த அந்த இது பேசிட்டே இருக்கும் பாருங்களேன். நீங்க எத்தனை பேர் அதை ஃபீல் பண்ணீங்கன்னு தெரியல, நான் டைரக்டா அதெல்லாம் உணர்ந்திருக்கிறேன். அப்படியே எப்படியோ இருக்கும், அப்படியே ஆண்டவர்கள பேசிட்டே இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா, அந்த மோட்டிவேஷன் ஸ்பிரிட்ல கத்தர் பேசிட்டே இருக்கும்போது பிரச்சனை எதுவுமே கண்ணுக்கு தெரியாது, பாத்திரலாண்டா எதுனாலும் அப்படின்ற ஒரு தைரியம் வரும் பாருங்க. அதான் நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா? இனி என் கண்ணை அழக்கூடாது, இனி என் கண்ணில் இந்த ஆனந்த கண்ணீர் வரணும், ஆனந்த கண்ணீர், உயர்வுக்கான கண்ணீர் வரணும், என் சோகத்தை பார்த்த கண்ணீர் வரக்கூடாது. அல்லேலூயா. சில நேரத்தில் இருதயம் அழும், வெளியில் வாய் சிரிக்கும். அந்த இருதயம் அழும்போது வாய் சிரிக்குது பாருங்க, இதுதான் மோட்டிவேஷனல் ஸ்பிரிட். அழுதுட்டு தான் இருக்கும், அவனு சொல்லுவோம், பரவாயில்ல பார்த்துக்கலாம்டா, பரவாயில்ல பார்த்துக்கலாம். ஆமே, அந்த ஸ்பிரிட் ஆண்டவர் உங்களுக்கு தரணும்னு நான் நம்புறேன், அது உங்களுக்கு கிடைக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். உங்களை எல்லாரையும் ஒரு வெற்றி உள்ள மாற்ற 100க்கு 100 உண்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடந்து, 100க்கு 100 உண்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடந்து, மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செஞ்சிருங்க.

பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பெயர் உண்டு, ஜபத்தை கேட்கிறவர். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்திலே வருவார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே ஜபத்தை கேட்கிற நம்முடைய ஆண்டவர் சமூகத்தில் நம்முடைய தேவைகளை இறக்கி வைப்போம். அவர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதம் செய்வதற்கு போதுமானவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இணைந்து பாடி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, என் நாமத்தினாலே 2-3 பேர் எந்த இடத்தில் கூடி வந்தாலும் அங்கே நான் இருப்பேன். என் நாமம் பிரஸ்தாவப்படுகிற எந்த ஸ்தானத்திலும் வந்து ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே நாம் இணைந்து ஆராதிக்கிற எவ்விடத்திலும் கர்த்தருடைய மகிமை உள்ள பிரசன்னம் நிறைவாய் நம்மை நிரப்புகிறதாய் ஆசீர்வதிக்கிறதாய் இருக்கிறது. ஆகவே இணைந்து நாம் பாடப்போகிறோம், பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை

உங்க நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம்ப்பா. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். எல்லா துதிகர மகிமை உமக்கு நாங்கள் செலுத்தி உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம்ப்பா. உம்மை போல வேறொரு தெய்வம் இல்லையே, உம்மை போல வேறொரு இரட்சகர் இல்லையா? அல்லேலூயா! நல்ல கைகளை தட்டி அந்த தேவ நாமத்திற்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். ஆல

நாமத்திற்கு மகிமை செலுத்துங்க. பார்க்கலாம், நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை செலுத்தலாம். ஹல்லேலூயா. ஓ, வெளிப்படுத்துற விசேஷம் நான்காம் அதிகாரத்தை வாசிக்கும் போது வசனம் இப்படி சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஓ, அங்கே 24 மூப்பர்களும் வணக்கமாய் விழுந்து, எல்லா 4 ஜீவன்களும் வணக்கமாய் விழுந்து, ஓ, தங்கள் கிரீடங்களை அவர் முன்பாக படைத்து, தேவரீர் நீர் ஒருவரே கனமும் மகிமையும் வல்லமையும் பெற்றுக்கொள்ள பார்த்தீரர் என்று ஓயாமல் புகழப்படுகிற துதிக்கப்படுகிற பரிசுத்தர் அங்கே துதிகள் எழுப்பிக் கொண்டே இருக்கின்றன. அவர் அங்கே வாசம் பண்ணுவது மாத்திரமல்ல, நமக்குள் வாசம் பண்ணுகிறார். நாளை இந்த ஆலயமாகி நமக்குள் வாசம் பண்ணுகிறார். அவரை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்திலும் வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். அவர் நல்லவர், நல்லவர், நல்லவர். நாம் இணைந்து இன்னொரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நீர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். ஹல்லேலூயா. கால்கள் தள்ளாட விடமாட்டார். காக்கும் தேவன் உறங்க மாட்டார். ஹல்லேலூயா. கால்கள் தள்ளாட விடமாட்டார். நம்மை காக்கிற ஆண்டவர் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். 121 சங்கீதத்தை மையமாக கொண்டு பாடப்பட்ட அழகான ஒரு விசுவாச அறிக்கை உள்ள ஒரு பாடல். கர்த்தர் யார், எப்படிப்பட்டவர், நம்மை எப்படி பாதுகாக்கிறார் என்கிற குறிக்கிறதான அழகான ஒரு பாடல். நாம் இணைந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை ஆராதிக்க போகிறோம். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கிறேன், வானமும் வையமும் படைத்தவரை பார்க்கிறேன். சேர்ந்து பாடலாமா?

கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எங்களுக்கு ஒத்தாசை வருகிற பர்வதமே, எங்களுக்கு உதவி வருகிற எங்கள் கண்மலையே, நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஓ நீ நல்லவர், நல்லவர், நல்லவர். ஓ ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்கிறார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தை பூமியை உண்டாக்கின கர்த்திடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். நமக்கு உதவி எங்கிருந்து வரும்? அரசாங்கத்திடமா, அல்லது பணக்காரர்களிடமா, அல்லது நாம் எதிர்பார்த்து காத்திருக்கிற ஜனங்களிடமா? இல்லை, நம்முடைய உதவி வானத்தை பூமியும் அண்ட சராசரங்களை உண்டாக்கின கர்த்தர் இடத்திலிருந்து வருகிறது சொல்றவங்க எங்க கூட சேர்ந்து கையை தட்டி சொல்லுங்கப்பா, நீங்க தான்ப்பா எங்க உதவி. எங்களுக்கு உதவுகிறவர் நீர்தான், எங்களுக்கு உதவி செய்கிற கண்மலை நீர்தான், எங்களுக்கு அடைக்கலமா இரு.

உங்களுக்கு உண்டு, தெய்வீக பாதுகாப்பு உனக்கு உண்டு. உன் போக்கை வரத்தையும் கர்த்தர் பார்க்கிறார், உன் போக்கை வரத்தையும் கர்த்தர் பார்க்கிறார், உன்னை காக்கிறார். வெளியே போய் இன்றைக்கு சுகமாய் திரும்புவது நம்முடைய பலன் அல்ல, நம்முடைய ஜாக்கிரதை அல்ல, ஓ நம்முடைய எந்த பலனும் அல்ல, கர்த்தர் தான் நம்மை பாதுகாக்கிறார். எத்தனை பேர் உண்மையா விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் என்னை பாதுகாக்கிறான்னு சொல்றவங்க நல்ல கைகளை தட்டி ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை செலுத்துங்க. பார்க்கலாம், ஹல்லேலூயா, நீர் எங்களை பாதுகாக்கிற ஆண்டவர். அன்னைக்கு பாதுகாப்பு உண்டு, போக்கை வரத்தை பாதுகாக்கிற கர்த்தர் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய எல்லா போக்கை வரத்தை அவர் பாதுகாக்கிறார். ஒருவேளை இன்னைக்கு பலவிதமான காரியங்களை எண்ணி கலங்கி கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உனக்கு ஒரு பாதுகாப்பு உண்டு. அவருடைய பிரசன்னத்தில் ஒரு பாதுகாப்பு உண்டு, அவர் சமூகத்தில் உனக்கு ஒரு பாதுகாப்பு உண்டு.

வாயில திறந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். வாயில திறந்த கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்களேன். நமக்காக யாவையும் செய்து முடித்தவர், நமக்காக யாவையும் செய்து முடித்தவர், அவர் நம்மோடு கூட இருக்கிறவர். ஹல்லேலூயா. அந்த நல்ல ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாம்.

வாஞ்சையே. எத்தனை பேர் சொல்றீங்க இந்த ஆராதனை விடலப்பா, உம்மோடு இருப்பதா பாங்க வாஞ்ச, உங்க சித்த செய்வதா பாங்க ஏக்கம். எத்தனை பேர் இந்த ஆராதனை வேளையில

எங்கள் உள்ளத்தில் ஏக்கமாயிருப்பதாக. ஏசப்பா, உம்மை எங்களுக்கு முன்பதாக வைத்து நோக்குகிறோம். நீர் எங்கள் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியினாலே நாங்கள் அசைக்கப்படுவதில்லை, நாங்கள் அசைக்கப்படுவதில்லை. நல்ல கைகளை தட்டி அந்த தேவ நாமத்திற்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். ஓ ஹாலலூயா, எங்களுக்காக யாவையும் செய்து முடித்தவரே. ஓ ஹாலலூயா, எங்கள் பாரங்களை ஏற்றுக்கொண்டவரே. ஓ எங்கள் வேதனைகளை எங்களை விட்டு நீக்கினவரே. இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ள எங்கள் பரிசுத்தம் உள்ள கர்த்தாவே.

உம்முடைய நாமத்தை நாங்கள் ஆராதிக்கிறோம். உம்முடைய நாமத்திற்கு கன மகிமை வரப்பண்ணுகிறோம். உம்முடைய நாமத்தையே நாங்கள் உயர்த்துகிறோம். எல்லா கனமும் மகிமை மாட்சிமை மகத்துவம் துதி ஸ்தோத்திர புகழ் மேன்மை எல்லாம் நாங்கள் உமக்கு தருகிறோம்ப்பா. மகிமைப்படுங்க இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளிலும் நாம் தியானிக்க இருக்கிற வேத பகுதி எபிரேயருக்கு எழுதின நிருபம் 5:5-6 நாம் படித்து நாம் அதை குறித்து நாம் தியானிப்போம். அந்தப்படியே கிறிஸ்துவும் பிரதான ஆசாரியாவதற்கு தம்மைத்தாமே உயர்த்தவில்லை, நீர் என்னுடைய குமாரன் என்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்று அவரோடே சொன்னவரே அவரை உயர்த்தினார். அப்படியே வேறொரு இடத்திலும் நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியனாய் இருக்கிறீர் என்று சொல்லியிருக்கிறார். இந்த சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி இங்கே எபிரேயருக்கு எழுதின நிருபத்தை எழுதின ஆசிரியர் இங்கு இந்த ஏற்கனவே தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட அந்த காரியத்தை இங்கு குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உன்னை ஜெனிப்பித்தேன் என்று அவரோடே சொன்னவரே அவரை உயர்த்தினார். அதோடு இல்லாமல் இன்னொரு காரியத்தை சொல்கிறார், வேறொரு இடத்தில் அப்படின்னு சொல்கிறார். இந்த இடத்துல ஒரு இடத்துல இது இப்படி சொல்லியிருக்கிறாரு, வேறொரு இடத்தில் நீ மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியனாய் இருக்கிறீர் என்று சொல்லியிருக்கிறான். யார் சொன்னது, எப்போ சொன்னது, இது எந்த தீர்க்க தரிசனம், எப்படியாக ஏசாண்டருடைய வாழ்க்கையில் நிறைவேறிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, முதலாவது 2:7 சொல்லப்பட்டிருக்கிறது, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உன்னை ஜெனிப்பித்தேன் என்று. 2:7 பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்தது, நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றைக்கும் ஆசாரியாக இருக்கிறார் என்று 110:4 சொல்லப்பட்டிருக்கிறது. அது ரெண்டுத்தையும் நம்ம வாசிப்போம். 2:7 பாருங்கள், தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன், கர்த்தர் என்னை நோக்கி நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உன்னை ஜெனிப்பித்தேன். இந்த வேத வசனம் இன்னைக்கு ஏசாண்டருடைய வாழ்க்கையில் நிறைவேறியது. அடுத்தது 104 அதே தாவீது சொல்கிறாரு, என்ன சொல்கிறார் பாருங்கள், 110:4 நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியாக இருக்கிறார் என்று கர்த்தர் ஆணையிட்டார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பால் இந்த 2 இந்த 2 தீர்க்க தரிசனத்தையும் தான் இங்கு எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலே அந்த பவுல் என்பவர் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். அதை சொல்லிட்டு ஏன் இதை சொன்னார், இதனுடைய சாராம்சம் என்ன, இன்றைக்கி நாம் இதிலிருந்து என்ன கற்றுக்கொள்ளணும் அப்படின்றது தான் இன்றைக்கி பார்க்குறோம். இன்றைக்கி அநேகர் நாம் எப்படியாவது முன்னுக்கு வரணும், நம்ம எப்படியாவது உயரணும், நம்ம எப்படியாவது பெரிய அந்தஸ்தை வரணும்னு நினைக்கிறது உண்டு, வாஞ்சிக்கிறது உண்டு. ஆனால் அன்பாவிலே அது ஆண்டவர் நினைக்கணும், கர்த்தர் நம்மளை உயர்த்த நினைக்கணும். அன்பாவில் இங்கே அதுதான் சொல்கிறார், இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையை இங்கே ஒப்பிட்டு நம்ம பார்க்க வேண்டும். என்ன சொல்கிறாருன்னா பாருங்கள், ஆசாரியன்னா யார், பிரதான ஆசாரியன்னா யார், அந்த மெல்கு செதைக்குனா யாருன்னு இந்த ஒரு அதிகாரத்தில் அழகாக சொல்லிடுறார். இங்கே ஆசாரியரை குறித்து அங்கே சொல்கிறார் பாருங்கள், 1 நான் பார்க்குறேன், மனுஷரில் தெரிந்து கொள்ளப்பட்ட எந்த பிரதான ஆசாரியனும் பாவங்களுக்காக காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தும்படி மனுஷருக்காக தேவ காரியங்களை பற்றி நியமிக்கப்படுகிறான். அதாவது மனுஷனுக்காக பிரதான ஆசாரியன் நியமிக்கப்பட்டு பாவங்களுக்காக காணிக்கை செலுத்தும்படியாக நியமிக்கப்படுகிறான். தானும் பலவீனம் உள்ளவனானபடியினாலே, இதுதான் ரொம்ப முக்கியமானது. அந்த ஆசாரியன் நம்மளை போல ஒரு மனுஷன்தான். அவன் பிரதான ஆசாரியனாக இருக்கலாம், பிரதம மந்திரியாக இருக்கலாம், அல்லது சீஃப் மினிஸ்டராக இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். அவனும் நம்மளை மாதிரி ஒரு மனுஷர்கள் தான் அப்படின்றத நம்ம நினைச்சிக்கணும். பிரதான ஆசாரியர் வந்து அவனும் மனுஷன்தான், தானும் பலவீனமானபடியினால் அறியாதவர்களுக்கும் நெறி தப்பி போனவர்களுக்கும் இறங்க தக்கவனாய் இருக்கிறான். அதாவது தானும் பலவீனமானவன், நெறி தப்பி போனவன், பாவத்தில் ஊழ்ந்து போனவனுக்கு என்ன செய்யணுமா, அவன் இறங்கத்தக்கவனாய் இருக்கிறான். அது நிமித்தம் அவன் ஜனங்களுடைய பாவங்களுக்காக பலியிட வேண்டியது போல தன்னுடைய பாவங்களுக்காகவும் பலியிட வேண்டியதாக இருக்கிறது. இப்போ ஜனங்களுக்காக மட்டும் அவன் பலியிடலை, தன்னுடைய பாவத்துக்காகவும் என்ன செய்கிறான், பலியை செலுத்துகிறான் என்று பார்க்கிறோம். அந்த ஒரு அதுதான் பிரதான ஆசாரனுடைய காரியம். இங்கே ஏசாமி பற்றி திரும்பி சொல்கிறார் 5 அந்தப்படியே கிறிஸ்துவும் பிரதான ஆசாரியாக ஆகிறதுக்கு தம்மைத்தாமே உயர்த்தவில்லை. அவர் ஒன்று எனக்கு பிரதான ஆசிரியர் நான் ஆக போகிறேன் ஆக்கு அப்படின்னு சொல்லி யார்கிட்டையும் கேட்கல. ஆனால் என்ன சொல்கிறாருன்னா, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உன்னை ஜெனிப்பித்தேன் என்று அவரோடே சொன்னவர் யார்? பிதாவாகிய தேவன் அவர்கிட்ட சொன்னார், நீ என்னுடைய குமாரன், நான் உன்னை ஜெனிப்பிப்பேன், இன்று ஜெனிப்பிப்பேன்னு சொன்னவரே அவர் என்ன செஞ்சாராம், மூன்றாம் நாள் உயிரோடு எழுப்பி இன்னைக்கு பர்மனெண்ட்டாக ஆசாரியனாக, பிரதான ஆசாரியனாக, உனக்கும் எனக்கும் ஆண்டுடைய சமூகத்தில் ஜபங்களை ஏறெடுக்கிறவராய், பரிந்து பேசுகிறான ஒரு பிரதான ஆசாரியனாக இன்னைக்கு நியமித்தார் என்று பார்க்கிறோம். அன்பாலே இது எப்படி அவருக்கு வந்தது? அப்புறம் வேறொரு இடத்திலே என்ன சொல்கிறார், அதே தீர்க்கதரிசி வேறொரு இடத்துல என்ன சொல்கிறாராம், நீ மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும், அதுதான் அண்டர்லைன், என்றென்றைக்கும் என்ன, எவர் லாஸ்ட், அவர் இந்த உலக தோன்றிலிருந்து இன்னைய வரைக்கும் இல்லை அழிய போகிற வரைக்கும் என்றென்றைக்கும் அவர் தான் ஆசாரியனாக இருக்கிறீர் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ இவரை விட இதுக்கு மேலே ஆசாரியன் தேவையில்லை நமக்கு, இதுக்கு மேலே பிரதான ஆசாரியனோ அல்லது பாவத்தை நிவர்த்தி செய்கிற ஒரு பரிந்து பேசுகிறனோ ஆசாரியன் தேவையில்லை. யார் தான் இன்றைக்கி உலக மக்களுக்கே யார் தான் ஆசாரியனாக இருக்கிறாருன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மெல்கிசேதேக்கின் படி முறைமையின் படி அவர் என்ன செய்கிறாரா, நிரந்தரமான ஒரு ஆசாரியராக இருக்கிறார் என்று இங்கே குறிப்பிடுகிறார். இங்கே ஏன் மெல்கிசேதேக்கை பற்றி அவர் சொல்லணும், மெல்கிசேதேக்கு யார் அப்படின்னு கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். போய் நெட்டில் வேணால் போயிட்டு மெல்கிசேதேக்குன்னு போட்டு போட்டு எல்லோரும் தேடுங்க, எல்லோரும் ரிசர்ச் பண்ணுங்கள். அன்பாவில்லை இன்றைக்கி பாருங்கள், மெல்கிசேதேக்கு வந்து என்னன்னாக்கா, மெல்கிசேதேக் அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்னா, நீதியின் ராஜா என்று அர்த்தமாம். அவர் என்னென்னா தேவனுடைய ஆசாரியர். அவன் வந்து அவரை பற்றி பவுலே சொல்கிறார், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், 6வது 7வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா 3ல் பாருங்கள், இவன் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவன், இவன் நாட்களில் துவக்கமும் ஜீவனின் முடிவடையாமல் இருக்கிறான், தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவன், என்றைக்கும் ஆசாரியனாக நிலைத்திருக்கான் என்றார். இந்த மெல்கிசேதேக்கு பவுல் என்ன சொல்கிறாருன்னா, ஆதமும் ஆதியும் அந்தமும் இல்லாதவன், இன்னைக்கு இயேசு தான் ஆதியும் அந்தமும் இல்லாதவன். இயேசுக்கு அடையாளமாக, முன் அடையாளமாக இந்த மெல்கிசேதேக்கு வேதம் சித்தரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதனால்தான் ஆபிரகாம் இன்னைக்கு அந்த மெல்கிசேதேக்கை என்ன செஞ்சார், தசம பாகத்தை செலுத்தினான் என்று பார்க்கிறோம். அன்பானே இன்னைக்கு அந்த மெல்கிசேதேக்கு ஒரு நிரந்தர ஆசாரியனாய் வரப்போகிறார், நிரந்தரமான ஒரு ஆசாரியனாய் இந்த உலக மக்களுக்காக பரிந்து பேசுகிறவர், உலக மக்களுடைய பாவத்தை போக்குற ஒரு நிரந்தர ஆசாரியாய் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராகிய யெகோவா தேவன், இன்னைக்கு பிதாவாகிய தேவன் நமக்கு நியமித்திருக்கிறார் என்பது தான் இங்கே சொல்கிறார். அவர் எப்படி உயர்ந்தாராம், 7வது வசனத்தையும் 8வது வசனத்தையும் பார்த்தீங்கன்னா தெரியும், அவர் மாமிசத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமையை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்குண்டான பய பக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ அவர் உயிரோடு இருந்த நாட்களிலே அவர் இறைவன், அவர் தான் மனுஷனுடைய தேவனுடைய குமாரனாய் வந்தவர், அவர் தனக்கு இருக்கிற எல்லா பவரையும் அவர் என்ன செய்யல, வெளியிலே காட்டிக்கல, மிகவும் தாழ்மையாக இருந்து ஒரு மனுஷனைப் போல என்ன செய்கிறாரா, மரணத்தை நோக்கி ரட்சிக்க வல்லவரை நோக்கி என்ன செய்கிறாரா, கதறார். இன்னைக்கு நீ நானும் அதுதான் செய்யணும். இன்றைக்கி ஆண்டவர் தான் நம்மளை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். அவரை நோக்கி நாம் என்ன செய்யணுமா, வேண்டுதல் செய்யணும், பயபக்தியாக நாம் நடக்க வேண்டும். அன்பாவில்லே அடுத்து என்ன சொல்கிறாரு, அவர் குமாரனாய் இருந்தும், 8வது வசனம் என்ன சொல்கிறாரு, அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். இன்றைக்கி உனக்கு எனக்கு கீழ்ப்படிதலை வரலன்னு சொல்கிறோம். இன்றைக்கி பாடு நமக்குள்ளே வந்தால் தான் கீழ்ப்படிதலை நம்ம கற்றுக்கொள்ள முடியும். ஒரு சின்ன பாடுகள், சின்ன உபத்திரங்கள், சின்ன ஒரு சோதனையை கூட நம்மளால் சகிக்க முடியல, சின்ன சோதனையை கூட நம்மளால் என்ன செய்ய முடியல, டாலரேட் பண்ண முடியல, உடனே டென்ஷன் ஆகிடுறோம், உடனே ஆண்டவரை மறுதளிச்சிடுறோம், உடனே முறுமுறுத்துடுறோம், அடுத்தவர்களை குற்றம் சாட்டிடுறோம். இன்றைக்கி அதனால் நம்ம பாவத்தில் விழுறோம். அன்பாவில்லை கீழ்ப்படியாது என்ற பாவத்தில் விழுறோம். ஆனால் இங்கே வந்து ஏசாண்டவர் எப்படி கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார் என்றால், அவருக்கு பல பாடுகள் வந்ததுனால அந்த பாடுகளின் வாயிலாக அவர் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார் என்றார். அவர் மட்டும் கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ள, அது பாருங்கள், தாம் பூரணரான பின்பு, 9வது வசனம், அவர் ஃபில்ஃபில் ஆகிட்டார், மனுஷனாக இருந்து ஒவ்வொரு சோதனையிலும் வேதனையிலும் கஷ்டத்திலையும் பாடுகளிலும் அவர் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார், தாழ்மையை கற்றுக்கொண்டார், விசுவாசத்தை கற்றுக்கொண்டார், இப்படி பல காரியத்தை கற்றுக்கொண்டார். பிறகு அவர் பூரணராய் மாறின பிறகு தமக்கு கீழ்ப்படுகிற யாவருக்கும் நித்திய ஜீவனை, என்னது, நித்திய ரட்சிப்பை அடிப்பதற்கு காரணமானார். மெல்கிசேதேக் தமக்கு கீழ்ப்படுகிற யாவர். இயேசு ஆண்டவருக்கு நீ நான் கீழ்ப்படிந்து நடக்கும்போது, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது, இன்னைக்கு உனக்கும் எனக்கும் அவர் தான் நித்திய ரட்சிப்பை கொடுக்கறதுக்கு வல்லவராக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அன்பாவில் இன்றைய நாளிலே நாம் அந்த நித்திய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளணும்னா அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் போது, அவர் பட்ட பாடுகளினாலே அவர் கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டது போல நாமும் நம்முடைய பாடுகளின் மூலமாய் கீழ்ப்படுதலையும் தாழ்மையும் பரிபூரணத்தையும் நாம் கற்றுக்கொண்டு இன்னைக்கு அவருக்கு கீழ்ப்படியும் போது அந்த மெல்கு சேதைக்காய் நமக்காக பரிதபிக்கப்படுகிற ஒரு பிரதான ஆசாரியனாய் இருக்கிறார் என்று அடுத்த வார்த்தையில் சொல்றாரு. இந்த மெல்கு சேதைக்கின் விஸ்தாரமாய் பேசலாமே. பத்தாவது வசனம் பாருங்க, மெல்கிசேதேக்கின் முறைமையின் படியான பிரதான ஆசாரியன் என்று தேவனாலே நாமம் தரிக்கப்பட்டார். இதுதான் அந்த தீர்க்க தரிசனம், தாவீது காலத்திலே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில நிறைவேறியதை இங்கு பவுல் குறிப்பிட்டு இன்றைக்கு இதன் மூலமாய் நீ நானும் எப்படியாக அந்த மெல்கிசேதேக்கினுடைய முறைமையின் படி ஆசாரியரான பிரதான ஆசாரியரான இன்னைக்கு இதுக்கு மேலே நம்முடைய தேவைகளுக்கு அவர்தான் அப்படின்றத அவருடைய பாதத்தில் அண்டிக்கொண்டு அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பொழுது நிச்சயமாக நம்ம என்ன செய்கிறார், அவர் நித்திய ஜீவனுக்குள்ளே கொண்டு செல்கிற ஒரு பிரதான ஆசாரியராக இருக்கிறார் என்று இதில் அழகாக சொல்கிறார் அன்பவனே. இதில் நான் தெரிந்து கொண்ட ஒரு சத்தியம் என்ன அப்படின்னாக்கா, அவர் மாமிசத்தில் இருந்த நாட்களிலே அவர் பிதாவை நோக்கி எப்படியாக ஜெபித்தாரோ அதே போல் நாமும் ஜெபிக்க வேண்டும். கண்ணீரோடு பலத்த சத்தத்தோடு பயபக்தியோடு ஆண்டவரை நோக்கி மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லவரை நோக்கி அவர் எப்படி கதறினாரோ அதே போல் நாம் கதறணும். இன்றைக்கி நம்மளை ரட்சிக்க வல்லவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவிடத்திலே நாம் கதறுவோம். அன்பானே, இன்றைக்கு ஆண்டவரே இந்த இப்படிப்பட்ட உலகத்தில் நாங்கள் வாழறோம், இன்றைக்கி அநேக காரியங்கள் எங்களை என்ன செய்து அந்த பரலோகத்தினுடைய மேன்மையை நாங்கள் காண விடாதபடிக்கு எங்களை தடையாக இருக்கிறது. எங்களை ரட்சியம் ஆண்டவரே, எங்களுக்காக பரிந்து பேசுகிற தேவனாய் இருக்கிறீர், எங்களுடைய பாவங்களுக்காக பிரதான ஆசாரியனாய் இருக்கிறீர் என்பதை நாம் புரிந்து கொண்டு அந்த மெல்கு சிதேக்கின் படி நாம் என்ன செய்யணுமா, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை அணுக வேண்டும் என்று சொல்கிறார் அன்பால். அதனால் தான் சொல்கிறார், தாம் பூரணப்பட்ட பிறகு தமக்கு கீழ்ப்படுகிற யாவருக்கும் நித்திய ஜீவனை என்ன செய்கிறாராம், அவர் கொடுக்கிற ரெடியாக இருக்கிறார், காரணர் ஆகின்றார். அப்போ நாம் என்ன செய்யணும், அவருடைய கீழ்ப்படிதலை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், அவருடைய தாழ்மையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உயரணும் நம்ம வந்து நம்ம இன்னைக்கு ஒரு பாட்டு பாடினார் பிருக்மான்ஸ், தள்ளப்பட்ட கல்லாக கிடந்தேன் ஐயா எடுத்து என்னை உபயோகப்படுத்துகிறீரே அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு இருக்குது. இன்றைக்கி தள்ளப்பட்ட கல்லாக இயேசு இருந்தார். இன்றைக்கி தான் உயரணும்னு அவர் நினைக்கல, தன்னை பிரதான ஆசாரியன் ஆக்கின்னு நினைக்கல, ஆனால் தேவனுடைய வாக்கு தத்தம் தீர்க்க தரிசனம் அவருடைய வாழ்க்கையில் நிறைவேறியது. அதே போல் இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறணும்னா, நீயும் ஆண்டவரால் உயர்த்தப்படுகிற ஒரு ஸ்டேஜ் வரணும்னா, முதல்ல உன்னை நீ நொறுக்கி தாழ்த்து, நீ கீழ்ப்படியில் கற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தைக்கு அடங்கி நடக்க கற்றுக்கொள். அப்பொழுது ஆட்டோமேட்டிக்காக ஆண்டவர் உன்னை என்னை என்ன செய்வாராம், உயர்ந்த அந்தஸ்தில் வைப்பார் அன்பாவில். இன்றைக்கி உயர்த்துவார், உயரும் அந்த உயர்வு என்பது அந்த ஹைக் அப்படி என்பது ஆண்டவரால் வரக்கூடியது. நம்மளாக தேடிக்கிறது கிடையாது, நம்மளாக எடுத்துக்கிறது கிடையாது. இன்றைக்கி ஆண்டவர் அதை கொடுக்கணும். ஆண்டவர் ஒவ்வொரு மனுஷனையும் உயர்த்துவதற்கு என்ன காரணம்னா, அந்த உயர்த்துவதற்கு முன்பாக அவன் தன்னை தாழ்த்துகிறானா, தன்னை வெறுமையாக்குறானா, தன்னை என்ன செய்கிறான், கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்கிறானு தான் பார்க்குறார். இன்றைக்கி நீ நான் என்ன செய்கிறோம், அந்த பெருமையிலையும் அந்த கீழ்ப்படியாத தன்மையிலையும் நம்ம இருக்கும்போது ஆனால் நமக்கு ஆசீர்வாதம் மட்டும் வரணும், நமக்கு உயரணும், எல்லாரும் நம்மளை மதிக்கணும்னு நினைக்கிறோம். அன்பாலே, முதலாவது நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய சத்தியம் என்னன்னாக்கா, இயேசு கிறிஸ்து தன்னைத்தானே எப்படியாக வெறுத்தார், தன்னைத்தானே தாழ்த்தினார், தன்னுடைய வாழ்க்கையை என்ன செஞ்சார், அர்ப்பணித்தார். பாருங்கள், சோதனையிலூடாக மாமிசந்த நாள்களை என்ன சொல்கிறார் பாருங்கள், பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டுன்னு சொல்லுது. இன்றைக்கி ஒரு பாடுகளை கூட நம்ம சகிக்க முடியல, ஒரு சின்ன ஒரு பிரச்சனையை கூட நம்மளால் சகிக்க முடியல. அந்த சகிப்புத்தன்மையை நமக்கு இருக்கிறதா அன்பாவிலே, அதுதான் அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும் என்று பவுல் எழுதுகிறார் 1 கொரிந்தியர் 13 சகலத்தையும் சகிக்கும் என்று எழுதுகிறார். அந்த அகாப்பே அன்பு, ஆண்டவருடைய அன்பு அவருக்குள்ளே ஊற்றப்பட்டதுனால தான் அவருடைய பாடுகளெல்லாம் அவர் என்ன செஞ்சார், ஆண்டவருக்காக சகித்தார் என்று பார்க்கிறோம். அவருடைய தேவனுடைய குமாரனாக இருந்தும் வல்லமையான தேவனாக இருந்தோம், அவர் என்ன செஞ்சார், அந்த அன்பின் நிமித்தம் சகித்தார். ஐயோ, இந்த மக்களுடைய பாவங்களெல்லாம் நம்ம மேலே ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும், நாம் இதை சகித்து தான் ஆக வேண்டும், அப்போ தான் இந்த மக்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும்னு ஒரு தீர்மானம் இருக்கும்போது நான் தான் இதை சகிக்க வேண்டும் என்று எல்லா பாடுகளையும் சகித்தார். அந்த இருதயம் நமக்குள்ளே இருக்கிறதா அன்பாளே? அது அகாப்பே அன்பு நமக்குள்ளே ஊற்றப்பட்டால் தான் அந்த சகிப்பு தன்மை நமக்குள்ளே வரும். அன்பாளே, இன்றைக்கு கணவன் சொன்னாக்கா உடனே தாங்கலை, மனைவி சொன்னால் உடனே கோச்சிக்கிறோம், இன்றைக்கி பிள்ளைகள் உடனே பெற்றோர்களை கோச்சிக்கிறாங்க, இப்படிப்பட்ட ஒரு கோபத்தில் தான் இருக்கிறோம். அன்பாளே, கோபம் என்பது பிசாசுடைய கிரியை, அதை நீ அடித்து போட்டு அந்த அன்பினால் நிரப்பப்பட்டு அந்த கீழ்ப்படியிலும் தாழ்மையும் கற்றுக்கொண்டு பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிகளை கற்றுக்கொள்வோம், நமக்கு வரக்கூடிய உபத்திரத்துக்கு நல்லதுன்னு சொல்லுவோம். அதனால தான் தாவீது சொன்னார், எனக்கு இந்த உபத்திரம் வந்தது நல்லது, உன்னுடைய பிரமாணத்தை கற்றுக்கொண்டேன்றார். இன்னைக்கு உபத்திரத்தை வரவேற்கிறோமா வெறுக்கிறோமா? அன்பாவிலே, இன்னைக்கு உபத்திரத்தை வரவேற்க கற்றுக்கொண்டு நமக்காக நம்முடைய பலவீனங்களுக்காக ஜெபிக்கிற, பரிதபிக்கிற, பரிந்து பேசுகிற ஒரு பிரதான ஆசாரியை நமக்கு பரலோகத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிறார். அந்த பிரதான ஆசாரியர் ஆகிய இயேசு கிறிஸ்து என்னென்னலாம் நமக்கு சொல்லிட்டு போனாரோ அதற்கு நாம் கீழ்ப்படிந்து அந்த கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்வோம், அந்த பாடுகளை சகிப்போம், கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் இந்த நாளிலே நீர் கற்றுக் கொடுத்த இந்த எபிரேயர் 5 ஆண்டவரே, நாங்கள் அந்த கீழ்ப்படிதலையும் அந்த தாழ்மையும் நாங்கள் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் கற்றுக்கொண்டு ஆண்டவரே அந்த பட்ட பாடுகளினாலே நீர் எப்படி கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டீரோ அதே போல எங்களுடைய பாடுகளினாலே நாங்கள் ஆண்டவரே சத்தியத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்ற அந்த உன்னதமான சத்தியத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, எனக்காக, எங்களுக்காக, எங்களுடைய பலவீனங்களுக்காக ஜெபிக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறீர், பரிந்து பேசுகிற தேவனாய் இருக்கிறீர், எங்களுக்காக பிரதான ஆசாரியா மெல்கி சேதேக்கை போல நீர் பரலோகத்தில் இருந்து கொண்டு ஆண்டவரே எங்களுக்காக நீர் ஆண்டவரே வேண்டுதல் செய்கிறீர். நீர் ஆண்டவரே கற்றுக்கொண்டு கற்றுக் கொடுத்த அந்த கீழ்ப்படிதல் மூலமாக ஆண்டவரே நாங்கள் கீழ்ப்படிந்து ஆண்டவரே அந்த நித்திய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள இன்றைக்கு என்னை எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் கரம் பிடித்து வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தான் ஜெபிக்கிறேன் ஜூன்ல தகப்பனே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ.

பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு நன்றியின் வாழ்த்துக்கள். கிருபையா இந்த நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 4:5 பிற்பகுதி. மகிமையானவைகளின் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையான வார்த்தை, மகிமையானவைகளின் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும். தேவனுடைய காவல், தேவனுடைய பாதுகாவல் உண்டாயிருக்கும் என்று பரிசுத்த வேதாகமும் அழகாய் நமக்கு காண்பிக்கிறது. எதற்குமே தகுதி இல்லாத, ஒன்றுக்குமே உதவாத என்னையும் உங்களையும் தேவன் கிருபையாய் தெரிந்தெடுத்தார். ஆமென். பாவத்தினாலே நிர்வாணமாக்கப்பட்டிருந்த நம்முடைய வாழ்க்கையை தேவன் தம்முடைய இரத்தத்தினாலே சுத்திகரித்து அவருடைய இரட்சிப்பு என்னும் வஸ்திரத்தை நம்மேல் போர்த்து நம்முடைய நிர்வாணத்தை மூடினார். நீதியின் சால்வையை தரிப்பித்து நம்மை தேவன் கிருபையாய் நிறுத்தியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, அழைக்கப்பட்ட நம்மேல கர்த்தர் தம்முடைய நாமத்தை தரிப்பித்திருக்கிறார். அவருடைய அபிஷேகத்தை நமக்குள்ளே வைத்திருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேல் அவரோடு கூட உடன்படிக்கை செய்யும்படி தேவன் கிருபை செய்திருக்கிறார். மண்ணா இருந்த நம்மை அவருக்கு மகிமையாய் இப்பொழுது கர்த்தர் மாற்றியிருக்கிறார், வைத்திருக்கிறார். அப்படி மாற்றப்பட்டவர்கள், வைக்கப்பட்டவர்களுக்காக கர்த்தர் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? மகிமையானவைகளுக்கு மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும். இந்த நாளில என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, பல கண்ணிகளுக்கு நாம் தப்ப காரணம், பல சத்ருவின் சூழ்ச்சிகளுக்கு நாம் சிக்காமல் இருக்க காரணம், எதிரான ஆயுதங்களுக்கு நாம் விலக்கப்பட காரணம் ஒன்றே ஒன்றுதான், நம்முடைய திறமையோ ஞானமோ அல்ல, நம்மேல் இருக்கிற அவருடைய காவல், அவருடைய பாதுகாவல். இரத்தத்தால் மீட்கப்பட்ட ஜனத்தை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வருகிறார். அந்த ஜனத்துக்கென்று ஒன்றுமே கிடையாது. வேதம் சொல்லுகிறது அவர்கள் வழிக்கென்று எதுவுமே ஆயத்தம் பண்ணவில்லை. உண்மையா சொல்லணும்னா அவங்க ஜீரோவா தான் இருக்கிறாங்க, எதுவுமே கிடையாது. அடுத்த வேளைக்கு என்னவென்று தெரியவில்லை. கர்த்தர் கொடுத்தால் மட்டும்தான் அவங்களுக்கு சாப்பாடு, கர்த்தர் கொடுக்கலன்னா பட்டினி தான். அப்படிப்பட்ட நிலையிலே அவர்கள் வந்தும் அவர்களை கர்த்தர் தமக்கு மகிமையாய் தெரிந்து கொண்டபடியினாலே அவர்கள் வனாந்திரத்தில் சஞ்சரித்த நாட்கள் முழுவதும் மேக ஸ்தம்பத்திலும் அக்கினி ஸ்தம்பத்திலும் இருந்து அவர்களை எல்லா தீங்குக்கும் பொல்லாப்புக்கும் விலக்கி மறைத்து பாதுகாத்து கொண்டார். இன்னைக்கு உலகம் எல்லாம் இருக்கிறவர்களை மேன்மையாய் பார்க்கிறது, ஆனால் பரலோகம் அப்படி அல்ல, இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்களை மேன்மையாய் பார்க்கிறது. இன்று ஒருவேளை உங்களிடத்தில் எதுவுமே இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை தான் இது, நீங்கள் அவருக்கு மகிமையானவர்கள். அப்படி என்றால் உங்கள் மேல் ஒரு காவல் இருக்கும், உங்கள் மேல் பாதுகாவல் இருக்கும். காரணம், நீங்கள் அவருடைய பொக்கிஷம், நீங்கள் அவருக்கு விலையேற பெற்றவர்கள். எனவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற வார்த்தை இதுதான், நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, உங்க மேல கர்த்தருடைய பாதுகாவல் இருக்கிறது. எதை குறித்தும் கலங்காதிருங்கள், தொடர்ந்து முன் செல்லுங்கள். உங்களை கர்த்தர் தமக்கு மகிமையாய் தெரிந்தெடுத்திருக்கிறார். எல்லா கண்களுக்கு முன்பாய் அதை நிறுத்தி காண்பித்து தருவார். அப்பொழுது எல்லா கண்களும், எந்தெந்த கண்கள் ஆகாதென்று தள்ளினதோ அற்பமாக எண்ணினதோ அத்தனை கண்களும் ஆச்சரியப்படத்தக்கதாய் கர்த்தர் உங்களில் மகிமைப்படுவார். நீங்கள் அவருக்கு மகிமையானவர்கள், உங்க மேல கர்த்தருடைய காவல் இருக்கிறது. ஆமென். செபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, மண்ணான எங்களை விரும்பி தெரிந்தெடுத்து உமக்கு மகிமையாய் மாற்றின தயவுக்காய் ஸ்தோத்திரம். எங்க மேல உங்க காவல் இருக்கிறதுனால மட்டும்தான் நாங்கள் இன்று ஆண்டவரே சாகாமல் பிழைத்திருக்கிறோம். தொடர்ந்து நடத்தும், உமக்குள்ளே மறைத்து காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேனா.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம். நான் பொன்னிலும் பசும் பொன்னிலும் அதிகமாய் உமது கற்பனைகளில் பிரியப்படுகிறேன். சங்கீதம் 119:127 வசனம். சோவியத் ரஷ்யாவில் வேதாகமம் தடை செய்யப்பட்டிருந்த காலகட்டத்திலும் கிதியோன் வேதாகம சங்கத்தினர் அங்கு வேதாகமங்களை விநியோகம் செய்தனர். ரஷ்ய மொழியில் அச்சடிக்கப்பட்ட வேதாகமங்களை விருப்பத்தோடு கேட்டவர்களுக்கு கொடுத்தனர். அவர்கள் சென்ற இடமெல்லாம் ஜனங்கள் வேதாகமத்தை மிகுந்த வாஞ்சியோடு பெற்றுக்கொண்டனர். அங்கிருந்த ஒரு பட்டணத்தில் நடுநிலை பள்ளி ஒன்றில் புதிய ஏற்பாடுகளை விநியோகிக்க அவர்களுக்கு அனுமதி கிடைத்தது. போலீஸ் உயர் அதிகாரி ஒருவர் அவர்களோடு கூடவே சென்றார். அவர்கள் செல்ல வேண்டிய பள்ளிக்கூடத்தை தாண்டி அவர்கள் வேன் சென்றது. ஏன் இந்த போலீஸ் ஆபீசர் நாம் செல்ல வேண்டிய இந்த பள்ளிக்கூடத்தை தாண்டி வேகமாக செல்கிறார், ஒருவேளை நம்மை காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று விசாரணை செய்வார்களோ என்று கிதியோன் சங்கத்தினர் பயந்தனர். ஆனால் அந்த போலீஸ் அதிகாரி அவர்களை வேறொரு பள்ளிக்கூடத்தில் இறக்கிவிட்டு அங்கு வேதாகமங்களை விநியோகிக்க சொன்னார். அவர்களும் அங்கிருந்த அனைத்து மாணவ மாணவியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் அலுவலக பணியாளர்களுக்கும் வேதாகமத்தை கொடுத்தனர். அவர்கள் திரும்பிச் செல்லும் வழியில் கிதியோனியரின் தலைவர் அந்த போலீஸ் அதிகாரியிடம், நீங்கள் ஏன் நாங்கள் செல்ல வேண்டிய அந்த பள்ளிக்கூடத்தை தவிர்த்து இந்த பள்ளிக்கூடத்துக்கு எங்களை அழைத்துக் கொண்டு வந்தீர்கள் என்று கேட்டார். அதற்கு அந்த போலீஸ் அதிகாரி, என்னுடைய இரண்டு பிள்ளைகளும் இந்த பள்ளிக்கூடத்தில் தான் படிக்கின்றனர், அவர்களுக்கு பைபிள் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே உங்களை இந்த பள்ளிக்கு அழைத்து வந்தேன் என்று கூறினார். தன்னுடைய பிள்ளைகள் வேதாகமம் வைத்திருந்தால் தானும் அதை வாங்கி வாசித்துக் கொள்ளலாம் என்ற ஆசையில்தான் அவர் அவ்வாறு செய்தார். ஆம் பிரியமானவர்களே, நாம் சங்கீதம் 19:10 வாசிக்கிறபடி, வேதம் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும், தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுரம் உள்ளதுமாய் இருக்கிறது. எங்கெல்லாம் வேத வசனத்திற்கு தடை காணப்படுகிறதோ, எங்கெல்லாம் வேத வசனம் கிடைக்கவில்லையோ, அங்கெல்லாம் மக்கள் வேதாகமத்தை வாங்கி வாசிக்க அதிக ஆர்வம் காட்டுகின்றனர். நமக்கு தடையில்லாமல் வேதவசனம் கிடைக்கிறது. வேதத்தை வாசிப்பதில் நமது ஆர்வம் எப்படி இருக்கிறது? வேதாகமத்தின் ஒவ்வொரு வசனத்திலும் விலையேற பெற்ற முத்துக்கள் பல காணப்படுகின்றன. விருப்பத்தோடு நாம் வேதாகமத்தை வாசிக்கும் போது அதை கண்டெடுக்க முடியும். வேதம் நம்மை நல்ல பாதையில் வழிநடத்தும், பேதைகளை ஞானியாக்கும். ஆகவே அதை விருப்பத்தோடு வாசிப்போம்.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை 2 ராஜாக்களின் புஸ்தகம் 7:1 அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். எனக்கு அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் தேவன் உங்களை ஆசிர்வதிக்கும்படி, உங்களின் தேவைகளை சந்திக்கும்படியும், நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற காரியங்களை ஜெயமாக மாற்றும்படியும், நீண்ட நாள் ஜெபித்த உங்கள் ஜெபங்களுக்கு பதில் தரும்படியும் உங்களுக்காக கர்த்தர் ஒரு நாளை குறித்து வைத்திருக்கிறார். நாளைக்கு இந்நேரம் என்று குறித்து வைக்கப்பட்டு இருக்கிற நாளில் நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி உங்களை இன்று ஆசிர்வதிக்க விரும்புகிறார். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 7:1 முற்பகுதியை பார்ப்போமானால், தேசத்தில் பஞ்சம் உண்டாகிறது. தீர்க்கதரிசியின் மூலமாக தேவன் பேசுகிறார் தேசத்தை ஆசிர்வதிக்கும்படி. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 7:16 அப்படியே ஆசிர்வதிக்கிறார். அடுத்ததாக 1 சாமுவேலின் புஸ்தகம் 9:16 நாளை இந்நேரத்திற்கு பென்னமின் நாட்டானாகிய ஒரு மனுஷனை உன்னிடத்தில் அனுப்புவேன், அவனை என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாக அபிஷேகம் பண்ண கடவாய் என்று தீர்க்கதரிசியாகிய சாமுவேலிடம் கர்த்தர் உரைக்கிறார். பென்னமின் கோத்திரத்தில் மிகவும் சிறியவனான சவுலை கர்த்தர் பெரியவனாய் அதிபதியாய் உயர்த்துகிறார். அப்படியாகவே உங்களையும் இப்பொழுது நீங்கள் இருக்கிற நிலையிலிருந்து உயர்ந்த நிலைக்கு உயர்த்தும்படி விரும்புகிறார். சவுல் தேடி போனதோ ஒரு கழுதையைத்தான். ஆனால் அவன் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதமோ அவன் நினைத்தும் பார்த்திராதது. கர்த்தரிடத்தில் வேண்டுகிற காரியங்கள், தேடுகிறவைகள் சிறியவைகளாக இருக்கலாம். ஆனால் தேவனோ நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கும் அதிகமாய் செய்கிறவராய் உங்களை ஆசிர்வதிக்க போகிறார். அடுத்ததாக பார்ப்போமானால், லூக்காவின் புஸ்தகம் 19:9 சகேயு என்ற ஒரு மனிதன் இயேசுவை விசுவாசித்து அவரை காண பிரயாசப்பட்டு கண்டு கொண்டபடியால் இயேசு அவனை ஆசிர்வதிக்கும்படிக்கு அவனுக்கும் நாளை குறிப்பிடுகிறார். இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது என்று, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாயிருக்கிறானே என்றும் இரட்டிப்பான ஆசிர்வாதத்தை கர்த்தர் சகேயுக்கு கொடுக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, தம் ஜனத்தை ஆசிர்வதிக்க தேவன் ஒவ்வொரு நாளும் உங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருக்கிறார். உங்களையும் நீங்கள் நீண்ட நாள் இயேசுவிடம் மனக்லேசத்துடன் உண்மையாய் தேடி காத்திருந்தபடியினால் ஜெபித்து கேட்ட காரியங்களுக்கு இயேசு இன்றைக்கே என்று சொல்லி இரட்டிப்பான ஆசிர்வாதத்தினால் உங்களை ஆசிர்வதிக்க விரும்புகிறார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தெய்வ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் ஜிஃபான் எஃப்எம் இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

0: ஏன் இந்த அசதி என்ற தலைப்பில் ஊழியர் ஸ்டான்லி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம். பாகம் ஒன்று.
1: சத்திய வார்த்தைகளை தடை பண்ண நினைக்கிற எந்த அந்தகாரத்தின் வல்லமை இரட்சகர் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் நாங்கள் சபித்து மேற்கொள்வோம். பரிசுத்தாவியானவரின் கட்டுப்பாட்டுக்குள் எல்லாவற்றையும் நாங்கள் விட்டுக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. என்னோடு கூட வேதாகமத்தை, நியாயாதிபதிகளின் புத்தகம் அதனுடைய 4வது அதிகாரம், சில வசனங்களை நான் வாசிக்கிறேன், நீங்கள் கவனியுங்கள். 4வது வசனம் துவங்கி, அக்காலத்திலே லபிதோத்தின் மனைவியாகிய தெபோராள் என்னும் தீர்க்கதரிசியானவள் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தாள். அவள் எப்ராயிம் மலைதேசமான ராமாவுக்கும் பெத்தேலுக்கும் நடுவில் இருக்கிற தெபோராளின் பேரிச்ச மரத்தின் கீழே குடியிருந்தாள். அங்கே இஸ்ரவேல் புத்திரர் அவளிடத்திற்கு நியாய விசாரணைக்கு போவார்கள். அவள் நப்தலியில் உள்ள கேதேசில் இருக்கிற அபினோகாமின் குமாரன் பாராக்கை வரவழைத்து, நீ நப்தலி புத்திரரிலும் செபுலோன் புத்திரரிலும் 10,000 பேரை கூட்டிக் கொண்டு தாபோர் மலைக்கு போக கடவாய் என்றும், நான் யாபீனின் சேனாபதியாகிய சிசராவையும் அவன் ரதங்களையும் அவன் சேனையையும் கீசோன் பள்ளத்தாக்கிலே உன்னிடத்திற்கு வர இழுத்து அவனை உன் கையில் ஒப்புக் கொடுப்பேன் என்றும், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிடவில்லையா என்றாள். அதற்கு பாராக், நீ என்னோட கூட வந்தால் போவே, என்னோட கூட வராவிட்டால் நான் போக மாட்டேன் என்றாள். அதற்கு அவள், நான் உன்னோட கூட நிச்சயமாய் வருவேன், ஆனாலும் நீ போகிற பிரயாணத்தில் உண்டாகிற மேன்மை உனக்கு கிடையாது, கர்த்தர் சிசராவை ஒரு ஸ்திரீயின் கையில் ஒப்புக் கொடுப்பார் என்று சொல்லி தெபோராள் எழும்பி பாராக்கோடே கூட கேதேசுக்கு போனாள். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படட்டும். இந்த வேத பகுதியை நீங்க படித்திருந்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். தோத்திரம். இதிலிருந்து பல முறை நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை பிரசங்கமாய் கேட்டிருந்திருக்க உங்களுக்கு வாய்ப்பு இருந்திருக்க கூடும். தெபோராள் என்கிற ஒரு தீர்க்கதரிசியின் மூலம் பாராக் என்கிற ஒரு இரட்சகனை கர்த்தர் எழுப்புகிற ஒரு நிகழ்வு, சிசரா என்கிற ஒரு கானானிய சேனாபதியை தேவன் வீழ்த்த சித்தம் கொள்கிறார். ஏன் தோத்துறான். வசனம் இப்படி சொல்லுகிறது, நான் வாசிக்கிறேன் உணவசனத்திலிருந்து. ஏகூத்து மரணமடைந்த பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்ப கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து வந்தார்கள். ஆகையால் கர்த்தர் அவர்களை ஆத்சோரில் ஆளுகிற யாபீன் என்னும் கானானியர் ராஜாவின் கையிலே வெற்றி போட்டார். அவனுடைய சேனாபதிக்கு சிசரா என்று பெயர். அவன் பிரஜாதிகளுடைய பட்டணமாகிய அரோசேத்திலே குடியிருந்தான். அவனுக்கு 900 இருப்பு ரதங்கள் இருந்தது. அவன் இஸ்ரவேல் புத்திரரை 20 வருஷம் கொடுமையாய் ஒடுக்கினான். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மோசே யோசுவா இவர்களின் காலங்களுக்கு பிற்பாடு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்தை சுதந்தரித்து கோத்திரங்களுக்கெல்லாம் பங்கிட்டு கொடுத்த நாட்களுக்கு பிற்பாடு யோசுவாவின் நாட்கள் முடிகிறது. அவனவன் தன் தன் பார்வைக்கு சரிபோனபடி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே நடந்து கொண்டு வருகிறார்கள். தேவனுக்கு விரோதமான பாவங்களுக்கு இஸ்ரவேல் மக்கள் இடம் கொடுத்தபடியால் இவர்களை பிரஜாதி ராஜாக்கள் கரங்களில் ஆண்டவர் அவ்வப்போது ஒப்பு கொடுத்து விடுகிற நிகழ்வையும் நாம் இங்கே வாசிக்கிறோம். அப்படி பிரஜாதி ராஜாக்கள் கரங்களில் அவர்கள் ஒப்பு கொடுக்கப்படும் பொழுது அவர்கள் மூலம் இந்த இஸ்ரவேல் மக்கள் உபத்திரவத்தையும் நெருக்கத்தையும் போராட்டங்களையும் கஷ்டங்களையும் கண்ணீர்களையும் அனுபவிக்கிற காலகட்டங்களில் அவர்கள் கர்த்தரை நோக்கி முறையிடுவார்கள். அப்படி முறையிடுகிற நேரத்தில் தேவன் தமது ஜனத்தின் முறையிடுதல் சத்தத்தை கேட்டு அவர்களை அந்த ராஜாக்களின் பிடியிலிருந்து மீட்டு ரட்சிக்கும்படி இரட்சகர்களை எழுப்பி அவர்களை பயன்படுத்தி எதிரிகளை முறியடித்தார், ஜனங்களை விடுவித்தார், ரட்சித்தார் என்கிற சம்பவங்களை உள்ளடக்கின ஒரு புத்தகம் தான் இந்த நியாயாதிபதிகளின் புத்தகம். இங்கே குறிப்பாக 4வது அதிகாரத்திலே கானானிய ராஜா யாபீன் என்கிற ஒருவன் கரத்தில் ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை ஒப்புக் கொடுத்து விடுகிறார். காரணம், இவர்கள் கர்த்தருக்கு விரோதமாய் பொல்லாப்பானவைகளை செய்தார்கள். அந்த யாபீன் என்கிற ராஜாவுக்கு சேனாதிபதி தான் தொத்ரம் சிசரா என்கிறவன். இந்த சிசரா கிட்டத்தட்ட 20 வருஷ காலம் இஸ்ரவேல் புத்திரரை கொடுமையாய் ஒடுக்கினான் என்று இந்த வசனம் இங்கே சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பகுதியை மையமாய் வைத்து வேறொரு கோணத்திற்கு நேராய் நம்மை திருப்ப விரும்புகிறார். கவனியுங்கள், ஸ்தோத்திரம். இந்த சிசரா 20 வருஷமா இஸ்ரவேல் மக்களை கொடுமையாக ஒடுக்குகிறான். அப்போ இந்த சிசராவை அழிக்கணும். சிசராவின் மூலம் நடக்கிற கிரியைகள் அழிக்கப்பட வேண்டும். சிசராவின் திட்டங்கள் அழிக்கப்பட வேண்டும். அந்த யாபீன் என்கிற ராஜாவின் திட்டங்கள் அழிக்கப்பட வேண்டும். இஸ்ரவேலுக்கு, தேசத்துக்கு ஒரு ரட்சிப்பு, ஒரு மீட்பு, சுதந்திரம், சமாதானம், அமெரிக்கை உண்டாக வேண்டும். இது தேவனுடைய திட்டம். அதனால் என்ன செய்கிறார், தமது தீர்க்கதரிசி தெபோராளை அவர் அபிஷேகித்து தெபோராள் மூலமாக கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டு வருகிறது. ஒரு குறிப்பிட்ட மனுஷனுக்கு, பாராக் என்கிற ஒரு மனுஷனுக்கு கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. என்ன வார்த்தை? நீ புறப்படு, நீ எழும்பு, நீ செயல்பட வேண்டும். சிசராவை கர்த்தர் உன் கரத்தில் ஒப்பு கொடுக்க போகிறார். அவன் வல்லமைகளை நீ முறியடிக்க போகிறாய். இதுவரைக்கும் இஸ்ரவேல் புத்திரரை கொடுமையாக அவன் ஒடுக்கினானே, அவனுடைய ஒடுக்குதல்களுக்கு நான் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற நேரம் வந்துவிட்டது. தேசத்திற்கு ஒரு மீட்பை, தேசத்திற்கு ஒரு விடுதலையை நான் தர சித்தம் கொண்டிருக்கிறேன். ஆகவே நீ எழுந்தாக வேண்டும், நீ புறப்பட்டாக வேண்டும், நீ செயல்பட்டாக வேண்டும் என்கிற வார்த்தை தெபோராள் மூலம் பாராக்குக்கு வருகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். குறிப்பா அதற்கு பாராக் என்ன ரியாக்ட் பண்றார், என்ன ரிப்ளை பண்றார் அப்படிங்கறதா இன்னைக்கு நமக்கு பிரசங்கத்திற்கு ஆதாரமான வசனம். என்ன ரியாக்ட் பண்றாரு தோத்ரம்? அதற்கு பாராக் 8வது வசனத்துல, நீ என்னோட கூட வந்தால் போவேன், என்னோட கூட வராவிட்டால் நான் போக மாட்டேன் என்று ஒரு மாற்றம் வரப்போது, தேசத்திற்கு ஒரு ரட்சிப்பு வரப்போது என்று சொல்றாரு. இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை தீர்க்கதரிசியின் இடத்தில் இருந்து வந்தும் பாராக் இங்க சொல்றான், நான் போக மாட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க. நீ வந்தா நான் என்ன செய்வேன், போவேன். அப்போ அவனுக்கு அங்க கர்த்தருடைய வார்த்தை, தேவனுடைய திட்டம், தேவனுடைய அழைப்பு பிரதானமாக அவனுக்கு தெரியல. தோத்ரம், அதற்கு பயப்படுகிற ஒரு பயமோ, அதற்கு முன்னால் ஒரு நடுக்கமோ, தோத்ரம், தன் மேல் இருக்கிற அந்த பொறுப்புணர்வோ, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோ உணர்வற்றவனாக, அதை குறித்த சிந்தனையற்றவனாக, அதை குறித்த பாரமற்றவனாக, மந்தமுள்ள இதயத்தோடு மந்தமுள்ளவனாக அவன் பதில் சொல்றான், அதெல்லாம் நான் வர முடியாது, நீ வந்தா வேணா போலாம், சரியா, நீ வராம நான் வந்து அதெல்லாம் போக முடியாது. ஆமா, தோத்ரம், கர்த்தராவது வார்த்தையாவது தீர்க்க தரிசனமாவது, ஆமா தீர்க்க தரிசி ஆகுது, ஆமா நான் வர முடியாது. எவ்வளவு ஒரு அசதியான ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு மந்தமான ஒரு ரியாக்ஷன் பாருங்க. இந்த அசதியாயிராதே, அதற்கு ஒவ்வொரு செக்ஷன்லையும் நம்ம புது புது அந்த கோணங்கள்லாம் ஆவியானவர் நம்மளோட பேசிக்கிட்டே வர்றார். ஆமீன் சொல்லுங்க. அப்போ மந்தமானவன் தோத்திரம், அசதியானவன்னா இன்னொரு தோத்திரம், அந்த அர்த்தம் என்னங்க, மந்தமுள்ள தோத்திரம், மந்தமான அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தோத்திரம் அசதினா மந்தமா, தோத்திரம் வயிறு மந்துன்னு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. ஆமா, திங்கக்கூடாத தின்னு விடுறது தோத்திரம், திங்கக்கூடாத அளவுக்கு என்ன செஞ்சிருது, தின்னு விடுறது, திங்கக்கூடாத நேரத்தில் என்ன செய்யறது, திங்கிறது, நேரம் தவறி திங்கிறது சொத்துறோம். ஆமா, சோறு தவறி என்ன செய்யறது, திங்கிறது, எல்லாம் தின்னு விட்டு அப்புறம் வயிறு என்னவா இருக்குங்கிறது, மந்தமா இருக்கு அப்படின்னு சொல்றது. கூறிய வாழ்க்கையில கூட ஒரு மந்த நிலை சொத்துறோம், ஒரு மந்த நிலை. சிலருக்கு பிரசங்கமே உள்ள போக மாட்டேன். செவியில ஒரு மந்த நிலை, இருதயத்துல ஒரு மந்த நிலை, கண்களில ஒரு மந்த, பாருங்க நிறைய பேர் கண்ணு அப்படித்தான் இருக்கு. ஆமா, என்னவே வந்து எப்படி தெரியுதுன்னு தெரியல. ஆமா, ஒரு மரத்தை போல் காண்கிறேன். ஆமா, அப்படி தெரியுதா என்னன்னு தெரியல, இருக்கீங்களா? அப்போ நடக்கிற மனிதர்கள் அவன் என்னமா பாக்குறானா, மரம் மாதிரி பார்க்கறான். அப்படி ஒரு மந்த பார்வை, மந்த செவி, மந்த இருதயம். ஆமா, தோத்திரம் மந்தமான நிலையில் இன்னைக்கு சபை கிடக்கு, சபை கிடக்கு, தோத்திரம் இருக்கீங்களா? அசதியான ஒரு நிலை, அசதியான ஒரு நிலை. ஏன் இந்த அசதி என்கிற தலைப்பில் நான் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். ஏன் இந்த அசதி? ஏன் நீ அசதியாய் இருக்கிறாய்? ஏன் நீ அசதியாக இருக்க வேண்டும்? தோத்திரம். ஏன் நீ அசதியாய் இருக்கின்றாய், இருக்க வேண்டும்? கர்த்தருக்கு தோத்திரம். மூன்று விஷயங்களை இந்த பாராக்கின் லைஃப்ல இருந்து இந்த சம்பவத்தை மையமாக வச்சு மூன்று காரியங்கள் உங்களுக்கு முன்பாக நான் பிரசங்கிக்க விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபையே, ஏன் நீ மந்தமாக இருக்கிறாய்? தேவ ஜனமே, ஏன் நீ அசதியாக இருக்கிறாய்? ஏன் உன் இருதயம் மந்தமாக இருக்கிறது? ஏன் உன் ஆவிக்குரிய நிலை மந்தமாக இருக்கிறது? ஏன் உன் ஜெப வாழ்வு மந்தமாக இருக்கிறது? ஏன் உன் பரிசுத்த வாழ்க்கை மந்தமாக இருக்கிறது? ஏன் உன் விசுவாசம் மந்தமாக இருக்கிறது? ஏன் உன் தரிசனம், உன் பாரம், உன் ஓட்டம், உன் ஊழியம் மந்தமாக இருக்கிறது? அசதியாக ஏன் நீ இருக்கிறாய்? நம்பர் ஒன், அழைப்பு தான் இருக்கின்றதே. சொத்துறா சொல்லுங்க எல்லாரும் அந்த வார்த்தையே, அழைப்பு தான் இருக்கின்றதே. பின்னையே நீ மந்தமாக இருக்கிறாய். அழைப்பு தான் இருக்கின்றதே, பின்பு ஏன் நீ மந்தமாக இருக்கின்றாய்? நம்பர் டூ, நம்பர் டூ, அனுகூலங்களும் இருக்கின்றதே. சொல்லுங்க, அனுகூலங்களும் இருக்கின்றதே, பின்பு ஏன் நீ மந்தமாக அசதியாக இருக்கின்றாய்? இருக்கின்றாய். மூன்றாவது, அரக்கன் சிசராவும் இருக்கின்றானே. சொல்லுங்க, அரக்கன் சிசராவும் இருக்கின்றானே, பின்பு ஏன் நீ மந்தமாக அசதியாக இருக்கின்றா? ஏன் இந்த அசதி சபையே? உனக்கு ஏன் இந்த அசதி? அழைப்பு இருக்கின்றது. ஆமென் சொல்லுங்க. அப்பா, அனுகூலங்கள் இருக்கின்றது, அரக்கன் சிசராவும் இருக்கின்றான். தோத்துறான். இது மூணுமே இருக்குது. அப்போ அப்போ அப்போ நீ தூங்கி வழிஞ்சிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நீ மந்தமா இருந்தா என்ன அர்த்தம்? நீ பொறுப்பு இல்லாம இருந்தா என்ன அர்த்தம்? நீ ஃபீலிங் இல்லாம இருந்தா என்ன அர்த்தம்? நீ ஒரு சைஸா போஸ் கொடுத்தா என்ன அர்த்தம்? முறைச்சா என்ன அர்த்தம்? ஆராணிக்கு லேட்டா வந்தா என்ன அர்த்தம்? பாட்டு பாடாம இருந்தா என்ன அர்த்தம்? துதிக்காம இருந்தா என்ன அர்த்தம்? கொடுக்காம இருந்தா என்ன அர்த்தம்? தசம பாகம் தராம இருந்தா என்ன அர்த்தம்? ஆராதிக்காம இருந்தா என்ன அர்த்தம்? பைபிள் படிக்காம இருந்தா என்ன அர்த்தம்? எல்லாத்திலையும் மந்தம் இல்ல கேக்க ஆசீர்வாத வாங்கறதுல இருக்கிற

சொல்ற மாதிரி உட்காந்துருக்கிய. தோத்ரா, நான் உயிருள்ளவரை பிரசங்கிக்கிறேன், உயிரோடு இருக்கிறவர்களுக்கு பிரசங்கிக்கிறேன் என்று நம்புகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒன்பை ஒன்னா இப்ப நாம தியானிக்க போறோம். பாராக்கு, ஏன் உனக்கு மந்த நிலை, ஏன் அசதி உனக்கு, ஏன் அசட்டை பண்ணுகிறாய்? அழைப்பு தான் இருக்கின்றதே. இஸ்ரவேல்ல பாராக் மட்டும்தான் இருந்தானா? வேற யாருமே இல்லையா? இல்ல, கேட்க, அத்தனை பேர் இருக்கும்போது பாராக்கு பேர பர்டிகுலரா யூஸ் பண்ணி ஆண்டவர் அழைக்கிறாரா இல்லையா? ஆமேனா இல்லையா? இங்க தெபோராள் அக்கா பாராக்கு அப்படின்னு பேரை சொல்றா. தோத்துறான் கர்த்தர் உன்னைத்தான் தெரிஞ்சிருக்கிறாரு. நீ தான் போகணும், நீ தான் சிசரா மண்டைய புழக்கணும், நீ தான் யுத்தம் பண்ணணும், நீ தான் தேசத்துக்கு ரட்சிப்ப கொண்டு வரணும். தானே பிரிக்காதீங்க, சேருங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க அப்பா. ஆமேனா? அழைப்பு தான் இருக்கின்றதே. வேண்டாம், அழைப்பு தான் அப்படின்னு அப்படி சேருங்க. அப்பதான் அது அர்த்தத்தோடு இருக்கும். கையை வீர்த்துறாமின்னு சொல்லுங்க. என்ன, நீ மட்டும்தானா? வேற யாருமே கிடையாதா இஸ்ரவேல்ல? உன்னை தேடி வந்து உங்ககிட்ட தீர்க்கதரிசியை அனுப்பி தீர்க்கதரிசிக்குள்ள வார்த்தையை கொடுத்து உன் பேரையும் அவகிட்ட சொல்லி தொத்துறா. அவ உன் பேரை யூஸ் பண்ணி பாராக்கு நீ தான் கிளம்பணும், புறப்படணும், யுத்தம் பண்ணும், 20 வருஷ பிரச்சனைக்கு நீ தான் முற்றுப்புள்ளி வைக்கணும். அல்ல சொல்லுங்க அப்பா. அப்படின்னு தோத்துறோம் தெரிஞ்சுக்கிட்டா, பேர் சொல்லி அழைச்சா, அழைப்பு வந்தா தூங்குற நீ. அல்ல சொல்லுங்க அப்பா. ஒரு அம்மா தூங்குச்சு, அதனால தான் சொன்னேன். அல்ல சொல்லுங்க அப்பா. அசட்டையா இருக்கிற நீ, அசதியா இருக்கிற நீ, அழைப்பு தான் இருக்கிறதே. அழைப்பு தான் இருக்கிறன்னு சொல்லவா. இங்க அது அவ சொல்றா, அக்கா சொல்றா, 7வது வசனத்துல கடைசி பகுதியை சொல்றனே. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிடவில்லையா? கட்டளையிடவில்லையா அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே இவனுக்கு கட்டளை இணைஞ்சிருக்கிறாரு, கொடுத்துருக்கிறாரு, அதை ரிமைண்ட் பண்றா. இப்போ இப்பதான் புதுசா சொல்றான்னு இல்ல, தொத்துறான். என்ன சொல்றா? ஆறுலே போவோமே, ஆறுக்கு போவோம். அவள் நப்தலில் உள்ள கேதேசில் இருக்கிற அபிநோகாமின் குமாரன் பாராக்கை வரவழைத்து, ஆமா, நீ நப்தலின் புத்திரர்களும் செபுலோன் புத்திரர்களும் 10,000 பேரை கூட்டிக் கொண்டு தாபூர் மலைக்கு போக கிடவாய் என்றும், நான் யாபீனின் சேனாதிபதியாக சிசராவையும் அவன் ரதங்களையும் அவன் சேனையும் கீசோன் பள்ளத்தாக்களை உன்னிடத்திற்கு வர இழுத்து அவனை உன் கையிலே ஒப்புக் கொடுப்பேன் என்றும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிடவில்லையா? சோம்பேறி அல்ல சொல்லுங்கப்பா. உனக்கு ஏற்கனவே சொர்க்கா, இதுக்கு முன்னாடி ஒருக்கா சொல்லவில்லையா? கட்டளையிட வில்லையா? வார்த்தை உனக்கு வரவில்லையா? அழைப்பு உனக்கு வரவில்லையா? ஏற்கனவே ஒரு முறை உங்ககிட்ட நான் மேட்டரை சொல்லலையா? முன்னால எங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நீ தூங்கி உழுந்துச்சா கிடக்க, தொத்துறான். செயல்படாம உட்காந்துருக்க, அசதியா இருக்கிற, தொத்துறான். அப்படின்னு அந்த செகண்ட் டைம் தான் இங்க அவ சொல்ற மாதிரி தெரியுது. கைய உயர்ச்சாமே, ஒருவேளை தேர்ட் டைமா கூட இருக்கலாம். அல்ல சொல்லுங்க அப்பா. நான் சொல்றேன் உங்களுக்கு புரியுதுங்களா? தொத்துறான், செகண்ட் டைமாவும் இருக்கலாம், தேர்ட் டைமாவும் இருக்கலாம். ஒருவேளை பாராக்குக்கு செகண்ட் டைமா இருக்கலாம், நமக்கு 3வது முறையா கூட இருக்கலாம், 7வது முறையா கூட இருக்கலாம். ஆனா 7.5 வந்த மாதிரியேல உட்கார்ந்துகிட்டு இருக்கோம். கைய உயர்த்தி ராமேன்னு சொல்லுங்க அப்பா. 7 முறை அழைச்ச அவனை 2 முறைன்னு வச்சுக்குவோம், தொத்துறான். நமக்கு 7 முறை வந்துட்ட, 8 முறை வந்துட்ட, 10 முறை வந்துட்ட, கர்த்தருக்கு நீ தேவை, தொத்துறான். அவருக்கு அற்புதம் செய்ய, தொத்துறான். அதாவது செங்கடல 2 பிளக்க, தொத்துறான். அவருக்கு யாரும் தேவையில்லை அப்படின்னு சொல்ல முடியாது. அல்ல சொல்லுங்க அப்பா. அவர் வல்லமை தான் பிளந்துச்சு, ஆனாலும் ஒரு மோசையை வச்சுதான் அதை பிளந்தாரு. எத்தனை பேர் ராமின் சொல்றீங்க? ஒரு எரிகோவின் அலங்கத்தை பிளக்க, தொத்துறான், அவரால முடியும், ஆனாலும் இஸ்ரவேல் புத்திரர் எரிகோவை சுத்தி வரணும். அந்த இஸ்ரவேல் கூட்டம் அவருக்கு தேவை, தொத்துறான். யோர்தான் அவர் வல்லமையினாலதான் பிரிஞ்சிச்சு, ஆனாலும் தொத்துறான், உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் அவருக்கு அவருக்கு தேவை, தொத்துறான். நீ அவருக்கு தேவை. ஒன்னு அவர் சும்மா தெரிஞ்சுக்கல, ஒன்ன குறிச்சு பரலோகத்திற்கு மிகப்பெரிய திட்டம், மிகப்பெரிய நோக்கம், மிகப்பெரிய ஒரு ஸ்கெட்ச், மிகப்பெரிய ஒரு வரைபடம், மிகப்பெரிய ஒரு தோத்திரம், நோக்கம், விருப்பம் இருக்கிறது என்பதை பலமுறை பலமுறை தோத்துறோம். உங்க பாஸ் மூலமாகவோ தோத்துறோம், வேறொரு ஊழியக்காரன் மூலமாகவோ, இல்ல பைபிள் படிக்கும் போதோ, இல்ல ஜெபம் பண்ணும் போதோ, தரிசனத்திலோ சொப்பனத்திலோ பலமுறை தேவன் ஒன்னா அழைச்சிருக்கிறாரு. அழைப்ப ஆண்டவர்

0: பலமுறை உனக்கு உறுதிப்படுத்தி இருக்கிறாரே, உங்களோட பேசி இருக்கிறாரே, உனக்கு சொல்லி இருக்கிறாரே. எத்தனையோ விஷயம் உன் மண்டல ஏறும் போது, உன் சிந்தனைக்குள்ள நுழையும் போது, தேவன் உன்னை குறித்து வச்சிருக்கிற திட்டத்தின் அழைப்பு மாத்திரம் உன் சிந்தனைக்குள் ஏன் ஏறுவதில்லை? செகண்ட் டைம் அவ சொல்லும் போது கூட ரிஜெக்ஷன் மைண்ட்ல தான் இருக்கிறான், அதை நெக்லெக்ட் பண்ற ஒரு சிந்தனையில தான் இருக்கிறான். அசதியாய் அசதியாய் தோத்துறான், அசட்டையாய் நிர்விசாரமாய் மந்தமாய் தோத்துறான், செயல்பட மனமில்லாதவனா. நீ வந்தா பார்க்கலாம் போலாம், ஆமா மற்றபடி நான் போறதா இல்ல பாஸ்டர். அது வந்து அது நடந்தா பார்க்கலாம் பாஸ்டர், இது நடந்தா பார்க்கலாம் பாச, ஆண்டு எனக்கு இது செய்யட்டும் நான் வேணா வர்றேன் பாச, இதை கொடுக்கட்டும் நான் வேணா பார்க்குறேன் பாச, கல்யாணம் முடியட்டும் அப்புறம் போய். கல்யாணம் முடியறதுக்கு முன்னாடியே ஊழியத்துக்கு வர மாட்டேன்னா, கல்யாணம் முடிஞ்சதுக்கு பிறகு அவள் உன்னை விடுவாளாக்க. ஃப்ரீ பேடாக ஊற சுத்துற காலத்திலேயே என் தங்கச்சி நீ ஆண்டருக்கு ஒன்று அர்ப்பணிக்க முடியலன்னா, அப்புறம் அவன் வந்ததுக்கப்புறம் அந்த மீசை தொத்துறான், அந்த ஜீன்ஸ் பேண்ட்டு அவன் வந்ததுக்கப்புறம் தொத்துறான், உன்னை விடுவானாக்க. ஆளுகளை பாரு, கையை விரிச்சுராமே ஆண்டவருக்காக இறங்க செயல்பட சபையோட இணைய தரிசனத்தோடு கரம் கோர்க்க ஊழியனோடு இணைந்து பாரங்களை சுமக்க புறப்பட்டு செல்ல சுவிசேஷத்தை அறிவிக்க ஆண்டவர் நாமத்தை உயர்த்த அந்தகார வல்லமைகளை சிதைக்க இயற்கைக்கு அப்பாற்பட்ட கருவியாய் அற்புதங்களை சாதிக்கிற சோத்திரம் பாத்திரமாய் பயன்பட இப்பவே உனக்கு முடியல, இப்பவே நீ அதற்கு பல காரியங்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறன்னா, இதுக்கு பிறகு அது வந்ததுக்கு பிறகு இது வந்ததுக்கு பிறகு இது கிடைச்சது பிறகு அது கிடைச்சத பிறகு பேச்ச குறை சரியா அல்லேலூயா சொல்லுங்க அப்பா. ஆமே, அழைப்பு தான் உனக்கு இருக்கின்றதே. திரும்ப திரும்ப உன்னையே நான் அழைக்கிறதுனால, உன்னையே நான் தேடுகிறதுனால, உன்கிட்டயே நான் பேசுறதுனால, அது உனக்கு ஏளனமாகவும் அற்பமாகவும் இவருக்கு நம்மளை விட்டா வேற வழி இல்லைங்கிற மாதிரி ஃபீல் பண்றியோ இல்லை ஃபீல் பண்றியோன்னு கேட்குறேன். இல்லைனா நான் அன்வொர்த்தி, நான் தகுதி இல்லை, நான் எப்படி இதை செய்ய போறேன், எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை, மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது எனக்கு அப்படிப்பட்ட எந்த கிருபைகளும் இல்லை, வரங்களும் இல்லை, பலனும் இல்லை அப்படின்னு சொல்றியோ, உன்னுடைய பலனையோ உன்னுடைய பராக்கிரமத்தையோ உன்னுடைய சூழ்நிலைகளையோ உன்னுடைய தோத்திரம் தகுதிகளையோ பார்த்து நான் உன்னை தேடி வரவில்லை. உன் தாயின் கற்பத்தில் நீ உருவாகும் முன்னமே என் உள்ளங்கைகளில் வரையப்பட்டிருக்கிற பாத்திரம் நீ. உலகத்தின் தோற்றத்திற்கு முன்பாகவே என்னால் முன்குறிக்கப்பட்டிருக்கிற பாத்திரம் நீ. அல்ல சொல்லுங்க அப்போ, ஏற்கனவே உன் லைஃப் நான் டிசைட் பண்ணிட்டேன், டிசைனும் பண்ணிட்டேன். அல்ல சொல்லுங்க அப்பா, ஏற்கனவே உன் ஃபியூச்சரை நான் டிசைட் பண்ணிட்டேன், டிசைனும் பண்ணிட்டேன். அல்ல சொல்லுங்க அப்பா. ஒன்னு சொல்லவா, கிளப்ப போற, கிளம்ப போற, கிளப்ப போற, சிசராவுக்கு சிம்ம சொப்பனமா மாற போற, எதிரிகளுக்கு யெகோவாவை நிரூபித்து காட்டுகிற ஆயுதமா மாற போற, அந்தகாரத்தின் வல்லமைகளை சிதைக்க போற, மந்திரங்களை கூண்டோட அழிக்க போற, விக்கிரகங்களை கட்டோட அழிக்க போற, என் நாமத்தினால் எழும்பி செயல்பட போற, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை அடையாளங்களை இந்த பூமியில நிகழ்த்த போற, என் ராஜ்யத்தை நிலை நாட்ட போற, தேசத்திற்கு சமாதானத்தை கொண்டு வர போற, தேசத்துக்கு விடுதலைய கொண்டு வர போற, தேசத்துக்கு எழுப்புதல மாற்றத்தை கொண்டு வர போற. எல்லாத்துக்கும் மேல சிஸ்ராவுக்கு புல் ஸ்டாப் வைக்க போற. அல்ல சொல்லுங்க அப்போ, நோ மோர் சிசரா. அல்ல சொல்லுங்க அப்பா. பாராக்கு, when you are ready சொத்துறா to rise up, நீ எழும்புவதற்கு ஆயத்தம் என்றால், இனி சிசரா தேசத்தில் இல்லை, இனி சிசராவின் ஆட்சி தேசத்தில் இல்லை, இனி தேசா சிசராவின் ஆளுகை தேசத்தில் இல்லை, அவன் ஒடுக்குதல் அவனுடைய கொட்டம் தேசத்தில் இல்லை. இல்லை, எழுந்து வா, சாக்கு போக்கு சொல்லாத, நீ பலவீனமான ஆள்னு எனக்கு தெரியும். மரிய ஆள் சொல்றா, நான் புருஷனை அறியேனே. காப்ரியல் கன்ஃபியூஸ் ஆயிட்டான். அல்ல சொல்லுங்க அப்பா. ஆஹா மரியாள், எனக்கு இப்போதான் தெரியுது தோத்துறா, நீ கல்யாணம் ஆகாதவனு எனக்கு இப்போதான் தெரியுது. ஆமாம் இல்லை, சே நான் பாட்டுக்கு அட்ரஸ் மாதிரி வந்துட்டேன் போல தெரியுது. ஓஹோ, யோசிப்பு பொண்ணை பொண்ணு பார்த்துட்டு போயிருக்காரு, நிச்சயம் முடிஞ்சிருக்கு. சரித்தானே, கல்யாணம் ஆகாத உனக்கு எப்படி புள்ள பறக்கும்? சே, நல்லா பேசுகிற மரியாள், சூப்பர் ஞானியாக இருக்க, சாலமோனே மிஞ்சிட்டேன், தோத்துறோம். நான் தான் அட்ரஸ் தவறாக வந்துட்டேன் போல தெரியுது, இல்லாட்டி நான் அனுப்பின ஒரு அட்ரஸை மாற்றி கொடுத்து அனுப்பிட்டார் போல தெரியுது. வர்ச்சா அப்படி நான் சொன்னா அல்ல சொல்லுங்க. அப்பா ஓவரா பேசாத, ஏற்கனவே இதே அதிகாரத்தில் ஒருத்தன் ஓவரா பேசி வாயை தச்சிருக்கேன். அல்ல சொல்லுங்க அப்பா, சகரியா பேசுனதுனால அவன் வாயில் என்ன செஞ்சிருக்கேன், பூட்டை போட்டேன், தோத்துறான். அவன் இன்னும் புள்ள வரக்குற வரைக்கும் அவ்வளவுதான். அல்ல சொல்லுங்க அப்பா, என் திட்டம் நிறைவேற வரைக்கும் அவன் என்ன செய்ய முடியாது, பேச முடியாது, தோத்துறான். ஓவரா பேசுறான், கைய வரிச்சியாம. நீ இயலாத வழி எனக்கு தெரியும், நீ கல்யாணம் ஆகாத வழி எனக்கு தெரியும், நீ கர்ப்பவதியாக வாய்ப்பு இல்லைன்னு எனக்கு தெரியும். நான் அடிக்கடி சொல்ற ஸ்டேட்மெண்ட் திரும்ப சொல்றேன், வாய்ப்பு இல்லாதவனுக்கு தான் வார்த்தை வரும். வார்த்தை வந்தா வாய்ப்பு வரும். சொல்லலையா, அழைப்பு உன் வீடு தேடி வந்திருக்கு. பேச்ச பாரு, பேச்ச அல்ல சொல்லுங்க அப்பா. ஐயோ அட்ரஸ் மாறி வந்துட்டேன் சொல்லல, உன்னதமானுடைய பலம் உன்மேல் வரும், பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் வருவார். நீதான் பிதாவின் திட்டம், நீதான் பிதாவின் நோக்கம். என் அழைப்பு தேவனுடையது, இந்த அழைப்பு கர்த்தருடையது, இது மாறாது. நீ அர்ப்பணிச்சே ஆகணும். ஓ மூல ஒரு தேவகுமாரன் இந்த பூமியிலே உதிப்பார், தோன்றுவார், பிறப்பார். வேணா ஒண்ணு ஒரு டிப்ஸ் சொல்லவா, ஓ இனத்தாள் இருக்கால சொந்தக்காரி, யாரு யாரு மரியாள் கேட்டிருப்பா, யாரு? அவ தான் எலிசபெத்து. ஆமா, அவளுக்கு இப்போ 6 மாசம். வர்ச்சா அல்ல சொல்லுங்க அப்பா. ஆமே, அவளுக்கு இப்ப 6 மாசம். வர்ச்சா அப்படின்ட்டான். 6 மாசமா எலிசபெத்துக்கா? ஆமா, அந்த கிழவியே வே தேவ திட்டத்துக்கு தேவனால யூஸ் பண்ண முடியும்னா ஒன்னையும் யூஸ் பண்ண, ஒன்னையும் பயன்படுத்த முடியும். உன்னை அழைக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு முறையும் அன்னைக்கு மரியாளுக்கு எலிசபெத்தை முன் வச்சிட்டு காப்ரியல் சொத்துறோம் கடந்து போன மாதிரி, உங்ககிட்ட பேசும்போதெல்லாம் ஒரு முறை மோசையை முன் வச்சுட்டு எஸ்கேப் ஆயிருப்பாரு, ஜாசுவாவை முன் வச்சுட்டு எஸ்கேப் ஆயிருப்பாரு, கிதியோனை பத்தி சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிருப்பாரு. எப்பதாவ பயன்படுத்தினேன் சரியா, வச்சுமா உன்னையும் பயன்படுத்துவேன் அப்படின்ட்டு போயிருப்பாரு. தோத்தரா பேதர்வே யூஸ் பண்ணேன், உன்னையும் யூஸ் பண்ணுவேன், வச்சுமா எனக்கு விரோதமா எழுமின பவுலையே தோத்தரா யானு அபிஷேகம் பண்ணி என் ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிற மிகச்சிறந்த ஆயுதமா பயன்படுத்தினேன், உன்னையும் பயன்படுத்துவேன், வச்சுமா அப்படி சொல்லியிருப்பாரு. அல்ல சொல்லுங்க அப்போ, எலிசபெத்துக்கு 6 மாசம். ஆமென்னு சொல்லுங்க அப்பா. அப்படின்னு மரியாளை என்கரேஜ் பண்ணவர் நம்ம வாழ்க்கையில நம்மளை என்கரேஜ் பண்றதுக்கு எத்தனை முறை எத்தனை முறை எத்தனை முறை வேதத்தின் கதாபாத்திரங்களை பலவீனமா இருந்து பயன்பட்டவர்களை தொத்துறோம், அதைரியமா இருந்து தைரியமா எழும்பி தேவனுக்கான காரியங்களை சாதித்தவர்களை சாட்சிகளாய் ஓ தொத்துறோம் நமக்கு முன்பாக நிறுத்தி நம்மை உயிர்ப்பித்திருக்கிறார். அத்தனையும் கேட்டு, அவ்வளவு பிரசங்கத்தையும் கேட்டு, அவ்வளவு சாட்சிகளையும் கேட்டு இன்னும் நீ அசதியாய் இருப்பானே. நல்ல சொல்லுங்க அப்போ, ஏன் இந்த அசதி இருக்கீங்களா? அல்லேலூயாவா. என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன். மத்தேயு 5 அதிகாரத்தில் ஆமாம் 17-18 வசனங்களை படித்தா பேதுருவை பார்த்து அப்படி சொல்கிறார். 17-18 அல்லே சொல்லுங்கப்பா. என் பின்னே வாருங்கள், மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்கு. நல்லா கவனிக்கணும், ஒரு அழைப்பு தொத்துறோம் பேதுருவுக்கு வருது, நல்லா கவனிக்கணும். அப்புறம் 3 வருஷம் அவர் இயேசுவோடு இருக்கிறாரு, பயணப்படுறாரு, பிரசங்கம் கேட்கிறாரு, கடல் மேலேயே நடந்தாரு, அற்புதங்களை பார்த்தாரு, சீஷர்கள் பிரதானமானவனா மாறினாரு, எல்லாம் சரித்தார். கடைசியில நேரம் வந்தப்போ காலை வரிச்சார். அல்ல சொல்லுங்க, நேரம் வந்தப்போ காலை வரிச்சார். உயிர வசனமெல்லாம் பேசினவர்,
1: வாழ்விலும் சாவிலும் நானும் காவலிலும் சாவிலும் உண்மை என்ன செய்வேன், பின்பற்றுவேன். மரணமே ஆனாலும் தோத்துறா நான் வச்ச கால பின்னைக்க மாட்டேன். உசுர குடுப்பேனே ஒளிய தோத்துற ஓடி ஒளிய மாட்டேன்னு சொன்னவரு. ஆமா, அந்த பொம்பளையாள் கேட்ட உடனே சொல்றாரு, ஒப்புறான சத்தியமா சொல்ற, அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. உனக்கு பார்வை கோளாறு, அரவிந்த் ஆஸ்பத்திரிக்கு போ தோத்துறோம். ஆமா, நான் அந்த கூட்டத்துல இல்லவே இல்ல தோத்துறோம். நான் கிடையாது, நீ வேற யாரையோ பார்த்திருக்க தோத்துறோம் அப்படின்னு மறுதளிச்சான். அல்லேலூயாவா. சரி, மறுதளிச்சுட்டு அப்புறம் ஆண்டவரான ஒரு பார்வை, ஒரு லுக்கு தோத்துறான். அந்த லுக்கிலே ஆளு கண்ணிஞ்சு கரைஞ்சு என்ன செய்ய அழுது ஊழமுக்களா வடிச்சிட்டான். கைய வரிச்சுறாம அந்த பார்வையிலே ஆளு பண்ண தப்ப ஃபீல் பண்ணிட்டான். சே, நம்ம எப்படி பண்ணிட்டோமாடா, சொன்ன மாதிரி சொல்லி வச்ச மாதிரி சேவல் என்ன செய்யுது கூவுது. அவரு ஒரு சைஸா அந்த லுக்கு என்ன லுக்கா இருந்திருக்கும் தெரியல. பேதர் உள்ளத்தை நினைஞ்சிருச்சு, ஒட்டச்சிட்டு தோத்துறான், அழுதுட்டான். சரி, அப்பவே ஆளு மனம் திரும்பிட்டான் போல அப்படின்னு பரலோகத்துக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஆத்தாடி உடைச்சு ஊத்துறானேடா தோத்துறோம். நம்ம அர்ப்பணிக்கும் போதெல்லாம் இப்படித்தான் பரலோகம் நினைக்குது. அல்ல சொல்லுங்க, சே பிரசங்கத்தை ஒரு பிரசங்கத்தை கேட்டுட்டு இப்படி வந்து முன்னாடி கையை தூக்கிக்கிட்டு ஐயோ ஐயோ ஊத்துது, குடங்குடமா பிடிக்கலாம் போலையே கண்ணீரை தோத்துறோம், அப்படி ஊத்துதேன்னு பரலோகத்துக்கு சந்தோஷம். பேதர் அழுகேப்பா. சரி, அந்த யோவான்ல அவர் உயிர் தெழுந்த பிற்பாடு 20வது அதிகாரத்துல ரெண்டு முறை, 19வது வசனம் 26வது வசனம், ரெண்டு வசனங்கள்லையும் இயேசு தரிசனமாகிறார். இயேசு தரிசனமா அந்த, அதாவது பூட்டப்பட்ட அந்த வீட்டுக்குள்ள பிரவேசித்து உங்களுக்கு சமாதானம்னு சொல்றார். வேற எதுவும் பேசல. அப்ப அவரு பேதர் கிட்ட தனியா பேசல, தோமா கிட்ட தனியா பேசல. அதாவது தோமா கிட்ட செகண்ட் டைம் பேசுறாரு தோத்துரா. ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது தோமா கிட்ட பேசல, மற்ற சீஷர்கள்ட்ட பேசல, குறிப்பா பேதர் கிட்ட எதையுமே அவரு பேசல. காமனா வந்தாரு, உங்களுக்கு சமாதானம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஃபர்ஸ்ட் டைம் தோத்துரா. செகண்ட் டைம் வந்துதான் பேதர் தோமா கிட்ட சொல்றார், நீ என்ன கண்டதுனால விசுவாசத்தை காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் யாரு பாக்கியவான். இப்ப இந்த சிச்சுவே இந்த சம்பவம்லாம் நடக்கும்போது பேதரும் என்ன செய்யறான், ஓரமா இருந்திருக்கான். நான் நினைக்கேன் அப்பவும் ஒரு பார்வை பேதுருவை பார்த்துருப்பார். அல்ல சொல்லுங்க அப்பா, சோத்திரம் அண்டாமுழுங்கி. அல்ல சொல்லுங்க அப்பா, சோத்திரம்டா. ஆமா, அப்படின்னு ஒரு பார்வை பார்த்துருப்பாரு. நான் நினைச்சிருப்போம், நான் நினைக்கிறேன் ஒரு மாதிரி வெக்கி, ஒரு மாதிரி முகத்தை தலை குனிஞ்சு அவன் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பான், ஃபீல் பண்ணியிருப்பான். ஏன்னா இயேசு இப்போ உள்ள உயிர் தெழுந்து உள்ள வந்துட்டார்ல, வந்து ஒரு பார்வை பார்த்துருப்பாரு. அப்போ அவனுக்கு ஒரு மனசுக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருந்திருக்கான். செகண்ட் டைமும் வந்தார், அப்பவும் ஒரு பார்வை பார்த்துட்டு போயிருப்பார். நல்லா கவனிக்கணும் தோத்துறா. இது எல்லாத்துக்கும் பிறகுதான் கிட்டத்தட்ட முதல்ல ஒரு லுக்கு, ரெண்டாவது 19வது வசனத்துல யோவான் 20:19 ஒரு லுக்கு தோத்துறா, மூணாவது யோவான் 20:26 ஒரு லுக்கு. மூணு லுக்கையும் தாண்டி நம்மால் யோவான் 21 தானாசமா போறது பத்தாதுன்னு கூட ஒரு 6-7 டிக்கெட் என்ன செய்யறாரு கூட்டிக்கிட்டு போறார். அல்ல சொல்லுங்க அப்பா, அதாவது நம்மள மாதிரியே இருந்திருக்கிறான். அல்ல சொல்லுங்க தோத்துறா. புரிந்தவர்களுக்கு நன்றி, ஆமீன் சொல்லுங்க. பாருங்க, கூட கொஞ்சம் பேரை கூப்பிட்டுக்கிட்டு எங்க போறான், கடலுக்கு. பின்மாற்றம், அங்கதான் இருந்தவனை கூப்பிட்டாரு. மத்தே 5வது அதிகாரத்துல நீ பின்னவா கடலை விட்டுட்டு வா, வலையை விட்டுட்டு வா, நான் உன்னை மனுஷனை பிடிக்கிறவனா மாற்றுவேன், நான் உனக்கு ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறேன், உன்னை கொண்டு மனிதர்களை நான் பரலோகத்திற்கு என்று பிடிக்க போறேன் அப்படின்னு அற்புதமா அழைச்சிருக்கிறாரு. இப்ப அதே கடலுக்கு, அதே விட்டு வந்த தொழிலுக்கு அந்த வலையை தேடி பேதரு தோத்துற. அந்த மூன்று பார்வையும் தாண்டி, மூன்று பார்வையும் தாண்டி இப்போ சோதரா அவன் பின்மாறி போயிட்டான். நடக்கிறது என்ன, அந்த சம்பவம் நமக்கு தெரியும் சோத்ரா. ஒன்றும் அன்னைக்கு இவங்களுக்கு என்ன சில ராத்திரில ஆகப்படல. அல்ல சொல்லுங்க, லூக்கா 5வது அதிகாரத்திலையும் ஒன்னு என்ன செய்யல ஆகப்படல, இப்பவும் ஒன்னு ஆகப்படல. அது வந்து ஆமு, இது வந்து ஆபி. அல்ல சொல்லுங்க அப்பா, அது அழைப்புக்கு முன், இது அழைப்புக்கு பின் தோத்துறா. அது ஈ மு, இது ஈ பி. எல்ல சொல்லுங்க அப்பா, அது இயேசுவுக்கு முன் ரட்சிப்புக்கு முன், இது இயேசுவுக்கு ரட்சிப்புக்கு பின் நான் என்ன கேட்கிறேன், ரட்சிக்கப்படாதுக்கு முன்னாடி வலைய போட்டோம், பிரயாசப்படுறோம், பிஸ்னஸ் பண்ணுறோம், ஓடுறோம், ஆடுறோம், எருவு மாடு வளர்க்குறோம், தொத்துறோம், இப்போ சாணியை போடுது, இப்போ இது இப்போ பாலை கறக்குறோம், இப்படிலாம் வச்சுக்கிறோம். அப்போ ஒன்றும் நீ கிடைக்க மாட்டேக்கு, பிஸ்னஸ் டெவலப் ஆக மாட்டேக்கு, ஒன்றும் அகப்பட மாட்டேக்கு, ஒன்றும் நடக்க மாட்டேக்கு, ஒன்றும் வாய்க்க மாட்டேக்கு. அப்படின்னா பரவாயில்ல, அல்லே சொல்லுங்க அப்பா ஈபி, அல்லே சொல்லுங்க அப்பா அக்கா ஆப்பி, அல்லே சொல்லுங்க. அழைப்புக்கு பிறகு, ரட்சிப்புக்கு பிறகு இப்பவும் உனக்கு ஒன்றும் அம்பட மாட்டேக்கு, ஒன்றும் அகப்பட மாட்டேக்குன்னா அதாம உன் குதவளைய நெறிக்க கையை வருத்துற, அல்லே சொல்லுங்க அப்பா சோஸ்திர. அல்லேலூயா. இந்த அப்ப லூக்கா அஞ்சல சொல்லுவாரு, உன் வலையை உன் படகை தள்ளி கொண்டு போய் ஆழத்துல போடு அப்படிம்பாரு. தோத்திரம் நீ ரொம்ப கரையிலே இருக்கிற, தள்ளிட்டு போய் என்ன செய்ய, கொஞ்சம் ஆழத்துக்கு நீ என்ன செய்ய, டிராவல் பண்ணு அப்படிம்பாரு. இப்ப சொல்லுவாரு, ஆமா இபி தோத்திர ஆப்பி, ஹலேலூயா. சரி இருக்கட்டும், ஆமாம் ஹலேலூயா சொல்லுங்க. இப்போ சொல்கிறாரு வலதுபுறமாக போடு. எப்படி போடு? உன் சொத்தங்கை சைட் அப்படி போடு. ஹலே சொல்லுங்க அப்பா. வலை என்ன செய்ய, போய் போடல, வலதுபுறமாக போடு. அப்படி போட்டுனா கிட்டத்தட்ட 153 பெரிய மீன்கள் உன் வலையே கிழிந்து போகிற அளவுக்கு உன் படகுக்கு கீழே இருக்கு. அல்ல சொல்லுங்க அப்பா, உன் படகுக்கு கீழே தான் இருக்கு. தோத்துற நீ அடங்கானாலதான் அது கிடைக்க மாட்டேங்குது. அல்ல சொல்லுங்க அப்பா, என் அழைப்புக்கு நீ இணங்காததுனால தான், என்னுடைய வார்த்தைக்கு நீ இணங்காததுனால தான் தோத்துறான். என்னை விட்டு, என் அழைப்பை விட்டு, என் திட்டத்தை விட்டு, என் விருப்பத்தை விட்டு நீ வேறொரு ட்ராக்ல, இல்லைன்னா விட்டு வந்த ட்ராக்ல, பழைய ட்ராக்ல, பழைய பாவ ட்ராக்ல, எகிப்தை நோக்கி தோத்துறான், பழைய வாழ்க்கையை நோக்கி நீ பயணப்படுறதுனால தான் ஒன்றும் அம்பட மடக்கு. கையை வீர்த்து ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயாவா. இன்னொருக்கா ஆமேன் சொல்லுங்க. அழைப்புக்கு கீழ்ப்படிஞ்சா தான் ஆசீர்வாதமே வருங்க. ஆமேனா. தேவ விருப்பத்துக்குன்னு இணங்கி வரும் பொழுது தோத்துறோம், இடம் கொள்ளாத ஒரு ஆசீர்வாதம். நீ இணங்கினால் இடம் கொள்ளாத அளவிற்கு ஆசீர்வாதம். ஆமேன் சொல்லுங்க அப்பா. ஆமேன் சொல்லுங்க அப்பா. ஸ்தோத்திரம். நீ இணங்கினால் உன் நீயும் மற்றவர்களும் கண்டு பிரமிப்படைகிற அளவிற்கு கர்த்தர் உன் வலைய, குடும்பத்தை, ஆவிக்குரிய ஜீவியத்தை, சபைய, ஊழியத்தை பெருக பண்ணுவார், பெருக பண்ணுவார், நிரப்பி வழிய செய்வார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமே. சரி விடு, சரி விடு தோதுரா. ஆமா ஆமா, மூணு லுக்குக்கும் நீ இணங்கல. முதல் அழைப்பையும் விட்டுட்ட, அதுக்கப்புறம் பார்வையாலே உன்னை இழுத்துலான்னு பார்த்தேன், அதுலேயும் நீ பயங்கரமான ஆள் தோத்துறான். ஆனால் இப்போ நீ பின்மாறியே போயிட்ட, கூட 10 பேரை கூட்டு போயிட்ட, கூட கொஞ்சம் பேரை கூட்டு போயிட்ட. ஓகே. ஆனாலும் 15 வசனத்தில் மீண்டும் நீ என்னை நேசிக்கிறாயா? அல்லே சொல்லுங்க அப்பா. என் ஆட்டுக்குட்டிகளை நீ மேய்க்கணும், என் ஆடுகளை நீ மேய்க்கணும் தோத்துறோம். இந்த கல்லின் மேல் என் சபையே, பாதாளத்தின் வாசல்கள் இதே, பரலோக ராஜ்யத்தின் துறவுகோலை உனக்கு, நீ பூமியிலே கட்டுவதெல்லாம், நீ பூமியிலே கட்டவிழ்ப்பதெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஆயுதமா கருவியா உன்னை கண்டிப்பா நிச்சயமா நான் பயன்படுத்துவேன். தேவன் அழைத்த அழைப்பும் அவருடைய கிருபை வரங்களும் மாறாதவைகள், மாறாதவைகள், மாறாதவைகள், மாறாதவைகள். ஒருவேளை நீ அழைப்ப மறந்து அழைப்பை விட்டுட்டு என்னுடைய அழைப்பை புரிந்து கொள்ளாமல் என்னை விட்டு தூரம் போய் பாவ வாழ்க்கைக்கு திரும்பவும் போய் என்னை காயப்படுத்தி என்னை சொத்துற கசப்பாக்கி நீ இருக்கிறதெல்லாம் இழந்து இப்போ இல்லாத நிலையில சொத்துறாம் ஒன்றும் இல்லை
0: முடியாத நிலையில நீ இன்னைக்கு இந்த முகாமுக்கு வந்திருந்தாலும் உன்னை நியாயந்திருக்கவோ குற்றப்படுத்தவோ காயப்படுத்தவோ நான் இங்கே இல்லை. உன் அழைப்பை புதுப்பித்துக் கொள்ள மீண்டும் ஒரு அறைகூவலை உனக்கு முன்பாக நான் வைக்கிறேன். உனக்கான தேவ திட்டத்திற்கு நீ திரும்பிவிட உன்னை கொண்டு நான் செய்ய நினைத்திருக்கிற என்னுடைய ஓட்டத்தின் பக்கமாக உன்னை இழுத்துவிட உனக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பமாக இந்த முகாமின் நாட்களை நான் தந்திருக்கிறேன். நீ என்னை நேசிக்கிறாயா?
1: ஹல்லேலூயா, ஆமென். இவர்களிலும் அதிகமாக நீ என்னை அப்படின்றாரு அந்த 15 வசனத்துல. இவர்களிலும் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆமா, மற்ற சீசர்கள் நிறைய அங்க இருந்தாங்க, விட்டுருவோம் தோத்துறோம். அந்த இயேசுக்கு அன்பா ஒரு சீசர் தான், அவன் பேர் என்ன? யோவான். யோவான் 20 ஆமா அவர் உயிர் தெழுந்துட்டார். மகதலேனா மரியா கல்லறை வரைக்கும் போயிட்டு ஆளை காணும்னு ரிட்டர்ன் வந்து கதை சொல்றா தோத்துறான். உடனே பேதுரு தான் முதல்ல பிளான் பண்ணி தோத்துறான் போலாம்னு. அப்போ யோவானும் கூட போறான். அவர்கள் இருவரும் என்ன செய்தார்களாம்? சேர்ந்து போனார்களாம். கொஞ்ச நேரத்துல யோவான் என்ன பண்றான்? பேதுருவை பார்க்கிலும் துரிதமாய் ஓடுகிறான். கைய வச்சுராமே அல்லேலூயாவா, நல்லா கவனிக்கணும். யோவானை விட பேதுரு தான் ஆண்டவற்றை அதிகமா பேசினவன் தோத்துறான். நான் மரணத்திலையும் காவல்லையும் சாவிலையும் உங்களை என்ன செய்வேன்? பின்பற்றி வருவேன் அப்படி இப்படிலாம் சொன்னவன் தோத்துறான். இப்போ பாருங்க, ஆண்டவரை பார்க்கணும், அவர் பாடி அங்க காணும், சரீரத்தை அங்க காணும்னு மகதலேனா மரியா சொன்ன உடனே தோத்துறான். பேதுரு அந்த நிகழ்வை அந்த கல்லறைய அவர் சரீரத்தை பார்க்கணும் அப்படின்னு போறவன் கூட ரெண்டு பேரும் போறான். இங்க அதுல ஒருத்தன் துரிதமா போறானா அதுலயும் நம்மளு லேட்டா தான் வாக் பண்றான். அல்ல சொல்லுங்க அப்பா, நான் சொல்றேன் உங்களுக்கு புரியுதா? தோத்துறேன். ரெண்டு பேரு அதுல ஒருத்தன் ஓட்டான், ஆண்டவரை பார்க்கணுங்கிற ஆசை, அந்த கல்லறைக்கு போகணுங்கிற அந்த விருப்பம், அங்கதான் இயேசுவை பார்க்கலாம் அப்படின்னு அவங்க போறாங்க தோத்துறான். அந்த விருப்பம் ஒருத்தனுக்கு வேகமா இருக்கு, அவன் துரிதமா போறான். ஆனா இவன் வீரவசனம் எல்லாம் பேசினவன் போலாம். அது என்ன தோத்துறேன், வேகமாக போய் கல்லு தடிக்கு விழுந்து செத்து போயிட்டா? ஆமாம், அதே கலரில் நம்மளை வச்சுட்டாங்கன்னா என்ன பண்ணுறது தோத்துற? சில ஆளுக்கு இப்படித்தான் சர்ச்சுகளில் ஏசு ரத்தம் ஜெயம் அல்லையே சொல்லுங்க அப்பா. இப்போ ஏன் சோகம் பண்ண மாட்டியே? பண்ணுவான், இப்போ அது பண்ணுவான் அல்லையா சோத்துறேன். இப்போ ஏன் ஊழியத்துக்கு வர மாட்டியே? அது வருவான், அது செய்வான். இப்போ என்ன தோத்துறேன்? ஆமாம், ஏன் ஆராணிக்கு வர மாட்டியே? இது வருவான். ஆமாம் அல்லையா, அதுக்குள்ளே செத்து போயிட்டீங்கன்னா செத்துருவான். உங்களை அடக்கம் பண்ற மாதிரி ஆடுமே? பண்ணிருங்க, நிறைய போயிருவீங்களே. அத போயிருவோம், எது கட்டாலும் பண்ணுவோம், பண்ணுவோம், செய்வோம். என்ன அதே ராத்திரி செத்து போயிட்டா? ஒரு சர்ச்சுக்கு வர்றதுல ஒரு தீவிரம் இல்லை, ஒரு ஜபம் பண்றதுல ஒரு தீவிரம் இல்லை, ஒரு பைபிள் படிக்கிறதுல ஒரு எல்லாத்துலயுமே ஒரு சோம்பேறித்தனம். சர்ச்சுகளில் இப்படி கொஞ்சம் பேர் இருப்பாங்க தோத்துறோம். ஆமாம், நான் வந்து உங்களை சொல்ல பொதுவாக சொல்கிறேன், இல்லை நீங்கள் முறைக்கிறத பார்த்தா கன்ஃபார்ம் ஆகுது அது நீங்கள் தானே. பரவாயில்ல, ஹலோ சொல்லுங்க அப்பா. அப்போ என் பாயிண்ட்டு வேஸ்ட்டாக இல்லாமல் போச்சே, அந்த அளவுக்கு சந்தோஷம். ஆமின்னு சொல்லுங்க. சோஸ்திரம் சில ஆளுங்க அப்படி சிலர் சொல்கிறது, ஜபக்குறிப்பு கொடுத்தா ஒரு ஆள் ஜபிச்சிடும். நான் ஜபிக்கலாம்னு நினச்சேன், அது ஜபிச்சிச்சு. ஒரு பாட்டு பாட சொல்லலாம், யாரா பாடினா நான் பாடலாம்னு நினைச்சேன் அவள். எதுனாலும் ஊழியத்துக்கு வா, நான் வரலாம்னு நினைச்சேன், சபையை கூட்டுங்க, நான் போய் கூட்டலாம்னு நினைச்சேன், அவள் எடுத்து கூட்டுறான் தோத்துறான். இது கடைசியில் என்ன தெரியுமா சொல்லும்? நான் போக பரலவும் போகலாம்னு நினைச்சேன், அவள் போயிட்டாரு. புரியல, நான் தான் போகலாம்னு நினைச்சேன், அவள் போயிட்டா. வருகையில் நான் எடுத்துக்கொள்ள போடலாம்னு நினைச்சேன், அவ எடுத்துக்கொள்ளப்பட்டா. நானே நிறத்து போ அசதி, ஸ்டேட்மெண்ட்ல கூட ஒரு அசதி, பேச்சுல ஒரு அசதி, பார்வையில ஒரு அசதி, கையி இந்த கிராமங்களில் சொல்லுவாங்க, செத்தவங்களை வெத்தலா கொடுத்த மாதிரி உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கையை அப்படி தட்டுறது தோத்துற, கை தட்டுறதுல கூட சில ஆளுகளை பார்த்தோம் நம்ம செத்தோம் தோத்துற. ஆறா நடத்தும் போது சில ஆளை கண்ணை திறந்து பார்த்தோம் நம்ம ஆவி போயிடும். உள்ள இருக்கிற ஆவியான பாருங்க, அவரால் இந்த மாதிரி ஆளுக்கு முன்னாடி நிக்க முடியாது, நிக்க முடியாது, தோத்துறோம். ஐயோ என்னடா இது தோத்துறோம் அப்படின்னு. ஹலோ, விசுவாசத்துல ஒரு அசதி, ஜெபத்துல ஒரு அசதி, அறிக்கை எடுக்கிறதுல ஒரு அசதி, ஆராதனைக்கு வர்றதுல ஒரு அசதி, துதிக்கிறதுல ஒரு அசதி, விண்ணப்பங்களுக்கு ஜெபம் பண்றதுல ஒரு அசதி, பிரசங்கம் கேட்கறதுல ஒரு அசதி. ஒன்ன வச்சு ஒண்ணு பண்ண நல்ல தாய்னா இப்படி பிள்ளைய பார்த்து என்ன தெரியுமா சொல்லுவா, ஒன்ன பெத்ததுக்கு ஒரு எருமாட்ட பெத்திருக்கலாம், இல்லட்டா ஒன்ன பெத்ததுக்கு ஒரு அம்மிக்கல்லை பெத்திருக்கலாம், மசாலா அரைச்சாவது குழம்பு வச்சிருக்கலாம். அல்லையே சொல்லுங்க. இன்னும் நல்லதாய் சொல்லுவா, இந்த மாதிரி வீட்டுகளில் பயன்படாம அசதியாவே இருக்கிற ஆளுகளை பார்த்து தோத்துறேன், நிறைய சாகுறாங்களப்பா தோத்துறேன், ஆமா அப்படி இப்படிலாம் சாகுதுன்னு தகவல் வருது, உனக்கு ஒரு ரூட்டுமா கிடைக்கல அப்படின்னு சொல்லுவா நல்லதாய். அல்லையே சொல்லுங்க அப்பா இருக்கீங்களா தோத்துறேன். தானும் சாகிறது, பக்கத்தில் இருக்கிற நாலு பேர் என்ன செய்யறது, சாக வைக்கிறது. தானும் செபிக்கிறது கிடையாது, கூட நாலு பேரையும் செபிக்க விடுறது கிடையாது, தானும் ஆராணிக்கு வர்றது கிடையாது, பத்து பேர் ஆராணிக்கு வர விடுறது கிடையாது. நீங்கள் தண்ணி சாப்பிடுங்க. அல்லேலூயா சொல்லுங்க அப்போ. கத்திருக்கு சோத்திர எனர்ஜியாக இருங்க. ஆமே அல்லேலூயா. சரி, நீ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நீ இப்படித்தான் பேதுரு எனக்கு தெரிஞ்சு வச்சு தோத்துறா. நீ அசதின்னு தெரிஞ்சு வச்சு, என்னை பார்க்க வர்றதுல கூட நீ லேட்டா வர்ற தெரிஞ்சு போச்சு தோத்துறான். அவனை விட நீ எனக்குள்ள இருக்கிற அன்பு தணிஞ்சு போயிருக்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அவன் அவளை துரிதமா ஓடுறான்னா என்ன அர்த்தம், ஆண்டவர் மேல பேதுருவுக்கு இருந்த அன்பை விட யோவானுக்கு என்ன வந்திருக்கு அன்பு ஜாஸ்தியா. நம்ப சீக்கிரம் பார்க்கணும் அவரை. இவன் கூட என்ன மச்சான் இப்படி வர்றீங்க நடந்து தோத்துறான், ரெண்டு நாள் ஆயிரும் போல தெரியுதே, நான் முன்னாடி போறேன் அப்படின்னு அவன் வேகமா அவனை கழட்டி விட்டுட்டு ஓடுறான். கைய வரிச்சாம நம்ம துரிதமா பயணப்படணும்னா கழட்டி விட வேண்டிய ஆளை கழட்டி விட்டு தான் ஆகணும். கைவேறி ஜாமீன் சொல்லுங்க. நம்ம ஓட்டம் துரிதமாக இருக்கணும்னா, நம்ம ஓட்டம் ஃபாஸ்ட்டாக இருக்கணும்னா அல்லே சொல்லுங்க அப்பா. ஆமே இந்த சோம்பேறிகளை கழட்டி விட்டு ஆகணும். என்ன என் பக்கத்தில் இருக்கிற ஆளை சொல்கிறீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம், ஒருவேளை இருக்கலாம். அல்லே சொல்லுங்க அப்பா. கத்திரிக்கு சொத்துறோம் அந்த நபர் அவர் தான் என்று இருந்தால் அவரை நீங்கள் கழட்டி விடுறது நல்லது. கைவேறி ஜாமே இல்லைனா அதுக்கு ஒரு குழி நமக்கு ஒரு குழி ஆயிரும். கைய வரிச்சாமே ஏன் நீங்க என்ன முறைக்கிறீங்க? அல்ல சொல்லுங்க அப்பா. உங்களை பாதிக்கிற மாதிரி சொல்லிட்டேனா? கைய வரிச்சு ராமேன்னு சொல்லுங்க. பேதுருவாகவே இருந்தாலும்
2: பாகம் இரண்டினை மற்றும் ஓர் ஒளிபரப்பில் கேட்க தவறாதிருங்கள். தேவன் தாமே தொடர்ந்து வருகின்ற நிகழ்ச்சிகள் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.

இன்னைக்கு எங்க இருக்கிறீங்க? அங்க இயேசுவும் கூட இருக்கிறாரு. தனிமையில் இருக்கிறீங்களா? இயேசுவும் கூட இருக்கிறாரு. படுக்கையில் இருக்கீங்களா? இயேசுவும் கூட இருக்கிறார். அறிந்திருக்கிறார். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று கூட இல்லைங்க. நீ யோசிக்கலாம், ஏசப்பா உமக்கு பிரியமில்ல, நான் செஞ்சிட்டேன், ஏசப்பா நான் சபைக்கு போல, ஏசப்பா முதல்ல உமை தேடிட்டு இருந்தேன், இப்ப ஃபர்ஸ்ட் மாதிரி உமை தேடுறது இல்ல. ஆண்டவரே, என் ஃப்ரெண்ட்ஸ் நிமித்தமா, என் குடும்ப நிமித்தமா, சிலர் பாத்தீங்கன்னா ஊழியக்காரங்க நிமித்தமாவே சபைக்கு வராம இருந்திருப்பாங்க, ஆண்டவரை தேடாம இருப்பாங்க, ஊழியக்காரங்க ஹர்ட் பண்ணிருப்பாங்க, பாஸ்டர் அவங்களை ஹர்ட் பண்ணிருப்பாங்க, அது நிமித்தமாகவே சிலர் சபைக்கு போகாம. ஆண்டவர் எத்தனையோ சாட்சியை கேட்டிருக்கேன். இன்னைக்கு காலையில கூட நான் கேட்டேன், சர்ச்சுக்கு வரும்போது கூட அழைக்கிறது இல்ல. கர்த்தர் எல்லா காரியத்திலும் ஞானம் பெற்றவர்கள் அடிக்கிறது இல்ல, அவள் அழைத்துதான் அவளை பக்குவப்படுத்துறான். நீ எவ்வளவு பெரிய முட்டாளா இருக்கலாம், யாரு வேணா உன்னை ஒதுக்கி இருக்கலாம், யாரு வேணா உன்னை வேணான்னு சொல்லியிருக்கலாம், யாரு வேணாலும் ஏய் நீ ஒண்ணுக்கும் லாக்கியில போடா தண்டச்சோறு, நீ ஒண்ணுக்கும் லாக்கிய நீ உருப்படாதவன் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, பரவாயில்ல இருக்கட்டும், ஆனா இயேசுக்கு நீ வேல்யூடுமா? தம்பி நீ இயேசுக்கு வேணும், பிரதர் சிஸ்டர் இயேசுக்கு நீங்க வேணும். அவரால் செய்ய முடியாது. ஆமா, பாத்திரவான் இல்லதான், ஆனாலும் உன்னை தகுதிப்படுத்துவார். சகேயு மரத்துக்கு மேல ஏறி உட்கார்ந்துட்டான். இயேசு சொல்றாரு, ஏ சகேயு உன் வீட்டுல நான் தங்க வேண்டாம், இறங்கி வா. உங்க பேரு புகழு பந்தா அதெல்லாம் இறக்கிருங்க, எல்லாம் வேண்டாம். இயேசு கண் பாருங்க, அதெல்லாம் முக்கியம் இல்லை. ஆண்டவருக்கு நீங்க தான் வேணும். உன் வீட்டுல தங்கணும், உன் கூட இயேசு இருக்கணும், உன் கூட நிரந்தரமா நீ போகிற வழியெல்லாம் சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 18:10 நான் உன்னோடு கூட இருக்கிறேன், ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. ஏமனும் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பதில்லை. உன் கூட இயேசு வரணும்ல, பாத்திரமான இல்லதான். சகை ஆண்டவர் சார் இறங்கி வா, கொஞ்சம் இறங்குங்க, உங்க ஸ்தானத்திலிருந்து இறங்குங்க, கொஞ்சம் உங்க ஆட்டிடியூட்லேருந்து இறங்குங்க, கொஞ்சம் உங்க பந்தா பண்ற புத்தியிலிருந்து இறங்க, கை தட்டுங்க, பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க, மற்றவங்களை மதிங்க, தப்பே கிடையாது. அப்படி இருந்தீங்கன்னா இயேசுவும் கூட வருவார், உன்னோடு கூட நடப்பார். அவரால் ஆகாதுன்னு ஒண்ணுமே இல்லை. 38 அவன் இருக்கிறான், ஓரத்துல இருக்கிறான். ஒவ்வொரு வாட்டி எந்திரிக்க முயன்று எந்திரிக்க முயன்று ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிறாரு. ஒரு நாள் ஒன்று வந்தது, இயேசு அங்க வருகிறார். அவனை பார்த்து, ஏ எந்திரி, உன்னால எல்லாம் செய்ய முடியும். அவன் குதித்து எழும்பி பின்னாடி ஆலயத்துக்குள்ள பிரவேசித்தான். இன்னைக்கு ரொம்ப நாளா முடங்கி இருந்து இயேசு என்ன ஆசீர்வதிப்பாரா, இயேசு என்ன உயர்த்துவாரா, எனக்கு போய் ஆண்டவர் செய்வாரா அப்படின்னு இருந்த கேள்விக்குறியான வாழ்க்கைய இன்னைக்கு இயேசு வந்து, என்னால எல்லாம் செய்ய முடியும், ஒரு வார்த்தை தான், படுக்கை எடுத்துக்கொண்டு நட, ஒரே வார்த்தை வாழ்க்கை ஓஹோன்னு மாறிடுச்சு. இன்னைக்கு இயேசு ஒரே வார்த்தை உன்னை பார்த்து சொல்லணும் இல்ல, கேளு, கையை வைத்து சொல்லு, ஏசப்பா சொல்லுங்க, ஏசப்பா ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, நான் பிழைப்பேன்ப்பா, என் வாழ்க்கை மாறும்ப்பா, என் மரண பயம் நீங்கும், என் ஃபியூச்சர் மாறும், ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவீங்களா? கையை உயர்த்தி, கையை உயர்த்தி ஏசப்பாவை பார்த்து, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.

0: சொன்ன
1: ஆண்டவர் சொன்னார், இயங்காதது கூட இயங்கும். ஆண்டவர் நினைச்சார்னா நடக்காதது வாழ்க்கையில நடத்துவார். இயேசுவை மீறி உங்க வாழ்க்கையில ஒன்னும் நடக்காது. இயேசுவை மீறி நீ எதுலையும் மாற்றிக்கொள்ள மாட்டேன். ஆண்டவர் என்ன பார்த்து சொல்றாரு, உன் கூட தான் இருக்கிறேன், பயப்படாத, உன்மேல் ஒருவனும் கை போடுவதில்லை, யாரும் உனக்கு முன்பதாக கை எதிர்த்து நிற்பதில்லை, கை ஓங்கி நிற்பதில்லை. நான் ஒரு வார்த்தை இன்னைக்கு நீங்க வீட்டுக்கு போறதுக்குள்ள இயேசு உனக்கான வார்த்தையை கொடுப்பார். அதை பிடித்துக்கொள், தைரியமா நில்லு, என்னோடு இயேசு இருக்கிறார், நான் பயப்படவே மாட்டேன். கையை தட்டி ஆமென்.

கடைசி நாட்கள் நாமே சமுத்திரம் நிலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கத்தரை அறிகிற அறிவினால் நிரப்பப்படட்டும், ரட்சிப்பு பெருகட்டும், அவை தகர்க்கப்பட்ட மதிப்பிடங்கள் எல்லாம் எரியட்டும், ஓராபா சீகாராபா எல்லா மதிப்பிடங்கள் எரியட்டும்.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜி ஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம். நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். எபேசியர் 5:2. நாம் செய்யும் சின்ன சின்ன நற்செயல்கள் ஒருவருடைய வாழ்வை மேம்படுத்தும் அல்லது அவர்கள் வாழ மேலும் உற்சாகத்தை கொடுக்கும் என்றால் அதை நாம் கண்டிப்பாக செய்ய வேண்டும். இந்த நற்செயல்கள் மூலம் நாம் பிறரிடம் அன்பு கூற முடியும். அதற்காக நாம் எந்த பணமும் செலவழிக்க தேவையில்லை. ஒரு பேப்பரும் பேனாவும் இருந்தால் போதும். ஒருவரை பாராட்டி நாம் எழுதும் சிறிய குறிப்பு அவர்களை உற்சாகமடைய செய்யும். இளம் ஊழியர் ஒருவருக்கு அவருடைய சபையைச் சேர்ந்த கட்டிட கலைஞர் ஒருவரிடமிருந்து கடிதம் ஒன்று வந்தது. அதில், இந்த ஞாயிற்றுக்கிழமை நான் என்ன செய்வது, எந்த பாதையில் பயணிப்பது என்று தெரியாமல் 4 சந்தியில் நிற்பவனைப் போல ஒரு குழப்பத்தோடு வந்திருந்தேன். மனதளவில் காயப்பட்டவனாகவும் இருந்தேன். நீங்கள் செய்த பிரசங்கத்தினால் என் குழப்பம் நீங்கி தெளிவு பெற்றேன். இந்த ஞாயிறு அந்த வார்த்தையை பிரசங்கித்ததற்கு நன்றி என்று எழுதியிருந்தார். இந்த கடிதத்தை படித்து பார்த்த அந்த இளம் ஊழியர் மிகவும் உற்சாகமடைந்தார். ஏனெனில் அவர் ஊழியத்தில் சோர்வடைந்தவராகவும் மன கஷ்டத்தோடும் காணப்பட்டார். இந்த கடிதத்தை வாசித்ததும் அவருடைய சோர்வுகள் மறைந்தன. மேலும் இந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்ய உற்சாகமடைந்தார். ஆம், அந்த கட்டிட கலைஞருக்கு அந்த கடிதத்தை எழுத 5 கூட தேவைப்பட்டிருக்காது. ஒனேசிமோ பிலமோன் என்பவருக்கு அடிமையாக இருந்தான். அவருடைய வீட்டிலிருந்து சில பொருட்களை திருடிவிட்டு பின்பு அங்கிருந்து ஓடிப்போய்விட்டான். அவ்வாறு ஓடிப்போன ஒனேசிமோ பவுலின் பிரசங்கத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பினான். ஒனேசிமுவை அடிமையாக அல்ல, பிரியமுள்ள சகோதரனைப் போல இருக்கும்படி அவனை மீண்டும் ஏற்றுக்கொள்ளும் என்று பவுல் ஒனேசிமுவை குறித்து பிலமோனுக்கு கடிதம் எழுதினார். பவுல் எழுதின இந்த கடிதம் ஒனேசிமுவுக்கு மீண்டும் வாழ்வை கொடுத்தது. அவருடைய எஜமானோடு நல் மனம் பொருந்தவும் வாய்ப்பு கொடுத்தது. பவுலின் இந்த கடிதத்தினால் ஒனேசிமு மனம் திரும்பி இப்போது பிரயோஜனமுள்ளவனாய் இருக்கிறான் என்ற செய்தி பிலமோனுக்கு கிடைத்தது. ஆம் பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட நற்செயல்கள் பிறருக்கு உற்சாகத்தையும் புதிய வாழ்க்கையும் கொடுக்குமானால் அதை செய்ய நாம் தயங்கக்கூடாது. இப்படிப்பட்ட நற்செயல்களில் நாம் பெருக வேண்டும். அநேகருடைய வாழ்வில் இவை மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வரும். ஆண்டவரோடு நெருங்கி வாழ மேலும் அவர்களுக்கு உதவி செய்யும்.

எஸ்ரா முதலாம் அதிகாரம். எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசுடைய முதலாம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே அவன், பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவில் உள்ள ஜெருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கின்றார். அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும் எவன் உங்களுக்குள் இருக்கின்றானோ அவனோடே அவனுடைய தேவன் இருப்பாராக. அவன் யூதாவில் உள்ள எருசலேமுக்கு போய் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட கடவன். எருசலேமில் வாசம் பண்ணுகின்ற தேவனே தேவன். அந்த ஜனங்களில் மீதியாயிருக்கின்றவன் எவ்விடத்தில் தங்கியிருக்கின்றானோ அவ்விடத்து ஜனங்கள் எருசலேமிலுள்ள தேவனுடைய ஆலயத்துக்கென்று அவனிடத்தில் உற்சாகமாய் காணிக்கை கொடுத்து அனுப்பினதுமன்றி அவனுக்கு பொன் வெள்ளி முதலிய திரவியங்களையும் மிருக ஜீவன்களையும் கொடுத்து உதவி செய்ய வேண்டுமென்று பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அறிவிக்கின்றார் என்று தன் ராஜ்யமெங்கும் எழுதி அனுப்பி விளம்பரம் பண்ணிவித்தான். அப்பொழுது எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகின்றதற்கு போகும்படி யூதா பென்யமீன் வம்சங்களின் தலைவரும் ஆசாரியரும் லேவியரும் அன்றி எவர்கள் ஆவியை தேவன் ஏவினாரோ அவர்கள் எல்லோரும் எழும்பினார்கள். அவர்களை சுற்றிலும் குடியிருக்கின்ற யாவரும் மன உற்சாகமாய் காணிக்கை கொடுத்தது மட்டுமின்றி வெள்ளி பனிமுட்டுகளையும் பொன்னையும் மற்ற வஸ்துக்களையும் மிருக ஜீவன்களையும் உச்சிதமான பொருள்களையும் கொடுத்து அவர்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். நேபுகாத்நேச்சர் எருசலேமில் இருந்து கொண்டு வந்த தன் தேவனுடைய கோவிலிலே வைத்திருந்த கர்த்தருடைய ஆலயத்து பனிமொட்டுக்களையும் கோரேஸ் ராஜா எடுத்து கொடுத்தான். அவைகளை பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் பொக்கிஷக்காரனாகிய மித்திரே தாத்தின் கையினாலே எடுக்க செய்து யூதாவின் அதிபதியாகிய சேஸ்பாத்சாரிடத்தில் எண்ணிக் கொடுத்தான். அவைகளின் தொகையாவது பொன் தட்டுக்கள் 30, வெள்ளித்தாளங்கள் 1000, கத்திகள் 29, பொற்கிண்ணங்கள் 30, வெள்ளிக்கிண்ணங்கள் 410, மற்ற பனிமுட்டுக்கள் 1000. பொன் வெள்ளி பனிமுட்டுக்கள் எல்லாம் 5400. இவைகள் எல்லாம் சேத்பாத்சார் சிறையிருப்பு நின்று விடுதலை பெற்றவர்கள் பாபிலோனில் இருந்து ஜெருசலேமுக்கு போகையில் எடுத்துக்கொண்டு போனான்.

0: மிஷனரி ஐடா ஸ்கடருடைய வாழ்க்கை சரிதையை இப்பொழுது கேட்போம்.
1: நெரிசலிலும் வெப்பத்திலும் சிக்கி தவிக்கும் இந்தியாவை விட்டு வெளியேறுவதே நல்வாழ்வின் தொடக்கம் என கருதினார் ஐடா ஸ்கடர். ஐடாவின் நல்வாழ்க்கையின் உதாரணம் கேட்போருக்கு அவரது மாறாத பதில் அமெரிக்காவும் கோடீஸ்வரருடன் திருமணமும் என்பதுதான். இந்தியாவில் நிலவிய பஞ்சமும் தெருவோரம் கிடக்கும் பிணங்களும் தான் இந்தியாவை குறித்த ஐடாவின் நினைவில் நின்ற பின்பங்கள். இந்தியா ஒருபோதும் தனக்கு ஏற்ற நாடல்ல என்பது ஐடாவின் கணிப்பு. அவளது கணிப்புகள் எல்லாம் பரமனின் அழைப்பில் மங்கி பின்மறைந்தது. அப்போது அவள் இந்தியாவில் தொண்டாற்றி வரும் தன் தந்தையோடு விடுமுறையை கழிக்க வந்திருந்தாள். அகல்கள் ஒளியை வீசிக்கொண்டிருக்கும் அறையில் புத்தகத்தை புரட்டி கொண்டிருந்த ஐடாவின் காதுகளில் சிலரது காலடி யோசை வெளித்திண்ணையில் இருந்து வந்தெட்டியது. புத்தக பார்வையை களைத்துவிட்டு கதவருகே வந்து எட்டி பார்த்தாள். அங்கு பிராமணர் ஒருவர் பிரசவ வழியால் துடித்து கொண்டிருக்கும் தன் 14 வயது மனைவியை காப்பாற்ற வரும்படி வேண்டினார். அம்மா, மருத்துவச்சிகள் கைவிரித்து விட்டனர், எப்படியாவது என் மனைவியையும் பிள்ளையையும் காப்பாற்றுங்கள் என்று கதறினார். ஐடா மகப்பேறுவில் அகரம் கூட அறியாதவள். எனவே என் தந்தை ஒரு சிறந்த மருத்துவர், அவர் வீட்டிற்கு வந்ததும் அவரை அழைத்து வருகிறேன் என்றாள். ஒரு அந்நிய ஆண் என் இல்லத்திற்குள் நுழைவதை காட்டிலும் அவள் இறப்பதே மேல் என்று மறுத்து வெளியேறினார் பிராமணர். அந்த ஏழை பெண்ணுக்காக வருந்தினார் ஐடா. அவளால் வேறு என்ன செய்ய முடியும்? கனத்த மனதுடன் புத்தகத்திற்கு திரும்பினாள் ஐடா. சிறிது நேரத்தில் ஐடாவின் தந்தை வீடு திரும்பினார். நடந்ததை சொல்லி வருத்தம் அடைந்தாள் ஐடா. மீண்டும் காலடி யோசை கேட்டது. பிராமணர் மறுபடியும் வந்திருப்பார் என்று நினைத்த ஐடா வாசலருகே ஓடோடி வந்தாள். ஆனால் அங்கோ ஒரு இஸ்லாமியர் பிரசவ வழியால் துடித்து கொண்டிருக்கும் தன் மனைவிக்கு உதவி செய்ய வருமாறு ஐடாவை அழைத்தார். ஐடா ஒரு தேர்ச்சி பெற்ற மருத்துவர் அல்லாததால் ஐடாவின் தந்தை வந்து உதவுவதாக கூறினார். இதை கேட்ட இஸ்லாமியர், என் மனைவியின் முகத்தை எனது குடும்பத்தாரை தவிர வேறு எந்த ஆணும் கண்டதில்லை. அப்படி இருக்க அயல் நாட்டவரான உங்களை என்னால் அனுமதிக்க முடியாது சொல்லி மறுத்துவிட்டார். அவரது மனதை மாற்ற முயன்ற ஐடாவிற்கும் அவள் தந்தைக்கும் தோல்வியே மிஞ்சியது. வேறு வழியின்றி மறுபடியும் புத்தகத்தை தொடர்ந்த ஐடாவிற்கு மீண்டும் காலடி யோசை கேட்கவே திகிலோடும் குழப்பத்தோடும் சென்று பார்த்தாள். மூன்றாவதாக ஒரு உயர்குல இந்து மனிதர் தன் மனைவியின் பிரசவத்திற்கு ஐடாவை அழைத்தார். ஐடாவுக்கு அனுபவம் இல்லாததால் அவரது தந்தை வருவதாக தெரிவித்தார். வேண்டாம், என் மனைவி சாகட்டும் என்ற அதே பதில்தான் இந்த முறையும் வந்தது. அந்த இரவு என்னால் தூங்க முடியவில்லை. அது ஒரு பயங்கரமான இரவு. ஒரு பெண் உதவிக்கு இல்லாததால் இங்கே 3 பெண்களின் உயிர் பிரிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் எனது அமெரிக்க தோழிகள் உல்லாச வாழ்விற்கு தொடர் அழைப்பு விடுத்து கொண்டிருந்தனர். என்னால் அவர்களின் அழைப்பை நிராகரிக்க முடியவில்லை. அந்த இரவு வேண்டுதலிலும் வேதனையிலும் மட்டுமே நகர்ந்தது. அடுத்த நாள் காலை எனது எதிர்காலம் குறித்து தேவனுடைய விருப்பத்தை அறிந்து கொள்ள ஜெபத்தில் அமர்ந்தேன். என் வாழ்வில் முதல் முறையாக தேவனின் சத்தத்தை தெளிவாக உணர்ந்தேன். அந்த நேரமெல்லாம் தேவன் தமது ஊழியத்திற்கு என்னை அழைக்கிறார் என்பதை புரிந்து கொண்டேன். ஜபத்தை முடித்து எழுந்தபோது தாரை தப்பட்டை சத்தம் கேட்க தொடங்கியது. உடனே எனது உள்ளத்தை திகில் தொச்சி கொண்டது. அது நிச்சயமாக யாரோ ஒருவருடைய மரண செய்தி என்பது எனக்கு தெரியும். வேலைக்காரர்களில் ஒருவனை கிராமத்திற்குள் அனுப்பி அந்த 3 பெண்களின் நிலையை விசாரித்து வருமாறு அனுப்பினேன். 3 இறந்து விட்டதாக விசாரித்து வந்தவன் கூறினான். எனது அறையை மறுபடியும் மூடிவிட்டு அழுதேன். இந்திய பெண்களின் நிலையை குறித்த பாரம் என் உள்ளத்தில் ஆக்கிரமித்தது. நீண்ட நேர ஜபத்திற்கு பின்னர் நான் அமெரிக்கா செல்லவே தீர்மானித்தேன். ஆம், அமெரிக்கா சென்று மருத்துவம் படித்து மீண்டும் இந்தியாவுக்கே வந்து அவல நிலையில் இருக்கும் பெண்களுக்கு தொண்டாற்றுவதே இறைவனின் நோக்கம் என்பதை புரிந்து கொண்டேன். ஐடா உயர்ந்த கல்லூரிகளில் பயிலும் வாய்ப்பை பெற்றார். நன்கு பயிற்சி பெற்ற மருத்துவராக ஐடா இந்தியா திரும்பினார். பெண்களுக்கான மருத்துவமனை ஒன்றை வேலூரில் நிறுவ வேண்டும் என விரும்பினார். எதிர்பாராத விதமாக ஐடாவிற்கு மருத்துவர் லூயிசா ஹர்ட்டிடமிருந்து கடிதம் வந்தது. அதில் வேலூரில் மருத்துவமனை அமைக்க பணம் தேவைப்படுகிறதா, பதில் எதிர்பார்த்து காத்திருப்பதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. ஐடாவிற்கு அந்த 3 பெண்களின் நினைவு வந்தது. இந்தியாவில் சுவர்களுக்கு பின்னால் அடைத்து வைக்கப்பட்டிருக்கும் பெண்களின் அவலத்தை நினைத்தார். ஆம், பெண்களுக்கான மருத்துவமனை இங்கு உடனடி தேவை. நல்ல மருத்துவமனை கட்டுவதற்கு $50,000 தேவைப்படும் என்று பதில் எழுதினார். $50,000 என்று பலரும் வாயை பிளந்தனர். அத்தொகையின் தற்போதைய மதிப்பு $500,000. $8,000 திரட்டுவது சாத்தியமானது, ஆனால் உங்களால் அதில் பாதி பணத்தை கூட திரட்ட முடியுமா என்பது சந்தேகம்தான். இருந்தாலும் முயற்சி செய்யுங்கள் என்றனர். பலரும் தன்னை தாழ்வாக நினைப்பதை புரிந்து கொண்டார் ஐடா. அவர்களது எண்ணம் தவறு என்றும் பணம் தேவைப்பட்டால் அதை தர தேவனால் இயலும் என்றும் பதில் எழுதினார். ஐடா தானே நிதி திரட்ட முற்பட்டார். யானை பசிக்கு சோள பொறி என்பதை போன்று சிறு துளியாய் டாலர்கள் வந்து சேர்ந்தன. இந்தியாவின் தேவை அதிகரித்து கொண்டே போனது. 10,000 மக்களுக்கு ஒரு மருத்துவர் என்ற விகிதம்தான் நிலவியது. பாரம்பரிய மருத்துவர்களிடம் சிறந்த மருந்துகள் இருந்தாலும் அதில் பெரும்பாலானவை பக்க விளைவை ஏற்படுத்தக்கூடியவை. இந்தியாவில் மருத்துவத்திற்கான அவசர தேவையை உணர்ந்தார். ஆனால் மருத்துவமனை கட்டி முடிக்க குறைந்தது 2 ஆண்டுகள் பிடிக்கும். ஆகவே ஒரு சிறு அறையை தற்காலிக மருத்துவமனையாக்கினார். திண்ணை காத்திருக்கும் அறையாக பயன்பட்டது. அவள் நோயாளிகளை நன்றாக கவனித்த போதிலும் சந்தேகம் தமிழ் இந்தியர்களை ஐடாவிடம் சிகிச்சை பெறுவதற்கு தடை செய்தது. அவளது முதல் சிகிச்சை தோல்வியடைந்தது. ஐடாவிடம் சென்ற நோயாளி இறந்துவிட்டார் என்ற செய்தி வேகமாக பரவியது. பலரது சந்தேகம் வலுத்தது. இறுதியாக ஒரு உயர்ந்த ஜாதி இந்து பெண் கண் சிகிச்சைக்காக வந்திருந்தார். இம்முறை ஐடா வெற்றிகரமாக சிகிச்சை செய்து குணமாக்கினார். அதன் பின் அவளது சேவையின் தேவை அதிகரித்தது. சலோமி என்ற அவளது வீட்டு சமையல் பணிப்பெண் தான் ஐடா பயிற்சி அளித்த முதல் செவிலியர். நாளொன்றுக்கு 100, 200, 300, 400, 500 என்று ஐடாவிடம் சிகிச்சை பெறுவோரின் எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்தது. அமெரிக்கா ஐரோப்பா நாடுகளில் உள்ள மொத்த மருத்துவர்களையும் கொண்டு வந்து சேவை செய்தாலும் சமுத்திரத்தை காயத்தால் உரசியது போலதான் இருந்தது அன்றைய தேவை. இந்திய பெண்களுக்கு சேவை செய்ய இந்திய பெண்களுக்கே பயிற்சி அளிக்க வேண்டும் என்று தீர்மானித்த ஐடா வேலூர் செவிலியர் பாடசாலையை உருவாக்கினார். செவிலியருக்கு பயிற்சி அளிக்க தன்னால் கூடுமானால் மருத்துவருக்கும் பயிற்சி அளிக்க கூடும் என்று நம்பினார் ஐடா. மீண்டும் நம்பிக்கை ஜெயித்தது. வேலூர் மருத்துவக் கல்லூரி உருவானது. அது சுலபமாக நடக்கவில்லை. காலம் செல்ல செல்ல நெருக்கடியின் விளிம்பிற்கு வந்தார் ஐடா. ஆனால் கடவுள் எப்போதும் போல காப்பாற்றினார். இக்கட்டான நிலை ஒன்றில் ஐடா எழுதினார், முதலில் நன்கு சிந்தனை செய், பின்பு துணிந்து செய், உண்மைகளை தெரிந்து கொள், செலவை மதிப்பிடு, பணம் முக்கியமல்ல, நீ கட்டி கொண்டிருப்பது மருத்துவக் கல்லூரி அல்ல, அது கடவுளின் ராஜாங்கம். இது கடவுளின் விருப்பம் என்றால் கடவுளே கல்லூரியை திறந்து வைப்பார் என்ற நம்பிக்கையின் பலனாய் கல்லூரி தொடங்கியது. தன் பாதத்தில் படிந்த இந்தியாவின் தூசியை தட்ட விரும்பிய அந்த பெண் பின்னாளில் இந்தியர்களின் இதய சிம்மாசனத்தில் இடம் பிடித்தார். காந்தியடிகள் அவரை தேடி சந்தித்தார். ஐடா சர்வதேச புகழ் பெற்றார். ஐடாவின் கடவுள் நம்பிக்கை அழிவில்லாதது. அதுவே அந்த மருத்துவச்சியின் மதிப்பிற்குரிய சான்றாக இன்றளவும் காலங்களை கடந்து நிலை நிற்கிறது. அவளது இறை நம்பிக்கையே அவளை விசித்திர மருத்துவச்சியாக்கி நம்மை வியப்பில் ஆழ்த்துகிறது.

அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாய் எண்ணுகிறேன். எனக்காக சிலுவை சுமந்தவரே, உமக்காக நான் வாழுவேன்.

0: சிந்திப்போம் செயல்படுவோம்.
1: சுதாகரும் நிர்மலாவும் தங்கள் 8 வயது மகனை பள்ளியில் விட்டுவிட்டு வேலைக்கு சென்று விடுவார்கள். மாலையில் சுதாகர் வேலை முடிந்தவுடன் நிர்மலா வேலை செய்யும் இடத்தில் போய் அவளை தன்னுடைய காரில் ஏற்றிக்கொண்டு வீட்டிற்கு வரும் வழியில்தான் சிறுவன் காந்தியை ஏற்றிக்கொண்டு வீட்டிற்கு வருவார்கள். ஒவ்வொரு நாளும் அவர்கள் காரில் மாலை வீடு திரும்பும் பொழுது தங்கள் தங்கள் அலுவலகத்தில் நடந்த பல காரியங்களை குறித்து, பிரச்சனைகளை குறித்து பகிர்ந்து கொள்வார்கள். சில வேளைகளில் அவர்கள் ஒருவருக்கொருவர் சொல்லும் ஆலோசனைகள் நீண்ட நேரம் கடந்து செல்லும். அவர்கள் வீட்டிற்கு சென்று சாப்பிட உட்கார்ந்தாலும் அவர்களுடைய கதைகளே தொடர்ந்து செல்லும். ஒரு நாள் மாலையில் மூவரும் வீட்டிற்கு வந்த பின்னரும் அவர்கள் நிர்மலாவின் அலுவலகத்தில் நடந்த ஒரு பிரச்சனைக்கான தீர்வை குறித்து காரசாரமாக பேசிக் கொண்டிருந்தார்கள். அது ஒரு சிறிய சாப்பாட்டு மேஜைதான். 8 வயது பையன் காந்தியும் அவர்களோடுதான் உட்கார்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தான். திடீரென்று சிறுவன் தன்னுடைய மெல்லிய குரலில், எனக்கு இன்றைக்கு என்ன நடந்தது என்று யாருக்காவது தெரிய வேண்டுமா என்று தன்னுடைய மழலை வாயை திறந்தான். தாயும் தகப்பனும் ஒன்றும் பேச முடியாமல் ஒருவரை ஒருவர் பார்த்து வெட்கப்பட்டு கொண்டார்கள். பின்னர் சற்று சமாளித்துக் கொண்டு நிர்மலா தான், மகனே, உனக்கு பள்ளியில் என்ன ஆனது என்று கேட்டாள். அதற்கு மகன், எனக்கு ஒன்றும் ஆகவில்லை. இன்று எல்லாமே எனக்கு நன்றாகவே இருந்தது. நான் கஷ்டப்படும்படி எனக்கு எதுவும் நடக்கவில்லை. எனவே எனக்கும் பேச வேறு ஒன்றும் இல்லை என்று நினைக்கிறேன் என்று கூறினான். உடனே தாய், இல்லை மகனே, உங்கள் பள்ளிக்கூடத்தில் எல்லாம் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லு என்றாள். என்றாலும் சிறுவனுக்கு அதற்கு மேல் எதுவும் கூற முடியவில்லை. இன்று நம் குடும்பங்களிலும் இவ்வாறுதான் பல நேரங்களில் பிள்ளைகளின் மெல்லிய குரலை நாம் கவனிக்காமல் பெரியவர்களின் பிரச்சனைகளை குறித்துதான் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். பிள்ளை பள்ளிக்கு சென்று வந்தது என்றால், இன்று பள்ளியில் என்னென்ன நடந்தது, நண்பர்கள் எல்லோரும் வந்தார்களா, நன்றாக விளையாடினீர்களா, என்ன படித்தீர்கள் என்றெல்லாம் கேட்பதற்கு பெற்றோர் நேரம் எடுத்துக் கொள்ள வேண்டும். அதுபோல பல நேரங்களில் கடவுள் நம்மளோடு பேசும் மெல்லிய குரல்களையும் நாம் கவனிக்க தவறிவிட வாய்ப்பு இருக்கிறது. எப்பொழுதும் முடிந்த காரியங்களை குறித்து நாம் பேசி பேசி நேரத்தை வீணாக்காமல் சற்று அமைதி நேரங்களை கடைபிடித்து கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று கடவுளிடம் கேட்கும் பொழுது மட்டுமே அவர் சொல்லும் காரியங்களை நாம் கவனித்து கேட்க முடியும். அவனவன் தனக்கானவைகளை அல்ல, பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக என்றுதான் பரிசுத்த வேதமும் நமக்கு ஆலோசனை தருகிறது. மெல்லிய குரலை கவனிக்க நாமும் கற்றுக்கொள்வோமா?

0: எப்படி ஊழியம் செய்யக்கூடாது என்ற தலைப்பில் சகோதரன் ஆர். ஸ்டான்லி அவர்கள் வழங்கும் வேத பாடம் பாகம் 1.
1: Welcome to the Sound Doctrine Telecast.
2: ஆரோக்கிய உபதேச ஒளிபரப்புக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
1: Praise God for all the corrective teaching that we are receiving during this series of talks.
2: இந்த தொடர் செய்திகளின் வழியாக நாம் பெற்று வந்து கொண்டிருக்கிற திருத்துதல் உபதேசங்களுக்கு தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன்.
1: Now you have a question.
2: இப்பொழுது உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம். ஏன் இந்த எதிர்மறையான அணுகுமுறை?
1: Why you talk about how not to do it instead of how to do it?
2: எப்படி செய்ய வேண்டும் என்பதை சொல்வதை விட்டுவிட்டு ஏன் எப்படி செய்யக்கூடாது என்று பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்?
1: Often times we have referred to the pattern the Lord Jesus Christ employed in his teaching ministry.
2: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய செய்திகளிலே அவர் பயன்படுத்தி வந்த செய்தி முறையை நாம் பார்த்து வந்து கொண்டிருக்கிறோம்.
1: Now for example the 5th and the 6th and the 7th chapters of book of Matthew.
2: மத்தேயு 5 6 7 அத்தியாயங்களை பார்க்கும் பொழுது
1: there we have the sermon on the mount of the Lord Jesus Christ.
2: அங்கே ஆண்டவருடைய மலை பிரசங்க தொடர் காணப்படுகிறது.
1: When he was talking about the basic spiritual discipline.
2: ஆவிக்குரிய ஒழுக்க பற்றி பேசும் பொழுது,
1: for example when he talked about charity,
2: தர்மத்திற்கு தர்மத்தை பற்றி பேசும் பொழுது,
1: he said when you give alms,
2: தர்மங்களை கொடுக்கும் பொழுது,
1: don't make a big show off and don't make a public display of it.
2: அதை நீங்கள் பிரபலப்படுத்த வேண்டாம், விளம்பரப்படுத்த வேண்டாம் என்று சொல்கிறார்.
1: And when he talked about prayer,
2: ஜெபத்தை பற்றி பேசும் பொழுது,
1: and he said there also you don't try to be seen by men. He said do not try to be seen by men.
2: மற்றவர்கள் பார்க்கும்படியாக நீங்கள் ஜெபிக்க வேண்டாம் என்று சொல்கிறார்.
1: And when he moved on to talk about the subject of fasting,
2: உபவாசம் இருப்பதை பற்றி பேச தொடங்கும் பொழுது,
1: when you fast don't be just gloomy and long faced as if people should be able to recognize that you are fasting.
2: உபவாசிக்கும் பொழுது ஏதோ சோக முகத்தோடு கூட உடனடியாக மக்கள் பார்த்த உடனே நீங்கள் உபவாசிக்கிறீர்கள் என்பதை கண்டறியும்படியாக நீங்கள் தோற்றத்தோடு கூட இருக்க வேண்டாம் என்று
1: சொல்கிறார். In other words, before teaching how to do something, Jesus invariably taught the people how not to do it.
2: மறு வார்த்தைகளிலே ஒரு காரியத்தை எப்படி செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறதுக்கு முன்பாக இயேசுவானவர் எப்படி அதை செய்யக்கூடாது என்று சொல்ல தொடங்கிதான் அதை தொடர்ந்து செய்தியை கொடுக்கிறார்.
1: And this was the pattern in the Old Testament also.
2: பழைய ஏற்பாட்டிலும் கூட இதே விதமான வழிதான் காணப்படுகிறது.
1: For example, God called Jeremiah as a prophet to the nation.
2: தேசங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசியாக எரேமியாவை ஆண்டவர் அழைக்கிறார்.
1: What did God commission him?
2: ஆண்டவர் அவருக்கு கொடுத்த கட்டளை என்ன?
1: I have called you to root out and to pull down.
2: பிடுங்கவும் அழிக்கவும் நான் உன்னை அழைத்திருக்கிறேன்.
1: And after that to build and to plant.
2: அதன் பிறகு கட்டவும் நாட்டவும் என்று சொல்கிறார்.
1: Yes beloved, unlearning is a prerequisite for proper learning.
2: ஆம்பிரியமானவர்களே, சரியாய் கற்றுக்கொள்வதற்கு முன்பாக தவறாய் கற்றுக்கொண்டவைகளை களைந்து போடுதல் அவசியம்.
1: Why do we say that?
2: ஏன் இதை சொல்கிறோம்?
1: Because we have too much of traditions against the truth of God's word.
2: தேவனுடைய சத்தியத்துக்கு மாறாக அதிகமான பாரம்பரியம் நமக்கு உண்டு.
1: Turn for example to Mark's Gospel 7th chapter.
2: மார்க் சுவிசேஷம் 7வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட பாருங்க.
1: We look at words 8 and verse 9.
2: 8 9 வசனங்களை பாருங்கள்.
1: Look at the first portion of the 8th verse.
2: அந்த 8வது வசனத்துடைய முதல் பகுதியை பாருங்கள்.
1: Laying aside the commandment of God, you hold on to the tradition of man.
2: தேவனுடைய கட்டளையை தள்ளிவிட்டு மனுஷனுடைய பாரம்பரியங்களை கை கொண்டு வருகிறீர்கள்.
1: Now look at the 9th verse.
2: 9வது வசனத்தை பாருங்கள்.
1: All too well you reject the commandment of God that you may keep your tradition.
2: நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தை கை கொள்ளும்படி தேவனுடைய கட்டளைகளை வியர்த்தமாக்குகிறீர்கள்.
1: In other words, we love traditions too much and we do it at the expense of the truth of God.
2: வார்த்தைகளிலே பாரம்பரியங்கள் நமக்கு அதிகமாய் பிடித்திருக்கிறது. அது தேவனுடைய கோட்பாடுகளை விட்டு மீறி செய்கிற காரியம்.
1: We also begin to respect and give too much of weightage to man's opinions against what is written in God's word.
2: தேவனுடைய வசனத்திலே எழுதியிருக்கிறதை விட அதிகமாக மனிதனுடைய அபிப்பிராயங்களுக்கு நாம் மதிப்பு கொடுக்கிறோம்.
1: What does the Bible say?
2: வேதம் என்ன சொல்கிறது?
1: 1 Peter 1st chapter.
2: 1 பேதுரு முதலாவது அத்தியாயம்.
1: We look at verses 24 and 25.
2: 24 25 வசனங்களை பாருங்க.
1: All flesh is as grass.
2: மாம்சம் எல்லாம் புல்லை போலவும்.
1: All the glory of man as the flower of the grass.
2: மனுஷனுடைய மகிமை எல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது.
1: Grass withers,
2: புல் உலர்ந்தது.
1: And the flower also falls away.
2: பூவும் உதிர்ந்தது.
1: But the word of the Lord endures forever.
2: கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கும்.
1: What is the glory of man?
2: மனிதனுடைய மகிமை எல்லாம் என்ன?
1: It is like the flower of the grass.
2: புல்லினுடைய பூவை போல இருக்கிறது.
1: His intelligence,
2: அவனுடைய ஞானம்.
1: His brilliance,
2: அவனுக்கு இருக்கக்கூடிய அறிவாற்றல்.
1: All these things are just like the flower of the grass.
2: ஒரு புல்லினுடைய பூவை போல இருக்கிறது.
1: As the grass withers, the flower also will fall away.
2: அந்த புல்லானது உதிர்ந்து போகிறது போல அதனுடைய பூவும் உலர்ந்து போகும்.
1: But the word of the Lord shall abide forever and ever.
2: கர்த்தருடைய வார்த்தையோ என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கும்.
1: So beloved, this is the background with which we are proceeding with this series of talk.
2: பிரியமானவர்களே, இந்த பின்னணியை கொண்டுதான் இந்த தொடரை நாங்கள் நிகழ்த்தி வருகிறோம்.
1: Today we will begin the sixth subject.
2: இன்றைக்கு ஆறாவது தலைப்பை நாம் தொடங்க போகிறோம்.
1: Christian ministry.
2: கிறிஸ்தவ ஊழியம்.
1: And the topic before us is how not to minister.
2: நமக்கு முன்பாக இருக்கிற தலைப்பு எப்படி ஊழியம் செய்யக்கூடாது.
1: How not to minister.
2: எப்படி ஊழியம் செய்யக்கூடாது.
1: We have more ministries and ministers today than any time perhaps in church history.
2: கிறிஸ்தவ திருச்சபையினுடைய சரித்திரத்திலேயே இல்லாத அளவுக்கு இன்றைக்கு ஊழியங்களும் ஊழியக்காரர்களும் ஏராளமாய் குவிந்து கிடக்கிறார்கள்.
1: But the sad observation is that with all this we have accomplished very little.
2: ஆனால் துரதிருஷ்டவிதமாக இவைகளெல்லாம் இருந்தும் மிகவும் வெகு சில காரியங்களையே நாம் சாதித்திருக்கிறோம்.
1: Now I will give you a simple comparison.
2: ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை உங்களுக்கு ஒப்பிட்டு சொல்கிறேன்.
1: In the early days, just 120 disciples, they turned the world upside down.
2: ஆதி திருச்சபையின் காலத்தில் 120 சீடர்கள் உலகத்தையே தலைகளாக திருப்பினார்கள்.
1: But today in a city there can be 120 churches.
2: இன்றைக்கு ஒரு நகரத்திலே 120 திருச்சபைகள் இருக்கலாம்.
1: Even in that city no lasting impact is made.
2: அந்த நகரத்திலேயே எந்த ஒரு தாக்கத்தையும் அந்த சபைகள் ஏற்படுத்துகிறது கிடையாது.
1: The early church did not have a printing press.
2: ஆதி திருச்சபையில அவர்களுக்கு அச்சகம் கிடையாது.
1: They did not have a public address system.
2: அவர்களுக்கு மைக் சிஸ்டம் கிடையாது.
1: And they did not have any of the electronic gadgets that we have today.
2: இருக்கக்கூடிய நூதனமான கருவிகள் அவர்களுக்கு கிடையாது.
1: With practically no facility as we have, they were able to accomplish much much much more than what we are able to do today.
2: நமக்கு இருக்கிற வசதிகள் ஒன்றுமே இல்லாத பொழுதும் கூட நம்மை விட அதிகமாய் அவர்கள் சாதிக்க முடிந்தது.
1: Now what is the reason that we are not able to do so much?
2: அவர்கள் செய்த அளவுக்கு நம்மால் செய்ய முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன?
1: I am thoroughly convinced that we have forsaken and gone away from biblical methods.
2: வேதத்தின் அடிப்படையிலான விதிமுறைகளை வரம்புகளை நாம் மீறி சென்றிருக்கிறோம் என்பதுதான் என்னுடைய உறுதியான நம்பிக்கை.
1: Beloved, I want to receive these talks and these lessons not as a criticism but an honest analysis.
2: நீங்கள் நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிற இந்த செய்திகளை ஏதோ குறை சொல்லுதலை போல நீங்கள் எடுத்துக்கொள்ளாமல் இதை அலசி பார்க்கிற ஒரு அனுபவமாக எடுத்துக்கொள்ளுங்கள்.
1: How not to minister.
2: எப்படி ஊழியம் செய்யக்கூடாது.
1: Here also we will study 10 lessons.
2: இங்கும் 10 பாடங்களை நாம் பார்க்க
1: போகிறோம். We will begin with lesson number 1 today.
2: முதல் பாடத்தோடு நாம் துவங்குவோம்.
1: How not to minister.
2: எப்படி ஊழியம் செய்யக்கூடாது.
1: Do not substitute anything for personal work.
2: தனிப்பட்ட ஈடுபாட்டுக்கு எதையும் பதிலாக்க வேண்டாம்.
1: Once again,
2: சொல்கிறேன்,
1: Do not substitute anything for personal work.
2: தனிப்பட்ட ஈடுபாட்டுக்கு எதையும் பதிலாக்க வேண்டாம்.
1: In the Old Testament, there were two categories among God's people.
2: பழைய ஏற்பாட்டு காலத்திலே தேவ ஜனங்கள் மத்தியிலே இரண்டு தாரார் காணப்பட்டனர்.
1: One was priests,
2: ஒரு கூட்டம் ஆசாரியர்கள்.
1: And the other was just people.
2: மற்றவர்கள் ஆசாரியர் அல்லாதவர்கள்.
1: And there were also two other types of leaders.
2: ரெண்டு வேறு விதமான தலைவர்களும் இருந்தார்கள்.
1: One was prophets,
2: தீர்க்கதரிசிகள்.
1: And the other was kings,
2: மறு கூட்டம் ராஜாக்கள்.
1: What were these prophets?
2: இந்த தீர்க்கதரிசிகள் யார்?
1: They were the moral leaders of God's people.
2: அவர்கள் தேவ ஜனங்களை தார்மீக தலைவர்களாய் நடத்தி வந்தனர்.
1: And what were the kings?
2: ராஜாக்கள் யார்?
1: They were the civil or the political leaders of God's people.
2: இவர்கள் தான் அரசியல் தலைவர்களாக ஜனங்களுக்கு விளங்கினார்கள்.
1: So there were three groups of people.
2: மூன்று விதமான கூட்ட மக்கள்.
1: One was priests,
2: ஆசாரியர்கள்.
1: The other was prophets,
2: தீர்க்கதரிசிகள்.
1: And the other was kings,
2: ராஜாக்கள்.
1: Now these three groups of people were alone anointed with the oil from the horn.
2: அவர்கள் கொம்பிலிருந்து அபிஷேக எண்ணெய் ஊற்றப்பட்ட தைலம் ஊற்றப்பட்டவர்களாய் காணப்படுகிறார்கள்.
1: But in the New Testament,
2: புதிய ஏற்பாட்டு காலத்தில்,
1: it is not just a select people group like prophets, priests or kings.
2: ஆசாரியர்கள் தீர்க்கதரிசிகள் ராஜாக்கள் என்று கூட்ட மக்கள் கிடையாது.
1: But in the New Testament, all the believers are anointed with the Holy Ghost.
2: புதிய ஏற்பாட்டிலே எல்லா விசுவாசிகளுமே பரிசுத்த ஆவியானவரினாலே அபிஷேகிக்கப்பட்டிருக்கிறார்கள்.
1: Now turn with us to book of Acts, second chapter.
2: அப்போஸ்தலர் இரண்டாவது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட வாருங்கள்.
1: Here we have this, what happened on the day of Pentecost.
2: பெந்தகோஸ்தே நாளன்று நடந்த சம்பவம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது.
1: People were wonderstruck when they saw these people filled with the Holy Spirit.
2: பரிசுத்த ஆவியானவரினாலே நிரப்பப்பட்டிருக்கிற மக்களை பார்த்து ஜனங்கள் ஆச்சரியம் அடைந்தார்கள்.
1: They didn't understand what was happening.
2: என்ன நடக்கிறது என்றே அவர்களுக்கு தெரியவில்லை.
1: They asked the apostles, what does this mean?
2: அப்போஸ்தலர்களை பார்த்து கேட்கிறார்கள், இதெல்லாம் என்ன?
1: And they gave the answer in verse 16.
2: 16வது வசனத்தில் பதில் கொடுக்கிறார்கள்.
1: This is what was spoken by the prophet Joel.
2: தீர்க்கதரிசியாக யோவேலினாலே உரைக்கப்பட்டது என்று சொல்கிறார்கள்.
1: In the last days, says God, I will pour out of my spirit upon all flesh.
2: கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்.
1: Not just a group of people.
2: ஏதோ ஒரு கூட்டம் மக்கள் மீது அல்ல.
1: All the people of God, they would receive the descent of the Holy Spirit.
2: தேவனுடைய ஜனங்கள் எல்லார் மேலும் ஆவியானவர் ஊற்றப்படுகிறார்.
1: There is going to be no sex distinction.
2: அங்கே எந்த விதத்திலும் ஆண் பெண் என்று பிரிக்கப்படாது.
1: Because if you look at the 17th verse,
2: 17வது வசனத்தை பார்க்கும் பொழுது,
1: your sons and your daughters shall prophesy both.
2: உங்கள் குமாரரும் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள்.
1: And there is not going to be any age distinction whatsoever.
2: வயது பாகுபாடும் இருக்க போகிறது.
1: Because in the same words he says, young man and old man.
2: அதே வசனத்திலே வாலிபர் மூப்பர் என்று சொல்லப்படுகிறது.
1: And there is also no class distinction, no social distinction.
2: சமூக பாகுபாடும் இருக்க போகிறது இல்லை.
1: Because in the 18th words he says, even on the slaves I am going to pour out my spirit.
2: 18வது வசனத்திலே சொல்லப்படுகிறது, ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் வேலைக்காரர் வேலைக்காரிகள் மீதும்.
1: In other words, all the children of God in the New Testament, they are anointed in one sense as prophets.
2: மறு வார்த்தைகளிலே புதிய ஏற்பாட்டிலே இருக்கக்கூடிய அத்தனை விசுவாசிகளுமே அபிஷேகம் பெற்றிருக்கிறார்கள்.
1: Now if you come with us to 1 Peter 2
2: அவர்கள் தீர்க்கதரிசிகள் மாத்திரமல்ல, அவர்கள் ஆசாரியர்களாகவும் ராஜாக்களுமாக மாறிவிடுகிறார்கள்.
1: 1 Peter, if you look at the second chapter,
2: 1 பேதுரு 2வது அத்தியாயத்தை பார்ப்பீர்கள்.
1: Verses 4 and 5.
2: 4-5 வசனங்களை வாசிப்போம்.
1: You come to him as a living stone, rejected indeed by men, but chosen by God and precious.
2: மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேறப்பெற்றதுமாய் இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகி அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்கள்,
1: you also as living stones are being built up a spiritual house for what? A holy priesthood to offer up spiritual sacrifices acceptable to God through Jesus Christ.
2: ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாய் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது.
1: It says that we are all priests for what? To worship God, to offer praises unto God through Jesus Christ.
2: ஆசாரியர்களாம் நாம் எல்லாரும் அழைக்கப்பட்டிருக்கிறது காரணம் ஸ்தோத்திர பலிகளை தேவனுக்கு செலுத்தும்படியாக.
1: Not only that, when you come to verse 9,
2: அது மாத்திரமல்ல 9வது வசனத்துக்கு வரும்பொழுது,
1: you are a chosen generation,
2: நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சந்ததி,
1: and you are a royal priesthood,
2: ஆசாரிய கூட்டமாக இருக்கிறீர்கள்,
1: and you are a holy nation,
2: நீங்கள் பரிசுத்த ஜாதி,
1: and you are God's own special people,
2: நீங்கள் தேவனுடைய விசேஷித்த ஜனங்கள்.
1: For what?
2: எதற்கு?
1: That you may proclaim the praises of him who called you out of darkness into his marvelous light.
2: அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக.
1: You know, in the 5th words it is to praise God.
2: 5வது வசனத்திலே தேவனை துதிக்கும்படியாக.
1: But in the 9th words it is to proclaim his message.
2: 9வது வசனத்திலே அவருடைய செய்தியை அறிவிக்கும்படியாக.
1: So we are all prophets.
2: நாம் எல்லாரும் தீர்க்கதரிசிகள்.
1: We are all priests.
2: எல்லாரும் ஆசாரியர்கள்.
1: And we are all kings.
2: எல்லாரும் தேவனுக்கு முன்பாக ராஜாக்கள்.
1: Beloved, this message has to be very clearly understood.
2: பிரியமானவர்களே, இந்த செய்தி தெளிவாய் புரிந்து கொள்ளப்பட வேண்டும்.
1: This is what we say, priesthood of all believers.
2: இதைதான் சகல விசுவாசிகளுடைய ஆசாரியத்துவம் என்று அழைக்கிறோம்.
1: And this is what we emphasize as also the prophethood of all believers.
2: இதைதான் விசுவாசிகளுடைய தீர்க்கதரிசித்துவம் என்று அழைக்கிறோம்.
1: In the New Testament there are not two groups called clergy and laity.
2: புதிய ஏற்பாட்டிலே ஆசாரியர்கள் ஆசாரியர்கள் அல்லாதவர்கள் என்று இரு கூட்டம் அல்ல.
1: There is only clergy.
2: அங்கே ஆசாரியர்கள் மட்டுமே இருக்கிறார்.
1: There is no laity.
2: ஆசாரியர்கள் அல்லாதவர்கள் என்று கிடையவே
1: கிடையாது. All the people of God are clergy.
2: தேவனுடைய ஜனம் அத்தனை பேருமே ஆசாரியர்கள் தான்.
1: Cannot see anything else in the New Testament.
2: புதிய ஏற்பாட்டு காலத்தில் வேறு ஒன்றையும் நீங்கள் பார்க்க முடியாது.
1: This is a reformation truth.
2: இது ஒரு சீர்திருத்த சத்தியம்.
1: But this reformation truth today is more in theory than in practice.
2: ஆனால் இந்த சீர்திருத்த சத்தியமானது அதிகமாக எழுத்தளவில் தான் இருக்கிறது.
1: There is no non-gifted member, I want to tell you, beloved, in the body of Christ.
2: தேவனுடைய சரீரமாகிய சபையிலே வரம் பெறாத ஒருவன் என்று கிடையவே கிடையாது.
1: Either you have 5 talents,
2: அல்லது 5 தாலந்துகள் இருக்கலாம்,
1: or you will have 2 talents,
2: 2 தாலந்தாவது இருக்கலாம்,
1: or at least you will have 1 talent,
2: ஒரு தாலந்தாவது இருக்கும்.
1: There is none with none.
2: ஒன்றுமே இல்லாத ஒருவரும் இல்லை.
1: But the problem is with that single talented people.
2: அந்த ஒரு தாலந்து படைத்தவர்களிடத்தில் தான் பிரச்சனையே.
1: Now they are the silent majority.
2: அவர்கள் தான் அமைதலாய் இருக்கக்கூடிய பெரும்பான்மையா.
1: You know, they are always trying to be spectators, thinking that we don't have 5, we don't have 2, we have only 1.
2: எப்பொழுதுமே அவர்கள் வேடிக்கை பார்க்கிறவர்களாக எங்களுக்கு 5 கிடையாது, எங்களுக்கு 2 கிடையாது என்று அமைதலாக இருக்கிறார்கள்.
1: You know, there is something interesting about that single talented fellow.
2: அந்த ஒரு தாலந்து படைத்தவனை பற்றி ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் இருக்கிறது.
1: He did not waste his talent or lose his talent.
2: அவனுடைய தாலந்தை அவன் தொலைத்து விடவும் இல்லை, அவன் அதை வீணாக்கவும் இல்லை.
1: But what did he do?
2: என்ன செய்தான்?
1: He did not use it. That was his problem.
2: அதை அவன் பயன்படுத்தவில்லை.
1: But what does the Bible say?
2: வேதம் என்ன சொல்கிறது?
1: How did the Lord actually address him?
2: அவனை ஆண்டவர் பார்த்து என்ன சொல்கிறார்
1: பாருங்கள். Turn with us to Matthew's Gospel 25th chapter.
2: மத்தேயு சுவிசேஷத்தினுடைய 25வது அத்தியாயத்துக்கு வாருங்கள்.
1: I look at verse 26.
2: 26வது வசனத்தை பாருங்கள்.
1: His Lord answered, said to him, "You wicked and lazy servant."
2: பொல்லாதவனும் சோம்பேறான ஊழியக்காரனே.
1: So beloved, if you are not working for God, don't think it's okay, what is there? No, the Bible calls you as a wicked and slothful servant.
2: ஆண்டவருக்காக ஊழியம் செய்யவில்லை என்றால் என்ன? சும்மா நான் வேடிக்கை பார்க்கிறேன் என்று சொன்னான் ஆண்டவர் பொல்லாதவனும் சோம்பேறானவன் என்று
1: அழைக்கிறார். Beloved, we are all in the body of Christ.
2: பிரியமானவர்களே, நாம் எல்லாரும் தேவனுடைய சரீரத்திலே காணப்படுகிறோம்.
1: The church is the body of Christ.
2: திருச்சபை தேவனுடைய சரீரமாய் இருக்கிறது.
1: And all the members in the church, we are all the organs in the body of Christ.
2: சபையிலே இருக்கக்கூடிய அங்கத்தினர்கள் அந்த சரீரத்தினுடைய அவயவங்களாக இருக்கிறோம்.
1: I want to tell you, there is no unimportant or insignificant organ in the body of Christ.
2: முக்கியத்துவம் இல்லாத, அவசியம் இல்லாத எந்த ஒரு அவயவமும் சரீரத்தில் இல்லை என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்.
1: Turn with us for an example to 1 Corinthians 12th chapter.
2: 1 கொரிந்தியர் 12வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட பாருங்க.
1: Look at the 27th verse.
2: 27வது வசனத்தை பாருங்கள்.
1: You are the body of Christ and members individually.
2: நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களுமாய் இருக்கிறீர்கள்.
1: Underline, each one individually is an organ, is a member, each one is important.
2: தனித்தனியே ஒவ்வொரு அவயவமும் காணப்படுகிறது.
1: Look at the 18th verse.
2: 18வது வசனத்தை பாருங்கள்.
1: God has set the members, each one of them, again each one of them, in the body just as he pleased.
2: தேவன் தமது சித்தத்தின்படி அவயவங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்திலே வைத்தார்.
1: In other words, each child of God is there in the church and the world with a specific God ordained purpose.
2: மறு வார்த்தைகளிலே, ஒவ்வொரு விசுவாசியும் உலகத்திலும் சபைக்குள்ளாகவும் தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு குறிப்பிட்ட நோக்கோடு வைக்கப்பட்டிருக்கிறார்.
1: Don't excuse yourself saying I am not spectacularly gifted.
2: எனக்கு இந்த விசேஷத்த வரமும் இல்லை என்று சொல்லி நீங்கள் சாக்கு போக்கு சொல்ல
1: வேண்டாம். I want to bring before you some people who are trying to give lot of excuses.
2: சாக்கு போக்கு சொல்லுகிற அநேகரை உங்களுக்கு முன்பாக நாங்கள் கொண்டு வர விரும்புகிறோம்.
1: There was a man called Gideon.
2: கிதியோன் என்று ஒரு மனுஷன் இருந்தார்.
1: Lots of challenges were before him.
2: அவனுக்கு முன்பாக ஏராளமான சவால்கள்.
1: He became very fearful.
2: அவனுக்கு அதிகமான பயம்.
1: What did he say?
2: என்ன சொல்கிறான்?
1: Lord, what are the miracles that our fathers told about?
2: எங்களுடைய பிதாக்கள் சொன்ன அந்த அற்புதங்கள் எல்லாம் எங்கே ஆண்டவர்?
1: Why is that power?
2: எங்கே அந்த வல்லமை? எங்கே?
1: We seem we are very weak today.
2: இன்றைக்கு பலவீனமாக இருக்கிறோம்.
1: What did God tell Gideon?
2: கிதியோனை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னார்?
1: You go in whatever power and might that you have.
2: உனக்கு இருக்கிற இந்த வலத்தோடு நீ புறப்பட்டு போ.
1: Why? It is I who am sending you.
2: நான் தான் உன்னை அனுப்புகிறேன்.
1: And there was Moses.
2: மோசே இருக்கிறார்.
1: When God called him.
2: அவனை தேவன் அழைத்த பொழுது.
1: What did he say?
2: என்ன சொன்னார்?
1: I am a man of stammering lips.
2: எனக்கு திக்குவாய்.
1: I am a slow of speech. I won't be able to articulate properly.
2: அந்த நான் உள்ளவன், என்னால் சரியாக பேச முடியாது.
1: I am not eloquent.
2: எனக்கு பேச்சு திறமை இல்லை.
1: You know what God immediately told
2: him? அவரை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா?
1: Who made man's mouth?
2: மனிதனுடைய வாயை படைத்தவர்.
1: I shall be with you and I shall be with your mouth also.
2: நான் உன்னோடும் இருப்பேன், உன் வாயோடும் இருப்பேன்.
1: And there was another person.

0: friends who are watching this program, dear brother, dear sister, what is the excuse you are presenting?
1: பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற சகோதரி சகோதரியே, என்ன சாக்கு போக்கை சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள்?
0: Why are you not working for God?
1: ஏன் ஆண்டவருக்காக நீங்கள் ஓடவில்லை?
0: Any excuse you open up before God, God has an answer for it.
1: எந்த ஒரு சாக்கு போக்கையும் ஆண்டவருக்கு முன்பாக நீங்கள் வைப்பீர்களானால் ஆண்டவர் உனக்கு ஒரு பதிலை வைத்திருக்கிறார்.
0: That doesn't mean immediately you should come on a pulpit and preach like this.
1: உடனடியாக எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஒரு பிரசங்க மேடையில வந்து பேச வேண்டும் என்றல்ல.
0: Start with personal witness.
1: தனிப்பட்ட சாட்சி பகிர்ந்ததில் துவங்குங்கள்.
0: Share your testimony with one other person.
1: உங்களுடைய சாட்சியை வேறொருவரோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள்.
0: Crowds, lots and lots of multitudes were following the Lord Jesus Christ.
1: ஆண்டவராக இயேசுவை ஏராளமான கூட்ட மக்கள் பின்தொடர்கிறார்கள்.
0: Jesus Christ was always a personal soul winner.
1: ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர் தனிப்பட்ட ஆத்மாதாயம் செய்கிறவராய் காணப்பட்டார்.
0: First and last, he was a personal soul winner.
1: துவக்கம் முடிவுமாக அவர் ஆத்ம ஆதாய பணியிலேயே ஈடுபட்டார்.
0: And he was a personal soul winner.
1: அவர் ஆத்ம ஆதாயம் செய்கிறவராகவே இருந்தார்.
0: You know, for example, he was spending so much time even in the night time with Nicodemus.
1: நிக்கோதேமியோடு கூட ராத்திரி நேரத்தில் தனிமையில எவ்வளவு நேரம்
0: செலவிட்டார்.
1: தனிப்பட்ட ஒரு அக்கறை எடுத்துக்கொண்டார். ஒரு அவள் பாவத்திலே வாழ்வது மாத்திரமல்லாமல் அவர் புறக்கணிக்கப்பட்டவளாக
0: இருந்தார்.
1: ஒரு பேச்சை அவனோ அவளோடு கூட இயேசு துவங்குகிறார்.
0: Simply ask, give me something to drink.
1: எனக்கு குடிக்கதா என்று கேட்டார்.
0: You know what happened?
1: என்ன நடந்தது தெரியுமா?
0: End of all their conversation.
1: அந்த பேச்சினுடைய முடிவில்
0: she was saved.
1: அவள் ரட்சிக்கப்பட்டாள்.
0: She became a soul winner.
1: அவளோ ஆத்ம ஆதாயகியாக மாறினாள்.
0: She started bringing her people to the Lord Jesus.
1: ஜனங்களை இயேசுவானவரிடத்தில் கொண்டு வர ஆரம்பித்து விட்டார்.
0: Yes, beloved, the hand plucked fruit is always the best.
1: எப்பொழுதுமே பிரியமானவர்களே, கையினால் பறிக்கப்பட்ட கனிதான் நேர்த்தியானது.
0: I want to give you a testimony.
1: ஒரு சாட்சியை நான் சொல்ல வேண்டும்.
0: I did not accept the Lord Jesus Christ as my savior in a huge crusade.
1: ஏதோ ஒரு பெரிய கூட்டத்திலே நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லை.
0: My chemistry professor talked to me about the need of salvation.
1: என்னுடைய கெமிஸ்ட்ரி ப்ரொஃபசர் என்னிடத்திலே ஆண்டவரை பற்றி பேசினார்.
0: And I am a fruit of personal soul winning.
1: தனிப்பட்ட ஆத்ம ஆதாய பணியினுடைய விளைவாய் நான் காணப்படுகிறேன்.
0: And in the college campus, I became a personal soul winner.
1: கல்லூரி வளாகத்திலே நான் தனிப்பட்ட ஆத்ம ஆதாயம் செய்ய ஆரம்பித்தேன்.
0: In the classroom.
1: கல்லூரி வகுப்பில்
0: இந்த லெபரட்டரி கிளாஸ்
1: லெபரட்டரி
0: அண்ட் ஆல்சோ இன் தி ஹாஸ்டல் கேம்ப்
1: ஹாஸ்டல்களிலும் கூட
0: அண்ட் ஆல்சோ இன் தி நியர்பை வில்லேஜஸ்
1: பக்கத்தில் இருக்கிற கிராமங்களில்
0: வெரெவர் பாசிபிள் ஐ வாஸ் எ பர்சனல் சோல் வின்னர்
1: எல்லாம் முடியுமோ நான் தனிப்பட்ட ஆத்ம ஆதாயம் செய்து வந்தேன்.
0: ஐ வாஸ் எ பர்சனல் சோல் வின்னர் அண்ட் ஐ வாஸ் ஃபெய்த்ஃபுல் இன் ஸ்மால் திங்ஸ்
1: நான் அந்த தனிப்பட்ட ஊழியங்களிலே நான் உண்மையாய் இருந்தேன்.
0: அண்ட் காட் ஜஸ்ட் லிஃப்டட் மீ அப் அண்ட் பிராட் மீ வேர் ஐ அம் டுடே
1: இன்றைக்கு நான் இருக்கிற நிலைமைக்கு ஆண்டவர் என்னை உயர்த்தினார்.
0: சோ டோன்ட் டிஸ்பைஸ் தி டே ஆஃப் ஸ்மால் பிகினிங்
1: ஆகவே இந்த சிறிய துவக்கங்களை நீங்கள் அலட்சியப்படுத்த வேண்டாம்.
0: The beginning may be small, the end will be great and glorious.
1: துவக்கமானது சிறிதாக இருந்தாலும் கூட அதனுடைய முடிவு மகிமையாய் இருக்கும்.
0: After all, the kingdom of God can be compared to a mustard seed.
1: தேவனுடைய ராஜ்யமே ஒரு கடுகு விதைக்கு ஒப்பிடப்பட முடியும்.
0: Don't be waiting for a very favorable condition.
1: ஒரு சாதகமான சூழ்நிலை அமைய வேண்டும் என்று காத்திருக்க வேண்டும்.
0: The Bible says,
1: வேதம் சொல்கிறது,
0: if you are just looking at the clouds, you will not begin to sow.
1: வானங்களையே நீங்கள் பார்த்து மேகம் வருகிறதா என்று பார்த்துக் கொண்டிருந்தால் விதைக்கவே மாட்டீர்கள்.
0: And if you think it's going to rain, rain, rain, you will never reap.
1: நீங்கள் மழை பெய்ய போகிறது என்று காத்துக் கொண்டிருந்தால் அறுக்கவே
0: மாட்டீர்கள்.
1: நீங்கள் விதைத்து விடுங்கள். சாயங்காலத்திலே உங்களுடைய கைகளை நெகிழ விட வேண்டும்.
0: Because you don't know whether that will prosper or this will prosper or both will prosper or lie.
1: அது தழைக்குமோ இது தழைக்குமோ ரெண்டுமே தழைக்குமோ உங்களுக்கு தெரியாது.
0: You just keep doing.
1: நீங்கள் செய்து கொண்டே இருங்கள்.
0: You know, there was Sadhu Sundar Singh.
1: சாது சுந்தர் சிங் அவர்
0: one day he was traveling in a train.
1: ஒரு ரயிலில் பயணம் செய்து கொண்டிருந்தார்.
0: And he gave a track to the passenger sitting opposite.
1: எதிரே உட்கார்ந்து கொண்டிருக்கிறவருக்கு கைப்பிரதி கொடுக்கிறார்.
0: And that man immediately just crushed that paper and threw it outside the window.
1: அந்த மனிதர் கோபத்தோடு அதை அப்படியே நசுக்கி ஜன்னலை தூக்கி
0: எறிந்தார். Sadhu felt very bad.
1: சாது சுந்தர் சிங்க் மிகவும் வேதனை.
0: He went to a city in
1: ஒரு கசங்கின ஒரு காகிதம் கீழே விழுந்தது.
0: I opened it up.
1: அதை திறந்தேன்.
0: And you know this was what that particular scripture text was there.
1: அங்கே இருந்த வசன பகுதி இதுதான்.
0: Why should you die?
1: ஏன் நீ சாக வேண்டும்?
0: So I read through that message.
1: அந்த செய்தியை வாசித்தேன்.
0: And I'm saved.
1: நான் ரட்சிக்கப்பட்டேன்.
0: Oh, Sadhu Sundar Singh was very excited.
1: சாது சுந்தர் சிங் மிகவும் சந்தோஷப்பட்டார்.
0: Yes, beloved, whatever you do for the Lord, God will honor it.
1: ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் ஆண்டவருக்காக செய்கிற எல்லாவற்றையும் அவர் கனப்படுத்துவார்.

0: so bountifully
1: நீங்கள் திரளாய் விதைத்தால்
0: and you will reap bountifully
1: பெருக அறுப்பீர்கள்
0: but if you sow only sparingly
1: சிறுக விதைத்தால்
0: you will only reap sparingly
1: சிறுகத்தான்
0: அறுப்பீர்கள் so keep on doing
1: ஆகவே தொடர்ந்து செய்து கொண்டிரு
0: load your bag with lots of tracts go stand in street corners bus station railway station distribute tracts freely
1: இருக்கிற பையை நிரப்பிக் கொள்ளுங்கள் கைப்பிரதிகளை bus standலும் railway stationலும் கொண்டு போய் கொடுங்கள்
0: and go to villages to preach the gospel
1: கிராமங்களுக்கு சென்று சுவிசேஷத்தை அறிவியுங்கள்
0: no big gift is necessary go to the villages talk to people naturally
1: பெரிய வரம் உங்களுக்கு அவசியம் இல்லை கிராமங்களுக்கு சென்று செய்தியை சொல்லுங்கள்
0: after all india is living in villages
1: இந்தியாவே கிராமத்திலே தான
0: வசிக்கிறது over 70% of indians are living in villages
1: இந்தியாவினுடைய 70% மக்கள் கிராமங்களிலே வசிக்கிறார்கள்
0: go and sing aloud for jesus
1: ஆண்டவருக்காக போய் சத்தமாய் பாடுங்கள்
0: go and shout out of the gospel word
1: சுவிசேஷத்தை சத்தமாய் அறிவியுங்கள்
0: don't just be satisfied i am giving some money for god's work that is enough that's not enough
1: ஏதோ ஊழியத்துக்கு ஆங்காங்கே நான் பணம் அனுப்பி கொண்டிருக்கிறேன் இது போதும் என்று சொல்லி நீங்கள் திருப்தி அடைய வேண்டாம்
0: each one must reach one
1: ஒவ்வொருவரும் ஒருவரை சந்திக்க வேண்டும்
0: What did Apostle Paul say?
1: அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன
0: சொன்னார் தெரியுமா? Woe unto me if I preach not the gospel.
1: நான் சுவிசேஷத்தை அறிவிக்காமல் இருந்தால் எனக்கு ஐயோ என்று சொன்னார்.
0: And that is a commitment that is given to me.
1: நமக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அர்ப்பணிப்பு அது.
0: And that is a duty that has fallen on me.
1: என் மேல் விழுந்த கடமை என்று பவுல் சொல்கிறார்.
0: And I must do it to delight.
1: நான் அதை சந்தோஷமாய் செய்ய வேண்டும்.
0: Yes beloved today comes this challenge to you.
1: ஆம்பிரிமானுடைய இன்றைக்கு இந்த சவால் உங்களுக்கு நேராக வருகிறது.
0: Do not substitute anything for personal work.
1: நீங்கள் தனிப்பட்ட ஈடுபாட்டுக்கு பதிலாய் ஒன்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும்
0: Today you decide that with whatever you have you will go out to share the gospel with another person
1: என்னதான் உங்களுக்கு இருக்கிறதோ அதை வைத்துக்கொண்டு என் ஊழியத்தை மற்றவர்களோடு சுவிசேஷத்தை அறிவிக்க நான் முற்படுவேன் என்று சொல்லுங்கள்
0: As you start you will find the Lord strengthening you further and further
1: நீங்கள் துவங்கும் பொழுது இன்னும் மேலாக ஆண்டவர் உங்களை பலப்படுத்துகிறதை உணர்வீர்கள்
0: God bless you
1: கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க
0: Shall we pray Gracious heavenly father Thank you for the holy spirit that has come upon us
1: எங்கள் மீது வந்திருக்கிற பரிசுத்த ஆவியானவர்
0: You made us prophets.
1: எங்களை தீர்க்கதரிசிகளாக மாற்றினீர்.
0: You made us priests.
1: எங்களை ஆசாரியர்களாக மாற்றினீர்.
0: You made us kings.
1: ராஜாக்களாக மாற்றினீர்.
0: To proclaim your praises.
1: உம்முடைய துதிகளை சொல்லி வரும்படியாக.
0: To just speak forth your word.
1: உம்முடைய வார்த்தைகளை பிரசங்கிக்கும்.
0: Thank you for the talents you have given us.
1: கொடுத்திருக்கிற தாரங்களுக்கு
0: Thank you for the gifts you have bestowed upon us.
1: கொடுத்திருக்கிற வரங்களுக்காக நன்றி.
0: Help us not to bury them but to use them.
1: அவைகளை புதைத்து விடாமல் எடுத்து பயன்படுத்த எங்களுக்கு உதவி அருளும்.
0: Help us oh God daily to reach at least one person for your kingdom.
1: ஒவ்வொரு நாளும் ஒருவரையாவது உம்முடைய ராஜ்யத்திலே சேர்க்க எங்களுக்கு உதவி செய்தார்
0: Thank you for speaking to us.
1: எங்களோடு கூட பேசினதற்காக உமக்கு நன்றி.
0: We give you all the glory.
1: உமக்கே துதி செலுத்துகிறோம்.
0: In Jesus name we pray.
1: இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.
0: Amen.
1: Amen.

இயேசுவே, இந்த கடைசி நாட்களில் எங்கள் இந்திய தேசம் இயேசுக்காக மாறட்டும்பா. நாங்கள் ஒருவரும் அழிந்து போகாதபடி எங்கள் மேல் நீ கண்ணோக்கமாயிரும். ஒரு மாற்றத்தை என் தேசத்திற்கு தாரும். இதுவே எங்கள் வாஞ்சை, இதுவே எங்கள் சபம். என் தேசத்தின் மீது தேவனாயிரும்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: வாழும் வார்த்தை.
2: அன்பான ஜீவான் வானொலி நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளுக்கான வார்த்தையும் வாழ்வு நிகழ்விலே உங்களுக்கான தலையங்கம் பற்றி கொள்ளும் மனது போதுமே. அதற்கான ஜீவ வார்த்தை எசாயா 26 உண்டு. உம்மை உறுதியாய் பற்றி கொள்ள மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்ளுவீர்.

நம்பிக்கையுடனும் தியானத்துடனும் பாடக்கூடிய துதியின் பாடலாகும். இங்கே தேவன் இனி வரப்போகும் கர்த்தருடைய நாளின் மகிழ்ச்சியை தெரிவிக்கிறார். கிறிஸ்து தமது ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும் போது கர்த்தரின் பிள்ளைகள் பாடி துதிப்பார்கள். ஆனால் இன்று நாம் வாழும் உலகின் சம்பவங்கள், நேரிடுகின்ற துன்ப துயரங்கள், வைரஸ் தாக்கங்கள் எழுப்பும் சந்தேகங்களை தவிர்க்கவே முடியாது. கடந்து போன தொற்று நோய் இனி வேறு என்ன ரூபத்திலே வரும் என்று நம்மால் கற்பனை பண்ணவும் முடியாது. ஆனால் பாவத்தில் விழுந்து போன இந்த உலகில் கிறிஸ்துவின் ஆட்சி பூரணப்படும் வரைக்கும் பாவத்தின் விளைவுகளை நாம் சந்தித்து தான் ஆக வேண்டும். ஆனாலும் நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. நாம் செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான். கர்த்தருடைய மாறாத தூய அன்பை, அவரது மகத்துவம் நிறைந்த வல்லமையை உறுதியாய் பற்றி கொள்ளுகின்ற மனது நமக்கு தேவை. நம்மை சுற்றிலும் என்னதான் நேர்ந்தாலும் அவர் அருளும் பூரண சமாதானம் நிச்சயம் நம்மை ஆட்கொண்டிருந்தால் நாம் அசைக்கப்பட மாட்டோம். இதுதான் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் என்று பிலிப்பியர் 4:7 கூறப்படுகிறது. தேவ சித்தப்படி நடப்பது என்பது இந்த உலக வாழ்விலே நமக்கு கடினமாகத்தான் இருக்கும். ஆனால் நம்பிக்கை இழக்கக்கூடிய தருணத்திலும், ஏன் மரணம்தான் நேரக்கூடிய தருணத்திலும் கூட நாம் தனித்து நிற்க மாட்டோம் என்ற உறுதியான நம்பிக்கை நமக்கு வேண்டும். அவர் செய்வார். நமது வாழ்வில் அவரையே மையமாக கொண்டிருப்போமானால், அவரையே நம்புவோமானால், அவர் எல்லாவற்றிலும் நமக்கு பூரணராகவே இருப்பார். இது சத்தியம். நாம் இன்று செய்ய வேண்டிய மிகப்பெரிய சேவை ஒன்று உண்டு. நமக்கு உதவி செய்யும் ஆண்டவர் இருக்கிறார். ஆனால் அவரது அன்பை அறியாத, ருசிக்காத, அனுபவிக்காத ஏராளமானோர் தெய்வம் அல்லாதவற்றை நோக்கி கதறிக்கொண்டிருக்கிறார்கள். நம்மை பூரண சமாதானத்தோட காத்துக்கொள்ளுதல், தேவ மீட்பும் சந்தோஷமும் அவர்களுக்கு வேண்டும். ஆக மெய் மனதோடு ஜெபித்து அவர்களை தேவனண்டை வழிநடத்தி அவர்களை தேவ கருத்தில் ஒப்புக் கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை. நாமே தான் அதை செய்து முடிக்க வேண்டும். ஆமேன். இன்றைய நாளுக்கான சிந்தனை: தேவன் அருளுகின்ற பூரண சமாதானத்தை நான் அனுபவித்திருக்கிறேனா? அப்படியானால் அது கிடைக்காத மக்களை குறித்து என்னுடைய பாரம் என்ன? இந்த கேள்வியோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இப்படியாக 24 மணி நேரங்களிலும் நீங்க கேட்டு மகிழ நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm.com. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.

சொல்லுவோமா? ஏசாயா 54:10 சொல்லுது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை, அவர் கிருபை நம்ம விட்டு விலகாதாம். ஆமென். அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது நம் வாழ்வில். சரியா?

அன்பை நன்றிங்க. என்னானாலும் பரவாயில்ல, அர்ப்பணிக்கிறேன். உன் சித்தத்தை என் விருப்பம் அல்ல, உங்க சித்தம் என் வாழ்க்கையில நிறைவேற என் அர்ப்பணிக்கிறேன் ஏசப்பான்னு சொல்லுவோமா?

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம்.
2: நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். எபேசியர் 5:2. நாம் செய்யும் சின்ன சின்ன நற்செயல்கள் ஒருவருடைய வாழ்வை மேம்படுத்தும் அல்லது அவர்கள் வாழ மேலும் உற்சாகத்தை கொடுக்கும் என்றால் அதை நாம் கண்டிப்பாக செய்ய வேண்டும். இந்த நற்செயல்கள் மூலம் நாம் பிறரிடம் அன்பு கூற முடியும். அதற்காக நாம் எந்த பணமும் செலவழிக்க தேவையில்லை. ஒரு பேப்பரும் பேனாவும் இருந்தால் போதும். ஒருவரை பாராட்டி நாம் எழுதும் சிறிய குறிப்பு அவர்களை உற்சாகமடைய செய்யும். இளம் ஊழியர் ஒருவருக்கு அவருடைய சபையைச் சேர்ந்த கட்டிட கலைஞர் ஒருவரிடமிருந்து கடிதம் வந்தது. அதில், இந்த ஞாயிற்றுக்கிழமை நான் என்ன செய்வது, எந்த பாதையில் பயணிப்பது என்று தெரியாமல் 4 சந்தியில் நிற்பவனைப் போல ஒரு குழப்பத்தோடு வந்திருந்தேன். மனதளவில் காயப்பட்டவனாகவும் இருந்தேன். நீங்கள் செய்த பிரசங்கத்தினால் என் குழப்பம் நீங்கி தெளிவு பெற்றேன். இந்த ஞாயிறு அந்த வார்த்தையை பிரசங்கித்ததற்கு நன்றி என்று எழுதியிருந்தார். இந்த கடிதத்தை படித்து பார்த்த அந்த இளம் ஊழியர் மிகவும் உற்சாகமடைந்தார். ஏனெனில் அவர் ஊழியத்தில் சோர்வடைந்தவராகவும் மன கஷ்டத்தோடும் காணப்பட்டார். இந்த கடிதத்தை வாசித்ததும் அவருடைய சோர்வுகள் மறைந்தன. மேலும் இந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்ய உற்சாகமடைந்தார். ஆம், அந்த கட்டிட கலைஞருக்கு அந்த கடிதத்தை எழுத 5 கூட தேவைப்பட்டிருக்காது. ஒனேசிமோ பிலமோன் என்பவருக்கு அடிமையாக இருந்தான். அவருடைய வீட்டிலிருந்து சில பொருட்களை திருடிவிட்டு பின்பு அங்கிருந்து ஓடிப்போய்விட்டான். அவ்வாறு ஓடிப்போன ஒனேசிமோ பவுலின் பிரசங்கத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பினான். ஒனேசிமுவை அடிமையாக அல்ல, பிரியமுள்ள சகோதரனைப் போல இருக்கும்படி அவனை மீண்டும் ஏற்றுக்கொள்ளும் என்று பவுல் ஒனேசிமுவை குறித்து பிலமோனுக்கு கடிதம் எழுதினார். பவுல் எழுதின இந்த கடிதம் ஒனேசிமுவுக்கு மீண்டும் வாழ்வை கொடுத்தது. அவருடைய எஜமானோடு நல் மனம் பொருந்தவும் வாய்ப்பு கொடுத்தது. பவுலின் இந்த கடிதத்தினால் ஒனேசிமு மனம் திரும்பி இப்போது பிரயோஜனமுள்ளவனாய் இருக்கிறான் என்ற செய்தி பிலமோனுக்கு கிடைத்தது. ஆம் பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட நற்செயல்கள் பிறருக்கு உற்சாகத்தையும் புதிய வாழ்க்கையும் கொடுக்குமானால் அதை செய்ய நாம் தயங்கக்கூடாது. இப்படிப்பட்ட நற்செயல்களில் நாம் பெருக வேண்டும். அநேகருடைய வாழ்வில் இவை மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வரும். ஆண்டவரோடு நெருங்கி வாழ மேலும் அவர்களுக்கு உதவி செய்யும்.

அப்போஸ்தலனாகிய ஜோவான் எழுதின முதலாம் நிரூபம் நாலாம் அதிகாரம். பிரியமானவர்களே, உலகத்தில் அநேகம் கள்ளத்தீர்க்கதரிசிகள் தோன்றியிருப்பதனால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். தேவ ஆவியை நீங்கள் எதனாலே அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானது அல்ல. வருமென்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவினுடைய ஆவி அதுவே. அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அவர்கள் உலகத்துக்குரியவர்கள், ஆகையால் உலகத்துக்கு உரியவைகளை பேசுகிறார்கள். உலகமும் அவர்களுக்கு செவி கொடுக்கும். நாங்கள் தேவனால் உண்டானவர்கள். தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறார். தேவனால் உண்டாயிராதவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறது இல்லை. இதனாலே சத்திய ஆவி இன்னதென்றும் வஞ்சக ஆவி இன்னதென்றும் அறிந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கடவோம். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்பில்லாதவன் தேவனை அறியா. தேவன் அன்பாகவே இருக்கிறார். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும் படிக்கும் தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாயிருக்கிறோம். தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார். அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும். அவர் தம்முடைய ஆவியில் நமக்கு தந்தருளினதினாலே நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிறதை அறிந்திருக்கிறோம். பிதாவானவர் குமாரனை உலக இரட்சகராக அனுப்பினார் என்று நாங்கள் கண்டு சாட்சியிடுகிறோம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனில் தேவன் நிலைத்திருக்கிறார், அவனும் தேவனில் நிலைத்திருக்கிறார். தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறார், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். நியாயத்தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். அன்பிலே பயமில்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது. பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம். ஆமென்.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜிஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள்.
2: இந்த நாளிலும் நாம் தியானிக்க இருக்கிற வேத பகுதி எபிரேயருக்கு எழுதின நிருபம் 8:7 நாம் 13 வரைக்கும் உள்ள வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். நம்ம 7-9 வரைக்கும் உள்ள வசனம்தான் நமக்கு மெயினானது. அதன் பிறகு அதில் உள்ள வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். அந்த முதலாம் உடன்படிக்கை பிழையில்லாது இருந்ததனால் இரண்டாம் உடன்படிக்கை இடம் தேட வேண்டுவதில்லையே. அவர்களை குற்றப்படுத்தி அவர்களை நோக்கி, இதோ கர்த்தர் சொல்லுகிறது என்னவெனில், இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் நான் புது உடன்படிக்கை ஏற்படுத்தும் காலம் வருகிறது. அவர்களுடைய பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வரும்படிக்கு நான் அவர்களுடைய கையை பிடித்த நாளிலே அவர்களோடே பண்ணின உடன்படிக்கை போல இது இருப்பதில்லை. அந்த உடன்படிக்கையிலே அவர்கள் நிலை நிற்கவில்லையே, நானும் அவர்களை புறக்கணித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்ற அந்த வசனம் இங்கே எபிரேயருக்கு எழுதின நிருபத்தை எழுதின அந்த ஆசான், அந்த ஆசிரியர் இங்கு குறிப்பிட்டு சொல்கிறதை பார்க்கிறோம். என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பாவில், எங்கே இந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டது, இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் எங்கே சொல்லப்பட்டது என்பதை பார்த்துவிட்டு இப்போ இவர் என்ன சொல்ல வராரு இந்த இடத்துல அப்படின்றத நம்ம கொஞ்சம் தியானிப்போம். இது இந்த தீர்க்க தரிசனம் எந்த பகுதியிலே சொல்லப்பட்டது என்றால், எரேமியாவின் புத்தகம், எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம் 31:31-34 இது சொல்லப்பட்டிருக்கிறது. எரேமியா 31:9 பக்கத்தில் இருக்குது. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார், அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். அவர்கள் நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையின்படி அல்ல, ஏனெனில் நான் அவர்களுக்குள்ளே அவர்களுக்கு நாயகராய் இருந்தும் அந்த என் உடன்படிக்கை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்களே என்று கர்த்தர் சொல்கிறார். அந்த நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடு பண்ணப்போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இனி ஒருவன் தன் அயலானையும் ஒருவன் தன் சகோதரனையும் நோக்கி கர்த்தரை அறிந்து கொள் என்று போதிப்பதில்லை. அவர்களில் சிறியவன் முதல் பெரியவன் மட்டும் எல்லோரும் என்னை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன். உண்மையிலே இதுதான் இந்த தீர்க்க தரிசனம் இங்கு எபிரேயரில் எழுதின நிருபத்திலே இந்த பவுல் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, குறிப்பிட்டு சொல்கிறார். எது வரைக்கும், இந்த 12 வரைக்கும். எபிரேயர் 8 எடுத்துக்கிட்டோம்னா 8-12 வரைக்கும் அவர் சொல்கிறார். அப்பொழுது 11 படிக்க, அப்பொழுது சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும் எல்லோரும் என்னை அறிவார்கள், ஆகையால் கர்த்தரை அறிந்து கொள்ளும் என்று ஒருவன் அயலானுக்கு ஒருவன் தன் சகோதரனுக்கு போதிக்க வேண்டியதில்லை, ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களை அக்கிரமங்களை இனி நினையாதிருப்பேன் என்று சொல்கிறார். சொல்லிட்டு தான் 13 புது உடன்படிக்கை என்று அவர் சொல்லுகிறதுனாலே முந்தினதை பழமையாக்கினார். பழமையானது நாள்பட்டதுமாயிருக்கிறது, உருவழிந்து போகும் காலம் சமீபமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அதனால் இங்கே என்ன சொல்ல வராரு, ஒரு புது உடன்படிக்கை பற்றி அவர் சொல்கிறார். தீர்க்க தரிசனமாக அங்கே எரேமியா தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம் இங்கே நிறைவேறி இருக்கிறது. புது உடன்படிக்கையினுடைய காரியத்தை இங்கு அவர் சொல்லியிருக்கிறார். பாருங்கள், 8வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், கர்த்தர் சொல்லுகிறது என்னவெனில், அந்த 3வது லைன் 2வது லைன், இஸ்ரவேல் குடும்பத்தோடு நான் புது உடன்படிக்கை ஏற்படுத்தும் காலம் வருகிறது. இஸ்ரவேல் குடும்பத்தோடு புது உடன்படிக்கை ஏற்படுத்துகிற காலம் வருகிறது. நான் அவர்களுடைய 9வது வசனத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், நான் அவர்களுடைய கையை பிடித்த நாளிலே அவர்களோடு பண்ணின உடன்படிக்கை போல இது இருப்பதில்லை. அப்போ அந்த உடன்படிக்கை போல இது இருப்பதில்லை, அந்த உடன்படிக்கையிலே அவர் நிலை நிற்கவில்லை, அதனால் நான் அவர்களை புறக்கணித்தேன். ஆனால் இப்போ பண்ணுகிற உடன்படிக்கை எப்படி இருக்குமா? 10வது வசனத்தை சொல்கிறார், என்னுடைய பிரமாணங்களை அவருடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். ஏற்கனவே எழுதியது மோசே கல்லில் எழுதி கொடுத்தார் அந்த உடன்படிக்கை. ஆனால் இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, ஒவ்வொருடைய இருதயத்திலையும் நான் எழுதுவேன் என்று சொல்கிறார். நான் அவர்கள் தேவனாக இருப்பேன், அவர்கள் என் ஜனமாக இருப்பார். அப்போ இந்த உடன்படிக்கை கிருபையினால் வந்த உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கை எதனால் வந்த உடன்படிக்கை? கிருபையினால் வந்த உடன்படிக்கை. இதுதான் நான் சொல்லுவேன். உடன்படிக்கையினாலே என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, அன்பாலே பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுன்னு ரெண்டு புத்தகங்கள் அடங்கியது தான் நம்முடைய வேத புத்தகம். இந்த பைபிள், ஹோல் பைபிள் அப்படின்னு சொல்லி பரிசுத்த பைபிள் என்று சொன்னாலே பழைய ஏற்பாடு அண்டு புதிய ஏற்பாடு இரண்டும் கலந்தது தான் முழு பைபிள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பழைய ஏற்பாடு, ஏற்பாடு என்றாலே உடன்படிக்கை என்று அர்த்தமா. உடன்படிக்கைனா இன்னும் தமிழில் இன்னும் புரிஞ்சுக்கிற லாங்குவேஜில் நம்ம பார்க்கணும்னா ஒப்பந்தம். என்னது ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லுவோம், ஒரு அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் உடன்படிக்கை. அப்போ அந்த பழைய ஏற்பாடு என்பது, பழைய உடன்படிக்கை என்பது தேவன் மோசே மூலமாக யூத ஜனங்களுக்கு அல்லது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கை அல்லது ஒப்பந்தம்தான் அந்த பழைய உடன்படிக்கை அல்லது பழைய ஏற்பாடு என்று சொல்லப்படுகிறது. புதிய ஏற்பாடு அப்படின்னு என்னன்னா, தேவாதி தேவன் த்ரூ இயேசு கிறிஸ்து மூலமாய், அது அங்கே மோசே மூலமாய், இங்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் முழு உலகத்தினுடைய எல்லா ஜனத்துக்கும் ஏற்படுத்தி கொண்ட உடன்படிக்கை. இப்போ அங்கே பாருங்கள், மோசே மூலமாய் ஒரு குலத்துக்கு, ஒரு யூத ஜனங்களுக்கு மட்டும், யூதர்களுக்கு மட்டும் ஆண்டவர் யூதர்களுக்கும் அவருக்கும் செய்து கொண்ட உடன்படிக்கை தான் பழைய உடன்படிக்கை அல்லது பழைய ஏற்பாடு என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த புதிய ஏற்பாடு அல்லது புதிய உடன்படிக்கை என்பது இயேசு கிறிஸ்து மூலமாய், தன்னுடைய சொந்த ஒரே குமாரன் மூலமாய் இந்த முழு உலகத்தினுடைய ஜனங்களுக்கும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார். அப்போ அது அந்த இஸ்ரவேல் மக்களுக்கும் அது பொருந்தன் தான் அன்றைக்கே தீர்க்கதரிசியை கொண்டு, எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு பேசியிருக்கிறார். என்ன எரேமியா 31 சொல்கிறாருல்ல, நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலேருந்து அழைத்து கொண்டு வரும்பொழுது, அப்போ தான் மோசேக்கிட்ட உடன்படிக்கை பண்ணுறார், அவர் அந்த நாளிலே அவர்களோடு உடன்படிக்கை பண்ணினேனே. அந்த எரேமியா 31:32 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த உடன்படிக்கை போல நான் இப்போ புது உடன்படிக்கை அல்ல நான் பண்ணலை, அந்த உடன்படிக்கை எழுத்துனால உண்டானது, இந்த புதிய உடன்படிக்கையோ ஆவியினால் உண்டானது. அந்த உடன்படிக்கை கற்பலைகளை எழுதி கொடுத்தது, இந்த உடன்படிக்கையோ இருதயத்தில் நான் எழுதுகிறேன். அன்பாலே இந்த புதிய உடன்படிக்கை என்ன, இது எங்கே சொல்லப்பட்டிருக்கு இந்த புதிய உடன்படிக்கையை பற்றி? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்த நாட்களிலே அவர் சொன்ன காரியத்தை நம்ம படித்து பார்ப்போம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம், யோவான் எழுதின சுவிசேஷம் 13:34 நீங்கள் படித்து பாருங்கள். அந்த புதிய உடன்படிக்கை குறித்து ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்ற புதிதான கட்டளை உங்களுக்கு கொடுக்கிறேன். பாருங்கள் அன்பவன்லே, இந்த புதிதான கட்டளையை தான் புதிய உடன்படிக்கையாக ஆண்டவர் நமக்கு சித்தரித்திருக்கிறார். இன்றைக்கி இந்த உடன்படிக்கை என்னென்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், 7வது வசனத்தில் சொல்கிறார், எபிரேயர் 8:7 சொல்கிறார். என்ன சொல்கிறார்னா, அந்த முதலாம் உடன்படிக்கை பிழையில்லாது இருந்தாதானால் இருந்திருந்தாதானால் இரண்டாம் உடன்படிக்கை இடம் தேட வேண்டுவதில்லையே. அந்த உடன்படிக்கை வந்து அந்த பிழையில்லாது இருந்ததுன்னா ரெண்டாவது உடன்படிக்கை வரணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் அதை அதனால் எந்த ஒரு மனிதனும் என்ன செய்ய முடியல, ஃபாலோ பண்ணி அதை நீதிமானாய் மாற முடியல, அதனால் வந்து ஒரு காரியத்தை அவனால் செய்ய முடியல, அதனால் அவங்க உடன்படிக்கை மீறி நடந்ததுனால ஆண்டவர் அவர்களை வெறுத்தார்கள், அவர்களை இளைப்பாறுதல் உள்ள பிரவேசிப்பதில்லை என்று அதனால்தான் சொன்னாருன்னு நம்ம படிச்சிருக்கிறோம், எபிரேயரில் படிச்சுட்டு வந்தோம். அதனால்தான் இயேசு கிறிஸ்துவை மனிதனாய் பிறக்க வைத்து அவரே அந்த உடன்படிக்கையை மீறாமல் நடந்து பரிசுத்தமாய் அதை கடைபிடித்து நடந்து அவர் பரிசுத்த பலியாக பழுதற்ற பலியாக அவர் என்ன செஞ்சார், தன்னையே பலியாக செலுத்தினதுனால அந்த உடன்படிக்கை நிறைவேறியது. ஒரு மனுஷனும் கடைபிடிக்க முடியாமல் நிறைவேற்ற முடியாமல் இருந்த உடன்படிக்கையை இயேசு கிறிஸ்து மனிதனாக வந்து அவர் அந்த உடன்படிக்கை கரெக்டாக செய்து முடித்து பழுதல்லாத பலியாக அவர் மாறின பிறகு அந்த உடன்படிக்கை நிறைவேறியது. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அதோடு முடிச்சுட்டு உலக மக்களுக்கு முழுவதும், யூத மக்களுக்கும் சரி, இஸ்ரேல் மக்களுக்கும் சரி, மற்ற புறஜாதி மக்களுக்கும் சரி, ஒரு புதிய உடன்படிக்கை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக கொடுக்குறார். என்னென்ன, ஒன்றை நேசிக்கிறது போல் பிறரை நேசி. அது எங்கே எழுது, இருதயத்தில் எழுதி வைகின்றார். எங்கே எழுது, இருதயத்தில் எழுதி வச்சு அந்த உடன்படிக்கையை நீர் செய்தனா அதுதான் கிருபையின் உடன்படிக்கைன்றார். அது கிருபையின் உடன்படிக்கை, அதை தான் சொல்கிறார். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த 12வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஏனெனில் நான் அவள் அநியாயத்தை கிருபையாய் மன்னித்து அவள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் நீ நினையாது இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இன்றைக்கி உலக மக்களுடைய எல்லாருடைய பாவங்களுக்காகவும் ஒத்து மொத்தத்துக்கு அவர் பலியாயிட்டார். ஆனால்தான் அவர் பிரதான ஆசாரியனாய் இன்றைக்கு பரலோகத்தில் நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அன்பாவிலே, அவரை யாரெல்லாம் விசுவாசித்து அவரை நம்பி என்னுடைய பாவத்துக்காக தான் இயேசாண்டவர் அடிக்கப்பட்டார், என்னுடைய மீறுதலுக்காக தான் அவர் வந்து சிலுவையில் அறையப்பட்டார், என்னுடைய என் மேலே வரக்கூடிய ஆக்கினை தீர்ப்பு தான் அவர் மேலே வந்தது என்று நாம் யாரெல்லாம் நம்பி அவரை விசுவாசித்து அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறோமோ அவருடைய உடன்படிக்கைக்கு நாம் ஆளாகிறோம். அந்த ஒரே ஒரு உடன்படிக்கை சொல்கிறாரு, ஒன்றை நேசிக்கிறது போல பிறர் நேசி. அவ்வளோதான், இந்த புதிய உடன்படிக்கை அது கிருபையின் உடன்படிக்கையாக இருக்கிறது. நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து நம்மளை கிருபையாக ஆண்டவர் என்ன செய்கிறாரு, மீண்டும் ஒரு விஷயம் நமக்கு ஒரு சான்ஸை கொடுக்குறாரு. இந்த ஒரே ஒரு கட்டளையை கீழ்ப்படிந்து நடக்கும், இந்த ஒரு கட்டளையை நீ கடைபிடித்து நடன்னு. அன்பாலே, இந்த கட்டளையை தான் கடைபிடிக்க முடியாதபடிக்கு இன்றைக்கு பிசாசு நம்மளை வஞ்சிக்கிறான். இன்றைக்கு இக்காலத்து கிறிஸ்தவர்களை வஞ்சித்து இந்த ஒரு கட்டளை கூட கீழ்ப்படியாதபடி இந்த அன்பற்ற தன்மையில் நம்மளை நடக்க வைக்கிறான் அன்பாலே. ஆனால்தான் இந்த புதிய ஏற்பாடை படியுங்கள், இந்த நிருபங்களை படியுங்கள் என்று நான் சொல்கிறேன். இந்த நிருபத்தை நம்ம படிக்க படிக்க அதனுடைய அறிவில் வளர வளர வளர ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் சொன்ன அத்தனை கருத்துக்களினுடைய சாராம்சத்தை இன்றைக்கி புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் சுவிசேஷத்தின் மூலமாகவும் நிருபங்களின் மூலமாகவும் நமக்கு கொடுத்துருக்கிறார். எளிமைப்படுத்தி, இந்த எளிமைப்படுத்தி கொடுத்ததுனால இது வந்து அது பிரமாணங்களாக இருக்கிறது, அது சட்டத்திட்டங்களாக இருக்குது, அதனுடைய அது அது அந்த காரியங்கள் எல்லாம் யாராலையும் நிறைவேற்ற முடியாத ஒரு காரியமாக இருக்குது. ஆனால் இது ஒன்றுமே இல்லை, சிம்பிளானது. ஒன்றை நேசிக்கிறத போல் நின்று நேசி, அவ்வளோதான். ஆண்டவர் தான் மத்தியில் 7 சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, அடுத்தவன் உனக்கு என்ன செய்யணும்னு நீ நினைக்கிறியோ அதை அடுத்தவனுக்கு செய், அதுவே எல்லா தீர்க்க தரிசனமும் எல்லா நியாயப்பிரமாணமும் அதில் அடங்கி போச்சுன்றார். அடுத்தவன் உனக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிற, அடுத்தவன் என்னை அன்பு செலுத்தணும், அடுத்தவன் என்னை வந்து மரியாதை செலுத்தணும், அடுத்தவன் என்னை வந்து அடுத்தவன் எனக்கு உண்மையாக இருக்கணும், இப்படி எல்லாம் நினைப்போம். பாருங்கள், மத்தேயு 7:12 படிங்க, மனுஷர்கள் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளையே நீங்கள் அவர்களுக்கு செய்யுங்கள், இதுவே நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசனங்களும். எல்லாமே அடக்கிட்டார். அப்போ உன்னை நேசிப்பது போல் பிறர் நேசி, அவ்வளோதான். அடுத்தவன் நேசிக்கணும்னு நீ நினைக்கிற, அடுத்தவன் உன்னை வந்து ஆனர் பண்ணணும்னு நினைக்கிற, அடுத்தவன் உன்னை திட்டக்கூடாது நினைக்கிற, அடுத்தவன் உன்னை மன்னிக்கணும்னு நினைக்கிற, அடுத்தவன் உனக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிற, இதே காரியத்தை அடுத்தவனுக்கு செய், வேறு ஒன்றுமே இல்லை. சிம்பிளாக சொல்லிட்டார். நடைமுறை வாழ்க்கையில் நடைமுறை உடன்படிக்கையை நம்ம கொடுத்துருக்கிறார், வேறு ஒன்றும் கிடையாது. நீ பழைய ஏற்பாட்டு உடன்படிக்கை மோசிய காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒத்தனும் ஒன்றும் செய்ய முடியாது. அதை வெட்டு, இதை வெட்டு, இதை தெளி, அந்த ரத்தத்தை தெளி, அங்கே போய் தெளி, இங்கே போய் தெளி, தகன பலி கூட அந்த பலி கூட இப்படியே தான் பேசுவார். எல்லாம் மண்டை காஞ்சி போயிடும். ஆனால் அது பிரதான ஆசாரியனால் உனக்கு கொடுக்கப்படுகிறது. ஆனால் இங்கே பார்த்து அழகாக சொல்கிறாரு, இன்றைக்கி என்ன சொல்கிறாரு, இந்த மகா பிரதான ஆசாரியன் ஆகிய இயேசு கிறிஸ்து தன்னை ஒரே பலியாக அவர் நம்மை தன்னை பலியாக கொடுத்ததுனால நமக்கு என்ன தேவையில்லை, இனிமை நமக்கு பலி செலுத்த தேவையில்லைன்னு சொல்கிறார். பலி செலுத்த இனிமை தேவையில்லை. இன்றைக்கி அவர் பலி ஆகிட்டார், நம்ம பாவங்களை கழுவிட்டார். அதை நீ விசுவாசித்தாலே போதும், மனசளவில் இருதய லெவலில் விசுவாசித்து அந்த அவர் கொடுத்த அந்த புதிய கட்டளையாக புதிய உடன்படிக்கையில் நாம் இணைத்து கொண்டோம் என்றால் நிச்சயமாக வரக்கூடிய ஆசீர்வாதத்துக்கு தடை இல்லாதபடிக்கு அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு ஆண்டரோடு கூட இருப்போம். அந்த புதிய உடன்படிக்கை அநேகருக்கு நம்ம சொல்லுவோம், புது உடன்படிக்கை கிறிஸ்துவலாக நம்ம வாழ நம்மை ஒப்பு கொடுப்போம். அன்பாவிலே இனிமேல் அந்த பழைய உடன்படிக்கையானது நம்மளால் செய்ய முடியாது, அது நம்மளை நீதிமானாய் மாற்றாது, அதில் ஒரு காரியமும் கிடையாது. அதனால தான் இங்கே கரெக்டாக சொல்கிறார், 13வது வசனத்தில் 8:13 சொல்கிறார், புது உடன்படிக்கை என்று அவர் சொல்லுகிறதுனாலே முந்தினவைகள் பழமையாக்கினார், பழமையானதும் நாள்பட்டதுமாய் இருக்கிறது, உருவழிந்து போகும் காலம் சமீபமாக இருக்கிறது என்று. நான் அதனால் நான் பழைய ஏற்பாட்டுக்கு நான் விரோதி கிடையாது, பழைய ஏற்பாட்டை எல்லாம் தூக்கி போடுங்கன்னு நான் சொல்ல வரல. அன்பானிலே பழைய ஏற்பாட்டை புதிய ஏற்பாட்டினுடைய கண்ணோட்டத்தில் பார்க்கணும். பழைய ஏற்பாட்டில் உள்ள சத்தியங்கள் புதிய ஏற்பாட்டினுடைய சத்தியத்தின்படியாக நாம் ஒப்பிட்டு அதன்படி கீழ்ப்படிந்து நடக்கணும். அதுதான் இன்றைக்கி ஆண்டவர் சொல்ல வர்றார். அந்த பழைய ஏற்பாடு வந்து நமக்கு நிழல், புதிய ஏற்பாடு என்பது நிஜம். அதனால்தான் பவுல் நிறைய நிருபத்தில் இந்த காரியத்தை குறிப்பிட்டு சொல்கிறார். அன்பானிலே அந்த புதிய உடன்படிக்கை பங்குதாரராய் நாம் மாறுவோம். புதிய உடன்படிக்கை ஆகிய உன்னை நேசிப்பது போல் பிறரை நேசி என்ற அந்த சத்தியத்துக்கு நாம் கீழ்ப்படிந்து நடந்து ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்வோம். ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே இந்த புதிய உடன்படிக்கை குறித்து இன்னும் அதிகமாக நாங்கள் தியானித்து அதன்படி செய்ய உதவி செய்யும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தான் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென். காட் பிளஸ் யூ.

0: தேங்க் யூ லார்ட். ஆமென்.
1: இன்னொரு பாடலை கூட நாம் சேர்ந்து பாடுவோம். ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் அவர் நம்மேல் கண்ணோக்கமாய் இருக்கிறார் என்று நாம் இந்த பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை தொடர்ந்து மகிமைப்படுத்துவோம். எங்களோடு இணைந்து நீங்களும் பாடுங்கள். தேவ நாமம்

நாம் ஆராதிக்கிற தேவன் இல்லாதவைகளை இருப்பதை போல மாற்றுகிற தேவன். அந்த ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா.

நம்ம எல்லாரும் இணைந்து கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஏத்தரி மனமுடைய தேவன் ஆராதனைக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர். இந்நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற இந்த இடத்திலும் நான் வந்து என் ஜனங்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறாரே. ஒருமித்து அவருடைய நாமத்தை துதிக்கும் பொழுது, மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்யும் பொழுது அந்த இடத்தில் அவருடைய பிரசன்னத்தை விளங்கப்படுகிறார். நீங்கள் உங்கள் சொந்த முயற்சியினால், சொந்த பக்தியினால், சொந்த பலத்தினால் சாதிக்க முடியாதவைகளை தேவ பிரசன்னம் உங்களுக்காக சாதித்து கொடுக்கும். நீங்க பிரசன்னத்தை வாஞ்சித்து பாருங்க. ஆராதிக்கும் போது அவருடைய பிரசன்னத்தை அனுபவித்து பாருங்க. எவ்வளவு பெரிய தடைகள் இருந்தாலும், எவ்வளவு பெரிய பர்வதங்கள் இருந்தாலும், அவைகள் எல்லாம் மெழுகு போல உருகி போகும். தடைகள் எல்லாம் நீக்கப்படும். இந்த நாளிலே கர்த்தர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தேவன் கொடுக்க விரும்புகிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து அவருடைய பிரசன்னத்தை வாஞ்சித்து அற்புதங்களை காண்பதற்கு தேவன்

விட்டு விலகாதவர், நம்மை கைவிடாதவர், இம்மற்று நடத்தினவர், புதிய நாளை தந்தவர், புதிய ஆசீர்வாதங்களுக்குள் நம்மை கொண்டு சென்றவர். ஹல்லேலூயா, அற்புதமாய் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் கரம் உம்முடைய பிள்ளைகளோடு இருப்பதால் உங்கள் நாம மகிமைப்பட ஜெபிக்கிறோம், தாழ்த்தீர்ப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதா. ஆமென்.

0: சிந்திப்போம் செயல்படுவோம்.
1: சுதாகரும் நிர்மலாவும் தங்கள் 8 வயது மகனை பள்ளியில் விட்டுவிட்டு வேலைக்கு சென்று விடுவார்கள். மாலையில் சுதாகர் வேலை முடிந்தவுடன் நிர்மலா வேலை செய்யும் இடத்தில் போய் அவளை தன்னுடைய காரில் ஏற்றிக்கொண்டு வீட்டிற்கு வரும் வழியில்தான் சிறுவன் காந்தியை ஏற்றிக்கொண்டு வீட்டிற்கு வருவார்கள். ஒவ்வொரு நாளும் அவர்கள் காரில் மாலை வீடு திரும்பும் பொழுது தங்கள் தங்கள் அலுவலகத்தில் நடந்த பல காரியங்களை குறித்து பிரச்சனைகளை குறித்து பகிர்ந்து கொள்வார்கள். சில வேளைகளில் அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் சொல்லும் ஆலோசனைகள் நீண்ட நேரம் கடந்து செல்லும். அவர்கள் வீட்டிற்கு சென்று சாப்பிட உட்கார்ந்தாலும் அவர்களுடைய கதைகளே தொடர்ந்து செல்லும். ஒரு நாள் மாலையில் மூவரும் வீட்டிற்கு வந்த பின்னரும் அவர்கள் நிர்மலாவின் அலுவலகத்தில் நடந்த ஒரு பிரச்சனைக்கான தீர்வை குறித்து காரசாரமாக பேசிக் கொண்டிருந்தார்கள். அது ஒரு சிறிய சாப்பாட்டு மேஜைதான். 8 வயது பையன் காந்தியும் அவர்களோடுதான் உட்கார்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தான். திடீரென்று சிறுவன் தன்னுடைய மெல்லிய குரலில், எனக்கு இன்றைக்கு என்ன நடந்தது என்று யாருக்காவது தெரிய வேண்டுமா என்று தன்னுடைய மழலை வாயை திறந்தான். தாயும் தகப்பனும் ஒன்றும் பேச முடியாமல் ஒருவரை ஒருவர் பார்த்து வெட்கப்பட்டு கொண்டார்கள். பின்னர் சற்று சமாளித்துக் கொண்டு நிர்மலா தான், மகனே, உனக்கு பள்ளியில் என்ன ஆனது என்று கேட்டாள். அதற்கு மகன், எனக்கு ஒன்றும் ஆகவில்லை. இன்று எல்லாமே எனக்கு நன்றாகவே இருந்தது. நான் கஷ்டப்படும்படி எனக்கு எதுவும் நடக்கவில்லை. எனவே எனக்கும் பேச வேறு ஒன்றும் இல்லை என்று நினைக்கிறேன் என்று கூறினான். உடனே தாய், இல்லை மகனே, உங்கள் பள்ளிக்கூடத்தில் எல்லாம் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லு என்றாள். என்றாலும் சிறுவனுக்கு அதற்கு மேல் எதுவும் கூற முடியவில்லை. இன்று நம் குடும்பங்களிலும் இவ்வாறுதான் பல நேரங்களில் பிள்ளைகளின் மெல்லிய குரலை நாம் கவனிக்காமல் பெரியவர்களின் பிரச்சனைகளை குறித்து தான் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். பிள்ளை பள்ளிக்கு சென்று வந்தது என்றால், இன்று பள்ளியில் என்னென்ன நடந்தது, நண்பர்கள் எல்லோரும் வந்தார்களா, நன்றாக விளையாடினீர்களா, என்ன படித்தீர்கள் என்றெல்லாம் கேட்பதற்கு பெற்றோர் நேரம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுபோல பல நேரங்களில் கடவுள் நம்மளோடு பேசும் மெல்லிய குரல்களையும் நாம் கவனிக்க தவறிவிட வாய்ப்பு இருக்கிறது. எப்பொழுதும் முடிந்த காரியங்களை குறித்து நாம் பேசி பேசி நேரத்தை வீணாக்காமல் சற்று அமைதி நேரங்களை கடைபிடித்து கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று கடவுளிடம் கேட்கும் பொழுது மட்டுமே அவர் சொல்லும் காரியங்களை நாம் கவனித்து கேட்க முடியும். அவன் அவன் தனக்கானவைகளை அல்ல, பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக என்றுதான் பரிசுத்த வேதமும் நமக்கு ஆலோசனை தருகிறது. மெல்லிய குரலை கவனிக்க நாமும் கற்றுக்கொள்வோமா?

0: வணக்கம் நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது அனுதின தியான வேளை.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாள் தியானத்தின் தலைப்பு தியாக தீபம், பர்னிங் ஃபார் ஷைனிங். வாசிக்க வேண்டிய வேத பகுதி 2 கொரிந்தியர் 6:10. தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு உடன் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்கிறோம். அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணி நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லியிருக்கிறாரே. இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடரல் உண்டாக்காமல் எவ்விதத்தினாலேயும் எங்களை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணுகிறோம். மிகுந்த பொறுமையிலும் உபத்திரவங்களிலும் நெருக்கங்களிலும் இடுக்கண்களிலும் அடிகளிலும் காவல்களிலும் கலகங்களிலும் பிரயாசங்களிலும் கண்விழிப்புகளிலும் உபவாசங்களிலும் கற்பிலும் அறிவிலும் நீடிய சாந்தத்திலும் தயவிலும் பரிசுத்த ஆவியிலும் மாயமற்ற அன்பிலும் சத்திய வசனத்திலும் திவ்ய பலத்திலும் நீதியாகிய வலது இடது பக்கத்து ஆயுதங்களை தரித்திருக்கிறதிலும் கனத்திலும் கனவீனத்திலும் துர்க்கீர்த்தியிலும் நற்கீர்த்தியிலும் எத்தர் எண்ணப்பட்டாலும் நிஜஸ்தராகவும் அறியப்படாதவர்கள் எண்ணப்பட்டாலும் நன்றாய் அறியப்பட்டவர்களாகவும் சாகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் உயிரோடு இருக்கிறவர்களாகவும் தண்டிக்கப்படுகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் கொல்லப்படாதவர்களாகவும் துக்கப்படுகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாகவும் தரித்திரர் எண்ணப்பட்டாலும் அநேகரை செல்வந்தராக்குறவர்களாகவும் ஒன்றுமில்லாதவர்கள் எண்ணப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாகவும் எங்களை விளங்க பண்ணுகிறோம். இன்றைய மனன வசனம் யோவான் 3:30. நான் சிறுகனும் அவர் பெருகனும். He must increase, but I must decrease. எரிந்து பிரகாசிக்கும் விளக்காய் விளங்கிய யோவானை போல் இருக்கவே நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். மின்சக்தியால் ஒளிரும் கொத்து விளக்காய் அல்ல, நாட் லைக் பல்ப்ஸ், ஆனால் எண்ணெயில் எரிந்து ஒளிவிடும் குத்து விளக்காய் மிளரவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். லைக் கேண்டில்ஸ், தன்னையே உருக்கி பிறருக்கு ஒளி தரும் மெழுகுவர்த்தியாய் தியாக தீபமாய் சுடர்விட நாம் ஆயத்தமா? எரியாமல் பிரகாசிப்பது எப்படி? யோவான் ஸ்நானகன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். ஹட்சன் டெய்லர் 18th century வாழ்ந்த சீன நாட்டு மிஷினரி இவ்வளவு அழகாக சொன்னார், எரிவதற்கான திரிகளை இறைவன் தேடி அலைகின்றார், எண்ணெயும் நெருப்பும் இலவசம். God is looking for some wicks to burn. Oil and fire are free. சிலுவை சுமப்பதும் சுயத்திற்கு சாவதும் ஏதோ ஓரிரு நாளின் அனுபவம் அல்ல, அது ஒரு தொடர்கதை. நான் அல்ல, கிறிஸ்துவே என்ற பவுலின் சுயவெறுப்பின் சாட்சியை 2 கொரிந்தியர் 6:9-10 நான் இப்பொழுது வாசிக்க கேட்டோம். அறிமுகம் இல்லாதோர் என தோன்றினாலும் எல்லாரும் எங்களை அறிவர். செத்து கொண்டிருப்பவர்கள் என தோன்றினாலும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எதுவும் இல்லாதவர் என தோன்றினாலும் நாங்கள் எல்லாவற்றையும் பெற்றிருக்கிறோம். என்னே சாட்சி! டிஎல் மூடி இவ்விதமாக ஒரு சாட்சி கொடுத்தார். நான் சந்தித்த வேறு எவரையும் விட டிஎல் மூடியாகிய என்னோடு தான் எனக்கு அதிக பிரச்சனை என்று சொன்னார். ஐ ஹவ் மோர் ப்ராப்ளம் வித் மை செல்ஃப், ஐ ஹவ் மோர் ப்ராப்ளம் வித் டிஎல் மூடி தேன் எனி ஒன் எல்ஸ். தட் வாஸ் த டெஸ்டிமனி ஆஃப் டிஎல் மூடி. சுயத்திற்கு மறுப்பு தெரிவித்து சிலுவை சுமக்கும் தியாக வீரரே இன்றைய தேவை. இயேசுவை உண்மையாகவே பின்பற்றினால் கேலிக்கும் நிந்தனைக்கும் சாவுக்கும் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். விசுவாசி என்று ஆரம்பித்த நொடி முதலே உயிரை பணயம் வைத்தாக வேண்டும். வாசிக்கிறேன் எபிரேயர் 13:12-13. இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும் வழியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்திற்கு புறம்பே அவரிடத்திற்கு புறப்பட்டு போக கடவோம். திருவசனத்தை குறித்து வெட்கமின்றி பேசுவதற்கு நமது சுயம் வெறுக்கப்படுதல் வேண்டும். எனவேதான் இயேசு கிறிஸ்து லூக்கா 9:26 இவ்விதமாய் தெளிவாய் சொன்னார், என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுகிறானோ அவனை குறித்தும் மனுமகன் தம்முடைய மகிமையோடும் பிதாவின் மகிமையோடும் பரிசுத்த தூதர்களின் மகிமையோடும் வரும்போது வெட்கப்படுவார் என்று சொன்னார். துன்புறுத்தலை தவிர்த்து விடுவதால் நமது உடலை ஒருவேளை நாம் காத்து கொண்டாலும் நித்திய பலனை இழந்து விடுவோம். தன் ஜீவனை காக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான் என்றார் இயேசு கிறிஸ்து. கிறிஸ்துவுக்காக சாட்சி பகர விரும்பியவர்கள் தங்களது சொந்தம், பந்தம், பாசம் இவைகளுக்கு மறுப்பு சொல்லாதிருந்திருப்பார்களானால் உலகம் இன்று எத்தனையோ மிஷினரிகளை இழந்து நிற்கும். நற்செய்தி பரவ நாம் எத்தனை தியாகம் செய்கிறோமோ அந்த அளவிற்குத்தான் நான் நம் நற்செய்தியை நேசிக்கிறோமாம். தியாகம் என்று சொல்லை அகற்றிவிட்டால் திருச்சபை வரலாற்றின், ஏன் உலக வரலாற்றின் அநேக பக்கங்கள் வெறுமையாகவே இருக்கும். தஞ்சை பிளேக் மேல்நிலைப் பள்ளி மற்றும் பல நிறுவனங்களை நிறுவிய தந்தை பிளேக் அவர்கள் மேல்நாட்டிலிருந்து பாரதம் வரும்பொழுது பிரிவுக்கு அடையாளமாக தனது துணைவியாருக்கு ஒரு கத்திரிக்கோலை அவர்கள் பரிசளித்தார்களாம். இருண்ட கண்டத்தில் இறந்து போன தன் துணைவிக்கு உதவியின்றி தானே சமாதி கட்டிய டேவிட் லிவிங்ஸ்டன், அப்படியே நமது தாயகத்தின் வங்க நகரில் மரணமடைந்த தன் மனைவிக்கு தானே சவச்சடங்குகள் செய்த வில்லியம் கேரி, இவர்களை போன்ற தியாக தீபங்கள் இன்னும் அணையவில்லை. எனவேதான் சகோதரி சாராள் நவரோஜி அழகாக ஒரு பாடல் பாடினார்கள்,

பாடுவோம், அடிக்கடி நாம் பாடுவோம். ஓய்வு நாள் பள்ளிக்கூடங்களிலே பாடுவோம், அநேக எழுப்புதல் கூட்டங்களிலே பாடுவோம். அந்த பாடலை எப்பொழுதும் நம்முடைய நினைவிலே நாம் வைத்துக் கொள்வோம். கிவ் மீ ஆயில் இன் மை லேம்ப், கீப் மீ பர்னிங். கிவ் மீ ஆயில் இன் மை லேம்ப், ஐ ப்ரே. கிவ் மீ ஆயில் இன் மை லேம்ப், கீப் மீ பர்னிங். கீப் மீ பர்னிங் டில் த பிரேக் ஆஃப் டே. நான் சிறுகணும், அவர் பெருகணும். He must increase, I must decrease. மகாபெரிய தேவனே, எங்களுக்கு முன்னால் நீர் நிறுத்திய தியாக தீபங்களுக்காக, தியாக சுடர்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். கர்த்தாவே, அவர்கள் முன்னால் நாங்கள் நிற்கும் பொழுது ஒன்றுமில்லாதவர்கள் போன்ற ஒரு உணர்வு எங்களுக்கு வருகிறது. அது நியாயம்தான். ஆனாலும் எங்களால் எதுவும் முடியாது என்று சொல்லி, அதை ஒரு சாக்கு போக்காக சொல்லி நாங்கள் பின்னடைந்து விடாதபடி, கர்த்தாவே, நீர் எங்களை வைத்திருக்கிற இடத்திலே ஒரு மெழுகுவர்த்தியாய் நாங்கள் எரிந்து கரைந்து பிரகாசிக்க நீர் எங்களுக்கு உதவிதார். கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையினுடைய கோட்பாடே நான் சிறுகணும், அவர் பெருகணும். நான் அல்ல, கிறிஸ்துவே என்பதே எங்களுடைய சொப்பனத்திலும் எங்களுக்கு வருகிற முழக்கமாயிருக்கட்டும். கர்த்தாவே, ஒரு டேவிட் லிவிங்ஸ்டனுக்காக, ஒரு பிளேக் ஐயருக்காக, ஒரு வில்லியம் கேரிக்காக, ஒரு ஐடாஸ் கடருக்காக, ஒரு மேரி ஸ்லெசருக்காக, கர்த்தாவே, நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். இந்த தியாக செம்மல்கள், இந்த தியாக தீபங்கள், இந்த தியாக சுடர்களின் வரிசையிலே நாங்கள் எங்களையும் அடையாளப்படுத்திக் கொள்ள விரும்புகிறோம். எங்கள் ஜீவனை வெறுக்க, அந்த அளவிற்கு உம்முடைய சுவிசேஷத்தை நாங்கள் நேசிக்க நீர் எங்களுக்கு உதவிதாரும். நிந்தையையும் அவமானத்தையும் பரிகாசத்தையும் பொருட்படுத்தாது, கொசுக்கடி என்று அவைகளை நாங்கள் தட்டி விட்டு விட்டு முன்னேறி செல்ல, கர்த்தாவே, நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஒரு படைவீரராய் மாற்ற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரங்களிலே எங்களை அர்ப்பணிக்கிறோம், எடுத்து பயன்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.

கிறிஸ்துவல் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை யாக்கோபின் புஸ்தகம் 5:18. மறுபடியும் ஜெபம் பண்ணினான், அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. என கண்பார்ந்தவர்களே, இன்றைக்கு தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு காரியத்தை செய்ய போகிறார். நீங்கள் நீண்ட நாட்களாய் மறுபடியும் ஜெபத்திலே கேட்டு ஜெபித்து கொண்டிருக்கிற காரியத்தில் ஒரு அற்புதத்தை செய்ய விரும்புகிறார். உங்கள் ஜெபத்திற்கு இன்றைக்கு வானமும் பூமியும் திறக்கப்படும்படி உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். இதுவரையில் நீங்கள் வெகு நாட்களாய் முயற்சி செய்தவைகள், வர முடியாது இருந்தவைகள், மனிதனால் கடினப்படுத்தப்பட்ட காரியங்கள், சூழ்நிலைகள், சத்துரு அடைத்து போட்ட வாசல்கள் யாவற்றையும் இன்றைக்கு தேவன் உங்களுக்காய் திறக்கப் போகிறார். இப்படிப்பட்ட வானத்தின் பூமியின் ஆசீர்வாதங்களை உங்களுக்கு அருளும்படிக்கு தேவன் உங்களோடு ஒரு சிநேகிதனைப் போல உறவாடுகிறவராய் உங்களுக்காய் அவற்றை பெற்றுத்தரப் போகிறார். யாக்கோபின் புஸ்தகம் 2:23 ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் என்று எண்ணப்பட்டான் என்று உள்ளது. இன்றைக்கும் உங்களோடு இயேசு ஒரு சிநேகிதனைப் போல உறவாட வர இருக்கிறார். அடுத்ததாக உங்களை கர்த்தர் தம்முடைய திட்டங்களோடு இணைத்து உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். நீங்கள் தேவ திட்டத்திற்குள் இணைக்கப்பட போகிறீர்கள். யாக்கோபின் புஸ்தகம் 2:25 அந்தப்படி ராகாப் தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பிவிட்டாள் என்று உள்ளது. ராகாப் தன் கிரியையினால் தேவ திட்டத்தோடு இணைக்கப்பட்டு இன்று வரை அவள் பெயர் பேசப்பட்டு வருகிறது. அடுத்ததாக இன்றைக்கு நீங்கள் கர்த்தரின் செயல்களை அறியும்படிக்கு உங்களின் மனக்கண்களை திறக்கப்படுகிற ஒரு நாளாய் இருக்க போகிறது. உங்களுக்காய் கர்த்தர் வைத்திருக்கிறதை நீங்கள் காணுகிற நாள். யாக்கோபின் புஸ்தகம் 5:11 யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள் என்று உள்ளது. கர்த்தரின் செயல் யோபுவின் வாழ்க்கையில் இழைந்தவைகளை இரட்டிப்பாக கொண்டு வந்தது. யோபுவின் புஸ்தகம் 42:12 கர்த்தர் யோபுவின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார் என்று உள்ளது போல நீங்களும் இன்றைக்கு கர்த்தரின் செயலை காணப்போகிறீர்கள். இப்படியாக இன்றைக்கு நீங்கள் மறுபடியும் ஜெபித்து கேட்டவற்றில் தேவனோடு சிநேகிதனாய் உறவு கொண்டும் செயல்களை அறிந்தும் தேவ திட்டங்களோடு இணைந்தும் உங்களுக்கானவைகளை பெற்றுக்கொள்கிற ஒரு நாளாய் இந்த நாளை கர்த்தர் என்று ஆசீர்வதிக்கிறார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தேவ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் ஜி ஃபேன் எஃப்எம் இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6:13 அவரே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார், அவர் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து ஆளுகை செய்வார், தம்முடைய சிங்காசனத்தின் மேல் ஆசாரியராயும் இருப்பார், இவ்விரண்டின் நடுவாக சமாதானத்தின் ஆலோசனை விளங்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்ததான தீர்க்க தரிசன வார்த்தை இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவரை ராஜாவாகவும் ஆளுகை செய்கிற ராஜாவாகவும் ஆசாரியராகவும் காண்பிக்கிறதை பார்க்க முடிகிறது. இவ் இரண்டின் நடுவாக சமாதானம் விளங்குமாம். இந்த நாளில் என்னை கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, நாம் தங்கியிருக்கிற வீடானாலும் சரி, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையானாலும் சரி, அவருடைய ஆளுகைக்கு உட்பட்டிருக்கும் போது அவருடைய சமாதானம் அங்கே விளங்கும். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்த போது தூதர்கள் என்ன சொல்லி பாடினார்கள் தெரியுமா? உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம். ஏன் பூமியிலே சமாதானம்? ஏனென்றால் அந்த சமாதான காரணர், சமாதான கர்த்தர், சமாதான பிரபு, சமாதானத்தின் தேவன் இந்த பூமியிலே பிறந்ததுனால. இயேசு கிறிஸ்து எங்கெல்லாம் நிற்கிறாரோ அந்த இடத்திலெல்லாம் இருக்கிறவர்களுக்கு சமாதானம் கூறுகிறதை வேதம் நமக்கு காண்பிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில, நம் குடும்பத்தில் அவர் ஆளுகை செய்யும்படி துதியினாலே அவருக்கு ஒரு சிங்காசனத்தை ஏற்படுத்தி அவர் நம்முடைய வாழ்க்கையில் வந்து அமரும் போது அங்கே நமக்கான சமாதானம் இங்கே கொடுக்கப்படுகிறது மாத்திரமல்ல, அது நதி போல பாயும்படிக்கு தேவன் கிருபை செய்கிறார். அவர் ராஜாவாக ஆளுகை செய்கிறார், ஆசாரியராயும் இருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலே பலிகளை கொண்டு போய் என்ன செய்வார்கள்? ஆசாரியர் இடத்துல கொடுப்பார்கள், ஆசாரியர் அதை கர்த்தருக்கு முன்பாய் பலி செலுத்துவார்கள். நமக்காய் கொடுக்கப்பட்ட பிரதான ஆசாரியர் நம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, எபேசியர் 3:20-21 நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். அப்படியென்றால் நம்முடைய ஸ்தோத்திரங்கள், நம்முடைய ஆராதனைகள், நம்முடைய துதி ஸ்தோத்திரங்கள், கனம், நாம் செலுத்துகிற மகிமை, வல்லமை, இது அனைத்தும் பிதாவாகிய தேவனுக்கு போய் சேர வேண்டுமானால் ஒரே வழிதான் இருக்கிறது, நம்முடைய பிரதான ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் மாத்திரமே. வேற என்ன சொன்னாலும் அந்த மகிமை பிதாவுக்கு போய் சேராது. இயேசுவுக்கு அந்த மகிமையை கொடுக்கும்போது, இயேசுவுக்கு அந்த கனத்தை கொடுக்கும்போது, இயேசுவுக்கு அந்த ஸ்தோத்திரங்களை, இயேசுவுக்கு அந்த துதியை சொல்லும்போது மாத்திரமே அது பரலோக பிதாவின் இடத்துல போய் சேருகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை ஆளுகிறவராகவும் நம்முடைய ஆராதனைக்குரியவராகவும் இயேசு கிறிஸ்து காணப்படும் போது நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய சமாதானம் விளங்கும், அவருடைய சமாதானம் தங்கும். என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, நம் குடும்பத்திலே கிறிஸ்து ஆளட்டும், அவருக்குரிய ஆராதனை எழும்பட்டும், கர்த்தருடைய சமாதானம் உங்க வாழ்க்கையில உங்க குடும்பங்களிலே தங்குவதாக. ஜெபிக்கலாம். எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, எங்களை ஆளுகிறவரும் எங்கள் ஆராதனைக்குரியவரும் ஆகிய எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய சமாதானம் விளங்கும்படி உங்க ஆளுகைக்குட்பட்டு உமக்குரிய ஆராதனை ஏறெடுக்க எங்களுக்கு கிருபை செய்திருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம்.
2: வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். கொலோசியர் 3:17. இரண்டாம் உலக மகா யுத்தம் முடிவடைய போகும் சமயத்தில் ஜப்பானுக்கு எதிராக அமெரிக்க ஐக்கிய நாடு பயன்படுத்திய அணுகுண்டுகளை தயாரித்ததில் முக்கிய பங்காற்றியவர் ராபர்ட் ஓபன்ஹைமர் என்பவர். அவருக்கு இருந்த அறிவியல் ஆர்வத்தால் தனது 18 வயதில் ஹார்வர்ட் யுனிவர்சிட்டிக்கு சென்று அவர் காமா ரேஸ் மற்றும் சப்அட்டாமிக் பார்ட்டிகிள்ஸ் பற்றி தீவிர ஆராய்ச்சி செய்தார். 1943 இவர் 4,500 பேரை வழி நடத்தினார். இவர்களுடைய முதல் நோக்கமே அணுகுண்டு கண்டுபிடிப்புதான். 2 கழித்து $2 பில்லியன் பணம் செலவு செய்து ஒரு வழியாக அணுகுண்டு தயாரிக்கப்பட்டது. அது மிகவும் வெற்றிகரமாக செயல்பட்டது. ராபர்ட் ஓபன்ஹைமர் அது ஏற்படுத்திய விளைவுகளை பார்த்ததும் மிகவும் மனவேதனைப்பட்டார். ஜப்பானின் இரு பெரும் நகரங்கள் அழிந்து போயின. கண்ட இடமெல்லாம் மனித எலும்புகள் நிறைந்து காணப்பட்டன. அணுகுண்டு வெடித்த போது நெருப்பு பந்து போல அது எரிந்ததையும் காளான் போன்ற வடிவில் புகை எழும்பியதையும் பார்த்து நானே மரணமானேன் என்று மிகவும் வேதனைப்பட்டார். பின்பு தன்னுடைய வேலையை ராஜினாமா செய்துவிட்டு தன்னால் ஏற்பட்ட பாதிப்பை சரி செய்யும் முயற்சியில் ஈடுபட்டார். அணு ஆயுதங்களை யாரும் மீண்டும் பயன்படுத்த முடியாதபடி தடை செய்ய வேண்டும் என்று நினைத்தார். ஆனால் முடியவில்லை. முன்பு ஒரு நாள் தன்னுடைய வாழ்வின் லட்சியமாய் காணப்பட்டது இன்று அவருக்கு வெறுப்பாக மாறி போனது. ஒரு காலத்தில் வாழ்வின் உன்னத லட்சியமாக இருந்தது இன்று வேதனையை தரும் விஷயமாக மாறிப்போனது. ஆம் பிரியமானவர்களே, நாம் செய்யும் செயல்களால் பிறர் நன்மை அடைவார்களா? என்னுடைய செயல் யாருக்கேனும் ஆபத்தை ஏற்படுத்துமா என்று நாம் முதலில் தீர யோசிக்க வேண்டும். யூதாஸ் காரியோத்து இயேசு கிறிஸ்துவோடு கூடவே இருந்தவன். ஆனால் எப்படியாயினும் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதுதான் அவனுடைய வாழ்வின் முக்கிய நோக்கமாக இருந்தது. அதற்காக என்ன வேண்டுமானாலும் செய்ய அவன் துணிந்தான். பிரதான ஆசாரியர் மற்றும் ஜனத்தின் மூப்பர் ஆகியோருடன் யூதாஸ் காரியோத்து ஆலோசித்தான். நான் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தால் எனக்கு என்ன கொடுப்பீர்கள் என்றான். அவர்கள் அவனுக்கு 30 வெள்ளிக்காசை கொடுக்க ஒப்புக்கொண்டார்கள். பேசி முடித்தபடி யூதாஸ் 30 வெள்ளிக்காசை பெற்றான். தான் காட்டி கொடுத்ததால் இயேசு மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதைக் கண்டு மனஸ்தாபப்பட்டு அந்த 30 வெள்ளிக்காசையும் பிரதான ஆசாரியர்களிடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் திரும்ப கொண்டு வந்து, குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றான். ஆனாலும் அவன் மனஸ்தாபப்பட்டதினால் பிரயோஜனமில்லாமல் போனது. எனவே அவன் அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்திலே எரிந்துவிட்டு நான்று கொண்டு செத்துப்போனான். ஆம் பிரியமானவர்களே, காலம் கடந்து மனஸ்தாபப்படுவதினால் எந்த பிரயோஜனமும் இல்லை. நம்முடைய நடக்கைகளால் பிறருக்கு பாதிப்பு இருக்குமா என்று நாம் முதலில் யோசிக்க வேண்டும். நம்முடைய செய்கையின் முடிவு நமக்கு சமாதானத்தையும் பிறருக்கு ஆசீர்வாதத்தையும் கொண்டு வர வேண்டும். ஆகவே எந்த செயலையும் செய்ய ஆரம்பிக்கும் முன்பு தீர யோசிப்போம், பிறருக்கு ஆசீர்வாதமாய் மாறுவோம்.

0: நீதிமொழிகள் புத்தகத்திலிருந்து ஊழியர் கேப்ரியல் தோமஸ் ராஜ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: நீதிமொழிகள் 6 முதல் 5 வசனங்களை வாசிக்கலாம்.
2: Proverbs chapter 6 first 5 verses.
1: நீதிமொழிகள் 6 முதல் 5 வசனங்கள்.
2: Proverbs 6 first 5 verses.
1: என் மகனே, நீ உன் சிநேகிதனுக்காக பிணைக்கப்பட்டு அந்நியனுக்கு கை அடித்து கொடுத்தாயானால் நீ உன் வாய்மொழிகளால் சிக்குண்டாய், உன் வாயின் வார்த்தைகளால் பிடிபட்டாய். இப்பொழுது என் மகனே, உன் சிநேகிதனுடைய கையில் நீ அகப்பட்டு கொண்டபடியால் நீ உன்னை தப்புவித்து கொள்ள ஒன்று செய். உன் கண்ணுக்கு நித்திரையும் உன் கண்ணிமைக்கு தூக்கமும் வரவிடாமல் உன் சிநேகிதனிடத்தில் போய் உன்னை தாழ்த்தி அவனை வருந்தி கேட்டுக்கொள். வெளிமான் வேட்டைக்காரன் கைக்கும் குருவி வேடன் கைக்கும் தப்புவது போல நீ உன்னை தப்புவித்துக்கொள்.
2: My son, if you become surety for your friend, if you have shaken hands in pledge for a stranger, you are snared by the words of your mouth. You are taken by the words of your mouth. So do this, my son, and deliver yourself. For you have come into the hand of your friend. Go and humble yourself. Plead with your friend. Give no sleep to your eyes, nor slumber to your eyelids. Deliver yourself like a gazelle from the hand of the hunter, and like a bird from the hand of the fowler.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: இன்றைக்கு நான் பேசப்போகும் செய்தியின் தலைப்பை நியூ கிங் ஜேம்ஸ் வேர்ஷனில் வந்து இந்த 5 வசனங்களுக்கு அவங்க கொடுத்திருக்கிற உபத்தலைப்பையே நான் பயன்படுத்த போகிறேன்.
2: Today the title of my devotion, I'm going to use the same title that they've given in the New King James Version title.
1: அந்த 5 வசனங்களுக்கு ஒரு சப்டைட்டில் கொடுத்துருக்காங்க, அதையே நான் பயன்படுத்துகிறேன்.
2: They have given a subtitle for this first 5 verses. I'm going to use the same subtitle here.
1: கொடுத்துருக்கிற சப்டைட்டில் என்னன்னு கேட்டிங்கன்னா, Dangerous Promises. ஆபத்தான வாக்குறுதிகள். Dangerous Promises. ஆபத்தான வாக்குறுதிகள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: இந்த நீதிமொழிகள் புஸ்தகத்தில் சில தலைப்புகள் வந்து அல்லது சில சப்ஜெக்ட்ஸ் ரொம்ப ப்ரிவேலண்ட்டாக இருக்கிறது நீங்கள் பார்க்கலாம்.
2: You can see there are certain subjects in the book of Proverbs which are really prevalent.
1: ஒன்று ரொம்ப முக்கியமானது, ஞானத்தை பற்றி அது ரொம்ப பேசும்.
2: One important thing is that it speaks about wisdom.
1: ஞானம், புத்தி, அறிவு, ஆலோசனை, போதனை, விவேகம், இந்த மாதிரி பல வார்த்தைகள் அதில் சுற்றி வரும்.
2: So it comes around wisdom, knowledge, understanding, counsel, prudence and words like that.
1: அதே போல உறவுகளை பத்தி ரொம்ப பேசும்.
2: And next it also speaks about relationships.
1: தகப்பன் தாயிட்ட எப்படி இருக்கணும்?
2: How you are supposed to behave with your father and mother.
1: கணவன் மனைவி எப்படி இருக்கணும்?
2: How a husband and wife should be.
1: நண்பர்கள் எப்படி இருக்கணும்?
2: How friends should be.
1: சகோதரன் சகோதரி.
2: How the sibling should be.
1: விசேஷமா உங்களுடைய ஒழுக்க ரீதியான உறவுகள்.
2: And especially your moral relationships.
1: அதுபோல நீதிமொழிகள்ல வேலை, வியாபாரம், இதை பத்தி எல்லாம் கூட நிறைய ஞான போதனைகள் இருக்கும்.
2: And also we have more counsel and preaching about this work and business.
1: அதே வேளையில நீதிமொழிகள்ல ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் வந்து நாம ரொம்ப நிதானித்து வாசிக்க வேண்டிய ஒரு காரியம், நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹவு டு ஹேண்டில் மணி, ஹவு டு ஹேண்டில் ஃபினான்சஸ். நம்முடைய பணத்தை, செல்வத்தை, அந்த பகுதி பொருளாதாரம் அப்படின்ற பகுதியை எவ்விதமாக கையாளுறது அப்படின்றத பற்றி அநேக நீதி போதனைகள், நியாயமான ஞான போதனைகள் வந்து இந்த நீதிமொழிகள் புத்தகம் முழுவதும் நீங்க வாசிக்கலாம்.
2: You can read more wise teachings about how to handle finances in this book of Proverbs more.
1: அதாவது நம்ம வந்து நிறைய பேர் வந்து இந்த ஃபினான்ஷியல் சர்க்கிள்ஸ்ல வந்து எப்படி நம்ம கையாளணும் நமக்கு தெரியல.
2: Today many people are not aware how to handle financial circle.
1: நம்ம நிறைய பேர் finances ல வந்து major பண்ணல. We don't know. நமக்கு உண்மையாவே தெரியல.
2: We have not done a major in our finances.
1: இதற்காக நம்ம விசேஷமா எங்கேயும் பாடம் எடுக்கல, இங்க நம்ம விசேஷமா படிக்கல.
2: We have not taken any subject anywhere or we have not learnt it somewhere.
1: நம்ம வந்து அநேகர் வந்து வேலை வந்ததுக்கு அப்புறமா கையில பணம் வந்ததுக்கு அப்புறமா தான் எப்படி செலவழிக்கணும் அப்படின்றத பற்றியே நம்ம கற்றுக்கொள்றோம்.
2: So many people after they got a job and they got to earn money, we learn how to spend money.
1: விசேஷமாக இந்த பகுதியில் ஒரு முக்கியமான டாபிக் இருக்கு, ரிகார்டிங் லோன்ஸ், கிரெடிட், அதை எப்படி கையாளுறது அப்படின்றது.
2: So here we have a special subject here regarding loans or credit.
1: அதுவும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இதை பற்றினா ஷோரட்டி போடுறது, உங்கள் நண்பனுக்காக நீங்கள் வந்து வாக்குறுதி கொடுக்கறது, சாட்சி கையெழுத்து போடுறது.
2: ஸோ ஸ்பெசிஃபிக்லி இட் ஸ்பீக்ஸ் அபவுட் ஷூரிட்டி ஆர் கோ சைனிங் ஃபார் யுவர் ஃப்ரெண்ட்.
1: இந்த பொருளாதார ரீதியாக ஒரு விசுவாசி வந்து அறிவுள்ளவர்களாக இருக்க வேண்டியது அவசியம்.
2: இட் இஸ் ஆல்வேஸ் நெசரி அ பிலீவர் ஷுட் பி வைஸ் ஃபினான்ஷியலி.
1: அவர்களுக்கு காரியங்கள் தெரிந்திருக்க வேண்டும்.
2: தே ஷுட் நோ தி திங்ஸ்.
1: அவர்களுக்கு சரியான போதனை கொடுக்கப்பட வேண்டும்.
2: ப்ராப்பர் டீச்சிங் ஷுட் பி கிவன் டு தெம்.
1: அது மூணு வார்த்தையில சொல்வேன் இங்கிலீஷ்ல. நம்பர் ஒன், எ பிலீவர் மஸ்ட் பி வெல் இன்ஃபார்ம்ட் அபவுட் மேக்கிங் ஃபினான்ஷியல் டெசிஷன்ஸ். ஹி மஸ்ட் ஹேவ் குட் இன்ஃபர்மேஷன். அவனுக்கு காரியங்கள் தெரிந்திருக்க வேண்டும்.
2: பிலீவர் ஷுட் ஹேவ் குட்
1: இன்ஃபர்மேஷன். ரெண்டாவது வந்து, தே ஷுட் பி இன்டெலிஜென்ட் இன் ஃபினான்ஷியல் மேட்டர்ஸ். அவங்க பொருளாதார ரீதியாக ஞானம் உள்ளவர்களாக இருக்கணும், அறிந்திருக்கணும். தே ஷுட் பி இன்ஃபார்ம்ட், வெல் இன்ஃபார்ம்ட். ரெண்டாவது, தே ஷுட் பி வெரி இன்டெலிஜென்ட், அதில் ரொம்ப ஞானமாக செயல்பட வேண்டும். மூன்றாவது நான் சொல்வேன், தே ஷுட் பி இன்ஸ்ட்ரக்டட், அவர்கள் நன்றாய் போதிக்கப்பட வேண்டும். போதனை இல்லாமல் நாம் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ள முடியாது. விசேஷமாக அந்த பொருளாதார ரீதி என்று எடுத்துக்கொள்வீங்களான்னா, நம்ம நிறைய பேருக்கு அதுல முன்பின் அனுபவமே கிடையாது.
2: Especially in the financial section, we don't have any experience earlier.
1: ஆனால் சாலமோன் சொல் இந்த மாதிரி அவர் வந்து அநேக சப்ஜெக்ட்ஸ் டீல் பண்றதுக்கு அவருக்கு நிறைய அனுபவம் இருக்குன்றது உண்மை.
2: But it is true that Solomon had so much of experience to deal many subjects.
1: அதுல விசேஷமா வந்து இந்த பொருளாதார பகுதியை கூட ஹேண்டில் பண்றதுக்கு சாலமோனுக்கு உண்மையாகவே அனுபவம் இருக்குறதுன்னு நான் விசுவாசிக்கிறேன்.
2: And among that, I believe that this Solomon had good experience even handling finances.
1: ஏன்னா ஒரு இள வயதாக அவன் ஒரு ராஜ்ய பாரத்தில் போய் உட்காரும் போது பல கோடி ரூபாய் மதிப்பிலான பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இரும்பும் மரமும் தேவனுடைய ஆலயத்தை கட்டும்படியான மிகப்பெரிய பொறுப்பு அவன் கையில சிறு வயதிலே கொடுக்கப்பட்டது.
2: இட்ஸ் பிகாஸ் வென் ஹி கேம் இன்டு பவர் இன் ஹிஸ் வெரி யங் ஏஜ் ஹி வாஸ் கிவன் எ பிக் ரெஸ்பான்சிபிலிட்டி டு கன்ஸ்ட்ரக்ட் தி டெம்பிள் ஆஃப் காட் வித் சோ மச் ஆஃப் வெல்த், கோல்ட், சில்வர், அயன், பிராஸ் அண்ட் வுட்.
1: அது வந்து நான் நிச்சயமாக நம்புகிறேன், ப்ராக்டிக்கலாக நிறைய காரியங்களை சாலமோன் தன் லைஃப்பில் கற்றுக்கொண்டிருந்திருப்பார்ன்னு நான் நம்புகிறேன்.
2: அண்ட் ஐ பிலீவ் ப்ராக்டிகலி சாலமோன் ஹவ் லேர்ன் சோ மெனி திங்ஸ் இன் திஸ் லைஃப்.
1: அவருடைய ஞானத்திலிருந்து நாமளும் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம்.
2: அண்ட் இட் இஸ் நெசரி வி ஹேவ் டு லேர்ன் ஃப்ரம் ஹிஸ் விஸ்டம்.
1: அதாவது இந்த ஷோரிட்டி, அதாவது ஒருவருக்கு வந்து நம்ம வந்து வாக்குறுதி கொடுத்து அவங்களுக்கு கடன் வாங்கி கொடுக்கறது, கையெழுத்து போட்டு கடன் வாங்கி கொடுக்கறதுன்ற பகுதி வந்து ரொம்ப கவனமா கையாளப்பட வேண்டிய ஒரு பகுதி.
2: This portion surety should be handled very carefully.
1: நீதிமொழிகள் புத்தகத்துல இந்த surety பத்தி 5 முறை வருகிறது.
2: So you can see that this surety is mentioned 5 times in the book of Proverbs.
1: இது வந்து இந்த surety னு சொல்றது லீடிங் ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எதுவா இருந்தாலும் சரி, பேங்கா இருந்தாலும் சரி, பேங்க் கேரண்டி என்று சொல்லி நாம் மற்றவர்களுக்காக நம்ம கேரண்டி கொடுத்து நாம வந்து வாக்குறுதிகளை கொடுத்து நம்ம காரியங்களை நடத்துறது அப்படின்றது வந்து இயல்பாகவே எல்லா பேங்க்ஸ்லையும் இது எதிர்பார்க்கிற ஒன்று.
2: So this surety is a practice where all banks, all leading banks and institutions expect this.
1: இதை வந்து பைபிளில் வந்து இதற்கு முதலாவது ஒரு நல்ல ஒரு உதாரணம் வந்து ஆதியாகமம் 43 அதிகாரத்தில் இருக்கு.
2: A good example for the surety can be found in Genesis chapter 43.
1: So, சுருக்கமாக சொல்லணும்னா யோசேப்பு வந்து எகிப்தலிப்போ ஒரு அதிகாரியாக உட்கார்ந்துருக்கும் பொழுது அவனுடைய சகோதரர்கள்லாம் முன்பாக இவன் தான் யோசேப்புன்னு தெரியாமல் அவர்கிட்ட போய் சாப்பாடு கேட்குறாங்க.
2: ஸோ வென் ஜோசப் பிகேம் த ரூலர் ஆஃப் ஈஜிப்ட், இஸ் ஆல் இஸ் பிரதர்ஸ் வேர் ஸ்டாண்டிங் பிஃபோர் ஹிம் டு கெட் தேர் ஃபுட், நாட் அவே தட் ஹி இஸ் ஜோசப்.
1: அப்போ ஒரு குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தில் பார்ப்பிடலான்னா, இந்த யோசேப்பு தன்னுடைய 10 சகோதரர்கிட்ட சொல்கிறான், உங்களுடைய சிறிய சகோதரனாகிய பென்யமீனை நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் எங்கிட்ட கொண்டு வரணும், அப்போ தான் இன்னும் நான் உங்களுக்கு அதிகமாக உங்களுக்கு சாப்பாடு தருவேன் அப்படின்றாரு.
2: அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் திஸ் ஜோசப் டோல் இஸ் 10 பிரதர்ஸ், யூ ஹேவ் டு பிரிங் யுவர் எங்கர் பிரதர் பெஞ்சமின், ஒன்லி தென் ஐ கேன் கிவ் யூ மோர் ஃபுட்.
1: இதை வந்து இவங்க வந்து யாக்கோப்ட்ட சொல்லும்போது யாக்கோப் வந்து தான் மகனாகிய பென்யமீன் அனுப்ப மாட்டேன்றார், ஏன்னா ஏற்கனவே தன்னுடைய மனைவியாகிய ராகில்கிட்ட பிறந்த யோசேப் அவர் இழந்துட்டதுனால இருக்கிற மிச்சம் உள்ள ஒரு பிள்ளை பெஞ்சமீனை அவர் இழக்கிறதுக்கு அவர் விரும்பாதனால அனுப்ப மாட்டேன்றாரு.
2: ஸோ வென் தே வென் த சன்ஸ் டோல் ஜேக்கப், ஜேக்கப் ரெஃப்யூஸ் டு சென்ட் பெஞ்சமின் பிகாஸ் ஹி ஹஸ் ஆல்ரெடி லாஸ்ட் ஒன் சன் ஜோசப் த்ரூ ரேச்சல் அண்ட் அகெயின் ஹி ஹாஸ் ஒன்லி ஒன் சன் லெஃப்ட் த்ரூ ரேச்சல்.
1: இப்போ இதை கேட்ட உடனே யூதா ஒரு வார்த்தையை சொல்றாரு பாருங்க.
2: ஸோ வென் ஹி ஹர்ட் திஸ் ஜூடா செட் அ வேர்ட் ஹியர்,
1: வாஸ்து பாருங்க ஆதியாகமம் 43:8-9.
2: Genesis 43 verses 8 and 9.
1: அங்கே வாசிப்பீர்கள், ஆனால் பின்னும் யூதா தன் தகப்பனாகி இஸ்ரவேலை நோக்கி, நீரும் நாங்களும் எங்கள் குழந்தைகளும் சாகாமல் உயிரோடு இருக்கும்படி நாங்கள் புறப்பட்டு போகிறோம். பிள்ளையாண்டானை என்னோடே அனுப்பும், அவனுக்காக நான் உத்தரவாதம் பண்ணுவேன். அவனை என்னிடத்தில் கேளும், நான் அவனை உம்மிடத்தில் கொண்டு வந்து உமக்கு முன்பாக நிறுத்தாமல் போனால் என்னாலும் அந்த குற்றம் என்மேல் இருப்பதாக.
2: Then Judah said to Israel his father, send the lad with me and we will arise and go, that we may live and not die, both we and you and also our little ones. I myself will be surety for him. From my hand you shall require him. If I do not bring him back to you and set him before you, then let me bear the blame forever.
1: இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா surety இருக்கு. அதாவது பென்யமீனுக்காக என்னுடைய வாழ்க்கையை, என் ஜீவனை நான் உத்தரவாதமாக வைக்கிறேன்.
2: So here he says that he is a surety, which means that he becomes responsible for the life of Benjamin.
1: Avan thirumbi varlana andha kutram en mela sumarano, na andha uttaravathai eduthukollugiren.
2: So if he don't bring him back, then I will take the blame upon myself.
1: Kartude naamathirku mayime undavada.
2: Glory be to the name of the Lord.
1: Indha surety abindrathu enna na veru oruvar vaangina kadanukku naama kooda serndu avar kattamal ponal அந்த உத்தரவாதத்தை நான் எடுத்துக்கொள்கிறேன்னு சொல்லி நாம கையெழுத்து போடுற ஒரு காரியம்.
2: So this surety is something where you sign to become responsible for someone in the event of their misfortune or failure.
1: அதாவது ஒரு பேங்க் வந்து லோன் கொடுப்பதற்கு முன்பதாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கடனை இவன் திருப்பி செலுத்த இவனுக்கு திராணி இருக்கான்னு பார்ப்பாங்க.
2: So before a bank lends money to a person, they will see whether he is worthy to be paid.
1: ஒன்று வேலையை பார்ப்பாங்க, சம்பளத்தை பார்ப்பாங்க, அப்படி இல்லைனா சொத்துக்களை பார்ப்பாங்க.
2: First they will look at their work and income, otherwise they will look at his possessions.
1: இது ரெண்டுமே அவர்களுக்கு கை கொடுக்கவில்லை, அவர்களுக்கு திருப்தி அளிக்கவில்லைனா இதை வைத்துள்ள வேற யாராவது ஒருவர் வந்து உனக்காக ஷோரிட்டி போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க.
2: If they are not satisfied with this both his income or possession, they need someone who can sign a surety for him.
1: அதுதான் ஷோரிட்டி.
2: That is surety.
1: அதுல நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்.
2: We should be very careful in that.
1: இதுல நாம் தவறு செய்வோமானால், இதுல சற்று கவனக்குறைவா இருப்போமானால், இது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை, நம்முடைய குடும்பம், நம்முடைய வருங்காலத்துக்கு ஒரு பெரிய ஆபத்தாக முடியும் என்பதுல சந்தேகமே இல்லை.
2: If you are not careful in this and it could surely bring a great impact in your life, your future and your family.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: வேதத்தின்படி இந்த ஷியூரிட்டி அப்படின்றதுக்கு ஒரு நல்ல விளக்கம் இருக்கு. ஷியூரிட்டி போடலாமா அப்படின்னு கேட்டா, ஒருவருடைய பொருளாதார சிக்கல்களுக்கு நாம வந்து உத்தரவாதம் எடுக்கலாமா, ஒரு விசுவாசி உத்தரவாதம் எடுக்கலாமா அப்படின்னு நீங்க கேட்பீர்களானா, அதற்கு வேதத்தில் ஒரு நல்ல விளக்கம் இருக்கு.
2: So if a person ask, can a believer sign surety for someone else, there's a very good answer in the Bible.
1: அதாவது இப்போ கேள்வி என்னன்னா, ஒரு விசுவாசியாக நான் வந்து மற்றவர்களுடைய பொருளாதார பிரச்சனைகளில் நம்ம வந்து பங்கெடுக்கணுமா, உத்தரவாதம் எடுக்கணுமா அப்படின்றதான் கேள்வி.
2: So the question is that, as a believer, can I take part in the responsibility of the finances of other person?
1: The liabilities, அவர்களுடைய கடன், அவர்களுடைய பிரச்சனைகளுக்கு நான் உத்தரவாதம் எடுக்கலாமா அப்படின்றதான் கேள்வி.
2: Can I take responsibility of their liabilities or their credit or debts?
1: இதுக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணம் வந்து பிலமோன் 17 வசனம் முதல் 19 வசனம் வரைக்கும் வாசித்து பாருங்க.
2: A good answer for this is in Philemon verses 17 to 19.
1: ஆதலால் நீர் என்னை உம்மோடு ஐக்கியமானவன் என்று எண்ணினால் என்னை ஏற்றுக்கொள்வது போல அவனையும் ஏற்றுக்கொள்ளும். அவன் உமக்கு யாதொரு அநியாயம் செய்ததும் உம்மிடத்தில் கடன்பட்டதும் உண்டானால் அதை என் கணக்கிலே வைத்து கொள்ளும். பவுலாகிய நான் இதை என் சொந்த கையாலே எழுதினேன், நான் அதை செலுத்தி தீர்ப்பேன். நீர் உம்மை தாமே எனக்கு கடனாக செலுத்த வேண்டுமென்று நான் உமக்கு சொல்ல வேண்டியதில்லையே.
2: If then you count me as a partner, receive him as you would be, but if he has wronged you or owes anything, put that on my account. Paul, I am writing with my own hand. I will repay, not to mention to you that you owe me even your own self besides.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: ஒருவருடைய பண பிரச்சனைகள் அப்படினு சொல்லும்போது ரெண்டு இருக்கு.
2: When you come to a financial problem, there are two things.
1: ஒன்று கடந்த காலத்துல அவங்க சிக்கிக்கொண்ட கடன்கள்.
2: One is the past liabilities where they have caught in.
1: கடந்த காலத்தில் அவங்க செலுத்த வேண்டிய கடன்.
2: Those are the liabilities that they have to pay in the past.
1: இன்னொரு பகுதி என்னன்னா, இனிமேல் அவர்கள் வாங்க போகிற கடன்.
2: The second part is the liabilities, the debts that they're going to get in the future.
1: பவுல் வந்து இந்த ஒனேசிமு இனிமேல் வாங்க போகிற கடனுக்கு நான் உத்தரவாதின்னு அவர் சொல்லல.
2: Here Paul did not mention that he is responsible for the debts that this Onesimus is going to get in the future.
1: அவர் சொல்றாரு, இதுவரைக்கும் அவன் என்ன கடன் வாங்கியிருக்கானோ அதை நான் பார்த்தேன், அந்த புக்ஸ் எல்லாம் பார்த்தேன், எனக்கு எவ்வளோன்னு தெரியுது, இதுக்கு நான் உத்தரவாதி, இதை நான் உனக்காக திருப்பி கொடுத்துறேன்.
2: Here Paul says, I have seen all the accounts and books of the past liabilities of Onesimus, so I will pay the past liabilities of him.
1: அப்பனா அவர் எவ்வளோ தூரம் போகிறதுக்கு ரெடியாக இருந்தார்னா, இது வரைக்கும் அவன் கடன் பட்டான்ப்பா, அதெல்லாம் பார்த்தேன், இதை வந்து என்னால் செலுத்த முடியும் நான் நினைக்கிறேன், எனக்கு வர்ற வருமானத்தில் எனக்கு வர்ற இன்கம்ல இதை மட்டும் நான் பொறுப்பெடுத்துக்கிறேன்.
2: So he went to an extent where I can see his past liabilities, so I am able to bear it, I can bear the responsibility of that past liabilities and I will pay that amount.
1: இனிமேல் அவன் உங்கிட்ட கடன் வாங்குனானா அது என்கிட்ட கேட்காத, அது நீ பாத்துக்கோ.
2: If in case he borrows any money from you in the future, don't ask me responsible for that.
1: இது நமக்கு ஒரு நல்ல பாடம்.
2: This is a good lesson for us.
1: நாம வந்து நண்பன் இருக்கலாம், நல்ல நெருங்கியவர்களா இருக்கலாம், நாம வந்து இதுவரைக்கும் அவர்களுக்கு வந்த பிரச்சனைகள்ல நம்மளால முடிந்த உதவியை செய்யறது தப்பே இல்லை.
2: So no matter it might be your friend or a closed one, it is not wrong that you help them in the financial matter in the past.
1: ஆனால் இனிமேல் வரப்போகும் பிரச்சனைகளுக்கு நாம வந்து ஷியூரிட்டியாக உத்தரவாதம் எடுக்கும் போது மிகப்பெரிய பிரச்சனைகளை நமக்கு அது கொண்டு வர போகுதுன்றத நம்ம மறந்துடக்கூடாது.
2: But when you come to the future liabilities, if you become a surety for his future liabilities, then it's sure that it will bring great danger to your life.
1: இந்த வசனங்களை கவனித்தீங்கன்னா, சாலமோன் வந்து ஒரு அந்நியனுக்கோ ஒரு பரதேசிக்கோ அல்லது அறியாத ஒரு மனுஷனுக்காக நீ உத்தரவாதம் பண்ணணும் அப்படின்றத பத்தி பேசல. யாரை பத்தி பேசுறான்னா, உன்னுடைய ஓன் ஃப்ரெண்ட், அவனுக்காக நீ உத்தரவாதம் பண்றதுல எச்சரிப்பாயிரு.
2: So here when Solomon addresses this case, he is not addressing to choose to become collateral for a stranger or an enemy, but is addressing the choice to become collateral for a friend.
1: அதாவது உதவி செய்ய வேண்டும் அப்படின்றது நல்ல எண்ணம் தான்.
2: So helping is actually a good intention.
1: ஆனால் எல்லா நல்ல எண்ணங்களும் நல்ல தீர்மானங்கள் அல்ல.
2: But good intentions don't always end in good decisions.
1: Allah கவனிக்காத.
2: Listen carefully.
1: எல்லா நல்ல எண்ணங்களும் நல்ல தீர்மானங்களாக முடிய போறது இல்ல.
2: Good intentions don't always end in good decisions.
1: நம்முடைய நல்ல எண்ணங்களையும் நாம் ஞானத்தோடு செயலாற்ற வேண்டியது அவசியம்.
2: It is always necessary to maintain or to implement our intentions with wisdom.
1: இந்த dangerous promises, நாம் கொடுக்கிற வாக்குறுதிகளை பற்றி, விசேஷமாய் பண ரீதியாக கொடுக்கிற வாக்குறுதிகளை பற்றி இந்த நீதிமொழிகளில் நமக்கு இருக்கிற நான்கு முக்கியமான சத்தியங்களை உங்களுக்கு நான் போதிக்க போகிறேன்.
2: Today I'm going to teach about four important truths about this dangerous promises, especially in the subject of finances.
1: இது உங்களுக்கு இன்றைக்கு பயன்படாமல் போனாலும் வருங்காலத்தில் பயன்படும்.
2: Though it is not useful today, it will be beneficial in the future for you.
1: Should I sign a surety for somebody, for a friend? அப்படின் வரும்போது இந்த சொல்லி கொடுக்கப்படுகிற சத்தியங்கள் உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும்.
2: When you come to a question, should I sign a surety for my friend, then these truths and these lessons will be really useful to you.
1: இந்த வசனத்தை நீங்க ஒரு தனிப்பட்ட நபராக, ஒரு குடும்ப தலைவனாக, தலைவியாக, நீங்க ஒரு நண்பனாக, ஏன் நீங்க ஒரு போதகனாக கூட இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கலாம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
2: You might be listening to this sermon as a single person, as an individual, as a family, or even as a pastor, but it will be really useful to you.
1: முதலாவது ஆண்டவர் எனக்கு கற்று கொடுத்த சத்தியம் என்னவென்றால்,
2: The first truth that the Lord taught me,
1: there is a limit for our compassion. நம்முடைய இரக்க சுபாவத்திற்கு ஒரு எல்லை இருக்கிறது.
2: There is a limit for our compassion.
1: இத நீங்க எல்லாரும் நல்லா விளங்கிக்கணும்.
2: You have to understand this.
1: நம்ம எல்லாருக்குமே நல்ல எண்ணங்கள் இருக்கலாம்.
2: We may all have good intentions.
1: நம்முடைய நண்பர்களுக்கு நாம் உதவ வேண்டும் என்று நாம் எல்லாரும் விரும்பலாம்.
2: We also desire and we also want to help our friends.
1: ஆங்கிலத்துல சொல்வாங்க, friend in need is a friend indeed. ஆபத்தில் உதவுவதற்கே நண்பன் இருக்கிறான் என்று சொல்வாங்க.
2: They used to say a friend in need is a friend indeed.
1: ஆனா நீங்க ஒன்றை விளங்கிக்கணும்.
2: But you have to understand.
1: நீங்க எவ்வளவு நல்ல எண்ணம், நல்ல உள்ளம் உள்ளவர்களாக இருந்தாலும்,
2: No matter how good intentions you have and how good you want to help others,
1: வாழ்க்கையின் நிஜம் என்னவென்றால், எல்லாருக்கும் நீங்கள் உதவி செய்ய முடியாது.
2: But the true reality of life is that we cannot help everyone.
1: எப்பொழுதும் நீங்கள் உதவி செய்ய முடியாது.
2: We cannot help every time.
1: எல்லாவற்றிற்கும் உதவி செய்ய முடியாது.
2: We cannot help for everything.
1: You cannot help everyone. Every time ஃபார் எவ்ரி திங். எல்லாருக்கும் எப்பொழுதும் எல்லாவற்றிலும் உதவி செய்யவே முடியாது. ஒரு டாக்டர் எடுத்துக்கொள்ளுங்க,
2: கன்சிடர் அ டாக்டர்.
1: அவர் ரொம்ப ஒரு மன உருக்கமுள்ள ஒரு டாக்டரா இருக்கலாம்.
2: He might be a compassionate doctor.
1: அவர் தன்னுடைய சொந்த நண்பனுக்கு அவர் வந்து மருத்துவ உதவி செய்து கொண்டிருக்கலாம்.
2: He might be helping to treat his own close friend.
1: அவருடைய நண்பனை அவர் எப்படியாவது காப்பாற்றி விட வேண்டும், உதவி செய்ய வேண்டும் என்கிற நல்லெண்ணத்தோடு அவர் வந்து சிகிச்சை கொடுத்து கொண்டிருக்கலாம்.
2: He might be giving the treatment with a good intention of helping his friend somehow.
1: ஆனால் அந்த நல்ல எண்ணத்துக்கு கூட ஒரு அளவு இருக்கு.
2: But there's a limit for even that good intention.
1: ஒரு குறிப்பிட்ட கட்டம் வரும்போது அந்த டாக்டர் கைவிரிச்சிருவாரு, இதுக்கு மேல என்னால உதவி செய்ய முடியல.
2: At one point of time the doctor will say I cannot help him anymore.
1: ஒரு நல்ல உள்ள இருந்தா கூட ஒருவருக்கு வரும் பிரச்சனைகளை எந்த மனுஷனும் 100% தீர்த்து வைக்கவே முடியாது.
2: Even if you have a very good heart, no person can be successful, 100% successful to solve all their problems.
1: நாம் எல்லாருக்குமே மற்றவர்களை வந்து பிரச்சனையில இருந்து காப்பாற்றணும்ன்ற நல்லெண்ணம் இருக்கலாம்.
2: We might have good intention to rescue other people from all their problems.
1: ஆனால் நான் மறுபடியும் சொல்கிறேன்,
2: But I repeat it,
1: உங்களுடைய இரக்கத்திற்கு கூட ஒரு அளவு இருக்கிறது, ஒரு எல்லை இருக்கிறது.
2: There is a limit for your compassion.
1: நீங்க எல்லாருக்கும் நீங்க இரக்கம் காட்டிர முடியாது.
2: You cannot show compassion to everyone.
1: எல்லா நேரத்திலும் நீங்க முழுமையான இரக்கத்தை காட்ட முடியாது.
2: You cannot show the full compassion every time.
1: நீங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் நீங்க இரக்கம் காட்ட முடியாது.
2: You cannot show that compassion for every problem.
1: அந்த பிரச்சனையை பார்த்து வருத்தப்படலாம், ஆனா எல்லா நேரத்திலும் நீங்க ஈடுபட முடியாது.
2: You can feel for their problem but you cannot involve yourself in that problem at every time.
1: Please don't misunderstand me. When I say this statement, there's something that God taught me today. You and I cannot be God. நீங்களும் நானும் தேவனாக மாறவே முடியாது. நமக்கெல்லாம் ஆசை தான், எப்பவுமே எல்லாருக்கும் எல்லாவற்றிற்கும் உதவி செய்யணும், நம்ம எல்லாருக்கும் ஆசை தான். ஆனால் நாம் ஒரு நாளும் தெய்வமாக மாறவே முடியாது.
2: We all want to help everyone every time for everything, but we cannot become God.
1: நம்முடைய இரக்கங்களுக்கு கூட ஒரு எல்லை இருக்கு.
2: There is a limit for our compassion.
1: நமக்கே ஒரு

0: compassions fail not, there is no end for his compassions.
1: ஆனா நம்ம இரக்கத்துக்கு ஒரு எல்லை ஒரு முடிவு இருக்கதான் செய்கிறது.
0: But there is a limit and an end for our compassion.
1: ஆனா நம்முடைய இந்த ஈகோ இருக்கு பாருங்க, நம்மளை வந்து அந்த மாதிரி நம்மளை நம்ப விடாது.
0: But our ego will not let us pass by.
1: நம்மளை வந்து நம்மளை விட நம்மளை பெரிய ஆளாக காண்பிக்கிறதுக்கு நம்முடைய தன்னலம் இருக்கு பாருங்க, அந்த ஈகோ அது பொல்லாதது. அது நம்மளை வந்து ஒரு ஃபால்ஸ் இமேஜை நம்மளை பற்றி காமிக்கும்.
0: ஸோ திஸ் ஈகோ தட் வி ஹாவ் இட் ஆல்வேஸ் ஷோஸ் அ ஃபால்ஸ் இமேஜ் அபவுட் ஆர் செல்ஃப்.
1: உன்னால் எல்லா உதவியும் செய்ய முடியும் அப்படின்னு நமக்குள்ளே அது
0: சொல்லும். இட் வில் சே வித் இன் யோர் செல்ஃப் தட் யூ கேன் டூ எவ்ரி திங் யூ வாண்ட்.
1: இந்த நமக்குள்ளே இருக்க ஈகோ என்ன பண்ணணும்னா, நம்மளை எப்பவுமே ஒரு பெரிய விடுதலை கொடுக்கிற ஒரு வீரராக நம்மளை காமிக்கணும்னு அது எப்பவுமே விரும்பும்.
0: திஸ் ஈகோ ஆல்வேஸ் வாண்ட் அஸ் டு பீ நோன் அஸ் எ ரெஸ்கியூவர்.
1: அதாவது நம்மளை பற்றி எல்லாருமே வந்து வெற்றிகரமா இவர் வந்து அந்த பிரச்சனைகள்லேருந்து இவர் தான் காப்பாற்றி விட்டார்னு பேர் வாங்குறதுக்கு நமக்குள்ள ஒரு தூண்டுதல் அது கொடுத்துட்டே இருக்கும்.
0: இட் வில் கீப் ஆன் ஸ்டிர் அண்ட் ப்ரொவோக் வித் இன் ஆர் செல்ஃப் சேயிங் தட் வி ஷுட் டூ சம்திங் விச் வேர் வி வேர் இட் வி கேன் பி கால்ட் அஸ் அ ஒன் ஹூ ரிலீவ்ஸ் எவ்ரிவன் ஃப்ரம் தி ப்ராப்ளம்.
1: சில பேர் வந்து இந்த மாதிரி ஷியூரிட்டி கையெழுத்து போடுறதுக்கு ஒரு தூண்டுதல் என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தேவைப்படும் போது யாருமே எனக்கு உதவி செய்யல, நானாவது மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி துணிஞ்சு போய் இறங்குவாங்க.
0: So some people want to get into such kinds of surety because when I want something people deny it for me, therefore I want to help someone.
1: அதாவது நான் வந்து தவறுகளை சரிப்படுத்த விரும்புறேன், சீர்திருத்தவாதியா நான் மாற விரும்புறேன்.
0: So they say I want to correct all the problems.
1: I want to set things straight. நான் நல்லவனாக நான் என்ன காண்பிக்க விரும்புறேன்.
0: I want to show myself as good one.
1: இன்னும் சில பேர் இருக்காங்க இந்த ஷியூரிட்டி பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கடந்த காலங்களில் நான் ஒருத்தருக்கு உதவி செய்யாமல் போனதுனால அவங்க வாழ்க்கையை இழந்துட்டாங்க. அந்த குற்ற உணர்வை அவங்க உள்ளே வச்சுக்கிட்டு இனி வருங்காலத்தில் இந்த மாதிரி யார் கேட்டாலும் நான் டினை பண்ணவே கூடாது, உடனே நான் கையெழுத்து போட்டுறணும் அப்படின்ற ஒரு தூண்டுதல் அவங்களுக்குள்ளே வந்துடும்.
0: சம் பீப்புள் வில் ஹாவ் அ கில்ட்டி கான்ஷியஸ் வித்இன் யோர் வித்இன் தெம் செல்ஸ் பிகாஸ் தே ஹவ் நாட் ஹெல்ப் சம்வன் இன் த பாஸ்ட் அண்ட் தேர்ஃபோர் தே ஹவ் லாஸ்ட் தேர் லைஃப் தேர்ஃபோர் தே வில் ஹென்ஸ் போர்ட் தே வாண்ட் டு சைன் ஷூரிட்டி ஃபார் எவ்ரி ஒன் ஹெல்ப் எவ்ரி ஒன்.
1: சில பேர் ரொம்ப இமோஷனல் ஆகிடுவாங்க. எப்படின்னா நண்பன் அப்படின்ட்டா அதில் என்னென்ன ஆபத்து இருக்குன்னு கூட பார்க்காம அவங்க உடனே குதிச்சிருவாங்க.
0: So some people are emotionally bound because when they see that it is a friend they will blindly plunge into any mess for that.
1: அவங்கள காப்பாற்றியாகணும்.
0: We have to rescue them somehow.
1: தன்னுடைய குடும்பம், தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய வருங்காலம் எதையுமே யோசிக்க மாட்டாங்க.
0: They don't think about their family, their future or anything else.
1: ஏனா அவங்க ஈகோ வந்து அவங்களை சும்மா இருக்க விடாது.
0: Because their ego will never let them pass by.
1: எதையாவது ஒன்று செய்யணும்.
0: You have to do something.
1: தங்களால் முடியாத காரியங்களில் கூட, தங்களுக்கு எட்டாத கர்மங்களில் கூட அவங்க ஈடுபடுவாங்க.
0: They will involve themselves into things which they cannot achieve.
1: Some things that are too high for them, they'll just get involved. ஆனால் இந்த பண விஷயங்களில் இமோஷ்னலாக நம்ம எப்பவுமே வந்து செயல்படவே கூடாது.
0: But you should not act emotionally in this financial matter.
1: ஒன்று நீங்கள் விளையும் கொள்ளணும், your compassion has a limit. நம்ம எல்லாருடைய இரக்கத்திற்கும் ஒரு எல்லை இருக்கிறது.
0: There is a limit for all our compassion.
1: எல்லா பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிற உத்தரவாதம் நம்ம மேல இல்ல.
0: The responsibility of solving all the problems is not upon us.
1: எல்லாருடைய பிரச்சனைகளை நம்மளால எப்பொழுதும் தீர்த்து வைக்கவே முடியாது.
0: We cannot solve the problem of everyone at all times.
1: சில வேளையில வேதனையோடு நாம் வந்து துக்கத்தோடு சொல்ல வேண்டியிருக்கும், I am very sorry, என்னால முடியாது, என்னால் கொடுக்க முடியாது, என்னால் செய்ய முடியாதுன்னு சொல்கிறது வேதனை அளிக்கிறதா கூட இருக்கலாம்.
0: Sometimes when you say no, I'm sorry, I cannot do this, it might be painful at times.
1: இது வேதனையான பாதை தான், பட் இதுதான் லைஃப்.
0: This is painful way, but this is life.
1: அந்த நேரத்தில் நீங்கள் ஒன்று விளையும் கொள்ளணும்.
0: You have to understand something then.
1: இவர்களுக்கெல்லாம் இரக்கம் காட்டுறதுக்கு அளவில்லாத இரக்கம் உள்ள கடவுளாக நான் இல்லை அப்படின்றது நீங்கள் நினச்சிக்கணும்.
0: In order to show them compassion, I'm not God who is limitless.
1: எனக்கு இரக்கம் பெறுறதுக்கும் ஒரு அளவீடு இருக்கு, கொடுக்கிறதுக்கும் அளவீடு இருக்கு.
0: There is a limit for me to receive compassion and there is a limit to show compassion.
1: உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன்.
0: I think you can understand.
1: இரண்டாவது முக்கியமான சத்தியம்.
0: The second important truth.
1: முதலாவது சொன்னேன், you need to understand there is a limit for compassion. இரக்கத்துக்கு ஒரு எல்லை இருக்குன்றதை மறந்துடாதீங்க.
0: First there is a limit for compassion.
1: இந்த எல்லை இருக்குன்னு சில பேருக்கு புரியாதனால தான் சில பேர் வந்து தங்களுடைய hard earned savings, ஏன் தங்களுடைய வேலை, தங்களுடைய குடும்பத்தை முழுவதும் இழந்து போகிற அளவுக்கு ரிஸ்க்ல கொண்டு போய் நிறுத்துவாங்க.
0: Since some people are not aware of this limit, they just lose all their hard earned savings, they also keep their life, their family at risk.
1: எத்தனையோ பேர் நான் வந்து பர்சனலா கவுன்சில் பண்ணியிருக்கேன், ரொம்ப வருத்தமா இருக்கும். அவங்க கதையை கேட்டீங்கன்னா, யாரோ ஒருத்தர் ஃப்ரெண்டுன்னு சொல்லி பல லட்சங்களை கொண்டு போய் இவர்கள் போய் அவர்களுக்காக கையை

0: எழுத்து போட்டு வாங்கி கொடுத்துருப்பாங்க. கடைசியில் அந்த நண்பன் போய்விட்டான், இவர்கள் தான் அங்கே நின்று கொண்டிருப்பாங்க.
1: I have heard so many sad stories and I have counseled them. There will be many people just they consider them as friend, they sign surety for them for many lakhs of money, but they leave it and they remain as a surety for that. We should be very careful about it.
0: இரண்டாவது ஒரு முக்கியமான சத்தியம்.
1: The second important truth.
0: Beware of the risk of change along the way. இந்த ஷியூரிட்டி போட்டுட்டு எல்லாமே ஒரே போல இருக்க போகுதுன்னு மட்டும் நினைச்சாதீங்க. இந்த சூழ்நிலைகளில் மாற்றம் வருவதற்கான ஆபத்து இருக்கிறது அப்படின்றத நீங்க மறந்துடக்கூடாது.
1: So after you sign a surety, don't think it will remain the same, but beware of the risk of change along the way.
0: ஒருவேளை நீங்க ஷியூரிட்டி போடும்போது அது ஒரு சின்ன சிக்னேச்சர் தான் இருக்கலாம்.
1: Maybe when you sign a surety, it might be a signature.
0: அது வந்து உங்களுடைய ரெக்கார்ட்ஸ் எடுத்து வந்து ஒரு ஜெராக்ஸ் காப்பி வைக்கிறதா இருக்கலாம்.
1: It might be photocopying a records and giving a copy of it.
0: ஆனால் இது நினைக்கிறது போல அவ்வளவு சாதாரண கிடையாது. சாலமோன் சொல்லும்போது இதை ஒரு கண்ணியாக அவர் காமிக்கிறார்.
1: But it is not as simple as you think. When Solomon says, he mentions it as a snare.
0: நல்ல கவனிங்க. ஒருவருக்காக நீங்க பணத்துக்கு உத்தரவாதத்துக்கு கையெழுத்து போடும்போது வாங்கின கடன் தீர்த்து முடிக்கிற வரைக்கும் மூன்று முக்கியமான மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு ஆபத்து உங்க தலை மேல தொங்கிட்டு இருக்குன்றத மறந்துடாதீங்க.
1: So once you sign a surety for a person, don't ever forget there are three important things that will come along the way until the period of that loan.
0: Let me repeat. You see, until the loan is repaid, your surety comes along with three important changes that can happen during the loan period. கடன் வாங்கின காலத்துல மூன்று மாற்றங்கள் உண்டாகக்கூடிய ஆபத்து கடன் வாங்கின காலத்துல நடக்க முடியும். மூன்று மாற்றங்கள் நடக்க முடியும்ன்றதை மறந்துடாதீங்க. முதல் மாற்றம் என்ன தெரியுமா?
1: What is the first change?
0: இது நடக்கும் நான் சொல்ல மாட்டேன், பட் நடக்கிற ஆபத்து இருக்கு.
1: I don't say it will happen, but there are risk of happening.
0: முதல் ஆபத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கிட்ட ஷியூரிட்டி கையெழுத்து போடுங்கன்னு கேக்குறாங்க பாருங்க, அவர்களுடைய சுபாவம் நாளுக்கு எப்படி மாறும் நமக்கு தெரியாது.
1: We don't know how the character of the person who gets surety from us will change tomorrow.
0: அதாவது உங்களுக்கு இதுவரைக்கும் நீங்க பார்த்த நண்பனுடைய சுபாவம் வேற விதமா இருக்கும். ஷியூரிட்டி கையெழுத்து போட்ட பிறகு அவங்க குணம் எப்படி மாறும் உங்களுக்கு தெரியவே தெரியாது.
1: Maybe the character of your friend whom you signed surety you know so far, but we don't know how his character will change after you have signed it.
0: நான் சொல்றது நீங்க ஒத்துக்கொள்வீங்கன்னு நினைக்கிறேன்.
1: I think you can understand and accept what I say.
0: சிலவேளை நிறைய பேர் வேதனை என்னன்னு கேட்டா, பாஸ்டர் எப்படி என்ன நம்ப வச்சாங்க தெரியுமா?
1: You know what is much painful for certain people, pastor, you know how much they made me to trust them.
0: எப்படி எங்கட கெஞ்சினாங்க தெரியுமா?
1: You know how much they pleaded to me.
0: எப்படி எல்லாம் வாக்குறுதி கொடுத்தாங்க தெரியுமா?
1: You know how many promises they gave.
0: ஆனா கடன் வாங்கி கொடுத்தோம் பாஸ்டர், ஷியூரிட்டி போட்டோம் பாஸ்டர், ஒரு நாளைக்கு நாலு முறை ஃபோன் பண்ணுறாள். இன்னைக்கு நான் ஒரு முறை நாலு இல்லை 40 முறை ஃபோன் பண்ணால் கூட ஒரு முறை கூட ஃபோனே எடுக்க மாட்டாங்க பாஸ்டர்.
1: பட் திஸ் பர்சன் யூஸ் டு கால் மீ 4 times a day, பட் ஆஃப்டர் சைனிங் த ஷியூரிட்டி ஈவன் இஃப் ஐ கால் தெம் 40 times a day, தே ஆர் நாட் பிக்கிங் மை கால்.
0: இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவப்பட்டிருப்பீங்க.
1: திஸ் யூ ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் யுவர் லைஃப்.
0: சில பேர் நம்மளை தூங்க விட மாட்டாங்க, ட்ராவல் பண்ண விட மாட்டாங்க. ஐயோ அழுது வடிஞ்சு அந்த காசை கையில வாங்குற வரைக்கும் உண்டலாம் ஆகிருவாங்க நம்மள.
1: Some people will never let us sleep, eat or travel until they get that money from us. They will never leave us.
0: கெஞ்சுவாங்க நம்மட்ட வந்து.
1: They will come and beg and plead. எவ்வளவு
0: பரிதாபத்தை சம்பாதிக்க முடியுமோ சம்பாதிச்சுடுவாங்க.
1: They can earn how much pathetic mercy they want, they can obtain from us.
0: அதை நம்பி கையெழுத்து போடுவீங்க பாருங்க.
1: So when you trust them and sign the surety,
0: என்னென்னமோ வாக்குறுதி கொடுத்துருப்பாங்க.
1: They would have given you so many promises.
0: ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த காரியத்துக்கு அப்புறம் அவங்க குணமே மாறிடும்.
1: பட் மெனி பீப்பிள் தே கேரக்டர் வில் சேஞ்ச் ஆஃப்டர் சைனிங் தி ஷூரிட்டி.
0: பெரிய ஒரு எச்சரிப்பு இது.
1: திஸ் அ கிரேட் வார்னிங். திஸ் அ கிரேட் வார்னிங்.
0: ரெண்டாவது என்ன மாறக்கூடும் அப்படின்னா சுபாவம் மாத்திரம் இல்ல.
1: செகண்ட், நாட் ஒன்லி தி கேரக்டர்,
0: தேர் கெபாசிட்டி டு பே பேக். அவர்கள் கொடுக்கக்கூடிய திறன் மாறக்கூடிய ஆபத்துல இருக்குன்றத மறந்துடாதீங்க.
1: There is a risk of change in their capacity.
0: இது ஒரு பெரிய ரிஸ்க். இன்றைக்கு ஒருவேளை அவங்க 1 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிட்டு இருக்கலாம், மாசம் 20,000 ரூபாய் கட்டுறது அவங்களுக்கு இன்னைக்கு அவங்களுக்கு தகுதியா இருக்கலாம். இதே அடுத்த மாசம் அடுத்த வருஷம் நீங்க 20 வருஷம் லோன் சைன் போட்டீங்க பாருங்க, அடுத்த 20 வருஷம் அதே நிலையில அவங்க இருப்பாங்களா? அந்த திறன் இருக்குமான்றதுக்கு உத்தரவாதமே கிடையாது.
1: They might be earning 1 lakh today. They might be able to pay 20,000 as a loan today. But for the next 20 years, for the period which you have signed the surety, we are not sure whether they will be able and capable to pay that money.
0: நான் சொல்ல விளக்கதா உங்களுக்கு.
1: Can you understand that?
0: First on the risk of character. அவருடைய குணம் மாறுமா மாறாது அப்படின்னு நம்ம நிச்சயமா சொல்ல முடியாது.
1: So first is the risk of character. We are not sure whether the character will change or not.
0: Second of the risk of capacity. அவர்கள் வந்து இதை கொடுத்து முடிக்க முடியுமா அப்படின்ற அந்த திறன், இன்றைக்கு இருக்கிற திறன் கடைசி வரைக்கும் இருக்குமான்றது தெரியாது.
1: Second is the risk of capacity, whether we know the, we don't know whether the capacity they pay will be the same or not.
0: மூன்றாவது,
1: the third,
0: will they be able to complete the payment? அவங்க இன்னைக்கு ஆரம்பிக்கிற அந்த ரீபேமெண்ட்டை கடைசி வரைக்கும் கொடுப்பாங்களா அப்படின்றது நிச்சயம் கிடையாது.
1: So will they be able to complete that payment?
0: எத்தனையோ சம்பவங்களை நான் சொல்ல முடியும். சில பேர் வந்து அழுது நம்மளை வந்து தொந்தரவு பண்ணி, நம்மளை கார்னர் பண்ணி, நம்மகிட்ட கெஞ்சி, நம்மளோட மனசை மாற்றி இறக்கப்பட வச்சு சைன் போட வச்சுருவாங்க.
1: So there might be people who come to us, who plead, beg us, who somehow pressure us and also corner us and change our heart and make us sign the surety.
0: ரெண்டு வருஷம் திருப்பி கொடுக்க வேண்டிய லோனை ஒரு வருஷம் கட்டிட்டு நம்ம நிம்மதி பெருமிச்சு விட்டுருவோம் பாருங்க, திடீர்னு சொல்லுவாங்க என்னால கொடுக்க முடியலன்னு.
1: So this loan which they ought to repay in 2 years, they will pay for first 1 year, and when we give a sigh of relief, they will say, I am not able to pay anymore.
0: ஆள் அட்ரஸ் எல்லாம் போய்டுவாங்க.
1: We do not know any whereabouts them.
0: We don't know their whereabouts. கடைசில ஃபோன் எங்க வரணும்னா நமக்கு தான் வரும்.
1: So at last we will get the phone call.
0: அவர் கட்டலங்க, நீங்க தான ஷூரிட்டி போட்டுருக்கீங்க, நீங்க வந்து கட்டுங்கன்னுவாங்க.
1: They did not pay. You are the surety. You have to come and pay it.
0: நல்லா கவனிச்சிடுங்க. நீங்க 10 வருஷம் லோனோ 20 வருஷம் லோனோ அத கட்டி முடிக்கிற வரைக்கும் ரிஸ்க் உங்க மேல இருக்குன்றதை மறந்துடாதீங்க.
1: No matter whether it's 10 years loan or 20 years loan, but until you complete that payment, that entire risk is upon you.
0: ஏதோ ஒரு கையெழுத்து போட்ட உடனே உங்க வேலை முடிஞ்சிட்டு நீங்க நண்பன்னு ப்ரூவ் பண்ணிட்டீங்க நினைச்சு போயிரலாம் நினைக்காதீங்க. 20 வருஷம் நீங்களும் கூட சேர்ந்தே கொத்தடிமன்றது மறந்துடாதீங்க.
1: It's not that just because you have signed a surety doesn't mean that he is a friend that you can leave as such as with a relief, but since you are bound to by a surety, you have to pay the risk until they complete the payment.
0: அப்பா வந்து சிலதர வேடிக்கையா சொல்லுவாங்க, அப்பா நிறைய இதுல பாடுபட்டிருக்காங்க.
1: So our father has also learned so many lessons in this. He used to say in a funny way.
0: எங்கட ரொம்ப எச்சரிப்பு கொடுப்பாங்க.
1: He used to give us so much of warning.
0: ஒன்னு ரெண்டு பேர்லடா பல பேர்ட்ட நான் ஏமாந்துருக்கேன்னு
1: சொல்லுவாங்க. It is not one or two, but I have been cheated by many people.
0: அப்படி வந்து கெஞ்சுவாங்க, காசை வாங்கிட்டாங்கன்னா நம்ம அங்கங்க இவங்க மேல பரிதாபப்பட்டு நான் எங்கெங்கயோ கஷ்டப்பட்டு அரேஞ்ச் பண்ணி கொடுப்பேன். அதுக்கப்புறம் அந்த ஆளுங்களை பார்க்கவே முடியாது, எங்கேயோ ஓடிடுவாங்க.
1: Father used to say, I used to strive hard and get money from many ways and give them, but after I give them the money, you cannot find them at all.
0: அவங்களை காண்டாக்டே பண்ண முடியாது.
1: You cannot contact them.
0: ஃபோனே எடுக்க மாட்டாங்க.
1: They will not pick your call.
0: அப்படி பிஸியா இருக்கேன் இப்படி பிஸியா இருக்கேன்னு
1: வாங்க. They will say, I am busy here and there.
0: எப்போ தெரியுமா? காசு வாங்கும்போது பிஸியா இருக்க மாட்டாங்க. காசு திருப்பி கொடுக்கும்போது தான் பிஸி ஆயிடுவாங்க.
1: When they want money, they will not be busy, but if they want to repay it, they will be busy.
0: சதுர அப்பா வேடிக்கையா சொல்லுவாங்க, ஒரு பிரசங்கத்திலோட சொன்னாங்க.
1: Father used to say this in a funny note.
0: சில பேர் கடன் வாங்குறதே எப்படி வாங்குறாங்கன்னா திருப்பி கொடுக்க கூடாதுன்னு தான் கடன் வாங்குறாங்கன்னு சொல்வாங்க.
1: Some people borrow money with the intention of not paying it at all.
0: நான் சொல்ல விளங்குதா உங்களுக்கு?
1: Can you understand it?
0: அவன் வாங்கும்போது திருப்பி கட்ட கூடாது அப்படினு நினைச்சு தான் வாங்குறான்.
1: They borrow money with the intention not to repay it.
0: நாம தான் எச்சரிப்பா இருக்கணும்.
1: We should be very careful about it.
0: முதலாவது சொன்னேன், நம்மளுடைய இரக்கத்துக்கு ஒரு அளவு இருக்குன்றத தயவு செய்து நீங்க விளங்கிக் கொள்ளுங்க. நீங்க வந்து கடவுள் கிடையாது, நாம கடவுள் கிடையாது.
1: First I told you there's a limit for our compassion which you have to understand because we are not God.
0: எல்லா பிரச்சனையும் நாம தீர்த்து வைக்க முடியாது.
1: We cannot solve all the problems.
0: எல்லாருக்கும் நாம உத்தரவாதம் எடுக்க முடியாது.
1: We cannot take responsible for everyone.
0: எவ்வளவு நெருங்கிய நண்பனா இருந்தா கூட எல்லா பிரச்சனைக்கும் நம்ம உதவி செய்ய முடியாதுன்றதை தயவு செய்து உங்க ஆள் மனதுல ஆழமா பதிச்சுக்கிடுங்க.
1: No matter how close is your friend, but make sure and you understand this truth that you cannot be a rescuer for everyone.
0: உங்களால சில காரியங்கள்ல உதவி செய்ய முடியலன்றது உங்களுக்கு வருத்தமா இருக்கலாமே தவிர குற்ற உணர்வாக இருக்கவே கூடாது.
1: So in certain things where you are not able to help some people, it may be painful to you, but it should not be a guilty conscious.
0: It should not make you guilty. It's a fact. இரண்டாவது, நம்மிடத்திலே காரியங்களை வாங்குற விசேஷமாக உத்தரவாத கையெழுத்துக்களை வாங்குகிறவர்கள் மாற்றத்திற்குள் ஆக முடியும் அப்படின்ற ஆபத்து இருக்கின்றத தயவு செய்து கருத்துல கொள்ளுங்க.
1: And second, beware of the risk of change along the way.
0: சுபாவ மாற்றம்,
1: the risk of character change.
0: இரண்டாவது திராணியின் மாற்றம்,
1: risk of capacity change.
0: முழுமையாய் கொடுத்து தீர்ப்பேன் என்று சொல்வதில் மாற்றம்,
1: and the change whether they will be able to complete the payment.
0: மூன்றாவது ஒரு சத்தியம் இருக்கு,
1: the third truth.
0: Our liability must be under our control or capacity. நாம் இன்னொருவருக்கு உத்தரவாத கையெழுத்துக்களை போடும்போது, ஷியோரிட்டி கையெழுத்து போடும்போது, நாம் எதற்கு உதவி செய்கிறோமோ, எந்த கடனுக்கு நாம் உதவி செய்கிறோமோ, அந்த கடனை ஒருவேளை அவர்கள் செலுத்தி முடிக்காவிட்டால் அதை தீர்க்கக்கூடிய திராணி நமக்கு இருக்கணும். அப்படி இல்லைன்னா கையெழுத்து போடக்கூடாது.
1: இஃப் இன் கேஸ் யூ ஆர் சைனிங் எ ஷியூரிட்டி and if that liability is upon you, then you must be able to, you must have the capacity to pay that liability, otherwise you should not sign the surety.
0: Listen to me very carefully. Please don't make promises for which you don't have any control. உங்களிடத்துல கட்டுப்பாடு இல்லாத ஒரு பகுதியில் போய் நீங்கள் ஞானமற்றவர்களாய் போய் கையெழுத்து போடாதீங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் உங்களுக்கு அதை. உதாரணமாக ஒரு நண்பன் வந்து உங்கள்கிட்ட 10 லட்சம் ரூபாய் எனக்கு ஒரு லோன் எடுக்க போகிறேன், ஒரு ஹவுசிங் லோன் எடுக்க போகிறேன், எனக்கு கையெழுத்து போடுன்னு கேட்குறாங்க.
1: ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் எ ஃப்ரெண்ட் கம்ஸ் அண்ட் ஆஸ்க் யூ ஐம் கோன் கெட் அ லோன் ஃபார் 10 லேக்ஸ் ஃபார் ஹவுசிங் லோன், யூ ஹேவ் டு சைன் த ஷூரிட்டி.
0: நான் எல்லாருமே பொல்லாதவங்கன்னு சொல்லலை.
1: ஐ டோன்ட் சே எவ்ரி ஒன் இஸ் ஈவல்.
0: எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடாதுன்னு சொல்ல, சில உதவி செய்யலாம்.
1: சம்டைம்ஸ் யூ கேன் ஹெல்ப் அதர்ஸ்.
0: ஆனால் நீங்கள் உதவி செய்யறதுக்கு முன்னால் ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்டுக்கணும்.
1: பட் பிஃபோர் யூ ஹெல்ப் தம், யூ ஹேவ் டு ஆஸ்க் எ க்வெஸ்சன்.
0: ஒரு மாதம் வந்து உதாரணமாக அவங்களுடைய லயபிலிட்டி வந்து 15,000 to 20,000 ரூபாய் கொடுக்க வேண்டியிருக்குன்னு வச்சுக்கிடுங்களேன்.
1: ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் தேர் லயபிலிட்டி இஸ் 15,000 to 20,000 per month.
0: காட் ஃபர்பிட் நத்திங் பேட் ஷுட் ஹேப்பன், எந்த தீங்கும் நடந்துடக்கூடாது அப்படின்னு நம்ம விரும்புகிறோம். ஆனால் ஒருவேளை நான் சொன்னது போல் அவருடைய சுபாவம் மாறிவிட்டது, அவருடைய திராணி மாறிவிட்டது, கடைசி வரைக்கும் அவர் கொடுக்காமல் உண்மை இல்லாமல் போயிட்டார்னு வச்சுக்கிடுங்களேன், உங்களால் எந்த பிரச்சனை இல்லாமல் இந்த பிரச்சனை என்னால் கையாள முடியும் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு திராணி இருக்கா? அதில் இறங்குங்க, அல்லது கையெழுத்து போடாதீங்க.
1: இஃப் இன் கேஸ் இஸ் கேரக்டர் சேஞ்சஸ் ஆர் இஸ் கெப்பாசிட்டி சேஞ்ச் ஆர் இஸ் ஏ நாட் இஃப் இஸ் நாட் ஏபிள் டு கம்ப்ளீட் தட் பேமெண்ட், ஸோ வில் யூ பி ஏபிள் டு பேர் தட் லயபிலிட்டி? இஃப் தென் யூ கேன் சைன் இட், அதர்வைஸ் டோன்ட் கெட் இட் டு இட்.
0: நாளைக்கு பற்றிய ஒரு நிச்சயம் இல்லாமல், உங்களுக்கு திராணி இல்லாமல், வீண் பெருமைக்காக, அகந்தைக்காக போய் கையெழுத்து போடாதீங்க.
1: If you don't have a control or a capacity about your future, don't get into that surety just for your ego's sake.
0: நீதிமொழிகள் 27:1.
1: Proverbs 27:1.
0: நாளைய தினத்தை குறித்து பெருமை பாராட்டாதேன்னு
1: போட்டுரு. Do not boast about tomorrow.
0: Don't boast, be real. உண்மையாக நிதர்சனமாக இருங்க.
1: Be real.
0: Be real, be real. I'm telling you very very honestly, be real. பார்த்துக்கலாம். சில பேருடைய பிரச்சனை அதான்.
1: Some people will say, we'll take care.
0: ஆ, பார்த்துக்கலாம்.
1: We'll take care of it.
0: என்ன பார்ப்பீங்க?
1: What do you will take care?
0: உங்கள்ட்ட வருமானம் இருக்கா?
1: Do you have an income?
0: சேமிப்பு இருக்கா?
1: Do you have a savings?
0: இந்த பிரச்சனையை கையாள்றதுக்கு திராணி இருக்கா?
1: Are you capable to manage
0: சும்மா குருட்டுத்தனமா பார்த்துக்கலாம்னு சொல்லி பெரிய பிரச்சனையில் ஈடுபடாதீங்க.
1: Don't blindly say that you can take care and enter into this problem.
0: இதுல ரெண்டு காரியம் முக்கியமா சொல்றேன், கவனிங்க, நல்லா கவனிங்க.
1: There are two things important here.
0: It must be under your control. நீங்க கையெடுக்கிற பிரச்சனை உங்களுடைய கட்டுப்பாட்டு கீழ இருக்கணும்.
1: So the problem that you take should be under your control.
0: நீங்க அதை பிளைனா சொல்லணும். இங்க பாருப்பா, ஏன் தகுதி? ஒருவேளை நீ கட்டாம போயிட்டானா, நான் தொடர்ந்து கட்டுறதுக்கு ஏன் தகுதி? வந்து ஒரு மாசத்துக்கு 10,000 ரூபாய் வரைக்கும் என்னால் கட்ட முடியும். என்ன நண்பன்றதுக்கு நான் கட்டிடுவேன். நீ 20,000க்கு நீ கையெழுத்து போட சொன்னீனா, ஒருவேளை நீ கட்டாம போயிட்டீனா, என்னால் உத்தரவாதம் எடுக்க முடியாதுப்பா, ஐம் வெரி சாரின்றத வெளிப்படையாய் சொல்லி விடுவது நல்லது.
1: You have to say frankly and practically that, see, I am capable to pay 10,000 if in case if you miss a loan. And beyond that, I am not able to pay. So therefore, I am sorry, I cannot sign a surety.
0: இதில் ரெண்டு காரியம் ரொம்ப முக்கியம்.
1: There are two important things here.
0: See, before you become a surety for someone, I said you need to keep things under control. You need to know, you should be sure that I can keep this in control. இதிலன்னு சொன்னா, number one, you can financially control it. You are financially strong enough to absorb the debt. அதாவது அவங்க கட்டாம போயிட்டா கூட என்னுடைய பொருளாதார ஸ்தானத்துல பலன்ல அதை நான் ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்ற லெவலில் நீங்க இருக்கான்னு ஃபர்ஸ்ட் கேட்கணும். ரெண்டாவது, am I emotionally prepared to absorb the debt? நான் வந்து ஒருவேளை கட்டாம போயிட்டாங்கன்னா எந்த வருத்தம் இல்லாம சந்தோஷமா நான் வந்து அதை கட்டுவேனா? அதையும் நீங்க தயவு செய்து சிந்திச்சு பாருங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபினான்ஷியலா நான் கட்டிடுவாங்க, they will be ready to pay financially. Financially support பண்றவங்க உங்களுக்கு ரெடியா இருப்பாங்க, ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, ஆனா இமோஷனலா they are not strong. நான் சொல்ல வளங்க நினைக்கிறேன், உங்க உற்ற சிநேகிதனா இருக்கலாம்,
1: it might be a very close friend,
0: அவங்களுடைய பண பிரச்சனைக்கு கடன் பிரச்சனைக்கு நீங்க உண்மையா நேர்மையா உதவி செய்யணும்னு ரொம்ப ஆசைப்படலாம்.
1: You might have a good intention and a true intention to help them truly.
0: உங்களுக்கு திராணி இருக்கலாம்,
1: you may have the capability.
0: அதே வேளையில ஒருவேளை அவன் கட்டாம போயிட்டா கூட எனக்கு அதெல்லாம் வருத்தமே கிடையாது, சந்தோஷமா நான் கட்டுவேன், ஏன்னா அவன் எனக்கு எவ்வளவோ செஞ்சிருக்கிறான், நான் சந்தோஷமா கட்டுவேன், அதை பாரமா எடுக்க மாட்டேன்னா கையெழுத்து போடுங்க.
1: So if in case he doesn't pay it, he missed the payment, if you say that I'm not emotionally affected by that, then you can happily sign the surety.
0: அல்லது இது உங்களோட வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய பாரமாக கேடாக மாறும் என்பதுல சந்தேகமே இல்லை.
1: Otherwise, no doubt that will become a big burden for your entire life.
0: கடைசியாக நான்காவது ஒரு முக்கியமான சத்தியம்,
1: the fourth and the last important truth.
0: இந்த ஷியூரிட்டி கையெழுத்து போடுற விஷயத்துல நீங்க இந்த பகுதியை வாசித்தீங்கன்னா ஆறாம் அதிகாரத்துல முதல் ஐந்து வசனங்களை வாசித்தோம். இதுல ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் கவனிக்கப்பட வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பிரச்சனை வந்து வெறும் பண பிரச்சனை மாத்திரம் கிடையாது, இது உறவு கடுத்த ஒரு பிரச்சனைன்றதும் நீங்க சேர்த்து பார்க்கணும்.
1: So when you read this Proverbs 6, first 5 verses, you have to understand this is not only something deals with the money alone, but something it also deals with the relationship.
0: அதை மறந்துடாதீங்க.
1: You have to remember that.
0: நீங்க உங்களுடைய நண்பனோடு இருக்கிற உறவும் பொருளாதார சிக்கல்ல பாதிக்கப்படும் அப்படின்றத நல்லா விளங்கிக் கொள்ளுங்க.
1: You have to understand the relationship that you have with your friend will also affect because of this money matter.
0: சில கடைகள்ல நம்ம ஊர்ல பெட்டி கடையில எல்லாம் போட்டுருப்பாங்க, பாத்திருக்கீங்களா?
1: So you would have
0: sticker ஒட்டிருப்பாங்க, கடன் அன்பை முறிக்கும், போட்டுருப்பாங்களா இல்லையா?
1: So you would have read the statement in petty shops and places, debts breaks love,
0: debts endanger love. இது உண்மை,
1: this is true.
0: உங்களுக்கு தெரியுமா எத்தனையோ குடும்பங்கள் வந்து இந்த பொருளாதார பிரச்சனையினால கணவன் மனைவி பிரிஞ்சு போனவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க தெரியுமா?
1: Do you know many husband and wife they split apart because of this money matters?
0: பொருளாதாரத்துல சரியா கையாளாததுனால, உண்மை இல்லாததுனால, வாக்குறுதிகளை காப்பாற்றாததுனால உற்ற சிநேகிதர்கள் பகையாளிகளா மாறினவங்க இருக்காங்க தெரியுமா?
1: Do you know many friends have become enemies because they did not manage this problems of money matters?
0: உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்குள்ளே மிகப்பெரிய பகை இந்த பண விஷயத்துல உண்டாயிருக்கு தெரியுமா?
1: You know there has become great enmity among the siblings because of the money matters.
0: ஏன்?
1: Why?
0: சபைக்குள்ளே கூட இதை போன்ற உறவுகள் முறிந்திருக்கு தெரியுமா?
1: Even the relationships in churches have also endangered.
0: பண விஷயத்தினாலே உறவுகள் பாதிக்கப்படும் என்பதை நீங்க மறந்துடாதீங்க.
1: Don't ever forget that your relationships can also be affected because of money matters.
0: So, நாலாவது முக்கியமான சத்தியம் என்னன்னா, be careful about the companionship of your friends that is involved in the whole process. இந்த முழு பண விஷயத்துல உங்கள் நண்பர்களோடு உள்ள உறவும் இதுல ஈடுபட்டிருக்கு அப்படின்றத மறந்துடாதீங்க. பணத்தை சரியா கட்டிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை.
1: If they pay the money at the right time, there is no problem in that.
0: ana seriya kattala appadina idu oru naal prachanaya irukadhu, pala varsha prachanaya iluthadikum.
1: But if they don't pay it, that becomes a problem not for one day but for years together.
0: idhula oru chinna prachana vanda kuda ivlavu naal neenga vechirundha nalla uravu kasappaidum.
1: A small breach in this will really bitter the relationship that you had for so many years.
0: இது எப்படினு பாத்தீங்கன்னா பாருங்க, உங்கட்ட வந்து ஒரு ஷூரிட்டி கையெழுத்து வாங்கிட்டு அதை சரியா கட்டலன்னு வச்சிருக்கீங்களா?
1: So if a person gets a surety signature from you and if they don't pay it at the right time,
0: நாளைக்கு அவங்க ஒரு நல்ல புடவ கட்டு வந்தா, ஒரு நல்ல வண்டியில வந்தா, உங்களுக்கு ஒரு மாதிரி உறுத்தும்.
1: Tomorrow if they come with a in a good costumes or a good bike, then you will feel some what about it.
0: மாசமான கடன் கட்ட மாட்டேங்கிறாங்க, ஏன் தலைமலை உருளுது, இவங்க என்ன கிறிஸ்மஸ் கொண்டாடுறது, இவங்க என்ன பர்த்டே கொண்டாடுறது, இவங்க என்ன பிரியாணி சாப்பிட்றது, இவங்க என்ன ஹோட்டலில் போய் சின்ன சின்ன காரியங்கள் கூட உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வேதனையாக மாறிடும்.
1: So even see they are not paying their debts properly, but why they are enjoying their life, they are coming in a new bike, they are doing this and that, they are celebrating Christmas, but even small and petty things will start bringing something in you.
0: Neenga koduthittu kaiyeluthu potittu neenga vandu yosithirukkiradha paarkilum kaiyeluthu podradhukku munnala yosikkiradhu nalladhu.
1: So it's always better to think about this before signing the surety rather than signing the surety and then realizing it.
0: நீங்க வந்து காரியங்களை ஆரம்பத்துல மனந்திறந்து பேசுறத நீங்க கையெடுக்காம வெறுமனே இமோஷனலா இதை வந்து கையாண்டுட்டு போவீர்களானா நாளைக்கு இந்த இமோஷன்ஸ் வந்து உங்களை காப்பாற்றாது.
1: If you don't speak things openly at the beginning and if you take decisions by signing emotionally, then these emotions will not help you in the future.
0: நான் சொல்லுகிற காரியங்கள் உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும் நினைக்கிறேன்.
1: I think what I say will be useful to you.
0: சிலது வந்து சில சத்தியங்கள் ரொம்ப கசப்பா இருக்கும், ஆனா அது ரொம்ப தேவையானது.
1: Certain truths are really bitter but it's very essential.
0: வேதம் சொல்லுது ஒருவேளை இப்படி நீ மாட்டிட்டீனா ஒரு மான் வந்து தப்பிச்சு ஓடுறது மாதிரி கண்ணில தப்பிச்சு ஓடிட்டு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ இருந்து வெளியே வந்துருன்னு போட்டிருக்கு.
1: The Bible says if you are caught in such a kind of snare, you have to deliver yourself like a gazelle from the hand of the hunter.
0: எவ்வளவு வேகமா இருந்து வெளியே வந்து வந்துரு.
1: So how fast, how swiftly you can come out, you have to come out.
0: இன்னொருவன் உன்னை அடிமைப்படுத்த விடாதே.
1: Don't let others enslave you.
0: அது விசேஷமாக உன் நண்பனா இருக்க கூடாது.
1: Especially it should not be your friend.
0: நம்முடைய ஃபினான்ஷியல் மேட்டர்ஸில் ஆண்டவர் இந்த நீதிமொழிகள் மூலமாக நமக்கு ஞானத்தை தருவாராக.
1: May the Lord give us wisdom through this Proverbs in the financial matters.
0: இது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா இதை உங்களோட அத்தனை நண்பர்களுக்கும் தயவு செய்து ஷேர் பண்ணுங்க.
1: If it is really useful to you, kindly share with all your friends.
0: கர்த்தர் தொடர்ந்து நம்மோடு பேசுவாராக.
1: May the Lord continue to speak with us.
0: நாலு காரணம்.
1: Four reasons.
0: Why things can become dangerous promises. நம்முடைய பொருளாதார வாழ்க்கையில் ஆபத்தான உத்தரவாதங்கள், ஆபத்தான வாக்குறுதிகளை குறித்து எச்சரிப்பா இருக்கணும்.
1: We should be careful about our dangerous promises in financial matters.
0: நம்முடைய இரக்கத்திற்கும் ஒரு எல்லை உண்டுன்றதை மறந்துடாதீங்க.
1: Don't forget there is a limit for your compassion.
0: இரண்டாவது, மாற்றங்கள் வரக்கூடும் அப்படின்ற ஆபத்து இருக்கிறது அப்படின்றத மறந்துடாதீங்க.
1: Don't forget and beware of the risk of change.
0: எந்த பிரச்சனையா இருந்தாலும் நம்முடைய கட்டுப்பாட்டிற்குள்ள அது இருக்கணுமே தவிர நாம் மற்றவர்களுக்கு கீழ் கட்டுப்பட்டு விட கூடாது என்பதுல கவனமா இருங்க.
1: And third, our liability must be under our control.
0: பண விஷயங்களிலே நல் உறவுகளும் கலந்திருக்கிறது என்றதை மறந்துடாதீங்க.
1: Be careful about the companionships involved in this process of money matters.
0: வருத்தம் ஆரம்பத்திலே வந்தால் ஒரு நாளிலே முடிந்து போகும்.
1: If you have those kind of regrets or any kind of feeling in the beginning, it will end in one day.
0: அது நல்லது.
1: That is good always.
0: ஆரம்பத்துல வந்து கேக்குறவங்க கிட்ட இல்லப்பா எனக்கு முடியாதுப்பா அப்படினு சொல்றது ஸ்டார்டிங்ல வருத்தமா இருக்கலாம், பட் காலப்போக்கில் பீப்புள் வில் அண்டர்ஸ்டாண்ட். உங்களால் முடியலன்றது பீப்புள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க.
1: When people come and ask you for some surety, if you say no at the beginning, they people may feel wrong at the beginning, but they may understand as days goes by.
0: என்னுடைய அனுபவத்தின் விளைவில் நானும் ரொம்ப அனுபவப்பட்டேன். இதில்
1: என்
0: அனுபவத்தின் விளைவாக ஒன்றை இப்போ நான் ஒரு பாலிசியாக வைத்திருக்கிறேன்.
1: So I have also been experienced in this so much, and as a result of my experience, I have a policy now.
0: இரக்கம் நம்ம காட்டணும்.
1: We have to show compassion.
0: ஆனால் இப்போ நான் ஒரு பாலிசியை ஃபாலோ பண்ணுறேன்.
1: பட் ஐ ஃபாலோ எ பாலிசி நவ்.
0: என்னால் எவ்வளோ முடியும் அதை நான் செய்வேன்.
1: ஐ வில் டூ அக்கார்டிங் டு மை கெப்பபிலிட்டி.
0: எனக்கு இவ்வளோ தான் கொடுக்க முடியும், என்னுடைய திராணிக்கு என் பேலன்ஸில் என் கையில் எவ்வளோ இருக்குது அதை நான் கொடுத்துட்றேன். திருப்பி கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்குறதே கிடையாது.
1: ஸோ ஐ கேன் பே தெம் ஒன்லி திஸ் மச் அக்கார்டிங் டு மை பேலன்ஸ், மை கெப்பபிலிட்டி அண்ட் கெப்பாசிட்டி, அண்ட் ஐ வில் நெவர் எக்ஸ்பெக்ட் தட் தே வில் ரீபே மீ.
0: இது எனக்கு திருப்பி தரணும்னு நீங்கள் எதிர்பார்க்க வேண்டியதில்லை.
1: யா, யூ நீட் நாட் எக்ஸ்பெக்ட் தட் யூ ஹேவ் டு ரீபே மீ அகைன்.
0: உங்க மேல உள்ள இரக்கத்தினால நான் இதை செய்கிறேன்.
1: ஐ டூ திஸ் அவுட் ஆஃப் கம்பேஷன் ஆன் யூ.
0: திருப்பி கொடுத்தீங்கன்னா சந்தோஷம்.
1: If you return it back, then it is happy.
0: திருப்பி கொடுக்கலனாலும் வருத்தம் கிடையாது.
1: Even if you don't return it, no regret.
0: இது என் பாலிசி.
1: This is my policy.
0: இது உங்களுக்கு நல்லதா தெரியுமானா நீங்களும் அந்த பாலிசியை ஃபாலோ பண்ணுங்க.
1: If this appears right to you, you can also follow this policy.
0: இது நம்முடைய உறவுகளை நீண்ட தூரம் கொண்டு செல்லும்.
1: This will take a relationship to a long way.
0: ஜெபிப்போம்.
1: Let us pray.
0: அன்பின் ஆண்டவரே, கற்றுக் கொடுத்த நல்ல பாடங்களை எங்கள் வாழ்க்கையில அனுபவமாக்க கிருபை தாரும்.
1: A loving God, please help us to make and exercise this lessons that we have learned in our life.
0: எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மாத்திரமல்ல, எங்களுடைய பொருளாதார வாழ்க்கை குறித்தும் நாங்கள் ஞானமுள்ளவர்களாய், அறிவுள்ளவர்களாய், போதிக்கப்பட்டவர்களாய் வளர எங்களுக்கு கிருபை தாரும்.
1: Lord, give us grace not only in spiritual matters but also let us be growing, let us also grow up with good wisdom, understanding and knowledge in our financial matters as well. Lord,
0: ஆபத்தில் இருக்கிறவர்களுக்கு உதவி செய்கிற இரக்கத்தை தாரும்.
1: Give us compassion to help them who are in danger.
0: ஆனால் நாங்கள் ஒருபோதும் எங்களையோ, எங்கள் உறவுகளையோ, எங்கள் குடும்பங்களையோ, எங்கள் வருங்காலங்களையோ சீரழித்து விடுகிற ஞானமற்ற தீர்மானங்களிலே ஈடுபட்டு விடாதபடி எச்சரிப்பாக இருக்க கிருபை தாரும்.
1: Lord, give us grace that we might be careful not to involve in foolish decisions that might spoil our life, our future, our family. Lord,
0: உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்து.
1: Glorify your name, Lord.
0: இயேசுவின் நாமத்தில் பிதாவே,
1: in Jesus name we pray.
0: Amen. Amen. Amen.

சங்கீதம் 27:4 வசனம். கர்த்தாவே, உம்மிடத்தில் ஒன்றை கேட்கிறேன், அதையே நாடுவேன். ஒரு மனமாய் சேர்ந்து நம் கர்த்தரிடத்தில் ஒன்று கேட்போமா, அதையே நாடுவோமா?

Let your healing presence fill this place right now, Lord. Aviyanavare, sugam tarum akkiniyin vallamai prasanam inge irangi kondirukkirabadi amukku nandi solugiren. Appa, indha sattam kettukondirukkira ovvoru koodarangalum unna magimai irangattum. இந்த வார்த்தை சொல்வது போல நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போகும். நிறைவானோட பரலோக மகிமை அப்பா கட்டப்பட்டு இருக்கிறவர்கள் விடுவிக்கட்டும், சொந்து போன ஆத்மாக்களை உயிர்ப்பிக்கட்டும், தளர்ந்து போன முழங்கால்களை திடப்படுத்தட்டும். மனுஷனால் ஆகாதது தேவனால் ஆகும். நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பாய் என்று சொன்னீங்களே, நாங்கள் விசுவாசிக்கிறோம். குடும்பங்களோட மகிமை காணட்டும், சபைகளோட மகிமை காணட்டும், தேசமோட மகிமை காணட்டும். இந்த கடைசி நாட்களிலே மாம்சமான யாவரும் மகிமை காணட்டும். இந்த பரலோக மகிமை

இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களை விடுவிக்கவும், குருடர்களுக்கு பார்வையை பிரசித்தப்படுத்தவும் வந்தவரே.

சிந்திப்போம் செயல்படுவோம். எழுபது எண்பதுகள்ல இருந்த உலகம் வேற. அப்போ வாழ்ந்த ஆண்களுக்கும் இப்போ வாழ்ற ஆண்களுக்கும் எவ்வளவு வித்தியாசம். அந்த தலைமுறை ஆண்கள் 4-5 டிரெஸ் தான் வச்சிருப்பாங்க. ஷர்ட் பிளெயினா இருக்கும், அல்லது கோடு அல்லது கட்டம் போட்டிருக்கும். டிசைன் பொம்மை எல்லாம் போட மாட்டாங்க. ஒரு லெதர் பேக் வச்சிருப்பாங்க, அது கிழிஞ்சி உபயோகிக்க முடியாம போற வரைக்கும் அதைத்தான் வச்சிருப்பாங்க. லஞ்ச் பாக்ஸ் வீட்டுல இருந்து எடுத்துட்டு போவாங்க, கடையில சாப்பிட மாட்டாங்க. ரிட்டையர்ட் ஆற வரைக்கும் அவங்க தொடர்ச்சியான ஒரே தொழில தான் இருப்பாங்க. ஆன்லைன்ல ஷாப்பிங் பண்ண மாட்டாங்க, வாரா வாரம் ஹோட்டல் போக மாட்டாங்க, வந்த படத்தை எல்லாம் பார்க்க மாட்டாங்க, தேவையில்லாம பொருளை வாங்கி சேர்க்க மாட்டாங்க. மாச தொடக்கத்துல மார்க்கெட்டுக்கு போய் வீட்டுக்கு அந்த மாசத்துக்கு தேவையான பொருட்களை மட்டும்தான் வாங்குவாங்க. டீ கடையில தான் டீ குடிப்பாங்க, காஃபி டேலெல்லாம் போய் சாப்பிட மாட்டாங்க. இன்னைக்கும் அவங்க இப்படித்தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க எல்லாரும் நல்ல இடமா பார்த்து நிலம் வாங்கியிருப்பாங்க, வீடு வாங்கியிருப்பாங்க, பிள்ளைங்களை நல்லா படிக்க வச்சிருப்பாங்க, அவங்களுக்கும் தேவையான அளவு சொத்து சேர்த்து வச்சிருப்பாங்க. இதுதான் 70-80களோட வாழ்க்கை. ஆனா இன்றைய தலைமுறையினர் தேவையில்லாத பொருட்களை வாங்கி குவிக்கிறாங்க, எப்பவும் ஆன்லைன்ல தான் காலத்தை கடத்துறாங்க. ஆன்லைன் இஸ் பிகமிங் எ டிசீஸ் டுடேன்னு சொல்றாங்க. இது இவங்க விஷயத்துல ரொம்ப உண்மை. இவங்க கிட்ட பிரச்சனை எங்க இருக்குதுன்னா, கம்பெனியுடைய கலாச்சாரத்தை வீட்டுக்குள்ள கொண்டு வர இவங்க முயற்சி செய்யறாங்க. ஒரு கார்பரேட் உலகம் எப்படி இருக்குதோ அப்படியே வீட்டையும் மாற்ற பாக்குறாங்க. அங்க இருக்கிற சூழ்நிலைய கொண்டு வர பாக்காங்க. அங்க ரிசப்ஷன்ல கிடக்கிற கார்பெட் நம்ம வீட்டுக்குள்ள வரணும்னு நினைக்கிறாங்க. அங்க இருக்கிற விலை அதிகமான சோஃபாவை நம்ம வீட்டுல போடணும்னு நினைக்கிறாங்க. அங்க இருக்கிற கண்ணாடி அறைகள் மாதிரி இவங்க வீட்டையும் கண்ணாடியா மாத்த முயற்சிக்கிறாங்க. ஆனா இந்த அலைக்குள்ள சிக்காம ரொம்ப அழகா போன தலைமுறையினர் இன்னைக்கும் வாழ்ந்துகிட்டு தான் இருக்காங்க. முந்தைய தலைமுறையினரின் சாமர்த்தியத்தையும் புத்திசாலித்தனத்தையும் ஒத்துக்கிட்டு இன்றைய தலைமுறையினர் அவங்கள பார்த்து மாறணும். முதியோரிடத்தில் ஞானமும் வயது சென்றவர்களிடத்தில் புத்தியும் இருக்குமே அப்படின்னு பைபிள்லையும் வாசிக்கிறோம்.

வந்த உபத்தனங்களையும் வேதனைகளையும் எப்படி கடக்க போகிறோம் என்று நினைத்த நேரங்கள் உண்டு. ஆனால் இங்க கூடவே இருந்து கடக்க வைத்திர தேங்க்யூடா.

பொருந்தினவர் நம் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். அவருக்கு மாத்திரம் துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதா. ஹல்லேலூயா. அவர் பரிசுத்தர், பரிசுத்தர் என போற்றப்படத்தக்க, எல்லாராலும் போற்றப்படக்கூடியவர்.

பரிசுத்த குத்து விளக்கின் மத்தியிலே உலாவுகிற ஆவியானவர் அவர் நம் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் சேனைகளின் கர்த்தர், அவர் உயரமும் உன்னதமுமானவர், எல்லா முழங்கால்கள்

வருகிறேன். எங்களை பரிசுத்தம் ஆக்குகிறவரே ஒரே சத்தமா, ஒரே சத்தமாய் தேவனுக்கு மாத்திரமாக இருக்கிற இடங்கள் பரிசுத்தம் அடைவதாக, நம்முடைய உள்ளங்கள் பரிசுத்தம் அடைவதாக, குடும்பம் பரிசுத்தம் அடைவதாக, வாழ்க்கை பரிசுத்தம் அடைவதாக, பரிசுத்தர் உலாவுகிறார். நல்ல கரங்களை கட்டி ஆவலை நிறைந்த தேவனுக்கு மகிமையாய் அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைகள் அந்நிய பாஷைகளை பேசி தேவ மகிமை நம்மை நிரப்புவதாக, தேவனுடைய பிரசன்னம் நம்மை நிரப்புவதாக, தேவனுடைய ஆளுகை ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும், ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கையின் மேலும்,

சத்தம் எழும்பட்டுமே, துதிக்கிற சத்தம் எழும்பட்டுமே. எப்படி தேவனுக்கு மகிமை செலுத்த தோடுதோ, ஓ எல்லாரும் வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் ஆண்டவருக்கு மகிமையா, ஆண்டவருக்கு மகிமையாக, கர்த்தர் நடத்தினதை நினைத்து மகிமையாய்,

இயேசுவினாலே, இயேசுவினாலே, இயேசுவின் சிந்த இந்த பகல் வேலையில் இந்த ஆலயத்தை நிரப்புவதாக. அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர்.

ஒரு விஷயம் கூட சந்தது உயர்த்தி கத்தர் இந்த வார்த்தை சொல்லும் போதே அப்பாவுடைய பிரசன்னம் உங்களை நிரப்புவதாக. முற்றிலுமா விட்டு கொடுத்து சொல்லுங்க. அவர் பரிசுத்த, அவர் பரிசுத்த, அவர்

பரிசுத்தரின் அசைவாடுதலை நாங்கள் உணரணுப்பா, பரிசுத்தரின் தொடுதலை நாங்கள் உணரப்பா. எங்கள் உள்ளங்கள் தொடப்படட்டும் ஆண்டவரே, எங்கள் நாவுகள் தொடப்படட்டும் ஆண்டவரே. விட்டு கொடுங்க பார்க்கலாம், விட்டு கொடுங்க பார்க்கலாம். அவன் நம்மத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறான். வஸ்திரத்துங்களினால் ஆலயம் நிறைந்திருக்கிறது. அவருடைய மகிமையின் அளவில்லாத மகிமையின் பிரசனம் இந்த பகல் வேளை நம்முடைய குடும்பத்தை நிரப்பும்படியாக, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நிரப்பும்படியாக, இந்த வருடத்தை தம்முடைய மகிமையினால் அவர் நிரப்பும்படியாக. ஆட்டுக்குட்டியானவரை மாத்திரம் முன்பாக நிறுத்தி ஒரு வார்த்தை சொல்லுங்க, என்னை தொடும் ஆவியானவரே, என்னை பரிசுத்தப்படுத்தும் ஆவியானவரே, எங்களை பரிசுத்தப்படுத்தும் ஆவியானவரே.

கூடிய அப்பாவுக்கு மகிமை செலுத்துவோமா. முழு பலத்தோடு சர்வ வல்லவரை ஆராதிக்கும் பாக்கியத்தை பெற்றவர்கள், நல்ல கரங்களை தட்டி ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கும் பாக்கியத்தை பெற்றவர்கள், ரட்சிப்பின் தன்மையை ஆராதிக்கும் பாக்கியத்தை பெற்றவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் ஒருவரே பரிசுத்தரும் நம்மை பரிசுத்தமாக்குகிறவருமாகிய சர்வ வல்லவ, சர்வ வல்லவ, நம்முடைய நீதியாகிய கிறிஸ்து மகிமைப்படுவாராக, நம்முடைய நீதியாகிய கிறிஸ்து மகிமைப்படுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்து நீதியின் சால்வையை தரிப்பித்து ஆமே கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ செய்த நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு சகல கனமும் மகிமையும் துதியும் ஸ்தோத்திரங்களும் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றைக்கும்

தன்னை அவ்வாக்கு மகிமை செலுத்துவோம். இதுவரை நடத்தினவர் மேக ஸ்தம்பமாக அக்கினி ஸ்தம்பமாக நம் முன்னே சென்றவர், இனியும் நடத்த போதுமானவர், இனிமேலும் ஏந்துவேன், இனிமேலும் சுமப்பேன், இனிமேலும் தப்புவிப்பேன் என்றவரை நாம் ஆராதிக்கிறோம். அவரே நமக்கு அடைக்கலாம், அவரே நமக்கு துருகம், அவரே நமக்கு கேடகம், அவரே நமக்கு கோட்டை, அவரே நம் ரட்சணிய கண்மலை. ஆமென். Thank you, Father.

ஆமென். அவர் உனக்கு முன்னே செல்வாரானால் புரிந்துகொள், தடைகள் உடைக்கப்பட போகிறது. அவர் உன்னை சுமக்கிறாரானால் புரிந்துகொள், நீ தடைகளை தாண்ட போகிறாய். ஆமென். அவரால் தடைகளை உடைத்து நடத்த முடியும். அவரால் உன்னை தடைகளை தாண்டியும் கொண்டு செல்ல முடியும். என் ஆண்டவர் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக ஜீசஸ், உம்முடைய கிருபை எவ்வளவு பெரியது, உம்முடைய காருண்யம். ராஜா நீர் செய்த நன்மைகள்

எஸ்ரா முதலாம் அதிகாரம். எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசுடைய முதலாம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே அவன், பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவில் உள்ள ஜெருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கின்றார். அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும் எவன் உங்களுக்குள் இருக்கின்றானோ அவனோடே அவனுடைய தேவன் இருப்பாராக. அவன் யூதாவில் உள்ள எருசலேமுக்கு போய் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட கடவன். எருசலேமில் வாசம் பண்ணுகின்ற தேவனே தேவன். அந்த ஜனங்களில் மீதியாயிருக்கின்றவன் எவ்விடத்தில் தங்கியிருக்கின்றானோ அவ்விடத்து ஜனங்கள் எருசலேமிலுள்ள தேவனுடைய ஆலயத்துக்கென்று அவரிடத்தில் உற்சாகமாய் காணிக்கை கொடுத்து அனுப்பினதுமன்றி அவனுக்கு பொன் வெள்ளி முதலிய திரவியங்களையும் மிருக ஜீவன்களையும் கொடுத்து உதவி செய்ய வேண்டுமென்று பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அறிவிக்கின்றார் என்று தன் ராஜ்யமெங்கும் எழுதி அனுப்பி விளம்பரம் பண்ணிவித்தான். அப்பொழுது எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகின்றதற்கு போகும்படி யூதா பென்யமீன் வம்சங்களின் தலைவரும் ஆசாரியரும் லேவியரும் அன்றி எவர்கள் ஆவியை தேவன் ஏவினாரோ அவர்கள் எல்லோரும் எழும்பினார்கள். அவர்களைச் சுற்றிலும் குடியிருக்கின்ற யாவரும் மன உற்சாகமாய் காணிக்கை கொடுத்ததுமன்றி வெள்ளி பனிமுட்டுக்களையும் பொன்னையும் மற்ற வஸ்துக்களையும் மிருக ஜீவன்களையும் உச்சிதமான பொருள்களையும் கொடுத்து அவர்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். நேபுகாத்நேச்சர் எருசலேமில் இருந்து கொண்டு வந்த தன் தேவனுடைய கோவிலிலே வைத்திருந்த கர்த்தருடைய ஆலயத்து பனிமொட்டுக்களையும் கோரேஸ் ராஜா எடுத்து கொடுத்தான். அவைகளை பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் பொக்கிஷக்காரனாகிய மித்திரேதாத்தின் கையினாலே எடுக்கச் செய்து யூதாவின் அதிபதியாகிய சேஸ்பாத்சாரிடத்தில் எண்ணிக் கொடுத்தான். அவைகளின் தொகையாவது பொன் தட்டுக்கள் 30, வெள்ளித்தாளங்கள் 1000, கத்திகள் 29, பொற்கிண்ணங்கள் 30, வெள்ளிக்கிண்ணங்கள் 410, மற்ற பனிமுட்டுக்கள் 1000. பொன் வெள்ளி பனிமுட்டுக்கள் எல்லாம் 5400. இவைகள் எல்லாம் சேத்பாத்சார் சிறையிருப்பு நின்று விடுதலை பெற்றவர்கள் பாபிலோனில் இருந்து ஜெருசலேமுக்கு போகையில் எடுத்துக்கொண்டு போனான்.

அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருப்பதாக. இந்த நாள் முழுவதும் கர்த்தர் உங்களை அற்புதமாய் காப்பாற்றுவாராக. இந்த காலை நேரத்திலே மார்க்கு எழுதின சுவிசேஷம் 4:22 நாம் தியானிக்கும் போது, வெளியரங்கமாகாத அந்தரங்கமும் இல்லை, வெளிக்கு வராத மறைபொருளும் இல்லை. இந்த வசனத்தை வாசிக்கும் போது ஒரு பயம் நமக்குள் உண்டாகிறது. ஆண்டவர் இயேசு வசனத்தை பற்றிய ஊமையின் முடிவிலே இந்த வார்த்தையை சொல்லுகிறார். சில விதை வழியருகே விழுந்தது, சில விதை மண்ணில்லாத இடத்தில் விழுந்தது, சில விதை முட்களுக்குள் விழுந்தது, சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது. அதனுடைய பிரதிபலன் பின்பு சொல்லப்படுகிறது. வழியருகே விதைந்தது பிரயோஜனம் இல்லை, மண்ணில்லாத இடத்தில் விழுந்ததும் பிரயோஜனம் இல்லை, முட்களுக்குள் விழுந்ததும் பிரயோஜனம் இல்லை, நல்ல நிலத்தில் விழுந்தது பிரயோஜனமாக இருக்கிறது. இந்த வசனத்தை வாசிக்கும் போது ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை இந்த வார்த்தை சுட்டி காண்பிக்கிறது. வெளியரங்கமாகாத அந்தரங்கமும் இல்லை, வெளிக்கு வராத மறைபொருளும் இல்லை. தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கத்திரிக்காய் தோட்டத்தில் விளைஞ்சா சந்தைக்கு வந்துதான் தீரணும். நாம் அநேக வசனங்களை கேட்கிறோம், வாசிக்கிறோம், ஆனால் கிறிஸ்தவ ஜீவியத்திலே அநேக நேரங்களிலே மண்ணில்லாத இடத்தில் விழுந்தாலும், கற்பாறையில் விழுந்தாலும், முள்ளுகளுக்குள் விழுந்தாலும், நம்முடைய ஆக்ஷன் எப்படி இருக்குன்னா, நல்ல நிலத்தில் விளைஞ்சது போல காமிச்சுக்கிறோம். உடையின் தோற்றத்திலே, முகபாவனையிலே, எல்லாவற்றிலும் அப்படியே தோற்றத்திலே ஒரு நல்ல ஆவிக்குரிய பிள்ளையை போல காமிச்சுக்கிறோம். ஆனால் உள்ளுக்குள்ளே வித்தியாசமாக இருக்கிறது, அப்படியே சிந்தை வித்தியாசமாக இருக்கிறது. ரோமர் 8:5 வாசிக்கும் போது, மாம்சத்துக்குரியவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். அப்போ அவங்க சிந்தனையில் வித்தியாசமாக இருக்கும், செயல்களில் வித்தியாசமாக இருக்கும். இப்படி ஓடிக்கொண்டே இருக்கிற போது தோற்றத்தை வைத்து இவர்கள் நல்ல கிறிஸ்தவர்கள், நல்லா ஜெபிக்கிறாங்க, ஆண்டவரை தேடுறாங்க அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அவங்களுடைய ரகசிய பாவங்கள், அவங்களுடைய பின்னான வாழ்க்கையெல்லாம் வெளிவர ஆரம்பிக்கும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, வெளியரங்கமாகாத அந்தரங்கமும் இல்லை, வெளிக்கு வராத மறைபொருளும் இல்லை. எவ்வளோ நாள் மூடி மூடி வச்சிருந்தாலும் ஒரு நாள் வெளிப்பட ஆரம்பிக்கும், அவங்க சுபாவம் வெளிப்பட ஆரம்பிக்கும். தேவன் அதை வெளிப்படுத்துவார், பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துவார். ஆக செய்கையிலும் கிரியையிலும் உள்ளத்திலும் தேவனுக்கு உண்மையாக இருக்க பிரயாசப்படுவோம். நம்ம உண்மையாக இருக்கும்போது உலகம் நம்மளை வழி சொல்லும், பைத்தியக்காரன் சொல்லும், பல்வேறு விதங்களில் குற்றப்படுத்தும். எனக்கு தெரிந்த நிறைய தேவ பிள்ளைகள் உண்மையாக குடும்பத்தில் இருந்தாலும், உண்மையாக ஜெபம் பண்ணாலும், அவங்க மேலே வர பழியெல்லாம் பார்க்கும்போது பயங்கரமாக இருக்கும். ஆனால் கடைசியில் எல்லாம் மாறி அந்த உண்மையை தேவன் வெளிக்கொண்டு வரும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். அப்போ நம்ம உண்மையாக இருக்கிறோமா இல்லையா என்பது தேவன் ஒரு நாளிலே வெளிப்படுத்துவார். பிரசங்கி 4:16 வாசிக்கும் போது, தேவன் நன்மையானாலும் தீமையானாலும் நியாயத்திலே கொண்டு வருவார். இப்போ ஒரு நாள் அவர் கொண்டு வரும்போது தான் தெரியும் நம்ம எப்படி நடக்கிறோம் அப்படின்னு. வசனத்தை எப்படி வாசிக்கிறோம், அதுக்கு எப்படி கீழ்ப்படுகிறோம், அதுக்கு எப்படி நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு நாளில் தெரிய வரும். ஆக இந்த கடைசி காலங்களிலே நம்ம உள்ளத்தில் உண்மையாக இருக்கலாம், உள்ளத்திலே பரிசுத்தமாக இருக்கலாம், தோற்றத்தில் அல்ல. நம்ம தோற்றம் மாறிக்கிட்டே இருக்கும், நம்முடைய உடை மாறிக்கொண்டே இருக்கும், ஆனால் உள்ளம் எப்பொழுதும் கிறிஸ்துவோடு கூட இருந்தால், இந்த வசனத்திற்கு கீழ்ப்படிந்து நடந்தால், ஒரு நாளிலே ஆசீர்வாதமான ஒரு காரியம் வெளிப்படும், ஆசீர்வாதமான வார்த்தை தேவனிடத்திலிருந்து வரும். என் பிள்ளை என்கிற ஒரு உரிமையை ஆண்டவர் அந்த நாட்களிலே முழு உரிமையோடு சொல்லி அழைப்பார். தெய்வ பிள்ளைகளே, யார் நம்ம பார்க்குறாங்கன்னு இல்லை, மனுஷர்களெல்லாம் முகத்தை தான் பார்ப்பாங்க, ஆனால் இருதயத்தை பார்க்கிற தேவனுடைய பார்வையிலே உண்மையாக இருந்தால் நிச்சயம் கர்த்தர் அற்புதம் செய்வார். சிலர் ரகசிய பாவத்தில் இருப்பாங்க, யாருக்குமே தெரியாது, நான் செய்கிறது, நான் பண்ணுறது, நான் சிந்திக்கிறது யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பாவத்திலேயே போயிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் வெளிப்படும். கத்திரிக்காய் சந்தைக்கு வந்த மாதிரி ஆண்டவர் வெளியரங்கமாக்குவார், அந்த அந்தரங்கத்தை வெளியரங்கமாக்குவார். அப்போ ரொம்ப கஷ்டமாயிடும், அசிங்கமாக இருக்கும். ஆனால் நம்ம உண்மையாக இருந்தால்
தேவன் அந்த உண்மையை வெளிக்கொண்டு வரும்போது நமக்கு ஒரு கௌரவமாக இருக்கும். நம்ம செய்வோமா? ஒருவேளை நமக்குள்ளே ஏதோ ஒரு பாவம் ரகசியமாக மற்றவங்களை ஏமாற்றிக்கிட்டு ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தோம்னா மனம் திரும்புவோம். ஆண்டவரே, நான் உண்மையுள்ள பிள்ளையாய் மாற விரும்புகிறேன், என்னை மன்னிச்சிடுங்க, நான் இனி உமக்கு சாட்சியாக இருப்பேன். சொல்லும்போதே கர்த்தர் இரக்கம் பாராட்டுவார். ஏன்னா அந்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். வெளியரங்கமாகாத அந்தரங்கமும் இல்லை, வெளிக்கு வராத மறைபொருளும் இல்லை, எல்லாவற்றையும் நியாயத்திலே கொண்டு வருவார் நிச்சயமாக. நம் சேர்ந்து ஜபிக்கலாமா? அருமைப்பிதாவே, இந்த நல்ல நேலக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், உம்முடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம். நாங்கள் எங்கள் உள்ளத்தில் உண்மையாக இருக்க விரும்புகிறீர், பரிசுத்தமாக இருக்க விரும்புகிறீர். ஆண்டவரே, தோற்றத்தில் அல்ல, எங்கள் உள்ளத்தில் எப்போதும் உம்மோடு இருக்க உதவி செய்யும். நீர் வெளிக்கொண்டு வரும்போது, எங்கள் அந்தரங்கங்களை மறைவர்களை வெளிக்கொண்டு வரும்போது, அது அநேகருக்கு ஆசீர்வாதமாய் சாட்சியாக இருக்க நீங்கள் உதவி செய்யுங்க. இயேசு இரட்சக நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.

அப்பா, உம் அன்பு மாறவில்லை, உம் அன்பு மறையவில்லை, தம் கிருபை குறையவில்லை. உம் அன்பை நினைக்கும் பொழுதெல்லாம் உங்க மேல இன்னும் பாசம் வருகிறது. தம் ஒரே பேரான குமாரனை தந்து இவ்வளவா எங்களை அன்பு கூர்ந்திரே. உம்முடைய அன்பு இப்படியாக எங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டினீரே. வண்டர்ஃபுல் லார்ட், யுவர் லவ் இஸ் வண்டர்ஃபுல்.

கல்யாண குமாரனை தந்து இவ்வளவா எங்களை அன்பு கூர்ந்தவர. அப்பா, அன்புக்காய் நான் நன்றி சொல்லுகிறோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ.

0: நீங்கள் கேட்க போவது
1: வாழும் வார்த்தையும்.
2: அன்பான ஜீவான் வானொலி நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளுக்கான வார்த்தையும் வாழ்வு நிகழ்விலே உங்களுக்கான தலையங்கம் பற்றி கொள்ளும் மனது போதுமே. அதற்கான ஜீவ வார்த்தை எசாயா 26 உண்டு. உம்மை உறுதியாய் பற்றி கொள்ள மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்ளுவீர். மரணப்பிடியிலிருந்து வெளிவந்த பின்பு இந்த வார்த்தை என் வாழ்வில் மெய்யாயிருந்தது என்பதை 1991 ஜூலையில் நான் அதிகம் அதிகமாய் உணர்ந்திருந்தேன். இப்படியாக கத்தருக்குள் நித்திரை அடைந்த ஊழியக்காரன் ஆரம்பிக்கிறார். கடந்த தொற்று நோயின் பிடியில் லட்சக்கணக்கான மக்கள் அகப்பட்டு திண்டாடிய வேளையில் மரணத்தின் விளிம்பு வரை சென்று வந்த சிலர் தாம் அனுபவித்த பூரண சமாதானத்தை சாட்சி கூறியிருக்கிறார்கள். தேவ வார்த்தை பொய்யுரைக்காது. ஏசாயா 26 அதிகாரமானது நம்பிக்கையுடனும் தியானத்துடனும் பாடக்கூடிய துதியின் பாடலாகும். இங்கே தேவன் இனி வரப்போகும் கர்த்தருடைய நாளின் மகிழ்ச்சியை தெரிவிக்கிறார். கிறிஸ்து தமது ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும் போது கர்த்தரின் பிள்ளைகள் பாடி துதிப்பார்கள். ஆனால் இன்று நாம் வாழும் உலகின் சம்பவங்கள், நேரிடுகின்ற துன்ப துயரங்கள், வைரஸ் தாக்கங்கள் எழுப்பும் சந்தேகங்களை தவிர்க்கவே முடியாது. கடந்து போன தொற்று நோய் இனி வேறு என்ன ரூபத்திலே வரும் என்று நம்மால் கற்பனை பண்ணவும் முடியாது. ஆனால் பாவத்தில் விழுந்து போன இந்த

கிறிஸ்துவின் ஆட்சி பூரணப்படும் வரைக்கும் பாவத்தின் விளைவுகளை நாம் சந்தித்துத்தான் ஆக வேண்டும். ஆனாலும் நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. நாம் செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான். கர்த்தருடைய மாறாத தூய அன்பை, அவரது மகத்துவம் நிறைந்த வல்லமையை உறுதியாய் பற்றி கொள்ளுகின்ற மனது நமக்கு தேவை. நம்மை சுற்றிலும் என்னதான் நேர்ந்தாலும் அவர் அருளும் பூரண சமாதானம் நிச்சயம் நம்மை ஆட்கொண்டிருந்தால் நாம் அசைக்கப்பட மாட்டோம். இதுதான் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் என்று பிலிப்பியர் 4:7 கூறப்படுகிறது. தேவ சித்தப்படி நடப்பது என்பது இந்த உலக வாழ்விலே நமக்கு கடினமாகத்தான் இருக்கும். ஆனால் நம்பிக்கை இழக்கக்கூடிய தருணத்திலும், ஏன் மரணம்தான் நேரக்கூடிய தருணத்திலும் கூட நாம் தனித்து நிற்க மாட்டோம் என்ற உறுதியான நம்பிக்கை நமக்கு வேண்டும். அவர் செய்வார். நமது வாழ்வில் அவரையே மையமாக கொண்டிருப்போமானால், அவரையே நம்புவோமானால், அவர் எல்லாவற்றிலும் நமக்கு பூரணராகவே இருப்பார். இது சத்தியம். நாம் இன்று செய்ய வேண்டிய மிகப்பெரிய சேவை ஒன்று உண்டு. நமக்கு உதவி செய்யும் ஆண்டவர் இருக்கிறார். ஆனால் அவரது அன்பை அறியாத, ருசிக்காத, அனுபவிக்காத ஏராளமானோர் தெய்வம் அல்லாதவற்றை நோக்கி கதறிக்கொண்டிருக்கிறார்கள். நம்மை பூரண சமாதானத்தோட காத்துக்கொள்ளுதல், தேவ மீட்பும் சந்தோஷமும் அவர்களுக்கு வேண்டும். ஆக மெய் மனதோடு ஜெபித்து அவர்களை தேவனண்டை வழிநடத்தி அவர்களை தேவ கருத்தில் ஒப்புக் கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை. நாமே தான் அதை செய்து முடிக்க வேண்டும். ஆமேன். இன்றைய நாளுக்கான சிந்தனை: தேவன் அருளுகின்ற பூரண சமாதானத்தை நான் அனுபவித்திருக்கிறேனா? அப்படியானால் அது கிடைக்காத மக்களை குறித்து என்னுடைய பாரம் என்ன? இந்த கேள்வியோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இப்படியாக 24 மணி நேரங்களிலும் நீங்க கேட்டு மகிழ நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm.com. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.

0: ஏன் இந்த அசதி என்ற தலைப்பில் ஊழியர் ஸ்டான்லி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம். பாகம் ஒன்று.
1: சத்திய வார்த்தைகளை தடை பண்ண நினைக்கிற எந்த அந்தகாரத்தின் வல்லமை இரட்சகர் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் நாங்கள் சபித்து மேற்கொள்வோம். பரிசுத்த ஆவியானவரின் கட்டுப்பாட்டுக்குள் எல்லாவற்றையும் நாங்கள் விட்டுக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. என்னோடு கூட வேதாகமத்தை, நியாயாதிபதிகளின் புத்தகம் அதனுடைய 4வது அதிகாரம் சில வசனங்களை நான் வாசிக்கிறேன், நீங்கள் கவனியுங்கள். 4வது வசனம் துவங்கி, அக்காலத்திலே லபிதோத்தின் மனைவியாகிய தெபோராள் என்னும் தீர்க்கதரிசியானவள் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தாள். அவள் எப்ராயிம் மலை தேசமான ராமாவுக்கும் பெத்தேலுக்கும் நடுவில் இருக்கிற தெபோராளின் பேரிச்ச மரத்தின் கீழே குடியிருந்தாள். அங்கே இஸ்ரவேல் புத்திரர் அவளிடத்திற்கு நியாய விசாரணைக்கு போவார்கள். அவள் நப்தலையில் உள்ள கேதேசில் இருக்கிற அபினோகாமின் குமாரன் பாராக்கை வரவழைத்து, நீ நப்தலி புத்திரரிலும் செபுலோன் புத்திரரிலும் 10,000 பேரை கூட்டிக் கொண்டு தாபோர் மலைக்கு போக கடவாய் என்றும், நான் யாபீனின் சேனாபதி ஆகிய சிசராவையும் அவன் ரதங்களையும் அவன் சேனையையும் கீசோன் பள்ளத்தாக்கிலே உன்னிடத்திற்கு வர இழுத்து அவனை உன் கையில் ஒப்புக் கொடுப்பேன் என்றும், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிடவில்லையா என்றாள். அதற்கு பாராக், நீ என்னோட கூட வந்தால் போவே, என்னோட கூட வராவிட்டால் நான் போக மாட்டேன் என்றாள். அதற்கு அவள், நான் உன்னோட கூட நிச்சயமாய் வருவேன், ஆனாலும் நீ போகிற பிரயாணத்தில் உண்டாகிற மேன்மை உனக்கு கிடையாது, கர்த்தர் சிசராவை ஒரு ஸ்திரீயின் கையில் ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லி தெபோராள் எழும்பி பாராக்கோட கூட கேதேசுக்கு போனாள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படட்டும். இந்த வேத பகுதியை நீங்க படித்திருந்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். தோத்திரம். இதிலிருந்து பல முறை நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை பிரசங்கமாய் கேட்டிருந்திருக்க உங்களுக்கு வாய்ப்பு இருந்திருக்க கூடும். தெபோராள் என்கிற ஒரு தீர்க்கதரிசியின் மூலம் பாராக் என்கிற ஒரு இரட்சகனை கர்த்தர் எழுப்புகிற ஒரு நிகழ்வு, சிசரா என்கிற ஒரு கானானிய சேனாபதியை தேவன் வீழ்த்த சித்தம் கொள்கிறார். ஏன் தோத்ராம்? வசனம் இப்படி சொல்லுகிறது, நான் வாசிக்கிறேன். உணவசனத்திலிருந்து, ஏகூச்சு மரணம் அடைந்த பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்ப கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து வந்தார்கள். ஆகையால் கர்த்தர் அவர்களை ஆத்சோரில் ஆளுகிற யாபீன் என்னும் கானானிய ராஜாவின் கையிலே வெற்றி போட்டார். அவனுடைய சேனாபதிக்கு சிசரா என்று பெயர். அவன் பிரஜாதிகளுடைய பட்டணமாகிய அரோசேத்திலே குடியிருந்தான். அவனுக்கு 900 இருப்பு ரதங்கள் இருந்தது. அவன் இஸ்ரவேல் புத்திரரை 20 வருஷம் கொடுமையாய் ஒடுக்கினான். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மோசே, யோசுவா இவர்களின் காலங்களுக்கு பிற்பாடு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்தை சுதந்தரித்து கோத்திரங்களுக்கெல்லாம் பங்கிட்டு கொடுத்த நாட்களுக்கு பிற்பாடு யோசுவாவின் நாட்கள் முடிகிறது. அவனவன் தன் பார்வைக்கு சரிப்போனபடி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே நடந்து கொண்டு வருகிறார்கள். தேவனுக்கு விரோதமான பாவங்களுக்கு இஸ்ரவேல் மக்கள் இடம் கொடுத்தபடியால் இவர்களை பிரஜாதி ராஜாக்கள் கரங்களில் ஆண்டவர் அவ்வப்போது ஒப்பு கொடுத்து விடுகிற நிகழ்வையும் நாம் இங்கே வாசிக்கிறோம். அப்படி பிரஜாதி ராஜாக்கள் கரங்களில் அவர்கள் ஒப்பு கொடுக்கப்படும் பொழுது அவர்கள் மூலம் இந்த இஸ்ரவேல் மக்கள் உபத்திரவத்தையும் நெருக்கத்தையும் போராட்டங்களையும் கஷ்டங்களையும் கண்ணீர்களையும் அனுபவிக்கிற காலகட்டங்களில் அவர்கள் கர்த்தரை நோக்கி முறையிடுவார்கள். அப்படி முறையிடுகிற நேரத்தில் தேவன் தமது ஜனத்தின் முறையிடுதல் சத்தத்தை கேட்டு அவர்களை அந்த ராஜாக்களின் பிடியில் இருந்து மீட்டு ரட்சிக்கும்படி இரட்சகர்களை எழுப்பி அவர்களை பயன்படுத்தி எதிரிகளை முறியடித்தார், ஜனங்களை விடுவித்தார், இரட்சித்தார் என்கிற சம்பவங்களை உள்ளடக்கின ஒரு புத்தகம் தான் இந்த நியாயாதிபதிகளின் புத்தகம். இங்கே குறிப்பாக 4வது அதிகாரத்திலே கானானிய ராஜா யாபீன் என்கிற ஒருவன் கரத்தில் ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை ஒப்புக் கொடுத்து விடுகிறார். காரணம், இவர்கள் கர்த்தருக்கு விரோதமாய் பொல்லாப்பானவைகளை செய்தார்கள். அந்த யாபீன் என்கிற ராஜாவுக்கு சேனாதிபதி தான் தொத்ரம் சிசரா என்கிறவன். இந்த சிசரா கிட்டத்தட்ட 20 வருஷ காலம் இஸ்ரவேல் புத்திரரை கொடுமையாய் ஒடுக்கினான் என்று இந்த வசனம் இங்கே சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பகுதியை மையமாய் வைத்து வேறொரு கோணத்திற்கு நேராய் நம்மை திருப்ப விரும்புகிறார். கவனியுங்கள், ஸ்தோத்திரம். இந்த சிசரா 20 வருஷமா இஸ்ரவேல் மக்களை கொடுமையாக ஒடுக்குகிறான். அப்போ இந்த சிசராவை அழிக்கணும். சிசராவின் மூலம் நடக்கிற கிரியைகள் அழிக்கப்பட வேண்டும். சிசராவின் திட்டங்கள் அழிக்கப்பட வேண்டும். அந்த யாபீன் என்கிற ராஜாவின் திட்டங்கள் அழிக்கப்பட வேண்டும். இஸ்ரவேலுக்கு, தேசத்துக்கு ஒரு ரட்சிப்பு, ஒரு மீட்பு, சுதந்திரம், சமாதானம், அமெரிக்கை உண்டாக வேண்டும். இது தேவனுடைய திட்டம். அதனால் என்ன செய்கிறார், தமது தீர்க்கதரிசி தெபோராளை அவர் அபிஷேகித்து தெபோராள் மூலமாக கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டு வருகிறது. ஒரு குறிப்பிட்ட மனுஷனுக்கு, பாராக் என்கிற ஒரு மனுஷனுக்கு கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. என்ன வார்த்தை? நீ புறப்படு, நீ எழும்பு, நீ செயல்பட வேண்டும். சிசராவை கர்த்தர் உன் கரத்தில் ஒப்பு கொடுக்க போகிறார். அவன் வல்லமைகளை நீ முறியடிக்க போகிறாய். இதுவரைக்கும் இஸ்ரவேல் புத்திரரை கொடுமையாக அவன் ஒடுக்கினானே, அவனுடைய ஒடுக்குதல்களுக்கு நான் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற நேரம் வந்துவிட்டது. தேசத்திற்கு ஒரு மீட்பை, தேசத்திற்கு ஒரு விடுதலையை நான் தர சித்தம் கொண்டிருக்கிறேன். ஆகவே நீ எழுந்தாக வேண்டும், நீ புறப்பட்டாக வேண்டும், நீ செயல்பட்டாக வேண்டும் என்கிற வார்த்தை தெபோராள் மூலம் பாராக்குக்கு வருகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். குறிப்பா அதற்கு பாராக் என்ன ரியாக்ட் பண்றார், என்ன ரிப்ளை பண்றார் அப்படிங்கறதா இன்றைக்கு நமக்கு பிரசங்கத்திற்கு ஆதாரமான வசனம். என்ன ரியாக்ட் பண்றாரு தோத்ரம்? அதற்கு பாராக் 8வது வசனத்துல, நீ என்னோட கூட வந்தால் போவேன், என்னோட கூட வராவிட்டால் நான் போக மாட்டேன் ஒரு மாற்றம் வரப்போது, தேசத்திற்கு ஒரு ரட்சிப்பு வரப்போது என்று சொல்றாரு. இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை தீர்க்கதரிசியிடத்தில் இருந்து வந்தும் பாராக் இங்க சொல்றான், நான் போக மாட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க. நீ வந்தா நான் என்ன செய்வேன், போவேன். அப்போ அவனுக்கு அங்க கர்த்தருடைய வார்த்தை, தேவனுடைய திட்டம், தேவனுடைய அழைப்பு பிரதானமாக அவனுக்கு தெரியல. தோத்ரம், அதற்கு பயப்படுகிற ஒரு பயமோ, அதற்கு முன்னால் ஒரு நடுக்கமோ, தோத்ரம், தன் மேல் இருக்கிற அந்த பொறுப்புணர்வோ, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோ உணர்வற்றவனாக, அதை குறித்த சிந்தனையற்றவனாக, அதை குறித்த பாரமற்றவனாக, மந்தமுள்ள இருதயத்தோடு மந்தமுள்ளவனாக அவன் பதில் சொல்றான், அதெல்லாம் நான் வர முடியாது, நீ வந்தா வேணா போலாம், சரியா, நீ வராம நான் வந்து அதெல்லாம் போக முடியாது. ஆமா, தோத்துரு கத்தராவது வார்த்தையாவது தீர்க்க தரிசனமாவது, ஆமா தீர்க்க தரிசி ஆகுது. ஆமா, நான் வர முடியாது. எவ்வளோ ஒரு அசதியான ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு மந்தமான ஒரு ரியாக்ஷன் பாருங்க. இந்த அசதியாயிராதே, அதற்கு ஒவ்வொரு செக்ஷன்லையும் நம்ம புது புது அந்த கோணங்கள்லாம் ஆவியானவர் நம்மளோட பேசிக்கிட்டே வர்றார். ஆமீன் சொல்லுங்க. அப்போ மந்தமானவன் தோத்திரம், அசதியானவன்னா இன்னொரு தோத்திரம், அந்த அர்த்தம் என்னங்க, மந்தமுள்ள தோத்திரம், மந்தமான அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தோத்திரம் அசதினா மந்தம, தோத்திரம் வயிறு மந்துன்னு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. ஆமா, திங்கக்கூடாத தின்னு விடுறது தோத்திரம், திங்கக்கூடாத அளவுக்கு என்ன செஞ்சிருது, தின்னு விடுறது, திங்கக்கூடாத நேரத்தில் என்ன செய்யறது, திங்கிறது, நேரம் தவறி திங்கிறது சொத்துறோம். ஆமாம், சோறு தவறி என்ன செய்யறது, திங்கிறது, எல்லாம் தின்னு விட்டு அப்புறம் வயிறு என்னவா இருக்குங்கிறது, மந்தமாக இருக்கு அப்படின்னு சொல்றது. புரிய வாழ்க்கையில் கூட ஒரு மந்த நிலை சொத்துறோம், ஒரு மந்த நிலை. சிலருக்கு பிரசங்கமே உள்ளே போக மாட்டேங்க. செவியில ஒரு மந்த நிலை, இருதயத்துல ஒரு மந்த நிலை, கண்களில ஒரு மந்த, பாருங்க நிறைய பேர் கண்ணு அப்படித்தான் இருக்கு. ஆமா, என்னவே வந்து எப்படி தெரியுதுன்னு தெரியல. ஆமா, ஒரு மரத்தை போல் காண்கிறேன். ஆமா, அப்படி தெரியுதா என்னன்னு தெரியல, இருக்கீங்களா? அப்போ நடக்கிற மனிதர்கள் அவன் என்னமா பாக்குறானா, மரம் மாதிரி பார்க்கறான். அப்படி ஒரு மந்த பார்வை, மந்த செவி, மந்த இருதயம். ஆமா, தோத்திரம் மந்தமான நிலையில் இன்னைக்கு சபை கிடக்கு, சபை கிடக்கு. தோத்திரம் இருக்கீங்களா? அசதியான ஒரு நிலை, அசதியான ஒரு நிலை. ஏன் இந்த அசதி என்கிற தலைப்பில் நான் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். ஏன் இந்த அசதி? ஏன் நீ அசதியாய் இருக்கிறாய்? ஏன் நீ அசதியாக இருக்க வேண்டும்? தோத்திரம் ஏன் நீ அசதியாய் இருக்கின்றாய், இருக்க வேண்டும்? கர்த்தருக்கு தோத்திரம். மூன்று விஷயங்களை இந்த பாராக்கின் லைஃப்ல இருந்து இந்த சம்பவத்தை மையமாக வச்சு மூன்று காரியங்களை உங்களுக்கு முன்பாக நான் பிரசங்கிக்க விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபையே, ஏன் நீ மந்தமாக இருக்கிறாய்? தேவ ஜனமே, ஏன் நீ அசதியாக இருக்கிறாய்? ஏன் உன் இருதயம் மந்தமாக இருக்கிறது? ஏன் உன் ஆவிக்குரிய நிலை மந்தமாக இருக்கிறது? ஏன் உன் ஜெப வாழ்வு மந்தமாக இருக்கிறது? ஏன் உன் பரிசுத்த வாழ்க்கை மந்தமாக இருக்கிறது? ஏன் உன் விசுவாசம் மந்தமாக இருக்கிறது? ஏன் உன் தரிசனம், உன் பாரம், உன் ஓட்டம், உன் ஊழியம் மந்தமாக இருக்கிறது? அசதியாக ஏன் நீ இருக்கிறாய்? நம்பர் ஒன், அழைப்பு தான் இருக்கின்றதே. சொத்துறா சொல்லுங்க எல்லாரும் அந்த வார்த்தையை, அழைப்பு தான் இருக்கின்றதே, பின்னையே நீ மந்தமாக இருக்கிறாய். அழைப்பு தான் இருக்கின்றதே, பின்பு ஏன் நீ மந்தமாக இருக்கின்றாய்? நம்பர் டூ, அனுகூலங்களும் இருக்கின்றதே. சொல்லுங்க, அனுகூலங்களும் இருக்கின்றதே, பின்பு ஏன் நீ மந்தமாக அசதியாக இருக்கின்றாய்? மூன்றாவது, அரக்கன் சிசராவும் இருக்கின்றானே. சொல்லுங்க, அரக்கன் சிசராவும் இருக்கின்றானே, பின்பு ஏன் நீ மந்தமாக அசதியாக இருக்கின்றா? ஏன் இந்த அசதி சபையே? உனக்கு ஏன் இந்த அசதி? அழைப்பு இருக்கின்றது. ஆமென் சொல்லுங்க. அப்பா, அனுகூலங்கள் இருக்கின்றது, அரக்கன் சிசராவும் இருக்கின்றான். தோத்திரம், இது மூணுமே இருக்குது. அப்போ அப்போ அப்போ நீ தூங்கி வழிஞ்சிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நீ மந்தமா இருந்தா என்ன அர்த்தம்? நீ பொறுப்பு இல்லாம இருந்தா என்ன அர்த்தம்? நீ ஃபீலிங் இல்லாம இருந்தா என்ன அர்த்தம்? நீ ஒரு சைஸா போஸ் கொடுத்தா என்ன அர்த்தம்? முறைச்சா என்ன அர்த்தம்? ஆராணிக்கு லேட்டா வந்தா என்ன அர்த்தம்? பாட்டு பாடாம இருந்தா என்ன அர்த்தம்? துதிக்காம இருந்தா என்ன அர்த்தம்? கொடுக்காம இருந்தா என்ன அர்த்தம்? தசம பாகம் தராம இருந்தா என்ன அர்த்தம்? ஆராதிக்காம இருந்தா என்ன அர்த்தம்? பைபிள் படிக்காம இருந்தா என்ன அர்த்தம்? எல்லாத்திலயும் மந்தம் இல்ல. கேக்க ஆசீர்வாதத்தை வாங்கறதுல இருக்கிற ஆர்வம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுல இருக்கிற துடிப்பு, என்ன பாட்டுக்கு செவ படிக்கிறதுல இருக்கிற துடிப்பு, ஆர்வம் கத்தட்டு உன்னை புடுங்கிக்கிறதுல, உன்னை வாங்கிக்கிறதுல இருக்கிற துடிப்பு, ஆர்வம் உன் ஜெபத்துல இல்லையே, பரிசுத்த வாழ்க்கையில இல்லையே, விசுவாசத்துல இல்லையே, தரிசனத்துல இல்லையே, ஊழியத்துல இல்லையே, ஆராதனையில இல்லையே, பிரசங்கம் கேட்கறதுல இல்லையே. அல்லேலூயா சொல்லுங்கப்பா. அல்லேலூயா சொல்றதுலயும் இல்லையே. இருக்கீங்களா? ஆளுக்கு ஒரு 50 ரூபா காசு கொடுத்தா தான் அல்லேலூயா சொல்ற மாதிரி உட்காந்துருக்கிய. தோத்திரம், நான் உயிர் உள்ளவரை பிரசங்கிக்கிறேன், உயிரோடு இருக்கிறவர்களுக்கு பிரசங்கிக்கிறேன் என்று நம்புகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒன்பை ஒன்னா இப்ப நாம தியானிக்க போறோம். பாராக்கு, ஏன் உனக்கு மந்த நிலை? ஏன் அசதி உனக்கு? ஏன் அசட்டை பண்ணுகிறாய்? அழைப்பு தான் இருக்கின்றதே. இஸ்ரவேல்ல பாராக் மட்டும்தான் இருந்தானா? வேற யாருமே இல்லையா? இல்ல கேக்க, அத்தனை பேர் இருக்கும்போது பாராக்கு பேரை பர்டிகுலரா யூஸ் பண்ணி ஆண்டவர் அழைக்கிறாரா இல்லையா? ஆமேனா இல்லையா? இங்க தெபொராள் அக்கா பாராக்கு அப்படின்னு பேரை சொல்றா. தோத்துறா, கர்த்தர் உன்னைத்தான் தெரிஞ்சிருக்கிறாரு. நீதான் போகணும், நீதான் சிசரா மண்டைய பிளக்கணும், நீதான் யுத்தம்
2: பண்ணணும்,
1: நீ தான் தேசத்துக்கு ரட்சிப்ப கொண்டு வரணும். தானே பிரிக்காதீங்க, சேருங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க அப்பா. ஆமேனா. அழைப்பு தான் இருக்கின்றதே, வேண்டாம் அழைப்பு தான் அப்படின்னு அப்படி சேருங்க, அப்பதான் அர்த்தத்தோடு இருக்கும். கையை விரித்துறாமின்னு சொல்லுங்க. என்ன நீ மட்டும்தானா, வேற யாருமே கிடையாது இஸ்ரவேல்ல. உன்னை தேடி வந்து உங்ககிட்ட தீர்க்கதரிசியை அனுப்பி தீர்க்கதரிசிக்குள்ள வார்த்தையை கொடுத்து உன் பேரைய அவகிட்ட சொல்லி தொத்துறா. அவ உன் பேரை யூஸ் பண்ணி பாராக்கு நீ தான் கிளம்பணும், புறப்படணும், யுத்தம் பண்ணும். 20 வருஷ பிரச்சனைக்கு நீ தான் முற்றுப்புள்ளி வைக்கணும். அல்ல சொல்லுங்க அப்பா. அப்படின்னு தோத்துறோம் தெரிஞ்சுக்கிட்டா, பேர் சொல்லி அழைச்சா, அழைப்பு வந்தா தூங்குற நீ. அல்ல சொல்லுங்க அப்பா. ஒரு அம்மா தூங்குச்சு, அதனால தான் சொன்னேன். ஹலே சொல்லுங்க அப்பா. அசட்டையா இருக்கிற நீ, அசதியா இருக்கிற நீ, அழைப்பு தான் இருக்கிறதே, அழைப்பு தான் இருக்கிறன்னு சொல்லவா. இங்க அது அவ சொல்றா, அக்கா சொல்றா 7வது வசனத்துல கடைசி பகுதியை சொல்றனே, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிடவில்லையா, கட்டளையிடவில்லையா. அப்படின்னா என்ன அர்த்தம், ஏற்கனவே இவனுக்கு கட்டளை இணைஞ்சிருக்கிறாரு, கொடுத்துருக்கிறாரு, அதை ரிமைண்ட் பண்றா. இப்போ இப்பதான் புதுசா சொல்றான்னு இல்ல, தொத்துறான். என்ன சொல்றா, ஆறுலே போவோமே, ஆறுக்கு போவோம். அவள் நப்தலி உள்ள கேதேசில் இருக்கிற அபினோகாமின் குமாரன் பாராக்கு வரவழைச்சு, ஆமா நீ நப்தலின் புத்திரலையும் செவலோன் புத்திரலும் 10,000 பேரை கூட்டி கொண்டு தாபூர் மலைக்கு போக கிடவாய் என்றும், நான் யாபீனின் சேனாதிபதியாக சிசராவையும் அவன் ரதங்களையும் அவன் சேனையும் கீசோன் பள்ளத்தாக்களை உன்னிடத்திற்கு வர இழுத்து அவனை உன் கையிலே ஒப்பு கொடுப்பேன் என்றும், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிடவில்லையா. சோம்பேறி அல்லே சொல்லுங்க அப்பா. உனக்கு ஏற்கனவே சொர்க்கா, இதுக்கு முன்னாடி ஒருக்கா சொல்லவில்லையா, கட்டளையிடவில்லையா, வார்த்தை உனக்கு வரவில்லையா, அழைப்பு உனக்கு வரவில்லையா. ஏற்கனவே ஒரு முறை உங்ககிட்ட நான் மேட்ட சொல்லலையா, முன்னால எங்க என்ன பண்ணிட்டு இருக்க, நீ தூங்கி விழுந்துட்டே கிடக்க தொத்துறான், செயல்படாம உட்காந்து இருக்க, அசதியா இருக்கிற தொத்துறான். அப்படின்னு அந்த செகண்ட் டைம் தான் இங்க அவ சொல்ற மாதிரி தெரியுது. கைய வச்சாமே ஒருவேளை தேர்ட் டைமா கூட இருக்கலாம். அல்ல சொல்லுங்க அப்பா. நான் சொல்றேன் உங்களுக்கு புரியுதுங்களா, தொத்துறான். செகண்ட் டைமாவும் இருக்கலாம், தேர்ட் டைமாவும் இருக்கலாம், ஒருவேளை பாராக்குக்கு செகண்ட் டைமா இருக்கலாம், நமக்கு 3வது முறையா கூட இருக்கலாம், 7வது முறையா கூட இருக்கலாம். ஆனா 7 வந்த மாதிரியே உட்காந்துக்கிட்டு இருக்கோம். கைய வச்சுராமேன்னு சொல்லுங்க அப்பா. 7 முறை அழைச்சா அவனை 2 முறைன்னு வச்சுக்குவோம், தொத்துறான். நமக்கு 7 முறை வந்துட்ட, 8 முறை வந்துட்ட, 10 முறை வந்துட்ட, கர்த்தருக்கு நீ தேவை, தொத்துறான். அவருக்கு அற்புதம் செய்ய, தொத்துறான். அதாவது செங்கடல 2 பிளக்க, தொத்துறான். அவருக்கு யாரும் தேவையில்லை அப்படின்னு சொல்ல முடியாது. அல்ல சொல்லுங்க அப்பா. அவர் வல்லமை தான் பிளந்துச்சு, ஆனாலும் ஒரு மோசையை வச்சுதான் அதை பிளந்தாரு. எத்தனை பேர் ராமின் சொல்றீங்க, ஒரு எரிகோவின் அலங்கத்தை பிளக்க தொத்துறா, அவரால் முடியும், ஆனாலும் இஸ்ரவேல் புத்திரர் எரிகோவை சுத்தி வரணும், அந்த இஸ்ரவேல் கூட்டம் அவருக்கு தேவை, தொத்துறா. யோர்தான் அவர் வல்லமையினால தான் பிரிஞ்சிச்சு, ஆனாலும் தொத்துறா, உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் அவருக்கு அவருக்கு தேவை, தொத்துறா. நீ அவருக்கு தேவை. உன்னை அவர் சும்மா தெரிஞ்சுக்கல, உன்னை குறிச்சு பரலோகத்திற்கு மிகப்பெரிய திட்டம், மிகப்பெரிய நோக்கம், மிகப்பெரிய ஒரு ஸ்கெட்ச், மிகப்பெரிய ஒரு வரைபடம், மிகப்பெரிய ஒரு தோத்திரம், நோக்கம், விருப்பம் இருக்கிறது என்பதை பலமுறை தோத்துறான். உங்க பாஸ்டர் மூலமாகவோ தோத்துறான், வேறொரு ஊழியக்காரன் மூலமாகவோ, இல்ல பைபிள் படிக்கும் போதோ, இல்ல ஜெபம் பண்ணும் போதோ, தரிசனத்திலோ சொப்பனத்திலோ பலமுறை தேவன் உன்னை அழைச்சிருக்கிறாரு. உன் அழைப்ப ஆண்டவர் பலமுறை உனக்கு உறுதிப்படுத்தி இருக்கிறாரு, உங்கூட பேசி இருக்கிறாரு, உனக்கு சொல்லி இருக்கிறாரு. எத்தனையோ விஷயம் உன் மண்டல ஏறும் போது, உன் சிந்தனைக்குள்ள நுழையும் போது, தேவன் உன்னை குறித்து வச்சிருக்கிற திட்டத்தின் அழைப்பு மாத்திரம் உன் சிந்தனைக்குள் ஏன் ஏறுவதில்லை, தோத்துறான். செகண்ட் டைம் அவ சொல்லும் போது கூட ரிஜெக்ஷன் மைண்ட்ல தான் இருக்கிறான், அதை நெக்லெக்ட் பண்ற ஒரு சிந்தனையில தான் இருக்கிறான். அசதியாய், அசதியாய் தோத்துறான், அசட்டையாய், நிர்விசாரமாய், மந்தமாய் தோத்துறா, செயல்பட மனமில்லாதவனா. நீ வந்தா பார்க்கலாம், போலாம், ஆமா, மற்றபடி நான் போறதா இல்ல பாஸ்டர். அது வந்து அது நடந்தா பார்க்கலாம் பாஸ்டர், இது நடந்தா பார்க்கலாம் பாஸ்டர், ஆண்டு எனக்கு இது செய்யட்டும் நான் வேணா வர்றேன் பாஸ்டர், இதை கொடுக்கட்டும் நான் வேணா பார்க்கறேன் பாஸ்டர், கல்யாணம் முடியட்டும் அப்புறம் கல்யாணம் முடிவுக்கு முன்னாடி ஊழியத்துக்கு வர மாட்டேன்னா கல்யாணம் முடிஞ்சதுக்கு பிறகு அவள் உன்னை விடுவாளாக்க ஃப்ரீ பேடா ஊற சுத்துற காலத்திலேயே என் தங்கச்சி நீ ஆண்டருக்கு ஒன்று அர்ப்பணிக்க முடியலன்னா அப்புறம் அவன் வந்ததுக்கு அப்புறம் அந்த மீசை தொத்துறான் அந்த ஜீன்ஸ் பண்ணிட்டு அவன் வந்ததுக்கு அப்புறம் தொத்துறான் உன்னை விடுவானாக்க ஆளுகளை பாரு கையை விரிச்சுறாமே ஆண்டவருக்காக இறங்க செயல்பட சபையோட இணைய தரிசனத்தோடு கரம் கோர்க்க ஊழியனோடு இணைந்து பாரங்களை சுமக்க புறப்பட்டு செல்ல சுவிசேஷத்தை அறிவிக்க ஆண்டவர் நாமத்தை உயர்த்த அந்தகார வல்லமைகளை சிதைக்க இயற்கைக்கு அப்பாற்பட்ட கருவியாய் அற்புதங்களை சாதிக்கிற சோத்திரம் பாத்திரமாய் பயன்பட இப்பவே உனக்கு முடியல இப்பவே நீ அதற்கு பல காரியங்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறன்னா இதுக்கு பிறகு அது வந்ததுக்கு பிறகு இது வந்ததுக்கு பிறகு இது கிடைச்சது பிறகு அது கிடைச்சத பிறகு பேச்ச குறை சரியா அல்லேலூயா சொல்லுங்க அப்பா ஆமென் அழைப்பு தான் உனக்கு இருக்கின்றதே திரும்ப திரும்ப உன்னையே நான் அழைக்கிறதுனால உன்னையே நான் தேடுகிறதுனால உன்கிட்டயே நான் பேசுறதுனால அது உனக்கு ஏளனமாகவும் அற்பமாகவும் இவருக்கு நம்மளை விட்டா வேற வழி இல்லைங்கிற மாதிரி ஃபீல் பண்றியோ இல்ல ஃபீல் பண்றியோன்னு கேக்குறேன் இல்லனா நான் அன்வொர்தி நான் தகுதி இல்ல நான் எப்படி இதை செய்ய போறேன் எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல மற்றவங்களோட கம்பேர் பண்ணும் போது எனக்கு அப்படிப்பட்ட எந்த கிருபைகளும் இல்ல வரங்களும் இல்ல பலனும் இல்ல அப்படின்னு சொல்றியோ உன்னுடைய பலனையோ உன்னுடைய பராக்கிரமத்தையோ உன்னுடைய சூழ்நிலைகளையோ உன்னுடைய தோத்திரம் தகுதிகளையோ பார்த்து நான் உன்னை தேடி வரவில்லை உன் தாயின் கற்பத்தில் நீ உருவாகும் முன்னமே என் உள்ளங்கைகளில் வரையப்பட்டிருக்கிற பாத்திரம் நீ உலகத்தின் தோற்றத்திற்கு முன்பாகவே என்னால் முன்குறிக்கப்பட்டிருக்கிற பாத்திரம் நீ அல்ல சொல்லுங்க அப்போ ஏற்கனவே உன் லைஃப் நான் டிசைட் பண்ணிட்டேன் டிசைனும் பண்ணிட்டேன் அல்ல சொல்லுங்க அப்பா ஏற்கனவே உன் ஃபியூச்சரை நான் டிசைட் பண்ணிட்டேன் டிசைனும் பண்ணிட்டேன் அல்ல சொல்லுங்க அப்பா ஒன்னு சொல்லவா கிளப்ப போற கிளம்ப போற கிளப்ப போற சிசராவுக்கு சிம்ம சொப்பனமா மாற போற எதிரிகளுக்கு யெகோவாவை நிரூபித்து காட்டுகிற ஆயுதமா மாற போற அந்தகாரத்தின் வல்லமைகளை சிதைக்க போற மந்திரங்களை கூண்டோட அழிக்க போற விக்கிரகங்களை கட்டோட அழிக்க போற என் நாமத்தினால் எழும்பி செயல்பட போற இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை அடையாளங்களை இந்த பூமியில நிகழ்த்த போற என் ராஜ்யத்தை நிலை நாட்ட போற தேசத்திற்கு சமாதானத்தை கொண்டு வர போற தேசத்துக்கு விடுதலைய கொண்டு வர போற தேசத்துக்கு எழுப்புதல மாற்றத்தை கொண்டு வர போற எல்லாத்துக்கும் மேல சிஸ்ராவுக்கு புல் ஸ்டாப் வைக்க போற அல்ல சொல்லுங்க அப்போ நோ மோர் சிசரா அல்ல சொல்லுங்க அப்பா பாராக்கு when you are ready சோத்ரா to rise up நீ எழும்புவதற்கு ஆயத்தம் என்றால் இனி சிசரா தேசத்தில் இல்லை இனி சிசராவின் ஆட்சி தேசத்தில் இல்லை இனி தேசா சிசராவின் ஆளுகை தேசத்தில் இல்லை அவன் ஒடுக்குதல் அவனுடைய கொட்டம் தேசத்தில் இல்லை இல்லை எழுந்து வா சாக்கு போக்கு சொல்லாத நீ பலவீனமான ஆள்னு எனக்கு தெரியும் மரியாள் சொல்றா நான் புருஷனை அறியேனே காப்ரியல் கன்ஃபியூஸ் ஆயிட்டான் அல்ல சொல்லுங்க அப்பா ஆஹா மரியாள் எனக்கு இப்போ தான் தெரியுது தோத்துறான் நீ கல்யாணம் ஆகாதவனு

ஓவரா பேசாத. ஏற்கனவே இதே அதிகாரத்தில் ஒருத்தன் ஓவரா பேசி வாயை தச்சிருக்கேன். அல்ல சொல்லுங்க அப்பா, சகரியா பேசுனதுனால அவன் வாயில் என்ன செஞ்சிருக்கேன், பூட்டை போட்டேன், தொத்துறான். அவன் இன்னும் புள்ள வரக்குற வரைக்கும் அவ்வளவுதான். அல்ல சொல்லுங்க அப்பா, என் திட்டம் நிறைவேற வரைக்கும் அவன் என்ன செய்ய முடியாது, பேச முடியாது, தொத்துறான், ஓவரா பேசுறான். கைய வரிச்சியாம, நீ இயலாத வழி எனக்கு தெரியும், நீ கல்யாணம் ஆகாத வழி எனக்கு தெரியும், நீ கர்ப்பவதியாக வாய்ப்பில்லைன்னு எனக்கு தெரியும். நான் அடிக்கடி சொல்ற ஸ்டேட்மெண்ட், திரும்ப சொல்றேன், வாய்ப்பில்லாதவனுக்கு தான் வார்த்தை வரும். வார்த்தை வந்தா வாய்ப்பு வரும். சொல்ல அல்லேலூயா. அழைப்பு வீடு தேடி வந்திருக்கு, பேச்ச பாரு பேச்ச. அல்லே சொல்லுங்க அப்பா. ஐயோ அட்ரஸ் மாறி வந்துட்டேன் சொல்லல, உன்னதமானுடைய பலம் உன்மேல் வரும், பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் வருவார். நீதான் பிதாவின் திட்டம், நீதான் பிதாவின் நோக்கம். என் அழைப்பு தேவனுடையது, இந்த அழைப்பு கர்த்தருடையது, இது மாறாது. நீ அர்ப்பணிச்சே ஆகணும். ஓ மூல ஒரு தேவ குமாரன் இந்த பூமியிலே உதிப்பார், தோன்றுவார், பிறப்பார். வேணா ஒண்ணு ஒரு டிப்ஸ் சொல்லவா, ஓ இனத்தாள் இருக்கால சொந்தக்காரி, யாரு யாரு மரியாள் கேட்டிருப்பா, யாரு, அவதான் எலிசபெத். ஆமா, அவளுக்கு இப்போ 6 மாசம் வர்ச்சா. அல்லே சொல்லுங்க அப்பா. ஆமே, அவளுக்கு இப்போ 6 மாசம் வர்ச்சா அப்படின்ட்டான். 6 மாசமா எலிசபெத்துக்கா? ஆமா, அந்த கிழவியே வே தேவ திட்டத்துக்கு தேவனால யூஸ் பண்ண முடியும்னா ஒன்னையும் யூஸ் பண்ண, ஒன்னையும் பயன்படுத்த முடியும். உன்னை அழைக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு முறையும் அன்னைக்கு மரியாளுக்கு எலிசபெத்தை முன் வச்சுட்டு காப்ரியல் சொத்துறோம் கடந்து போன மாதிரி, உங்ககிட்ட பேசும் போதெல்லாம் ஒரு முறை மோசையை முன் வச்சுட்டு எஸ்கேப் ஆயிருப்பாரு, ஜாசுவாவை முன் வச்சுட்டு எஸ்கேப் ஆயிருப்பாரு, கிதியோனை பத்தி சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிருப்பாரு. எதாவது பயன்படுத்தினேன் சரியா வருமா, ஒன்னையும் பயன்படுத்துவேன் அப்படின்ட்டு போயிருப்பாரு. தோத்தரா பேதர்வே யூஸ் பண்ணேன், ஒன்னையும் யூஸ் பண்ணுவேன், வருமா எனக்கு விரோதமா எழும்பின பவுலையே தோத்தரா யானு அபிஷேகம் பண்ணி என் ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிற மிகச்சிறந்த ஆயுதமா பயன்படுத்தினேன், ஒன்னையும் பயன்படுத்துவேன், வருமா அப்படி சொல்லியிருப்பாரு. அல்லே சொல்லுங்க அப்போ. எலிசபெத்துக்கு 6 மாசம், ஆமென் சொல்லுங்க அப்பா. அப்படின்னு மரியாளை என்கரேஜ் பண்ணவர் நம்ம வாழ்க்கையில, நம்மளை என்கரேஜ் பண்றதுக்கு எத்தனை முறை எத்தனை முறை எத்தனை முறை வேதத்தின் கதாபாத்திரங்களை பலவீனமா இருந்து பயன்பட்டவர்களை தொத்துறோம், அதைரியமா இருந்து தைரியமா எழும்பி தேவனுக்கான காரியங்களை சாதித்தவர்களை சாட்சிகளாய் ஓ தொத்துறம் நமக்கு முன்பாக நிறுத்தி நம்மை உயிர்ப்பித்திருக்கிறார். அத்தனையும் கேட்டு, அவ்வளவு பிரசங்கத்தையும் கேட்டு, அவ்வளவு சாட்சிகளையும் கேட்டு இன்னும் நீ அசதியாய் இருப்பானே. நல்லே சொல்லுங்க அப்போ. ஏன் இந்த அசதி இருக்கீங்களா? அல்லேலூயாவா. என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன். மத்தேயு 5 அதிகாரத்தில் ஆமா 17-18 வசனங்களை படிச்சா பேதுருவை பார்த்து அப்படி சொல்றார். 19, 17, 18, 19 அல்லே சொல்லுங்கப்பா. என் பின்னே வாருங்கள், மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்கு. நல்லா கவனிக்கணும், ஒரு அழைப்பு தொத்துறோம் பேதுருவுக்கு வருது, நல்லா கவனிக்கணும். அப்புறம் 3 வருஷம் அவர் இயேசுவோடு இருக்கிறாரு, பயணப்படுறாரு, பிரசங்கம் கேட்கிறாரு, கடல் மேலேயே நடந்தாரு, அற்புதங்களை பார்த்தாரு, சீஷர்கள் பிரதானமானவனா மாறினாரு, எல்லாம் சரித்தார். கடைசியில நேரம் வந்தப்போ காலை வாரிட்டார். அல்லே சொல்லுங்க. நேரம் வந்தப்போ காலை வாரிட்டார். உயிர வசனம் எல்லாம் பேசினவர், வாழ்விலும் சாவிலும் நானும் காவலிலும் சாவிலும் உண்மை என்ன செய்வேன், பின்பற்றுவேன். மரணமே ஆனாலும் சோத்திரம் நான் வச்ச காலை பின்னைக்க மாட்டேன், உசுர குடுப்பேனே ஒளிய தோத்திர ஓடி ஒளிய மாட்டேன்னு சொன்னவரு. ஆமா, அந்த பொம்பளையாள் கேட்ட உடனே சொல்றாரு, ஒப்புறான சத்தியமா சொல்றேன், அவர் யாருன்னு எனக்கு தெரியாது, உனக்கு பார்வை கோளாறு, அரவிந்த் ஆஸ்பத்திரிக்கு போ தோத்துறோம். ஆமா, நான் அந்த கூட்டத்துல இல்லவே இல்ல தோத்துறோம், நான் கிடையாது, நீ வேற யாரையோ பார்த்திருக்க தோத்துறோம் அப்படின்னு மறுதளிச்சான். அல்லேலூயாவா.

0: ஆரம்பிச்சார். மறுதளிச்சுட்டு அப்புறம் ஆண்டவரான ஒரு பார்வை, ஒரு லுக்கு சொத்துற, அந்த லுக்குலயே ஆளு கண்ணிஞ்சு கரைஞ்சு என்ன செய்யற, அழுது ஊழமுக்களா வடிச்சிட்டான், கைய வரிச்சுறாம. அந்த பார்வையிலே ஆளு பண்ண தப்ப ஃபீல் பண்ணிட்டான். சே, நம்ம எப்படி பண்ணிட்டோமாடா, சொன்ன மாதிரி சொல்லி வச்ச மாதிரி சேவல் என்ன செய்யுது, கூவுது. அவரு ஒரு சைஸா அந்த லுக்கு என்ன லுக்கா இருந்திருக்கும் தெரியல. பேதர் உள்ள தென்னஞ்சிருச்சு, ஒட்டச்சிட்டு தோத்துறான், அழுதுட்டான். சரி, அப்பவே ஆளு மனம் திரும்பிட்டான் போல அப்படின்னு பரலோகத்துக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஆத்தாடி உடஞ்சு ஊத்துறானேடா தோத்துறோம். நம்ம அர்ப்பணிக்கும் போதெல்லாம் இப்படித்தான் பரலோகம் நினைக்குது அல்ல சொல்லுங்க. சே, பிரசங்கத்தை ஒரு பிரசங்கத்தை கேட்டுட்டு இப்படி வந்து முன்னாடி கையை தூக்கிக்கிட்டு, ஐயோ ஐயோ ஊத்துதே, குடங்குடமா பிடிக்கலாம் போலயே கண்ணீரை தோத்துறோம், அப்படி ஊத்துதேன்னு பரலோகத்துக்கு சந்தோஷம். பேதர் அழுகேப்பா. சரி, அந்த யோவான்ல அவர் உயிர் தெழுந்த பிற்பாடு 20வது அதிகாரத்துல ரெண்டு முறை, 19வது வசனம் 26வது வசனம், ரெண்டு வசனங்கள்லையும் இயேசு தரிசனமாகிறார். இயேசு தரிசனமாக, அதாவது பூட்டப்பட்ட அந்த வீட்டுக்குள்ள பிரவேசித்து உங்களுக்கு சமாதானம்னு சொல்றார். வேற எதுவும் பேசல. அப்ப அவரு பேதர் கிட்ட தனியா பேசல, தோமா கிட்ட தனியா பேசல. அதாவது தோமா கிட்ட செகண்ட் டைம் பேசுறாரு தோத்ரா. ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது தோமா கிட்ட பேசல, மற்ற சீஷர்கள்ட்ட பேசல, குறிப்பா பேதர் கிட்ட எதையுமே அவரு பேசல. காமனா வந்தாரு உங்களுக்கு சமாதானம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஃபர்ஸ்ட் டைம் தோத்ரா. செகண்ட் டைம் வந்துதான் பேதர் தோமா கிட்ட சொல்றாரு, நீ என்ன கண்டதுனால விசுவாசத்தை காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் யாரு, பாக்கியவான். இப்ப இந்த சம்பவம் எல்லாம் நடக்கும்போது பேதரும் என்னிச்சான், ஓரமா இருந்திருக்கான். நான் நினைக்கேன் அப்பவும் ஒரு பார்வை பேதுருவை பார்த்துருப்பாரு அல்ல சொல்லுங்க. அப்பா சோத்திர அண்டாமுழுங்கி அல்ல சொல்லுங்க. அப்பா சோத்திரமடா, ஆமா அப்படின்னு ஒரு பார்வை பார்த்துருப்பாரு. நான் நினைக்கிறேன் ஒரு மாதிரி வெக்கி, ஒரு மாதிரி முகத்தை தலை குனிஞ்சு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பான். ஏன்னா இயேசு இப்போ உள்ள உயிர் தெழுந்து உள்ள வந்துட்டார்ல, வந்து ஒரு பார்வை பார்த்துருப்பாரு. அப்போ அவனுக்கு ஒரு மனசுக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருந்திருக்கான். செகண்ட் டைமும் வந்தார், அப்பவும் ஒரு பார்வை பார்த்துட்டு போயிருப்பார். நல்லா கவனிக்கணும் தோத்ரா. இது எல்லாத்துக்கும் பிறகுதான் கிட்டத்தட்ட முதல்ல ஒரு லுக்கு, ரெண்டாவது 19வது வசனத்துல யோவான் 20:19 ஒரு லுக்கு தோத்ரா, மூணாவது யோவான் 20:26 ஒரு லுக்கு. மூணு லுக்கையும் தாண்டி நம்மால் யோவான் 21 தானாசமா போறது பத்தாதுன்னு கூட ஒரு 6-7 டிக்கெட் என்ன செய்யறாரு, கூட்டிக்கிட்டு போறாரு அல்ல சொல்லுங்க. அப்பா அதாவது நம்மள மாதிரியே இருந்திருக்கிறான் அல்ல சொல்லுங்க. தோத்ரா, புரிந்தவர்களுக்கு நன்றி, ஆமீன் சொல்லுங்க. பாருங்க, கூட கொஞ்சம் பேரை கூப்பிட்டுக்கிட்டு எங்க போறான், கடலுக்கு. பின்மாற்றம், அங்கதான் இருந்தவன கூட்டாரு. மத்தேயு 5வது அதிகாரத்துல நீ பின்னவா, கடலை விட்டுட்டு வா, வலையை விட்டுட்டு வா, நான் உன்னை மனுஷனை பிடிக்கிறவனா மாற்றுவேன், நான் உனக்கு ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறேன், உன்னை கொண்டு மனிதர்களை நான் பரலோகத்திற்கு என்று பிடிக்க போறேன் அப்படின்னு அற்புதமா அழைச்சிருக்கிறாரு. இப்ப அதே கடலுக்கு, அதே விட்டு வந்த தொழிலுக்கு அந்த வலையை தேடி பேதுரு தோத்துற. அந்த மூன்று பார்வையும் தாண்டி, மூன்று பார்வையும் தாண்டி இப்போ சோத்ரா அவன் பின்மாறி போயிட்டான். நடக்கிறது என்ன, அந்த சம்பவம் நமக்கு தெரியும் சோத்ரா. ஒன்றும் அன்னைக்கு இவங்களுக்கு என்ன செய்யல, ராத்திரில ஆகப்படல அல்ல சொல்லுங்க. லூக்கா 5வது அதிகாரத்திலையும் ஒன்னு என்ன செய்யல, ஆகப்படல. இப்பவும் ஒன்னு ஆகப்படல. அது வந்து ஆமு, இது வந்து ஆபி அல்ல சொல்லுங்க. அப்பா அது அழைப்புக்கு முன், இது அழைப்புக்கு பின் தோத்துறா. அது ஈ மு, இது ஈ பி அல்ல சொல்லுங்க. அப்பா அது இயேசுவுக்கு முன் ரட்சிப்புக்கு முன், இது இயேசுவுக்கு ரட்சிப்புக்கு பின். நான் என்ன கேட்குறேன், ரட்சிக்கப்படாதுக்கு முன்னாடி வலைய போட்டோம், பிரயாசப்படுறோம், பிஸ்னஸ் பண்ணுறோம், ஓடுறோம், ஆடுறோம், எருவு மாடு வளர்க்குறோம், தொத்துறோம், இப்போ சாணியை போடுது, இப்போ பாலை கறக்குறோம், இப்படிலாம் வச்சுக்கிறோம். அப்போ ஒன்றும் நீ கிடைக்க மாட்டேக்கு, பிஸ்னஸ் டெவலப் ஆக மாட்டேக்கு, ஒன்றும் அகப்பட மாட்டேக்கு, ஒன்றும் நடக்க மாட்டேக்கு, ஒன்றும் வாய்க்க மாட்டேக்கு. அப்படின்னா பரவாயில்ல அல்ல சொல்லுங்க. அப்பா அழைப்புக்கு பிறகு, ரட்சிப்புக்கு பிறகு இப்பவும் உனக்கு ஒன்னும் அம்பட மாட்டுக்கு ஒன்னும் ஆகப்பட மாட்டுக்குன்னா அதாமாமா உன் குதவளைய நெரிக்க கையவருத்துறாலே சொல்லுங்க அப்பா சோஸ்தரம் அல்லேலூயா. இந்த அப்ப லூக்கா அஞ்சல சொல்லுவாரு உன் வலையை உன் படகை தள்ளி கொண்டு போய் ஆழத்துல போடு அப்படிம்பாரு. தோத்திரம் நீ ரொம்ப கரையிலே இருக்கிற தள்ளிட்டு போய் என்ன செய்ய கொஞ்சம் ஆழத்துக்கு நீ என்ன செய்ய டிராவல் பண்ணு அப்படிம்பாரு. இப்ப சொல்லுவாரு ஆமா இப்பி தோத்திரா ஆப்பி ஹலேலூயா சரி இருக்கட்டும் ஆமா ஹலேலூயா சொல்லுங்க. இப்ப சொல்றாரு வலதுபுறமா போடு. எப்படி போடு? உன் சொத்தங்கை சைட் அப்படி போடு. அல்ல சொல்லுங்க அப்பா அல்ல என்ன செய்ய போய் போடுல வலதுபுறமா போடு. அப்படி போட்டுனா கிட்டத்தட்ட 153 பெரிய மீன்கள் உன் வலையே கிழிந்து போகிற அளவுக்கு உன் படகுக்கு கீழே தான் இருக்கு. அல்ல சொல்லுங்க அப்பா உன் படகுக்கு கீழே தான் இருக்கு. தோத்துற நீ அடங்கானாலதான் அது கிடைக்க மாட்டேங்குது. அல்ல சொல்லுங்கப்பா என் அழைப்புக்கு நீ இணங்காததுனால தான் என்னுடைய வார்த்தைக்கு நீ இணங்காததுனால தான் தோத்துறான். என்னை விட்டு என் அழைப்பை விட்டு என் திட்டத்தை விட்டு என் விருப்பத்தை விட்டு நீ வேறொரு ட்ராக்ல இல்லைன்னா விட்டு வந்த ட்ராக்ல பழைய ட்ராக்ல பழைய பாவ ட்ராக்ல எகித்தை நோக்கி தோத்துறான் பழைய வாழ்க்கையை நோக்கி நீ பயணப்படுறதுனால தான் ஒன்னும் அம்பட மடக்கு. கைய வேர்த்து ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயாவா. இன்னொருக்கா ஆமேன் சொல்லுங்க. அழைப்புக்கு கீழ்ப்படிஞ்சாதான் ஆசீர்வாதமே வருங்க. ஆமேனா. தேவ விருப்பத்துக்கு நீ இணங்கி வரும் பொழுது தோத்துறோம் இடம் கொள்ளாத ஒரு ஆசீர்வாதம். நீ இணங்கினால் இடம் கொள்ளாத அளவிற்கு ஆசீர்வாதம். ஆமேன் சொல்லுங்கப்பா. ஆமேன் சொல்லுங்கப்பா. நீ இணங்கினால் உன் நீயும் மற்றவர்களும் கண்டு பிரமிப்படைகிற அளவிற்கு கர்த்தர் உன் வலைய குடும்பத்தை ஆவிக்குரிய ஜீவியத்தை சபைய ஊழியத்தை பெருக பண்ணுவார் பெருக பண்ணுவார் நிரப்பி வழிய செய்வார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமே. சரி விடு சரி விடு தொதுரா. ஆமா ஆமா மூணு லுக்குக்கும் நீ இணங்கல. முதல் அழைப்பையும் விட்டுட்ட. அதுக்கப்புறம் பார்வையாலே உன் எழுத்துலான்னு பார்த்தேன். அதுலேயும் நீ பயங்கரமான ஆளு தோத்துறான். ஆனா இப்போ நீ பின்மாறியே போயிட்ட. கூட 10 பேரை கூட்டு போயிட்ட. கூட கொஞ்சம் பேரை கூட்டு போயிட்ட. ஓகே. ஆனாலும் 15 வசனத்துல மீண்டும் நீ என்னை நேசிக்கிறாயா? அல்ல சொல்லுங்க அப்போ. என் ஆட்டுக்குட்டிகளை நீ மேய்க்கணும். என் ஆடுகளை நீ மேய்க்கணும். தோத்துறான். இந்த கல்லின் மேல் என் சபையே பாதாளத்தின் வாசல்கள் இதே பரலோக ராஜ்யத்தின் துறவுகோலை உனக்கு நீ பூமியிலே கட்டுவதல்லா நீ பூமியிலே கட்டவிழ்ப்பதல்லா அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஆயுதமா கருவியா உன்னை கண்டிப்பா நிச்சயமா நான் பயன்படுத்துவேன். தேவன் அழைத்த அழைப்பும் அவருடைய கிருபை வரங்களும் மாறாதவைகள் மாறாதவைகள் மாறாதவைகள் மாறாதவைகள். ஒருவேளை நீ அழைப்ப மறந்து அழைப்பை விட்டுட்டு என்னுடைய அழைப்பை புரிந்து கொள்ளாமல் என்னை விட்டு தூரம் போய் பாவ வாழ்க்கைக்கு திரும்பவும் போய் என்னை காயப்படுத்தி என்னை சொதுற கசப்பாக்கி நீ இருக்கிறதெல்லாம் இழந்து இப்போ இல்லாத நிலையில சொதுறாம் ஒன்றும் இல்லாத நிலையில நீ இன்றைக்கு இந்த முகாமுக்கு வந்திருந்தாலும் உன்னை நியாயந்திருக்கவோ குற்றப்படுத்தவோ காயப்படுத்தவோ நான் இங்கே இல்லை. உன் அழைப்பை புதுப்பித்துக் கொள்ள மீண்டும் ஒரு அறைகூவலை உனக்கு முன்பாக நான் வைக்கிறேன். உனக்கான தேவ திட்டத்திற்கு நீ திரும்பிவிட உன்னை கொண்டு நான் செய்ய நினைத்திருக்கிற என்னுடைய ஓட்டத்தின் பக்கமாக உன்னை இழுத்துவிட உனக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பமாக இந்த முகாமின் நாட்களை நான் தந்திருக்கிறேன். நீ என்னை நேசிக்கிறாயா? ஆமே. இவர்களிலும் அதிகமாக நீ என்ன அப்படின்றாரு அந்த 15 வசனத்துல இவர்களிலும் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆமா மற்ற சீசர்கள் நிறைய அங்க இருந்தா அங்க விட்டுருவான் தோத்துறான். அந்த இயேசுக்கு அன்பா ஒரு சீசர் தான் அவன் பேர் என்ன? யோவான். யோவான் 20 அதிகாரத்துல ஆமா அவர் உயிர் தெழுந்துட்டார். மகதலேனா மரியா கல்லறை வரைக்கும் போயிட்டு ஆளை காணும்னு ரிட்டர்ன் வந்து கதை சொல்றா தோத்துறான். உடனே பேதுரு தான் முதல்ல பிளான் பண்ணி தோத்துறான். போலாம்னு. அப்போ யோவானும் கூட போறான். அவர்கள் இருவரும் என்ன செய்தார்களாம், சேர்ந்து போனார்களாம். கொஞ்ச நேரத்தில் யோவான் என்ன பண்றான், பேதுருவை பார்க்கிலும் துரிதமாய் ஓடுகிறான். கைய வச்சுராமே அல்லேலூயாவா. நல்லா கவனிக்கணும், யோவானை விட பேதுரு தான் ஆண்டவற்றை அதிகமாக பேசினவன். தோத்துறான், நான் மரணத்திலையும் காவல்லையும் சாவிலையும் உங்களை என்ன செய்வேன், பின்பற்றி வருவேன், அப்படி இப்படிலாம் சொன்னவன். தோத்துறான், இப்போ பாருங்க, ஆண்டவரை பார்க்கணும், அவர் பாடி அங்கே காணும், சரீரத்தை அங்கே காணும்னு மகதலேனா மரியாள் சொன்ன உடனே தோத்துறான் பேதுரு. அந்த நிகழ்வை, அந்த கல்லறைய, அவர் சரீரத்தை பார்க்கணும் அப்படின்னு போறவன் கூட, ரெண்டு பேரும் போறாங்க, அதுல ஒருத்தன் துரிதமா போறானா, அதுலயும் நம்மளு லேட்டா தான் வாக் பண்றான். அல்ல சொல்லுங்க அப்பா, நான் சொல்றேன் உங்களுக்கு புரியுதா? ரெண்டு பேரு, அதுல ஒருத்தன் ஓட்டான், ஆண்டவரை பார்க்கணுங்கிற ஆசை, அந்த கல்லறைக்கு போகணுங்கிற அந்த விருப்பம், அங்கதான் இயேசுவை பார்க்கலாம் அப்படின்னு அவங்க போறாங்க. தோத்துறான், அந்த விருப்பம் ஒருத்தனுக்கு வேகமா இருக்கு, அவன் துரிதமா போறான். ஆனா இவன் வீரவசனம் எல்லாம் பேசினவன், போலாம் அது என்ன, தோத்துறான், வேகமா போய் கல்லு தடிக்கு விழுந்து செத்து போயிட்டா, ஆமா அதே கலரில் நம்மளை வச்சுட்டானா என்ன பண்றது. தோத்துறான், சில ஆளுக்கு இப்படித்தான், சர்ச்சுகள்ல இயேசு ரத்தம் ஜெயம் அல்ல சொல்லுங்க அப்பா. இப்ப ஏன் சோகம் பண்ண மாட்டிய, அதுக்குள்ள செத்து போயிட்டீங்கன்னா உங்களை அடக்கம் பண்ற மாதிரி ஆடுமே, பண்ணிருங்க, நிறைய போயிருவீங்களே, அது போயிருவோம், எது கேட்டாலும் பண்ணுவோம், பண்ணுவோம், இதை செய்வோம், இது என்ன அதே. ராத்திரி செத்து போயிட்டா ஒரு சர்ச்சுக்கு வர்றதுல ஒரு தீவிரம் இல்லை, ஒரு ஜபம் பண்றதுல ஒரு தீவிரம் இல்லை, ஒரு பைபிள் படிக்கிறதுல ஒரு எல்லாத்துலேயுமே ஒரு சோம்பேறித்தரம். சர்ச்சுகளில் இப்படி கொஞ்சம் பேர் இருப்பாங்க. தோத்துறோம், ஆமாம், நான் வந்து உங்களை சொல்ல பொதுவாக சொல்கிறேன், இல்லை நீங்கள் முறைக்கிறத பார்த்தா கன்ஃபார்ம் ஆகுது அது நீங்கள் தானே, பரவாயில்ல, ஹலோ சொல்லுங்க அப்பா. அப்போ என் பாயிண்ட் வேஸ்ட்டாக இல்லாமல் போச்சே, அந்த அளவுக்கு சந்தோஷம், ஆமின்னு சொல்லுங்க. சோஸ்திரம், சில ஆளுங்க அப்படி, சிலர் சொல்றது ஜபக்குறிப்பு கொடுத்தா ஒரு ஆள் ஜபிச்சிடும், நான் ஜபிக்கலாம்னு நினைச்சேன் அது ஜபிச்சிச்சு, ஒரு பாட்டு பாட சொல்லா யாராவது பாடினா நான் பாடலாம்னு நினைச்சேன் அவள், ஏதோனாலும் ஊழியத்துக்கு வா நான் வரலாம்னு நினைச்சேன், சபையை கூட்டுங்க நான் போய் கூட்டலாம்னு நினைச்சேன் அவள் எடுத்து கூட்டுறான். தோத்துறோம், இது கடைசியில் என்ன தெரியுமா சொல்லும், நான் போக பரலவும் போலாம்னு நினைச்சேன் அவ போயிட்டாரு, நான் தான் போலாம்னு நினைச்சேன் அவ போயிட்டா, வருகையில் நான் எடுத்துக்கொள்ளப்படலாம்னு நினைச்சேன் அவ எடுத்துக்கொள்ளப்பட்டா, நானே நிறத்து போ அசதி, ஸ்டேட்மெண்ட்ல கூட ஒரு அசதி, பேச்சில் ஒரு அசதி, பார்வையில் ஒரு அசதி, கையி இந்த கிராமங்களில் சொல்லுவாங்க செத்தவங்களை வெத்தலா கொடுத்த மாதிரி உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த கையை அப்படி தட்டுறது. தோத்துற, கை தட்டுறதுல கூட சில ஆளுகளை பார்த்தோம் நம்ம செத்தோம். தோத்துற, ஆறா நடத்தும் போது சில ஆளை கண்ணை திறந்து பார்த்தோம் நம்ம ஆவி போயிடும், ஏன்னா உள்ள இருக்கிறது ஆவியானவர் பாருங்க, அவரால் இந்த மாதிரி ஆளுகளுக்கு முன்னாடி நிற்க முடியாது, நிற்க முடியாது, கிளம்பிடுவார். தோத்துறோம், ஐயோ என்னடா இது, தோத்துறோம் அப்படின்னு. ஹலோ, விசுவாசத்தில் ஒரு அசதி, ஜபத்தில் ஒரு அசதி, அறிக்கை இடுகிறதுல ஒரு அசதி, ஆராதனைக்கு வர்றதுல ஒரு அசதி, துதிக்கிறதுல ஒரு அசதி, விண்ணப்பங்களுக்கு ஜபம் பண்றதுல ஒரு அசதி, பிரசங்கம் கேட்கறதுல ஒரு அசதி, ஒன்ன வச்சு ஒண்ணு பண்ண நல்ல தாய்னா இப்படி பிள்ளைய பார்த்து என்ன தெரியுமா சொல்லுவா, ஒன்ன பெத்ததுக்கு ஒரு எரு மாட்டை பெத்திருக்கலாம், இல்லட்டா ஒன்ன பெத்ததுக்கு ஒரு அம்மிக்கல்ல பெற்றிருக்கலாம், மசாலா அரைச்சாவது குழம்பு வச்சிருக்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் நல்லதாயி சொல்லுவா, இந்த மாதிரி வீட்டுகளில் பயன்படாம அசதியாவே இருக்கிற ஆளுகளை பார்த்து தோத்துறேன், நிறைய சாகுறாங்களப்பா. தோத்துறேன், ஆமா அப்படி இப்படிலாம் சாகுதுன்னு தகவல் வருது, உனக்கு ஒரு ரூட்டுமா கிடைக்கல அப்படின்னு சொல்லுவா, நல்லதாயி. அல்லேலூயா சொல்லுங்க அப்பா, இருக்கீங்களா? தோத்துறேன், தானும் சாகிறது, பக்கத்தில் இருக்கிற நாலு பேர் என்ன செய்யறது, சாக வைக்கிறது. தானும் செபிக்கிறது கிடையாது, போட நாலு பேரையும் செபிக்கி விடுறது கிடையாது. தானே ஆராணிக்கு வர்றது கிடையாது, பத்து பேர் ஆராணிக்கு வர விடுறது கிடையாது. நீங்க தண்ணி சாப்பிடுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ கத்திருக்கு சோத்திர எனர்ஜியா இருங்க. ஆமே அல்லேலூயா. சரி, நீ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நீ இப்படித்தான் பேதுரு என்னை தெரிஞ்சு வச்சு தோத்துறா. நீ அசதினு தெரிஞ்சு வச்சு, என்னை பார்க்க வர்றதுல கூட நீ லேட்டா வர்ற தெரிஞ்சு போச்சு தோத்துறா. அவனை விட நீ எனக்குள்ள இருக்கிற அன்பு தணிஞ்சு போயிருக்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அவன் அவ்வளவு துரிதமா ஓடுறான்னா என்ன அர்த்தம், ஆண்டவர் மேல பேதுருவுக்கு இருந்த அன்பை விட யோவானுக்கு என்ன வந்திருக்கு, அன்பு ஜாஸ்தியா. நம்ப சீக்கிரம் பார்க்கணும் அவரை. இவன் கூட என்ன மச்சான் இப்படி வர்றீங்க, நடந்து தோத்துறேன் ரெண்டு நாள் ஆயிரும் போல தெரியுது, நான் முன்னாடி போறேன் அப்படின்னு அவன் வேகமா அவனை கழட்டி விட்டுட்டு ஓடுறான். கைய விரிச்சாம நம்ம துரிதமா பயணப்படணும்னா கழட்டி விட வேண்டிய ஆளை கழட்டி விட்டு தான் ஆகணும். கைவரிச்சாமேன்னு சொல்லுங்க. நம்ம ஓட்டம் துரிதமா இருக்கணும்னா, நம்ம ஓட்டம் ஃபாஸ்டா இருக்கணும்னா அல்லே சொல்லுங்க அப்பா. ஆமே இந்த சோம்பேறிகளை கழட்டி விட்டே ஆகணும். என்ன என் பக்கத்தில் இருக்கிற ஆளை சொல்றீங்களா அப்படின்னு நீங்க கேட்கலாம், ஒருவேளை இருக்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க அப்பா. கத்திரிக்கு சோத்திரம். அந்த நபர் அவர்தான் என்று இருந்தால் அவரை நீங்கள் கழட்டி விடுறது நல்லது. கையவரிச்சாமே. இல்லைன்னா அதுக்கு ஒரு குழி நமக்கு ஒரு குழி ஆயிரும். கையவரிச்சாமே. ஏன் நீங்க என்ன முறைக்கிறீங்க? அல்ல சொல்லுங்க அப்பா. உங்களை பாதிக்கிற மாதிரி சொல்லிட்டேனா? கையவரிச்சி ராமேன்னு சொல்லுங்க. பேதுருவாகவே இருந்தாலும்
1: பாகம் இரண்டினை மற்றும் ஓர் ஒளிபரப்பில் கேட்க தவறாதிருங்கள். தேவன் தாமே தொடர்ந்து வருகின்ற நிகழ்ச்சிகள் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.

சுவையான உணவுகள் உண்பதால் வருகிற திருப்தியை விட உம்மை துதித்து அதிகம் திருப்தி அடைகின்றேன். ஆம், உணவை விட உம் உறவுதான் மேலானது.

0: சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: சுதாகரும் நிர்மலாவும் தங்கள் 8 வயது மகனை பள்ளியில் விட்டுவிட்டு வேலைக்கு சென்று விடுவார்கள். மாலையில் சுதாகர் வேலை முடிந்தவுடன் நிர்மலா வேலை செய்யும் இடத்தில் போய் அவளை தன்னுடைய காரில் ஏற்றிக்கொண்டு வீட்டிற்கு வரும் வழியில்தான் சிறுவன் காந்தியை ஏற்றிக்கொண்டு வீட்டிற்கு வருவார்கள். ஒவ்வொரு நாளும் அவர்கள் காரில் மாலை வீடு திரும்பும் பொழுது தங்கள் தங்கள் அலுவலகத்தில் நடந்த பல காரியங்களை குறித்து, பிரச்சனைகளை குறித்து பகிர்ந்து கொள்வார்கள். சில வேளைகளில் அவர்கள் ஒருவருக்கொருவர் சொல்லும் ஆலோசனைகள் நீண்ட நேரம் கடந்து செல்லும். அவர்கள் வீட்டிற்கு சென்று சாப்பிட உட்கார்ந்தாலும் அவர்களுடைய கதைகளே தொடர்ந்து செல்லும். ஒரு நாள் மாலையில் மூவரும் வீட்டிற்கு வந்த பின்னரும் அவர்கள் நிர்மலாவின் அலுவலகத்தில் நடந்த ஒரு பிரச்சனைக்கான தீர்வை குறித்து காரசாரமாக பேசிக் கொண்டிருந்தார்கள். அது ஒரு சிறிய சாப்பாட்டு மேஜைதான். 8 வயது பையன் காந்தியும் அவர்களோடுதான் உட்கார்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தான். திடீரென்று சிறுவன் தன்னுடைய மெல்லிய குரலில், எனக்கு இன்றைக்கு என்ன நடந்தது என்று யாருக்காவது தெரிய வேண்டுமா என்று தன்னுடைய மழலை வாயை திறந்தான். தாயும் தகப்பனும் ஒன்றும் பேச முடியாமல் ஒருவரை ஒருவர் பார்த்து வெட்கப்பட்டு கொண்டார்கள். பின்னர் சற்று சமாளித்துக் கொண்டு நிர்மலா தான், மகனே, உனக்கு பள்ளியில் என்ன ஆனது என்று கேட்டாள். அதற்கு மகன், எனக்கு ஒன்றும் ஆகவில்லை. இன்று எல்லாமே எனக்கு நன்றாகவே இருந்தது. நான் கஷ்டப்படும்படி எனக்கு எதுவும் நடக்கவில்லை. எனவே எனக்கும் பேச வேறு ஒன்றும் இல்லை என்று நினைக்கிறேன் என்று கூறினான். உடனே தாய், இல்லை மகனே, உங்கள் பள்ளிக்கூடத்தில் எல்லாம் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லு என்றாள். என்றாலும் சிறுவனுக்கு அதற்கு மேல் எதுவும் கூற முடியவில்லை. இன்று நம் குடும்பங்களிலும் இவ்வாறுதான் பல நேரங்களில் பிள்ளைகளின் மெல்லிய குரலை நாம் கவனிக்காமல் பெரியவர்களின் பிரச்சனைகளை குறித்துதான் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். பிள்ளை பள்ளிக்கு சென்று வந்தது என்றால், இன்று பள்ளியில் என்னென்ன நடந்தது, நண்பர்கள் எல்லோரும் வந்தார்களா, நன்றாக விளையாடினீர்களா, என்ன படித்தீர்கள் என்றெல்லாம் கேட்பதற்கு பெற்றோர் நேரம் எடுத்துக் கொள்ள வேண்டும். அதுபோல பல நேரங்களில் கடவுள் நம்மளோடு பேசும் மெல்லிய குரல்களையும் நாம் கவனிக்க தவறிவிட வாய்ப்பு இருக்கிறது. எப்பொழுதும் முடிந்த காரியங்களை குறித்து நாம் பேசி பேசி நேரத்தை வீணாக்காமல் சற்று அமைதி நேரங்களை கடைபிடித்து கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று கடவுளிடம் கேட்கும் பொழுது மட்டுமே அவர் சொல்லும் காரியங்களை நாம் கவனித்து கேட்க முடியும். அவனவன் தனக்கானவைகளை அல்ல, பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக என்றுதான் பரிசுத்த வேதமும் நமக்கு ஆலோசனை தருகிறது. மெல்லிய குரலை கவனிக்க நாமும் கற்றுக்கொள்வோமா?

எங்க இருக்கிறீங்க? அங்க இயேசுவும் கூட இருக்கிறாரு. தனிமையில் இருக்கிறீங்களா? இயேசுவும் கூட இருக்கிறாரு. படுக்கையில் இருக்கீங்களா? இயேசுவும் கூட இருக்கிறார். அறிந்திருக்கிறார். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று கூட இல்லைங்க. நீ யோசிக்கலாம், ஏசப்பா உமக்கு பிரியமில்லாத நான் செஞ்சிட்டேன், ஏசப்பா நான் சபைக்கு போல, ஏசப்பா முதல்ல உமை தேடிட்டு இருந்தேன், இப்ப ஃபர்ஸ்ட் மாதிரி உமை தேடுறது இல்லை. ஆண்டவரே, என் ஃப்ரெண்ட்ஸ் நிமித்தமா, என் குடும்ப நிமித்தமா, சிலர் பாத்தீங்கன்னா ஊழியக்காரங்க நிமித்தமாவே சபைக்கு வராம இருந்திருப்பாங்க, ஆண்டவரை தேடாம இருப்பாங்க, ஊழியக்காரங்க ஹர்ட் பண்ணிருப்பாங்க, பாஸ்டர் அவங்களை ஹர்ட் பண்ணிருப்பாங்க, அது நிமித்தமாகவே சிலர் சபைக்கு போகாம ஆண்டவர் எத்தனையோ சாட்சியை கேட்டுக்கிறேன். இன்னைக்கு காலையில கூட நான் கேட்டேன், சர்ச்சுக்கு வரும்போது கூட அழைக்கிறது இல்ல. கர்த்தர் எல்லா காரியத்திலும் ஞானம் பெற்றவர்கள் அடிக்கிறது இல்ல, அவள் அழைத்துதான் அவளை பக்குவப்படுத்துறாரா. நீ எவ்வளவு பெரிய முட்டாளா இருக்கலாம், யாரு வேணா உன்னை ஒதுக்கி இருக்கலாம், யாரு வேணா உன்னை வேணான்னு சொல்லியிருக்கலாம், யாரு வேணாலும் ஏய் நீ ஒண்ணுக்கும் லாக்கியில போடா தண்டச்சோறு, நீ ஒண்ணுக்கும் லாக்கிய நீ உருப்படாதவன் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, பரவாயில்ல இருக்கட்டும், ஆனா இயேசுக்கு நீ வேல்யூடுமா? தம்பி நீ இயேசுக்கு வேணும், பிரதர் சிஸ்டர் இயேசுக்கு நீங்க வேணும். அவரால் செய்ய முடியாது. ஆமா, பாத்திரவான் இல்லதான், ஆனால் உன்னை தகுதிப்படுத்துவார். சகேயு மரத்துக்கு மேல ஏறி உட்கார்ந்துட்டான். இயேசு சொல்றாரு, ஏ சகேயு உன் வீட்டுல நான் தங்க வேண்டாம், இறங்கி வா. உங்க பேரு புகழு பந்தா அதெல்லாம் இறக்கிருங்க, எல்லாம் வேண்டாம். இயேசு கண் பாருங்க, அதெல்லாம் முக்கியம் இல்லை. ஆண்டவருக்கு நீங்க தான் வேணும். உன் வீட்டுல தங்கணும், உன் கூட இயேசு இருக்கணும், உன் கூட நிரந்தரமா நீ போகிற வழியெல்லாம் சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 18:10 நான் உன்னோடு கூட இருக்கிறேன், ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. ஏமனும் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பதில்லை. உன் கூட இயேசு வரணும் இல்ல, பாத்திரமான இல்லதான். சகை ஆண்டவர் சார் இறங்கிவா, கொஞ்சம் இறங்குங்க, உங்க ஸ்தானத்திலிருந்து இறங்குங்க, கொஞ்சம் உங்க ஆட்டிடியூட்லேருந்து இறங்குங்க, கொஞ்சம் உங்க பந்தா பண்ற புத்தியிலிருந்து இறங்க, கை தட்டுங்க, பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க, மற்றவங்களை மதிங்க, தப்பே கிடையாது. அப்படி இருந்தீங்கன்னா இயேசுவும் கூட வருவார், உன்னோடு கூட நடப்பார். அவரால் ஆகாதுன்னு ஒண்ணுமே இல்லை. 38 அவன் இருக்கிறான், ஓரத்துல இருக்கிறான். ஒவ்வொரு வாட்டி எந்திரிக்க முயன்று எந்திரிக்க முயன்று ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிறாரு. ஒரு நாள் ஒன்று வந்தது, இயேசு அங்க வருகிறார். அவனை பார்த்து, ஏ எந்திரி உன்னால எல்லாம் செய்ய முடியும். அவன் குதித்து எழும்பி பின்னாடி ஆலயத்துக்குள்ள பிரவேசித்தான். இன்னைக்கு ரொம்ப நாளா முடங்கி இருந்து இயேசு என்ன ஆசீர்வதிப்பாரா, இயேசு என்ன உயர்த்துவாரா, எனக்கு போய் ஆண்டவர் செய்வாரா அப்படின்னு இருந்த கேள்விக்குறியான வாழ்க்கைய இன்னைக்கு இயேசு வந்து, என்னால எல்லாம் செய்ய முடியும், ஒரு வார்த்தை தான், படுக்கை எடுத்துக்கொண்டு நட, ஒரே வார்த்தை, வாழ்க்கை ஓஹோன்னு மாறிடுச்சு. இன்னைக்கு இயேசு ஒரே வார்த்தை உன்னை பார்த்து சொல்லணும் இல்ல, கேளு, கையை வைத்து சொல்லு, ஏசப்பா சொல்லுங்க, ஏசப்பா ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, நான் பிழைப்பேன்ப்பா, என் வாழ்க்கை மாறும்ப்பா, என் மரண பயம் நீங்கும், என் ஃபியூச்சர் மாறும், ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவீங்களா? கையை உயர்த்தி, கையை உயர்த்தி ஏசப்பாவை பார்த்து, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.

0: ஆண்டவர் சொன்னார், இயங்காதது கூட இயங்கும். ஆண்டவர் நினைச்சார்னா நடக்காதது வாழ்க்கையில நடத்துவார். இயேசுவை மீறி உங்க வாழ்க்கையில ஒன்னும் நடக்காது. இயேசுவை மீறி நீ எதுலையும் மாற்றிக்கொள்ள மாட்டேன். ஆண்டவர் என்ன பார்த்து சொல்றாரு, உன் கூட தான் இருக்கிறேன், பயப்படாத, உன்மேல் ஒருவனும் கை போடுவதில்லை, யாரும் உனக்கு உண்மையாக கை எதிர்த்து நிற்பதில்லை, கை ஓங்கி நிற்பதில்லை. நான் ஒரு வார்த்தை இன்னைக்கு நீங்க வீட்டுக்கு போறதுக்குள்ள இயேசு உனக்கான வார்த்தையை கொடுப்பார். அதை பிடித்துக்கொள், தைரியமா நில்லு, என்னோடு இயேசு இருக்கிறார், நான் பயப்படவே மாட்டேன். கையை தட்டி ஆமென்.
1: தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னேன்.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை யாக்கோபின் புஸ்தகம் 5:18. மறுபடியும் ஜெபம் பண்ணினான், அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. என கண்பாந்தவர்களே, இன்றைக்கு தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு காரியத்தை செய்ய போகிறார். நீங்கள் நீண்ட நாட்களாய் மறுபடியும் ஜெபத்திலே கேட்டு ஜெபித்து கொண்டிருக்கிற காரியத்தில் ஒரு அற்புதத்தை செய்ய விரும்புகிறார். உங்கள் ஜெபத்திற்கு இன்றைக்கு வானமும் பூமியும் திறக்கப்படும்படி உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். இதுவரையில் நீங்கள் வெகு நாட்களாய் முயற்சி செய்தவைகள், வர முடியாது இருந்தவைகள், மனிதனால் கடினப்படுத்தப்பட்ட காரியங்கள், சூழ்நிலைகள், சத்துரு அடைத்து போட்ட வாசல்கள் யாவற்றையும் இன்றைக்கு தேவன் உங்களுக்காய் திறக்கப் போகிறார். இப்படிப்பட்ட வானத்தின் பூமியின் ஆசீர்வாதங்களை உங்களுக்கு அருளும்படிக்கு தேவன் உங்களோடு ஒரு சிநேகிதனைப் போல உறவாடுகிறவராய் உங்களுக்காய் அவற்றை பெற்றுத்தரப் போகிறார். யாக்கோபின் புஸ்தகம் 2:23 ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் என்று எண்ணப்பட்டான் என்று உள்ளது. இன்றைக்கும் உங்களோடு இயேசு ஒரு சிநேகிதனைப் போல உறவாட வர இருக்கிறார். அடுத்ததாக உங்களை கர்த்தர் தம்முடைய திட்டங்களோடு இணைத்து உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். நீங்கள் தேவ திட்டத்திற்குள் இணைக்கப்பட போகிறீர்கள். யாக்கோபின் புஸ்தகம் 2:25 அந்தப்படி ராகாப் தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பிவிட்டாள் என்று உள்ளது. ராகாப் தன் கிரியையினால் தேவ திட்டத்தோடு இணைக்கப்பட்டு இன்று வரை அவள் பெயர் பேசப்பட்டு வருகிறது. அடுத்ததாக இன்றைக்கு நீங்கள் கர்த்தரின் செயல்களை அறியும்படிக்கு உங்களின் மனக்கண்களை திறக்கப்படுகிற ஒரு நாளாய் இருக்க போகிறது. உங்களுக்காய் கர்த்தர் வைத்திருக்கிறதை நீங்கள் காணுகிற நாள். யாக்கோபின் புஸ்தகம் 5:11 யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள் என்று உள்ளது. கர்த்தரின் செயல் யோபுவின் வாழ்க்கையில் இழைந்தவைகளை இரட்டிப்பாக கொண்டு வந்தது. யோபுவின் புஸ்தகம் 42:12 கர்த்தர் யோபுவின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசிர்வதித்தார் என்று உள்ளது போல நீங்களும் இன்றைக்கு கர்த்தரின் செயலை காணப்போகிறீர்கள். இப்படியாக இன்றைக்கு நீங்கள் மறுபடியும் ஜெபித்து கேட்டவற்றில் தேவனோடு சிநேகிதனாய் உறவு கொண்டும் செயல்களை அறிந்தும் தேவ திட்டங்களோடு இணைந்தும் உங்களுக்கானவைகளை பெற்றுக்கொள்கிற ஒரு நாளாய் இந்த நாளை கர்த்தர் என்று ஆசீர்வதிக்கிறார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தேவ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் ஜி ஃபேன் எஃப்எம் இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

அப்போஸ்தலனாகிய ஜோவான் எழுதின முதலாம் நிரூபம் நாலாம் அதிகாரம். பிரியமானவர்களே, உலகத்தில் அநேகம் கள்ளத்தீர்க்கதரிசிகள் தோன்றியிருப்பதனால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். தேவ ஆவியை நீங்கள் எதனாலே அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானது அல்ல. வருமென்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவினுடைய ஆவி அதுவே. அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அவர்கள் உலகத்துக்குரியவர்கள், ஆகையால் உலகத்துக்கு உரியவைகளை பேசுகிறார்கள். உலகமும் அவர்களுக்கு செவி கொடுக்கும். நாங்கள் தேவனால் உண்டானவர்கள். தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறார். தேவனால் உண்டாயிராதவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறது இல்லை. இதனாலே சத்திய ஆவி இன்னதென்றும் வஞ்சக ஆவி இன்னதென்றும் அறிந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கடவோம். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும் படிக்கும் தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாயிருக்கிறோம். தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார். அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும். அவர் தம்முடைய ஆவியில் நமக்கு தந்தருளினதினாலே நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிறதை அறிந்திருக்கிறோம். பிதாவானவர் குமாரனை உலக இரட்சகராக அனுப்பினார் என்று நாங்கள் கண்டு சாட்சியிடுகிறோம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனில் தேவன் நிலைத்திருக்கிறார். அவனும் தேவனில் நிலைத்திருக்கிறார். தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறார். தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். நியாயத்தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். அன்பிலே பயமில்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது. பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம். ஆமென்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம். நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். எபேசியர் 5:2. நாம் செய்யும் சின்ன சின்ன நற்செயல்கள் ஒருவருடைய வாழ்வை மேம்படுத்தும் அல்லது அவர்கள் வாழ மேலும் உற்சாகத்தை கொடுக்கும் என்றால் அதை நாம் கண்டிப்பாக செய்ய வேண்டும். இந்த நற்செயல்கள் மூலம் நாம் பிறரிடம் அன்பு கூற முடியும். அதற்காக நாம் எந்த பணமும் செலவழிக்க தேவையில்லை. ஒரு பேப்பரும் பேனாவும் இருந்தால் போதும். ஒருவரை பாராட்டி நாம் எழுதும் சிறிய குறிப்பு அவர்களை உற்சாகமடைய செய்யும். இளம் ஊழியர் ஒருவருக்கு அவருடைய சபையைச் சேர்ந்த கட்டிடக் கலைஞர் ஒருவரிடமிருந்து கடிதம் ஒன்று வந்தது. அதில், இந்த ஞாயிற்றுக்கிழமை நான் என்ன செய்வது, எந்த பாதையில் பயணிப்பது என்று தெரியாமல் 4 சந்தியில் நிற்பவனை போல ஒரு குழப்பத்தோடு வந்திருந்தேன். மனது அளவில் காயப்பட்டவனாகவும் இருந்தேன். நீங்கள் செய்த பிரசங்கத்தினால் என் குழப்பம் நீங்கி தெளிவு பெற்றேன். இந்த ஞாயிறு அந்த வார்த்தையை பிரசங்கித்ததற்கு நன்றி என்று எழுதியிருந்தார். இந்த கடிதத்தை படித்து பார்த்த அந்த இளம் ஊழியர் மிகவும் உற்சாகமடைந்தார். ஏனெனில் அவர் ஊழியத்தில் சோர்வடைந்தவராகவும் மன கஷ்டத்தோடும் காணப்பட்டார். இந்த கடிதத்தை வாசித்ததும் அவருடைய சோர்வுகள் மறைந்தன. மேலும் இந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்ய உற்சாகமடைந்தார். ஆம், அந்த கட்டிடக் கலைஞருக்கு அந்த கடிதத்தை எழுத 5 கூட தேவைப்பட்டிருக்காது. ஒனேசிமோ பிலமோன் என்பவருக்கு அடிமையாக இருந்தான். அவருடைய வீட்டிலிருந்து சில பொருட்களை திருடிவிட்டு பின்பு அங்கிருந்து ஓடிப்போய்விட்டான். அவ்வாறு ஓடிப்போன ஒனேசிமோ பவுலின் பிரசங்கத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பினான். ஒனேசிமுவை அடிமையாக அல்ல, பிரியமுள்ள சகோதரனை போல இருக்கும்படி அவனை மீண்டும் ஏற்றுக்கொள்ளும் என்று பவுல் ஒனேசிமுவை குறித்து பிலமோனுக்கு கடிதம் எழுதினார். பவுல் எழுதின இந்த கடிதம் ஒனேசிமுவுக்கு மீண்டும் வாழ்வை கொடுத்தது. அவருடைய எஜமானோடு நல் மனம் பொருந்தவும் வாய்ப்பு கொடுத்தது. பவுலின் இந்த கடிதத்தினால் ஒனேசிமு மனம் திரும்பி இப்போது பிரயோஜனமுள்ளவனாய் இருக்கிறான் என்ற செய்தி பிலமோனுக்கு கிடைத்தது. ஆம் பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட நற்செயல்கள் பிறருக்கு உற்சாகத்தையும் புதிய வாழ்க்கையும் கொடுக்குமானால் அதை செய்ய நாம் தயங்கக்கூடாது. இப்படிப்பட்ட நற்செயல்களில் நாம் பெருக வேண்டும். அநேகருடைய வாழ்வில் இவை மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வரும். ஆண்டவரோடு நெருங்கி வாழ மேலும் அவர்களுக்கு உதவி செய்யும்.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள்.
2: இந்த நாளிலும் நாம் தியானிக்க இருக்கிற வேத பகுதி எபிரேயருக்கு எழுதின நிருபம் 8:7-13 வரைக்கும் உள்ள வசனத்தை நாம் வாசிக்கிறோம்.

வருகிறது. அவர்களுடைய பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வரும்படிக்கு நான் அவர்களுடைய கையை பிடித்த நாளிலே அவர்களோடே பண்ணின உடன்படிக்கை போல இது இருப்பதில்லை. அந்த உடன்படிக்கையிலே அவர்கள் நிலை நிற்கவில்லையே, நானும் அவர்களை புறக்கணித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்ற அந்த வசனம் இங்கே எபிரேயருக்கு எழுதின நிருபத்தை எழுதின அந்த ஆசான் அந்த ஆசிரியர் இங்கு குறிப்பிட்டு சொல்கிறதை பார்க்கிறோம். என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் சொல்லுகிறார். அன்பாவில் எங்கே இந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டது, இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் எங்கே சொல்லப்பட்டது என்பதை பார்த்துவிட்டு இப்போ இவர் என்ன சொல்ல வராரு இந்த இடத்துல அப்படின்றத நம்ம கொஞ்சம் தியானிப்போம். இது இந்த தீர்க்க தரிசனம் எந்த பகுதியிலே சொல்லப்பட்டது என்றால் எரேமியாவின் புத்தகம், எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம் 31:31-34 இது சொல்லப்பட்டிருக்கிறது. எரேமியா 31:31 பக்கத்தில் இருக்குது. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார், அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். அவர்கள் நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையின்படி அல்ல, ஏனெனில் நான் அவர்களுக்குள்ளே அவர்களுக்கு நாயகராய் இருந்தும் அந்த என் உடன்படிக்கையை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்களே என்று கர்த்தர் சொல்கிறார். அந்த நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடு பண்ணப்போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இனி ஒருவன் தன் அயலானையும் ஒருவன் தன் சகோதரனையும் நோக்கி கர்த்தரை அறிந்து கொள் என்று போதிப்பதில்லை, அவர்களில் சிறியவன் முதல் பெரியவன் மட்டும் எல்லோரும் என்னை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன். உண்மையிலே இதுதான் இந்த தீர்க்க தரிசனம் இங்கு எபிரேயரில் எழுதின நிருபத்திலே இந்த பவுல் ஆண்டவர் என்ன செய்கிறாரு குறிப்பிட்டு சொல்கிறார். எது வரைக்கும் இந்த 12 வரைக்கும் எபிரேயர் 8 எடுத்துக்கிட்டோம்னா 8-12 வரைக்கும் அவர் சொல்கிறார். அப்பொழுது 11 படிக்கும், அப்பொழுது சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும் எல்லோரும் என்னை அறிவார்கள், ஆகையால் கர்த்தரை அறிந்து கொள்ளும் என்று ஒருவன் அயலானுக்கு ஒருவன் தன் சகோதரனுக்கு போதிக்க வேண்டியதில்லை, ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களை அக்கிரமங்களை இனி நினையாதிருப்பேன் என்று சொல்கிறார். சொல்லிட்டு தான் 13 புது உடன்படிக்கை என்று அவர் சொல்லுகிறதுனாலே முந்தினதை பழமையாக்கினார். பழமையானது நாள்பட்டதுமாயிருக்கிறது, உருவழிந்து போகும் காலம் சமீபமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அதனால் இங்கே என்ன சொல்ல வராரு, ஒரு புது உடன்படிக்கை பற்றி அவர் சொல்கிறார். தீர்க்க தரிசனமாக அங்கே எரேமியா தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம் இங்கே நிறைவேறி இருக்கிறது. புது உடன்படிக்கையினுடைய காரியத்தை இங்கு அவர் சொல்லியிருக்கிறார். பாருங்கள் 8 பார்த்தீங்கன்னா தெரியும், கர்த்தர் சொல்லுகிறது என்னவெனில், அந்த 3 லைன் 2 லைன், இஸ்ரவேல் குடும்பத்தோடு நான் புது உடன்படிக்கை ஏற்படுத்தும் காலம் வருகிறது. இஸ்ரவேல் குடும்பத்தோடு புது உடன்படிக்கை ஏற்படுத்துகிற காலம் வருகிறது. நான் அவர்களுடைய 9 பார்த்தீங்கன்னா தெரியும், நான் அவர்களுடைய கையை பிடித்த நாளிலே அவர்களோடு பண்ணின உடன்படிக்கை போல இது இருப்பதில்லை. அப்போ அந்த உடன்படிக்கை போல இது இருப்பதில்லை, அந்த உடன்படிக்கையிலே அவர் நிலை நிற்கவில்லை, அதனால் நான் அவர்களை புறக்கணித்தேன். ஆனால் இப்போ பண்ணுகிற உடன்படிக்கை எப்படி இருக்குமா, 10 சொல்கிறாரு, என்னுடைய பிரமாணங்களை அவருடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். ஏற்கனவே எழுதியது மோசே கல்லில் எழுதி கொடுத்தார் அந்த உடன்படிக்கை,
ஆனால் இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, ஒவ்வொருடைய இருதயத்திலையும் நான்

எழுதுவேன் என்று சொல்கிறார். நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார். அப்போ இந்த உடன்படிக்கை கிருபையினால் வந்த உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கை எதனால் வந்த உடன்படிக்கை? கிருபையினால் வந்த உடன்படிக்கை. இதுதான் நான் சொல்லுவேன். உடன்படிக்கையினாலே என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, அன்பாலே பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுன்னு ரெண்டு புத்தகங்கள் அடங்கியது தான் நம்முடைய வேத புத்தகம். இந்த பைபிள், ஹோல் பைபிள் அப்படின்னு சொல்லி பரிசுத்த பைபிள் என்று சொன்னாலே பழைய ஏற்பாடு அண்டு புதிய ஏற்பாடு இரண்டும் கலந்தது தான் முழு பைபிள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பழைய ஏற்பாடு, ஏற்பாடு என்றாலே உடன்படிக்கை என்று அர்த்தமா. உடன்படிக்கைனா இன்னும் தமிழில், இன்னும் புரிஞ்சுக்கிற லாங்குவேஜில் நம்ம பார்க்கணும்னா ஒப்பந்தம். என்னது ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லுவோம், ஒரு அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் உடன்படிக்கை. அப்போ அந்த பழைய ஏற்பாடு என்பது, பழைய உடன்படிக்கை என்பது தேவன் மோசே மூலமாக யூத ஜனங்களுக்கு அல்லது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கை அல்லது ஒப்பந்தம் தான் அந்த பழைய உடன்படிக்கை அல்லது பழைய ஏற்பாடு என்று சொல்லப்படுகிறது. புதிய ஏற்பாடு அப்படின்னு என்னன்னா, தேவாதி தேவன் த்ரூ இயேசு கிறிஸ்து மூலமாய், அதை அங்கே மோசே மூலமாய், இங்கு இயேசு கிறிஸ்து மூலமாய் முழு உலகத்தினுடைய எல்லா ஜனத்துக்கும் ஏற்படுத்தி கொண்ட உடன்படிக்கை. இப்போ அங்கே பாருங்கள், மோசே மூலமாய் ஒரு குலத்துக்கு, ஒரு யூத ஜனங்களுக்கு மட்டும், யூதர்களுக்கு மட்டும் ஆண்டவர் யூதர்களுக்கும் அவருக்கும் செய்து கொண்ட உடன்படிக்கை தான் பழைய உடன்படிக்கை அல்லது பழைய ஏற்பாடு என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த புதிய ஏற்பாடு அல்லது புதிய உடன்படிக்கை என்பது இயேசு கிறிஸ்து மூலமாய், தன்னுடைய சொந்த ஒரே குமாரன் மூலமாய் இந்த முழு உலகத்தினுடைய ஜனங்களுக்கும் ஆண்டவர் என்ன செய்கிறார், ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார். அப்போ அது அந்த இஸ்ரவேல் மக்களுக்கும் அது பொருந்துன்னு தான் அன்றைக்கே தீர்க்கதரிசியை கொண்டு, எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு பேசியிருக்கிறார். என்ன எரேமியா 31 சொல்கிறாருல்ல, நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலேருந்து அழைத்து கொண்டு வரும்பொழுது, அப்போ தான் மோசேயிட்ட உடன்படிக்கை பண்ணுறார், அவர் அந்த நாளிலே அவர்களோடு உடன்படிக்கை பண்ணினேனே. அந்த எரேமியா 31:32 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த உடன்படிக்கை போல நான் இப்போ புது உடன்படிக்கை அல்ல நான் பண்ணலை, அந்த உடன்படிக்கை எழுத்தினால உண்டானது, இந்த புதிய உடன்படிக்கையோ ஆவியினால் உண்டானது. அந்த உடன்படிக்கை கற்பலைகளை எழுதி கொடுத்தது, இந்த உடன்படிக்கையோ இருதயத்தில் நான் எழுதுகிறேன். அன்பாவிலே இந்த புதிய உடன்படிக்கை என்ன, இது எங்கே சொல்லப்பட்டிருக்கு இந்த புதிய உடன்படிக்கையை பற்றி? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்த நாட்களிலே அவர் சொன்ன காரியத்தை நம்ம படித்து பார்ப்போம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம், யோவான் எழுதின சுவிசேஷம் 13:34 நீங்கள் படித்து பாருங்கள். அந்த புதிய உடன்படிக்கை குறித்து ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள் என்ற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். பாருங்கள் அன்பவங்களே, இந்த புதிதான கட்டளையை தான் புதிய உடன்படிக்கையாக ஆண்டவர் நமக்கு சித்தரித்திருக்கிறார். இன்றைக்கி இந்த உடன்படிக்கை என்னென்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், 7 சொல்கிறார், எபிரேயர் 8:7 சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, அந்த முதலாம் உடன்படிக்கை பிழை இல்லாது இருந்திருந்தாதானால் இரண்டாம் உடன்படிக்கை இடம் தேட வேண்டுவதில்லையே. அந்த உடன்படிக்கை வந்து அந்த பிழை இல்லாது இருந்ததுன்னா ரெண்டாவது உடன்படிக்கை வரணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் அதனால் எந்த ஒரு மனிதனும் என்ன செய்ய முடியல, ஃபாலோ பண்ணி அதை நீதிமானாய் மாற முடியல, அதனால் வந்து ஒரு காரியத்தை அவங்களால் செய்ய முடியல, அதனால் அவங்க உடன்படிக்கை மீறி நடந்ததுனால ஆண்டவர் அவர்களை வெறுத்தார்கள், அவர்களை இளைப்பாறுதல் உள்ள பிரவேசிப்பதில்லை என்று அதனால் தான் சொன்னாருன்னு நம்ம படிச்சிருக்கிறோம், எபிரேயரில் படிச்சுட்டு வந்தோம். அதனால் தான் இயேசு கிறிஸ்துவை மனிதனாய் பிறக்க வைத்து அவரே அந்த உடன்படிக்கையை மீறாமல் நடந்து பரிசுத்தமாய் அதை கடைபிடித்து நடந்து அவர் பரிசுத்த பலியாக, பழுதற்ற பலியாக அவர் என்ன செஞ்சார், தன்னையே பலியாக செலுத்தினதுனால அந்த உடன்படிக்கை நிறைவேறியது. ஒரு மனுஷனும் கடைபிடிக்க முடியாமல், நிறைவேற்ற முடியாமல் இருந்த உடன்படிக்கையை இயேசு கிறிஸ்து மனிதனாக வந்து அவர் அந்த உடன்படிக்கையை கரெக்டாக செய்து முடித்து பழுதல்லாத பலியாக அவர் மாறின பிறகு அந்த உடன்படிக்கை நிறைவேறியது. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அதோடு முடிச்சுட்டு
உலக மக்களுக்கு முழுவதும், யூத மக்களுக்கும் சரி, இஸ்ரேல் மக்களுக்கும் சரி, மற்ற புறஜாதி மக்களுக்கும் சரி, ஒரு புதிய உடன்படிக்கை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக கொடுக்குறார். என்னென்ன? ஒன்றை நேசிக்கிறது போல் பிறரை நேசி. அது எங்கே எழுது? இருதயத்தில் எழுதி வைகின்றார். எங்கே எழுது? இருதயத்தில் எழுதி வச்சு அந்த உடன்படிக்கையை நீ செய்தனா அதுதான் கிருபையின் உடன்படிக்கைன்றார். அது கிருபையின் உடன்படிக்கை. அதை தான் சொல்கிறார் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த 12வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஏனெனில் நான் அவள் அநியாயத்தை கிருபையாய் மன்னித்து அவள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் நீ நினையாது இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இன்றைக்கி உலக மக்களுடைய எல்லாருடைய பாவங்களுக்காகவும் ஒத்து மொத்தத்துக்கு அவர் பலியாயிட்டார். ஆனால்தான் அவர் பிரதான ஆசாரியனாய் இன்றைக்கு பரலோகத்தில் நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அன்பாவில்லே, அவரை யாரெல்லாம் விசுவாசித்து அவரை நம்பி என்னுடைய பாவத்துக்காக தான் ஏசாண்டவர் அடிக்கப்பட்டார், என்னுடைய மீறுதலுக்காக தான் அவர் வந்து சிலுவையில் அறையப்பட்டார், என்னுடைய என் மேலே வரக்கூடிய ஆக்கினை தீர்ப்பு தான் அவர் மேலே வந்தது என்று நாம் யாரெல்லாம் நம்பி அவரை விசுவாசித்து அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறோமோ அவருடைய உடன்படிக்கைக்கு நாம் ஆளாகிறோம். அந்த ஒரே ஒரு உடன்படிக்கை சொல்கிறாரு, ஒன்றை நேசிக்கிறது போல பிறரை நேசி. அவ்வளோதான் இந்த புதிய உடன்படிக்கை. அது கிருபையின் உடன்படிக்கையாக இருக்கிறது. நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து நம்மளை கிருபையாக ஆண்டவர் என்ன செய்கிறாரு? மீண்டும் ஒரு விஷயம் நமக்கு ஒரு சான்ஸை கொடுக்குறாரு. இந்த ஒரே ஒரு கட்டளையை கீழ்ப்படிந்து நடக்கும். இந்த ஒரு கட்டளையை நீ கடைபிடித்து நடன்னு. அன்பாலே, இந்த கட்டளையை தான் கடைபிடிக்க முடியாதபடிக்கு இன்றைக்கு பிசாசு நம்மளை வஞ்சிக்கிறான். இன்றைக்கு இக்காலத்து கிறிஸ்தவர்களை வஞ்சித்து இந்த ஒரு கட்டளை கூட கீழ்ப்படியாத முடி இந்த அன்பற்ற தன்மையில் நம்மளை நடக்க வைக்கிறான் அன்பாலே. ஆனால்தான் இந்த புதிய ஏற்பாடை படியுங்கள், இந்த நிருபங்களை படியுங்கள் என்று நான் சொல்லுவேன். இந்த நிருபத்தை நம்ம படிக்க படிக்க அதனுடைய அறிவில் வளர வளர வளர ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் சொன்ன அத்தனை கருத்துகளினுடைய சாராம்சத்தை இன்றைக்கி புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் சுவிசேஷத்தின் மூலமாகவும் நிருபங்களின் மூலமாகவும் நமக்கு கொடுத்துருக்கிறார். எளிமைப்படுத்தி, இந்த எளிமைப்படுத்தி கொடுத்ததுனால இது வந்து அது பிரமாணங்களாக இருக்கிறது, அது சட்டத்திட்டங்களாக இருக்குது. அதனுடைய அது அது அந்த காரியங்கள் எல்லாம் யாராலையும் நிறைவேற்ற முடியாத ஒரு காரியமாக இருக்குது. ஆனால் இது ஒன்றுமே இல்லை, சிம்பிளானது. ஒன்றை நேசிக்கிறது போல் நின்று நேசி, அவ்வளோதான். ஆண்டவன் தான் மத்தியில் 7 சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? அடுத்தவன் உனக்கு என்ன செய்யணும்னு நீ நினைக்கிறியோ அதை அடுத்தவனுக்கு செய்யி, அதுவே எல்லா தீர்க்க தரிசனமும் எல்லா நியாயப்பிரமாணமும் அதில் அடங்கி போச்சுன்ற. அடுத்தவன் உனக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிற? அடுத்தவன் என்ன அன்பு செலுத்தணும், அடுத்தவன் என்னை வந்து மரியாதை செலுத்தணும், அடுத்தவன் என்னை வந்து அடுத்தவன் எனக்கு உண்மையாக இருக்கணும், இப்படி எல்லாம் நினைப்போம். பாருங்கள், மத்தேயு 7:12 படிங்க. மனுஷர்கள் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளையே நீங்கள் அவர்களுக்கு செய்யுங்கள், இதுவே நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசனங்களும். எல்லாமே அடக்கிட்டார். அப்போ உன்னை நேசிப்பது போல் பிறரை நேசி, அவ்வளோதான். அடுத்தவன் நேசிக்கணும்னு நீ நினைக்கிற, அடுத்தவன் உன்னை வந்து ஆனர் பண்ணணும்னு நினைக்கிற, அடுத்தவன் உன்னை திட்டக்கூடாது நினைக்கிற, அடுத்தவன் உன்னை மன்னிக்கணும்னு நினைக்கிற, அடுத்தவன் உனக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிற, இதே காரியத்தை அடுத்தவனுக்கு செய், வேறு ஒன்றுமே இல்லை. சிம்பிளாக சொல்லிட்டார். நடைமுறை வாழ்க்கையில் நடைமுறை உடன்படிக்கையை நம்ம கொடுத்துருக்குறார், வேறு ஒன்றும் கிடையாது. நீ பழைய ஏற்பாட்டு உடன்படிக்கை மோசிய காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒத்தனும் ஒன்றும் செய்ய முடியாது. அதை வெட்டு, இதை வெட்டு, இதை தெளி, அந்த ரத்தத்தை தெளி, அங்கே போய் தெளி, இங்கே போய் தெளி, தகன பலி கூட, அந்த பலி கூட, இப்படி தான் பேசுவார். எல்லாம் மண்டை காஞ்சி போயிடும். ஆனால் அது பிரதான ஆசாரியனால் உனக்கு கொடுக்கப்படுகிறது. ஆனால் இங்கே பார்த்து அழகாக சொல்கிறாரு, இன்றைக்கி என்ன சொல்கிறாரு? இந்த மகா பிரதான ஆசாரியன் ஆகிய இயேசு கிறிஸ்து தன்னை ஒரே பலியாக, அவர் நம்மை தன்னை பலியாக கொடுத்ததுனால நமக்கு என்ன தேவையில்லை, இனிமை நமக்கு பலி செலுத்த தேவையில்லைன்னு சொல்கிறார். பலி செலுத்த இனிமை தேவையில்லை. இன்றைக்கி அவர் பலி ஆயிட்டார், நம்ம பாவங்களை கழுவிட்டார். அதை நீ விசுவாசித்தாலே போதும். மனசளவில், இருதய லெவலில் விசுவாசித்து அந்த அவர் கொடுத்த அந்த புதிய கட்டளையாக, புதிய உடன்படிக்கையில் நாம் இணைத்து கொண்டோம் என்றால் நிச்சயமாக வரக்கூடிய ஆசீர்வாதத்துக்கு தடை இல்லாதபடிக்கு அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு ஆண்டவரோடு கூட இருப்போம். அந்த புதிய உடன்படிக்கை அநேகருக்கு நம்ம சொல்லுவோம். புது உடன்படிக்கை கிறிஸ்துவலாக நம்ம வாழ நம்மை ஒப்பு கொடுப்போம். அன்பாவிலே, இனிமேல் அந்த பழைய உடன்படிக்கையானது நம்மளால் செய்ய முடியாது, அது நம்மளை நீதிமானாய் மாற்றாது, அதில் ஒரு காரியமும் கிடையாது. ஆனால்தான் இங்கே கரெக்டாக சொல்கிறார், 13வது வசனத்தில் 8:13 சொல்கிறார், புது உடன்படிக்கை என்று அவர் சொல்லுகிறதுனாலே முந்தினவைகள் பழதாய் பழமையாக்கினார், பழமையானதும் நாள்பட்டதுமாய் இருக்கிறது, உருவழிந்து போகும் காலம் சமீபமாய் இருக்கிறது என்று.
நான் அதனால் நான் பழைய ஏற்பாட்டுக்கு நான் விரோதி கிடையாது, பழைய ஏற்பாட்டை எல்லாம் தூக்கி போடுங்கன்னு நான் சொல்ல வரல. அன்பானே, பழைய ஏற்பாட்டை புதிய ஏற்பாட்டினுடைய கண்ணோட்டத்தில் பார்க்கணும். பழைய ஏற்பாட்டில் உள்ள சத்தியங்கள் புதிய ஏற்பாட்டினுடைய சத்தியத்தின்படியாக நாம் ஒப்பிட்டு அதன்படி கீழ்ப்படிந்து நடக்கணும். அதுதான் இன்றைக்கி ஆண்டவர் சொல்ல வர்றார். அந்த பழைய ஏற்பாடு வந்து நமக்கு நிழல், புதிய ஏற்பாடு என்பது நிஜம். அதனால் தான் பவுல் நிறைய நிருபத்தில் இந்த காரியத்தை குறிப்பிட்டு சொல்கிறார். அன்பானே, அந்த புதிய உடன்படிக்கை பங்குதாரராய் நாம் மாறுவோம். புதிய உடன்படிக்கையாகிய உன்னை நேசிப்பது போல் பிறரை நேசி என்ற அந்த சத்தியத்துக்கு நாம் கீழ்ப்படிந்து நடந்து ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்வோம். ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே இந்த புதிய உடன்படிக்கை குறித்து இன்னும் அதிகமாக நாங்கள் தியானித்து அதன்படி செய்ய உதவி செய்யும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தான் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். காட் பிளஸ் யூ.

0: மிஷனரி ஐடா ஸ்கடருடைய வாழ்க்கை சரிதையை இப்பொழுது கேட்போம்.
1: நெரிசலிலும் வெப்பத்திலும் சிக்கி தவிக்கும் இந்தியாவை விட்டு வெளியேறுவதே நல்வாழ்வின் தொடக்கம் என கருதினார் ஐடா ஸ்கடர். ஐடாவின் நல்வாழ்க்கையின் உதாரணம் கேட்போருக்கு அவரது மாறாத பதில் அமெரிக்காவும் கோடீஸ்வரருடன் திருமணமும் என்பதுதான். இந்தியாவில் நிலவிய பஞ்சமும் தெருவோரம் கிடக்கும் பிணங்களும் தான் இந்தியாவை குறித்த ஐடாவின் நினைவில் நின்ற பின்பங்கள். இந்தியா ஒருபோதும் தனக்கு ஏற்ற நாடல்ல என்பது ஐடாவின் கணிப்பு. அவளது கணிப்புகள் எல்லாம் பரமனின் அழைப்பில் மங்கி பின்மறைந்தது. அப்போது அவள் இந்தியாவில் தொண்டாற்றி வரும் தன் தந்தையோடு விடுமுறையை கழிக்க வந்திருந்தாள். அகல்கள் ஒளியை வீசிக்கொண்டிருக்கும் அறையில் புத்தகத்தை புரட்டி கொண்டிருந்த ஐடாவின் காதுகளில் சிலரது காலடி யோசை வெளித்திண்ணையில் இருந்து வந்தெட்டியது. புத்தக பார்வையை களைத்துவிட்டு கதவருகே வந்து எட்டி பார்த்தாள். அங்கு பிராமணர் ஒருவர் பிரசவ வழியால் துடித்து கொண்டிருக்கும் தன் 14 வயது மனைவியை காப்பாற்ற வரும்படி வேண்டினார். அம்மா, மருத்துவச்சிகள் கைவிரித்து விட்டனர், எப்படியாவது என் மனைவியையும் பிள்ளையையும் காப்பாற்றுங்கள் என்று கதறினார். ஐடா மகப்பேறுவில் அகரம் கூட அறியாதவள். எனவே என் தந்தை ஒரு சிறந்த மருத்துவர், அவர் வீட்டிற்கு வந்ததும் அவரை அழைத்து வருகிறேன் என்றாள். ஒரு அந்நிய ஆண் என் இல்லத்திற்குள் நுழைவதை காட்டிலும் அவள் இறப்பதே மேல் என்று மறுத்து வெளியேறினார் பிராமணர். அந்த ஏழை பெண்ணுக்காக வருந்தினார் ஐடா. அவளால் வேறு என்ன செய்ய முடியும்? கனத்த மனதுடன் புத்தகத்திற்கு திரும்பினாள் ஐடா. சிறிது நேரத்தில் ஐடாவின் தந்தை வீடு திரும்பினார். நடந்ததை சொல்லி வருத்தம் அடைந்தாள் ஐடா. மீண்டும் காலடி யோசை கேட்டது. பிராமணர் மறுபடியும் வந்திருப்பார் என்று நினைத்த ஐடா வாசலருகே ஓடோடி வந்தாள். ஆனால் அங்கோ ஒரு இஸ்லாமியர் பிரசவ வழியால் துடித்து கொண்டிருக்கும் தன் மனைவிக்கு உதவி செய்ய வருமாறு ஐடாவை அழைத்தார். ஐடா ஒரு தேர்ச்சி பெற்ற மருத்துவர் அல்லாததால் ஐடாவின் தந்தை வந்து உதவுவதாக கூறினார். இதை கேட்ட இஸ்லாமியர், என் மனைவியின் முகத்தை எனது குடும்பத்தாரை தவிர வேறு எந்த ஆணும் கண்டதில்லை. அப்படி இருக்க அயல் நாட்டவரான உங்களை என்னால் அனுமதிக்க முடியாது சொல்லி மறுத்துவிட்டார். அவரது மனதை மாற்ற முயன்ற ஐடாவிற்கும் அவள் தந்தைக்கும் தோல்வியே மிஞ்சியது. வேறு வழியின்றி மறுபடியும் புத்தகத்தை தொடர்ந்த ஐடாவிற்கு மீண்டும் காலடி யோசை கேட்கவே திகிலோடும் குழப்பத்தோடும் சென்று பார்த்தாள். மூன்றாவதாக ஒரு உயர்குல இந்து மனிதர் தன் மனைவியின் பிரசவத்திற்கு ஐடாவை அழைத்தார். ஐடாவுக்கு அனுபவம் இல்லாததால் அவரது தந்தை வருவதாக தெரிவித்தார். வேண்டாம், என் மனைவி சாகட்டும் என்ற அதே பதில்தான் இந்த முறையும் வந்தது. அந்த இரவு என்னால் தூங்க முடியவில்லை. அது ஒரு பயங்கரமான இரவு. ஒரு பெண் உதவிக்கு இல்லாததால் இங்கே 3 பெண்களின் உயிர் பிரிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் எனது அமெரிக்க தோழிகள் உல்லாச வாழ்விற்கு தொடர் அழைப்பு விடுத்து கொண்டிருந்தனர். என்னால் அவர்களின் அழைப்பை நிராகரிக்க முடியவில்லை. அந்த இரவு வேண்டுதலிலும் வேதனையிலும் மட்டுமே நகர்ந்தது. அடுத்த நாள் காலை எனது எதிர்காலம் குறித்து தேவனுடைய விருப்பத்தை அறிந்து கொள்ள ஜெபத்தில் அமர்ந்தேன். என் வாழ்வில் முதல் முறையாக தேவனின் சத்தத்தை தெளிவாக உணர்ந்தேன். அந்த நேரமெல்லாம் தேவன் தமது ஊழியத்திற்கு என்னை அழைக்கிறார் என்பதை புரிந்து கொண்டேன். ஜபத்தை முடித்து எழுந்தபோது தாரை தப்பட்டை சத்தம் கேட்க தொடங்கியது. உடனே எனது உள்ளத்தை திகில் தொச்சி கொண்டது. அது நிச்சயமாக யாரோ ஒருவருடைய மரண செய்தி என்பது எனக்கு தெரியும். வேலைக்காரர்களில் ஒருவனை கிராமத்திற்குள் அனுப்பி அந்த 3 பெண்களின் நிலையை விசாரித்து வருமாறு அனுப்பினேன். 3 இறந்து விட்டதாக விசாரித்து வந்தவன் கூறினான். எனது அறையை மறுபடியும் மூடிவிட்ட அழுதேன். இந்திய பெண்களின் நிலையை குறித்த பாரம் என் உள்ளத்தில் ஆக்கிரமித்தது. நீண்ட நேர ஜபத்திற்கு பின்னர் நான் அமெரிக்கா செல்லவே தீர்மானித்தேன். ஆம், அமெரிக்கா சென்று மருத்துவம் படித்து மீண்டும் இந்தியாவுக்கே வந்து அவல நிலையில் இருக்கும் பெண்களுக்கு தொண்டாற்றுவதே இறைவனின் நோக்கம் என்பதை புரிந்து கொண்டேன். ஐடா உயர்ந்த கல்லூரிகளில் பயிலும் வாய்ப்பை பெற்றார். நன்கு பயிற்சி பெற்ற மருத்துவராக ஐடா இந்தியா திரும்பினார். பெண்களுக்கான மருத்துவமனை ஒன்றை வேலூரில் நிறுவ வேண்டும் என விரும்பினார். எதிர்பாராத விதமாக ஐடாவிற்கு மருத்துவர் லூயிசா ஹர்ட்டிடமிருந்து கடிதம் வந்தது. அதில் வேலூரில் மருத்துவமனை அமைக்க பணம் தேவைப்படுகிறதா, பதில் எதிர்பார்த்து காத்திருப்பதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. ஐடாவிற்கு அந்த 3 பெண்களின் நினைவு வந்தது. இந்தியாவில் சுவர்களுக்கு பின்னால் அடைத்து வைக்கப்பட்டிருக்கும் பெண்களின் அவலத்தை நினைத்தார். ஆம், பெண்களுக்கான மருத்துவமனை இங்கு உடனடி தேவை. நல்ல மருத்துவமனை கட்டுவதற்கு $50,000 தேவைப்படும் என்று பதில் எழுதினார். $50,000 என்று பலரும் வாயை பிளந்தனர். அத்தொகையின் தற்போதைய மதிப்பு $500,000. $8,000 திரட்டுவது சாத்தியமானது, ஆனால் உங்களால் அதில் பாதி பணத்தை கூட திரட்ட முடியுமா என்பது சந்தேகம்தான். இருந்தாலும் முயற்சி செய்யுங்கள் என்றனர். பலரும் தன்னை தாழ்வாக நினைப்பதை புரிந்து கொண்டார் ஐடா. அவர்களது எண்ணம் தவறு என்றும் பணம் தேவைப்பட்டால் அதை தர தேவனால் இயலும் என்றும் பதில் எழுதினார். ஐடா தானே நிதி திரட்ட முற்பட்டார். யானை பசிக்கு சோள பொறி என்பதை போன்று சிறு துளியாய் டாலர்கள் வந்து சேர்ந்தன. இந்தியாவின் தேவை அதிகரித்து கொண்டே போனது. 10,000 மக்களுக்கு ஒரு மருத்துவர் என்ற விகிதம்தான் நிலவியது. பாரம்பரிய மருத்துவர்களிடம் சிறந்த மருந்துகள் இருந்தாலும் அதில் பெரும்பாலானவை பக்க விளைவை ஏற்படுத்தக்கூடியவை. இந்தியாவில் மருத்துவத்திற்கான அவசர தேவையை உணர்ந்தார். ஆனால் மருத்துவமனை கட்டி முடிக்க குறைந்தது 2 ஆண்டுகள் பிடிக்கும். ஆகவே ஒரு சிறு அறையை தற்காலிக மருத்துவமனையாக்கினார். திண்ணை காத்திருக்கும் அறையாக பயன்பட்டது. அவள் நோயாளிகளை நன்றாக கவனித்த போதிலும் சந்தேகம் தமிழ் இந்தியர்களை ஐடாவிடம் சிகிச்சை பெறுவதற்கு தடை செய்தது. அவளது முதல் சிகிச்சை தோல்வியடைந்தது. ஐடாவிடம் சென்ற நோயாளி இறந்துவிட்டார் என்ற செய்தி வேகமாக பரவியது. பலரது சந்தேகம் வலுத்தது. இறுதியாக ஒரு உயர்ந்த ஜாதி இந்து பெண் கண் சிகிச்சைக்காக வந்திருந்தார். இம்முறை ஐடா வெற்றிகரமாக சிகிச்சை செய்து குணமாக்கினார். அதன் பின் அவளது சேவையின் தேவை அதிகரித்தது. சலோமி என்ற அவளது வீட்டு சமையல் பணிப்பெண் தான் ஐடா பயிற்சி அளித்த முதல் செவிலியர். நாளொன்றுக்கு 100, 200, 300, 400, 500 என்று ஐடாவிடம் சிகிச்சை பெறுவோரின் எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்தது. அமெரிக்கா ஐரோப்பா நாடுகளில் உள்ள மொத்த மருத்துவர்களையும் கொண்டு வந்து சேவை செய்தாலும் சமுத்திரத்தை காயத்தால் உரசியது போலதான் இருந்தது அன்றைய தேவை. இந்திய பெண்களுக்கு சேவை செய்ய இந்திய பெண்களுக்கே பயிற்சி அளிக்க வேண்டும் என்று தீர்மானித்த ஐடா வேலூர் செவிலியர் பாடசாலையை உருவாக்கினார். செவிலியருக்கு பயிற்சி அளிக்க தன்னால் கூடுமானால் மருத்துவருக்கும் பயிற்சி அளிக்க கூடும் என்று நம்பினார் ஐடா. மீண்டும் நம்பிக்கை ஜெயித்தது. வேலூர் மருத்துவக் கல்லூரி உருவானது. அது சுலபமாக நடக்கவில்லை. காலம் செல்ல செல்ல நெருக்கடியின் விளிம்பிற்கு வந்தார் ஐடா. ஆனால் கடவுள் எப்போதும் போல காப்பாற்றினார். இக்கட்டான நிலை ஒன்றில் ஐடா எழுதினார், முதலில் நன்கு சிந்தனை செய், பின்பு துணிந்து செய், உண்மைகளை தெரிந்து கொள், செலவை மதிப்பிடு, பணம் முக்கியமல்ல, நீ கட்டி கொண்டிருப்பது மருத்துவக் கல்லூரி அல்ல, அது கடவுளின் ராஜாங்கம். இது கடவுளின் விருப்பம் என்றால் கடவுளே கல்லூரியை திறந்து வைப்பார் என்ற நம்பிக்கையின் பலனாய் கல்லூரி தொடங்கியது. தன் பாதத்தில் படிந்த இந்தியாவின் தூசியை தட்ட விரும்பிய அந்த பெண் பின்னாளில் இந்தியர்களின் இதய சிம்மாசனத்தில் இடம் பிடித்தார். காந்தியடிகள் அவரை தேடி சந்தித்தார். ஐடா சர்வதேச புகழ் பெற்றார். ஐடாவின் கடவுள் நம்பிக்கை அழிவில்லாதது. அதுவே அந்த மருத்துவச்சியின் மதிப்பிற்குரிய சான்றாக இன்றளவும் காலங்களை கடந்து நிலை நிற்கிறது. அவளது இறை நம்பிக்கையே அவளை விசித்திர மருத்துவச்சியாக்கி நம்மை வியப்பில் ஆழ்த்துகிறது.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம்.
2: வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். கொலோசியர் 3:17. இரண்டாம் உலக மகா யுத்தம் முடிவடைய போகும் சமயத்தில் ஜப்பானுக்கு எதிராக அமெரிக்க ஐக்கிய நாடு பயன்படுத்திய அணுகுண்டுகளை தயாரித்ததில் முக்கிய பங்காற்றியவர் ராபர்ட் ஓபன்ஹைமர் என்பவர். அவருக்கு இருந்த அறிவியல் ஆர்வத்தால் தனது 18வது வயதில் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டிக்கு சென்று அவர் காமா ரேஸ் மற்றும் சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் பற்றி தீவிர ஆராய்ச்சி செய்தார். 1943 இவர் 4,500 பேரை வழி நடத்தினார். இவர்களுடைய முதல் நோக்கமே அணுகுண்டு கண்டுபிடிப்புதான். 2 கழித்து $2 பில்லியன் பணம் செலவு செய்து ஒரு வழியாக அணுகுண்டு தயாரிக்கப்பட்டது. அது மிகவும் வெற்றிகரமாக செயல்பட்டது. ராபர்ட் ஓபன்ஹைமர் அது ஏற்படுத்திய விளைவுகளை பார்த்ததும் மிகவும் மனவேதனைப்பட்டார். ஜப்பானின் 2 நகரங்கள் அழிந்து போயின. கண்ட இடமெல்லாம் மனித எலும்புகள் நிறைந்து காணப்பட்டன. அணுகுண்டு வெடித்த போது நெருப்பு பந்து போல அது எரிந்ததையும் காளான் போன்ற வடிவில் புகை எழும்பியதையும் பார்த்து நானே மரணமானேன் என்று மிகவும் வேதனைப்பட்டார். பின்பு தன்னுடைய வேலையை ராஜினாமா செய்துவிட்டு தன்னால் ஏற்பட்ட பாதிப்பை சரி செய்யும் முயற்சியில் ஈடுபட்டார். அணு ஆயுதங்களை யாரும் மீண்டும் பயன்படுத்த முடியாதபடி தடை செய்ய வேண்டும் என்று நினைத்தார். ஆனால் முடியவில்லை. முன்பு ஒரு நாள் தன்னுடைய வாழ்வின் லட்சியமாய் காணப்பட்டது இன்று அவருக்கு வெறுப்பாக மாறிப்போனது. ஒரு காலத்தில் வாழ்வின் உன்னத லட்சியமாக இருந்தது இன்று வேதனையை தரும் விஷயமாக மாறிப்போனது. ஆம் பிரியமானவர்களே, நாம் செய்யும் செயல்களால் பிறர் நன்மை அடைவார்களா? என்னுடைய செயல் யாருக்கேனும் ஆபத்தை ஏற்படுத்துமா என்று நாம் முதலில் தீர யோசிக்க வேண்டும். யூதாஸ் காரியோத்து இயேசு கிறிஸ்துவோடு கூடவே இருந்தவன். ஆனால் எப்படியாயினும் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதுதான் அவனுடைய வாழ்வின் முக்கிய நோக்கமாக இருந்தது. அதற்காக என்ன வேண்டுமானாலும் செய்ய அவன் துணிந்தான். பிரதான ஆசாரியர் மற்றும் ஜனத்தின் மூப்பர் ஆகியோருடன் யூதாஸ் காரியோத்து ஆலோசித்தான். நான் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தால் எனக்கு என்ன கொடுப்பீர்கள் என்றான். அவர்கள் அவனுக்கு 30 கொடுக்க ஒப்புக்கொண்டார்கள். பேசி முடித்தபடி யூதாஸ் 30 பெற்றான். தான் காட்டி கொடுத்ததால் இயேசு மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதைக் கண்டு மனஸ்தாபப்பட்டு அந்த 30 பிரதான ஆசாரியர்களிடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் திரும்ப கொண்டு வந்து, குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றான். ஆனாலும் அவன் மனஸ்தாபப்பட்டதினால் பிரயோஜனமில்லாமல் போனது. எனவே அவன் அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்திலே எரிந்துவிட்டு நான்று கொண்டு செத்துப்போனான். ஆம் பிரியமானவர்களே, காலம் கடந்து மனஸ்தாபப்படுவதினால் எந்த பிரயோஜனமும் இல்லை. நம்முடைய நடக்கைகளால் பிறருக்கு பாதிப்பு இருக்குமா என்று நாம் முதலில் யோசிக்க வேண்டும். நம்முடைய செய்கையின் முடிவு நமக்கு சமாதானத்தையும் பிறருக்கு ஆசீர்வாதத்தையும் கொண்டு வர வேண்டும். ஆகவே எந்த செயலையும் செய்ய ஆரம்பிக்கும் முன்பு தீர யோசிப்போம், பிறருக்கு ஆசீர்வாதமாய் மாறுவோம்.